0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலுக்கு கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜின ஸ்டார்ட் பண்ணலாம் சம்மாட்டி.
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பைய கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
0: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம். எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க. மளிகை சாமானே காணோம், எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு? ஆ இந்த இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் வத்த போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: அட அதை வேற நினைச்சாலே அடிவேறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுனே.
3: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: ஓ வாய் சண்முகே.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 6 மணி. தமிழர் பெருமைய போன்ல ஸ்டேட்டஸா வச்சா மட்டும் போதுமா? நல்ல தமிழையும் பேசணும்ல. நல்லா பேசணும்னா தமிழ்ல நல்லா வாசிக்கணும். நம்ம பகுதி மாணவ மாணவிகளோட வாசித்தல் திறனை ஊக்குவிக்க வரும் ஜூன் 27ஆம் தேதி கடல் ஓசை எஃப்எம் அலுவலகத்தில் தமிழ் வாசித்தல் போட்டி நடக்க போகுது. இந்த வாசிப்பு போட்டியில 3ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற மாணவ மாணவிகள் கலந்துக்கலாம். பிழை இல்லாம சிறப்பா வாசிக்கிற மாணவ மாணவியருக்கு சிறப்பு பரிசும் இருக்கு. கலந்துக்க விரும்புறவங்க வர ஜூன் 26ஆம் தேதிக்குள்ள 7094439993 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்ல கடல் ஓசை அலுவலகத்துக்கு நேரில் வந்தோ முன்பதிவு செஞ்சுக்கலாம். முன்பதிவு முக்கியம். தமிழில் வாசிப்போம், தமிழை நேசிப்போம்.
2: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் மரியம் அஸ்மா. நம்மளோட எல்லா பகைவர்களுமே ஒரு காலத்துல நண்பர்களா இருந்தவங்க தான். பகைவர்கள் திடீர்னு உருவாகிறது இல்ல, கருத்து வேறுபாடுகள் முளைக்கும் போதுதான் பகைவர்களா உருமாற்றம் அடைறாங்க. நம்ம கூட நண்பர்களா பழகிட்டு இருக்கிறவங்க அல்லது புதுசா நண்பர்களா மாறுறவங்க நாளடைவில் நம்ம கூட பழகிட்டு இருக்கிறதால நாமளும் அவங்களும் சமம் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துடுறாங்க. சில நேரங்கள்ல நமக்குன்னு பிரத்யேகமான திறமை இருக்கலாம், பதவி இருக்கலாம், அதெல்லாத்தையும் மறந்துட்டு கொஞ்ச நாட்கள்லயே நம்மளோட அந்த இடத்தை அடையணும் அப்படின்ற ஆசைக்கு உள்ளாக்கப்படுறாங்க. அந்த நேரத்துல ஏற்படக்கூடிய பொறாமை, போட்டியிட்டு தோற்கக்கூடிய சூழ்நிலை பகைவர்களா அவங்கள மாத்திடுது. எந்த பலவீனமும் இல்லாம இருக்கிறது ரொம்பவே அவசியம். அப்படியே பலவீனம் இருந்தாலும் அதை ரகசியமா அடகாக்குறது அதை விட அவசியம். அந்த காலத்திலேயே எச்சரிக்கையோடும் விழிப்புணர்வோடு வாழ்ந்த நபர்கள் இருந்திருக்காங்கன்றதுக்கு வரலாற்று பதிவுகள் நிறைய எடுத்துக்காட்டுகளை நமக்கு தருது. ஆரம்ப காலகட்டத்துல சீன சரித்திரம் ரத்தமயமான பக்கங்களால் எழுதப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. யார் மன்னரா வந்தாலும் சரி, சில நாட்கள்லயே சதி திட்டம் தீட்டி அவரை கொலை பண்ணிட்டு வேற யாராவது, அதாவது வலிமை வாய்ந்த புதிய தளபதி மன்னரா முடிசூட்டிக்குவாரு. அவருக்கும் பாதுகாப்பு இல்ல, அவருடைய ஆட்சியும் எப்ப முடியும்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரியான நாட்கள்ல கிபி 959 சாவோ குவாங் இன் அப்படின்ற தளபதி சங் அப்படின்ற சக்கரவர்த்தியா தன்னை தானே முடிசூட்டிக்கிறாரு. இப்படி 2 ஆண்டுகள் கூட நம்ம தாக்கு பிடிக்க மாட்டோம், நம்மள கொள்றதுக்கு யாராவது வருவாங்க, நம்மளுடைய ஆபத்தை நம்ம எப்படியாவது தவிர்க்கணும் அப்படின்னு நினைச்சாரு இந்த சங் சக்கரவர்த்தி. முடிசூட்டி கொண்டதும் புதிய சாம்ராஜ்யத்தின் தொடக்கத்தை கொண்டாட பெரிய விழாவோடு பெரிய விருந்துக்கும் ஏற்பாடு பண்றாரு. சக்தி வாய்ந்த படைத்தலைவர்கள் எல்லாருக்கும் அழைப்புதல் கொடுக்கிறாரு. எல்லாரும் தாராளமா மது அருந்தவும் விருந்து உண்ணவும் ஒரு சகஜ சூழ்நிலை உருவாகுது. அந்த கேளிக்கைகள்ல எல்லாரும் முழுமையா ஈடுபட்டு இருக்கும் போது விருந்து முடிஞ்சிடுச்சு. படைத்தலைவர்களை தவிர எல்லாரையும் அனுப்பிட்டாரு. இப்போ படைத்தலைவர்களுக்கு கை கால்கள் உதற ஆரம்பிக்குது. ஒரே வீச்சுதான், இன்னைக்கு நம்ம எல்லாரும் இவர் கொல்ல போறாரு அப்படின்னு எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க. ஆனா சங் சிரிச்சுக்கிட்டே என்ன சொன்னாரு தெரியுமா? என்னுடைய முழு நாளும் பயத்திலேயே கழியுது. உணவு மேஜையிலே நான் மகிழ்ச்சியா இல்ல, படுக்கையிலே நிம்மதியா இல்ல, உங்கள யாரும் இந்த சிம்மாசனத்தை ஆக்கிரமிக்கணும் அப்படின்ற ஆசை இல்லாமலும் இல்ல. ஒருவேளை நீங்களே ஆசைப்படலைனாலும் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்கள் நீங்க சக்கரவர்த்தியா மாறினா நல்லா இருக்கும், அதுக்கான உதவிகளை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லும் போது உங்களால மறுக்க முடியுமா? அதுவும் முடியாது. இந்த மாதிரியான வார்த்தைகளை நிதானமா பேசிட்டே இருந்ததால யாரும் எதுவும் எதிர்த்து பேசல, அமைதியா இருந்தாங்க. இப்ப நாங்க என்ன செய்யணும் சக்கரவர்த்தி அப்படின்னு ஒருத்தர் கேக்குறாரு. அப்போ சங் சொல்றாரு, ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாள அமைதியா கழிக்கணும் அப்படின்னா தனக்கான கௌரவத்தையும் வசதிகளையும் நிம்மதியா அனுபவிக்கிறது தான். நீங்க எல்லாரும் உங்களுடைய பதவியை ராஜினாமா செய்ய முன்வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல எஸ்டேட்டுகளையும் பங்களாக்களையும் ஆடக்கூடிய பாடக்கூடிய பெண்களையும் பணியாளர்களையும் வழங்கி பிரபுக்களாக மாற்ற திட்டமிட்டுள்ளேன். உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு கேட்டுட்டாரு. ஆச்சரியப்பட்ட தளபதிகள் எல்லாருக்கும், சரி இந்த வாழ்க்கைய பயத்தோட வாழ்றதுக்கு பதிலா இவருடைய இந்த நிபந்தனை ஏத்துக்கலாமே அப்படின்னு நினைச்சிட்டு மறுநாளே ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டாங்க. பிரபுக்களா மாறிட்டாங்க. ஆக நடந்தது என்ன? ஒரே வீச்சுதான். நண்பர்களை போல இருந்த ஓநாய் கூட்டத்தை தலையாட்டக்கூடிய செம்மறி கூட்டமா மாத்தி ஆபத்தை தவிர்த்துட்டாரு சங் சக்கரவர்த்தி. அதுக்கப்புறமா அவருடைய ஆட்சி ரொம்பவே அமைதியா நடந்தது. சில நேரங்கள்ல பகைவர்கள் கிட்ட தாராளமாகவும் நண்பர்கள் கிட்ட கண்டிப்பாவும் நடந்துக்கிறது மிகச்சிறந்த தலைமை பண்புன்னு சொல்லலாம். ஆனா அதே நேரத்துல அதையே பொது விதியாகவும் மாத்திடக்கூடாது. போட்டின்னு வந்துட்டா நாகரிகத்தையும் நெறிகளையும் பின்பற்றணும் அப்படின்னு நினைக்கிற நபர்கள் குறைவு. நண்பரா இருக்கிறவங்க எதிரியானது ஏற்படக்கூடிய எரிச்சல் ஏற்கனவே பகைஞனா இருக்கக்கூடிய நபர் மீது இருக்கக்கூடிய கோபத்தை காட்டிலும் 2 மடங்கு அதிகமா இருக்கும். நண்பர்களா இருக்கும் போது செய்யக்கூடிய செயல்களை பிரிந்ததுக்கு அப்புறமா பேசாம இருக்கிறது தான் சிறந்த குணம். ஏன்னா இதுநாள் வரைக்கும் கூட இருந்தவர் சொல்றது உண்மையா இல்லாமலா இருக்கும் அப்படின்னு இந்த சமுதாயம் நினைக்கும். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க கூடிய நபர்கள் அதிகரிச்சுட்டே வராங்க. இத துரோகம்னு சொன்னாலும் அது அவங்களை பாதிக்கிறதே இல்லை. ஆக வாழ்க்கையில செழித்து தழைத்து ஓங்கி வளரணும் அப்படின்னா அதிக விழிப்புணர்வோட நண்பர்களை தேர்ந்தெடுக்கணும். அவங்கள இறுதி மூச்சு உள்ள வரைக்கும் தக்க வச்சுக்கணும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: உங்க வீட்டுல எல்லாரும் ஸ்வெட்டர் போட்டு சுத்துறீங்க.
1: அனு ஸ்டைல்ஸோட கூல் ரூஃப் டைல் தான் காரணம். இது 85% சன்லைட்ட ரிஃப்ளெக்ட் பண்றதுனால வீட கூலா வச்சிருக்கு. ஜீரோ வாட்டர் லீக்கேஜ், ஆன்டி ஸ்லிப் சர்ஃபேஸ்னு ஆட் ஆன் அட்வான்டேஜ் கூடவே 1:1 2:2 சைஸ்லயும் கிடைக்குது.
2: அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
3: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
4: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
3: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
5: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
7: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
8: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. இன்றைய நாளுக்கான திருக்குறள் பகுதி வான் சிறப்பு, அதிகாரம் 2, குறள் எண் 17. நெடுங்கடலும் தன்னீர்மை குன்றும் தடிந்தெழி தான் நல்கா தாகிவிடின், மேகமானது கடல் நீரை முகந்து சென்று மீண்டும் மழையாக பெய்யாவிட்டால் அப்பெரிய கடலும் தன் வலமையில் குறைந்து போகும். ஆவியான கடல் நீர் மேகமாகி அந்த கடலில் மழையாக பெய்தால்தான் கடல் கூட வற்றாமல் இருக்கும், அதன் தன்மை கெடாமல் இருக்கும். அதுபோல மனித சமுதாயத்திலிருந்து புகழுடன் உயர்ந்தவர்களும் அந்த சமுதாயத்திற்கே பயன்பட்டால்தான் அந்த சமுதாயம் சிறப்படையும். இந்த ஒரு கருத்தை தான் வள்ளுவர் இந்த குறள் வழியா நமக்கு உணர்த்துறாரு. இந்த குறளுடைய முக்கிய பகுதியே மழையையும் மழையை போன்ற நபர்களையும் ஒப்பிட்டு அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் அப்படின்னு அழைப்பை தரக்கூடியது. பொதுவாகவே மழை கடலில் பெய்யல அப்படின்னா என்னெல்லாம் நடக்கும்? ஆவியாகக்கூடிய நீர் மீண்டும் மழையாக கடலில் பெய்யாவிட்டால் நீரின் அளவு குறைந்து உப்புத்தன்மை அபாயகரமான அளவுக்கு அதிகமாயிடும். அதே போல மழை மற்றும் ஆறுகள் மூலமா கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துகள் கடலுக்குள் செல்லாவிட்டால் மீன் உள்ளிட்ட கடல்வாழ் உயிரினங்களின் வாழ்வாதாரம் முற்றிலும் அழியக்கூடிய சூழல் ஏற்படலாம். இயற்கையுடைய சமநிலையை பாதுகாக்கிறதுக்காக தான் கடல், நதிகள், மழை இது எல்லாமே ஒன்னுக்கு ஒண்ணு சார்ந்ததா இயங்கிட்டு இருக்குது. இந்த மழையை போலவே சமுதாயத்தில் புகழின் உச்சியை அடைந்த நபர்கள் தங்களை பெற்றெடுத்த மற்றும் உயர்த்திய சமுதாயத்திற்கு திரும்ப கைமாறு செய்யும் போதுதான் அந்த சமுதாயம் முழுமையான வளர்ச்சியையும் நிலையான நல்வாழ்வையும் பெறும். புகழ்பெற்ற நபர்கள் தங்களுடைய அறிவாலும் செல்வத்தாலும் உழைப்பாலும் சமுதாயத்திற்கு பங்களிக்கும் போது அடுத்த தலைமுறைக்கு சிறந்த வழிகாட்டுதலாக அமையும். அதே போல பொருளாதார ரீதியாகவும் அறிவு ரீதியாகவும் உயர்ந்தவர்கள் அடித்தட்டு மக்களின் மேம்பாட்டிற்கு உதவும் போது ஏற்ற தாழ்வுகள் குறையும். பரஸ்பர உதவியும் பங்களிப்பும் மனிதர்களிடையே ஒரு பிணைப்பை ஏற்படுத்தி சமுதாயத்தை ஒற்றுமையுடன் வாழச் செய்யும். வரலாற்று பக்கங்களை புரட்டி பார்க்கும்போது தங்களை உயர்த்தி கொண்டதோடு மட்டுமல்லாமல் சமுதாயத்தின் வளர்ச்சிக்கும் பாடுபட்டவர்களே என்றும் நிலைத்து நிற்கிறார்கள். எனவே மழையை போல சிறந்த நபர்களாக சமுதாயத்தில் உயர முயற்சி எடுப்போம். அப்படி உயர்ந்த பின் நமது பங்களிப்பை சமுதாயத்தில் விதைத்திடுவோம். வள்ளுவன் வழி வாழ்க்கை சிறக்கட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கடல் தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. உயரமான விலங்கு எதுன்னு கேட்டா நிறைய பேருக்கு ஞாபகம் வர்றது ஒட்டகச்சிவிங்கி. அதே உயரமான மரம் எதுன்னு கேட்டா நிறைய பேரு பனைமரம் தென்னை மரம்னு டக்குன்னு சொல்லுவோம். அதே வரிசையில உயரமான கட்டடம் எது அப்படின்னு கேட்டா நிறைய பேரும் ஒரு நிமிஷம் யோசிப்போம். அப்படி இந்தியாவிலேயே உயரமான கட்டடம் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? 1959 காலகட்டத்துல இந்தியாலேயே உயரமான கட்டடம் நம்ம சென்னையில தான் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட அதுல 15 மாடிகள் இருந்திருக்கான். 15 மாடி கொண்ட அந்த கட்டடத்தோட உயரம்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 54 மீட்டர், அதாவது 177 அடி. அப்பலாம் சென்னையை சுத்தி பார்க்க வர்றவங்க இந்த கட்டடத்துக்கு வராம போக மாட்டாங்களாம். அதுதாங்க சென்னையில உள்ள எல்ஐசி பில்டிங். இது 1959 காலகட்டத்துல இந்தியாலேயே உயரமான கட்டடமா இருந்திருக்கு. உலக அளவுல உயரமான கட்டடம்னு பார்த்தா அது புர்ஜ் கலிஃபா. இதுல கிட்டத்தட்ட 163 பில்டிங் இருக்குதான். உயரம்னு பார்த்தோம்னா 2717 அடி. சரி, இந்தியாவோட உயரமான கட்டடத்துக்கு வருவோம். அது மும்பையில இருக்கக்கூடிய பேலஸ் ராயல் அப்படிங்கிற ஒரு குடியிருப்பு கட்டடம் தாங்க. உயரம்னு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1050 அடி, அதாவது கிட்டத்தட்ட 80 மாடிகள் இந்த கட்டடத்துல இருக்குதான். இனிமே இந்தியாவிலேயே உயரமான கட்டடம் எது அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா பேலஸ் ராயல் அப்படிங்கிற ஒரு பதில சொல்லுங்க. தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாயம்.

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போகுது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும், பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றதும் சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டம் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும், அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
4: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் இஸ்மா. செருப்பு தைக்கக்கூடிய தொழிலாளி ஒருவர் அதிகாலை முதல் இரவு வரை சந்தோஷமாக எந்த கவலையும் இல்லாமல் பாடிக்கொண்டே தனது தொழிலை செய்வார். பக்கத்தில் ஒரு பெரிய மாளிகை, அந்த மாளிகையில் ஒரு பணக்காரர் வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவருக்கு இரவுகளா தூக்கமே இருக்காது, உலாவிக்கிட்டே இருப்பாரு. அதிகாலை நேரத்துல தான் கொஞ்சம் கண்ணை இருந்து தூங்குவாரு. அந்த அதிகாலை நேரத்திலையும் இவர் பாட ஆரம்பிச்சிடுவாரு. ஆக அந்த அதிகாலை தூக்கமும் தூங்க முடியல, என்ன பண்றதுன்னே அவருக்கு தெரியல. ஒரு நாள் அந்த காலணிகளை தைக்கக்கூடிய நபரை தன்னுடைய மாளிகைக்கு வரவழைக்கிறாரு. உன்னுடைய வருஷத்துக்கான வருமானம் என்ன அப்படின்னு கேக்குறாரு. ரொம்ப யோசிச்சுட்டே இருந்ததால சரி உன்னுடைய மாச வருமானம் என்ன அப்படின்னு கேக்குறாரு. உடனே சிரிச்சுக்கிட்டே அவர் சொல்றாரு, இந்த வருஷ கணக்கு மாச கணக்குலாம் எனக்கு பார்க்க தெரியாதியா, எனக்கு தினமும் என்ன கிடைக்குதோ அதுதான் வருமானம். அதுவும் சில நேரங்கள்ல கிடைக்காது, அதெல்லாம் நான் கணக்கு பாக்குறது இல்ல அப்படின்னு ரொம்ப யதார்த்தமா பதில் சொல்லிட்டாரு. உன்னை நான் ஒரு பெரிய பணக்காரனா மாத்தணும்னு ஆசைப்படுறேன், இதோ 100 தங்க நாணயங்கள், இத வச்சுக்கோ, பத்திரமா வச்சுக்கோ, உனக்கு ஏதாவது அவசியம் இருக்குது அப்படின்னா செலவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அந்த தங்க நாணயங்களை கையில கொடுத்துட்டாரு. சந்தோஷம் இவருக்கு தாங்கவே முடியல. தங்க நாணயங்களை கண்ணால கூட பார்த்ததில்ல, அவருக்கு 100 தங்க நாணயங்கள், நம்பவே முடியல. பத்திரமா எடுத்துட்டு போறாரு, வீட்டுக்கு போய் திரும்ப திரும்ப எண்ணி பாக்குறாரு, 100 தங்க நாணயங்கள் இருக்குது. அது ஒரு இடத்துல புதைச்சு வச்சுட்டு அங்கனையே அவரு உட்காந்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவருடைய வேலையில அவருக்கு கவனம் செலுத்த முடியல, வழக்கம் போல பாடக்கூடிய பாட்டுகளை பாட முடியல, நிம்மதியா தூங்க முடியல. சின்னதா ஏதாவது சத்தம் கேட்டாலும் யாராவது வந்துட்டாங்களோ யாராவது எடுத்துட்டாங்களோ அப்படின்ற பதட்டம். இப்படி ஒவ்வொரு நாளும் மன நிம்மதியை இழந்து கவலையிலையும் பயத்திலையும் அவர் காலம் தள்ள ஆரம்பிச்சாரு. ஒரு கட்டத்துல புரிஞ்சுகிட்டாரு, நாமலா இல்ல, இந்த தங்க நாணயங்களை பாதுகாக்கிற வேலையை மட்டும்தான் நாம செய்யறோம். முதல்ல இத கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துட வேண்டியது அப்படின்னு நினைச்சவரு அந்த பணக்காரருடைய மாளிகைக்கு போறாரு. ஐயா, நீங்க கொடுத்த 100 தங்க நாணயங்களையும் நான் பத்திரமா எடுத்துட்டு வந்துட்டேன், அதை நீங்களே வச்சுக்கோங்க. எனக்கு ஏதாவது உதவினா நான் உங்ககிட்டே கேட்டுக்கிறேன். என்னுடைய பாட்டு, என்னுடைய நிம்மதி, என்னுடைய தூக்கம், இது எல்லாத்தையும் எனக்கு திரும்ப கொடுத்துடுங்க அப்படின்னு கொடுத்துட்டு வந்துட்டாராம். ஆமா நேயர்களே, இந்த கதை நமக்கு உணர்த்தக்கூடிய கருத்து என்னன்னு பார்த்தோம்னா உழைப்பு வாழ்க்கைக்கு அவசியமானதுதான், ஆனால் அதற்காக நமது அடிப்படை குணம், மகிழ்ச்சி மற்றும் தன்மானம், இது எல்லாத்தையும் இழந்துடக்கூடாது. அது ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு வழிவகுக்காது. வேலை நேரம் போக குடும்பத்திற்கும் நமக்குன்னு தனிப்பட்ட நேரத்தை ஒதுக்கணும். நம்மளோட பலவீனங்களையும் உணர்வுகளையும் ஏத்துக்கிட்டு மற்றவங்களுக்காக அதை மாத்திக்க முயற்சி பண்ணக்கூடாது. சின்ன விஷயங்கள்ல கூட ஒரு நிறைவை கண்டுபிடிச்சு அன்றாட ஒவ்வொரு தருணங்களையும் ரசிக்க ஆரம்பிக்கணும். நம்மளோட வேலை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை ரெண்டையும் சமநிலையோட பயன்படுத்த கத்துக்கணும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.

0: சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு, அதானே? அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 மணிக்கு கரண்ட் போகுது, அதானே? அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன, புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க, அதானே?
2: அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: எப்பா நம்ம கடலோச வானொலியில காலையில வெளுப்பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: வெளுப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஒசையகம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாலா மாலா இதா மீனு.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்ட கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
5: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. ஒரு பெரிய அரண்மனையில வயதான பாட்டி ஒருத்தவங்க வாழ்ந்துட்டு வந்தாங்க. தன்னோட இளமை காலத்துல கடுமையா உழைக்க ஆரம்பிச்சவங்க. தன்னுடைய உழைப்பால பெரிய சொத்துக்களுக்கு அதிபதியா மாறி இருந்தாங்க. அந்த வயதான காலத்துல அதையெல்லாம் பராமரிக்கணும் இல்லையா, அதுக்காக சில பணியாளர்களை தன் கூடவே வச்சிருந்தாங்க. பாட்டி கூட எப்பவுமே ஒரு சேவல் இருந்துட்டே இருக்கும். அந்த சேவல் அதிகாலையில கூவ ஆரம்பிச்சிடும். சேவலோட வேலையே அதிகாலையில கூவுறது தானே. உடனே பாட்டி எழுந்துக்குவாங்க, பணியாளர்களை எழுப்பி விட்டு வேலை செய்ய சொல்லுவாங்க. இப்போ இந்த பணியாளர்களுக்கு அதிகாலை தூக்கம் கேட்டது பிடிக்கவே இல்லை. இந்த சேவல் கூவிட்டே இருக்கிறதாலதான் பாட்டி எழுந்துக்கிறாங்க. பாட்டி எழுந்துக்கிறதாலதான் நம்மள தூங்க விட மாட்டாங்க. இந்த சேவலுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு ரொம்ப நாளா அதற்கான தருணத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் பண்ணையில இருந்து கோழிகளையும் சேவல்களையும் உணவுக்கு அனுப்பி வைக்க வேண்டிய அந்த வண்டியில இந்த சேவலையும் ஏத்தி விட்டுட்டாங்க. பாட்டியும் தன்னுடைய சேவலை தேடி பார்த்துட்டு எங்க போச்சுன்னு தெரியலையே அப்படின்னு கவலையா அன்னைக்கு நைட்டு தூங்க போயிட்டாங்க. ஆனா அன்னைக்கு பணியாளர்களுக்கு ஒரே சந்தோஷம், சேவல் இன்னைக்கு வீட்டுல இல்ல, நாளைக்கு பாட்டி நம்மள வெள்ளனே எழுப்ப மாட்டாங்க, நிம்மதியா தூங்க வேண்டிதான் அப்படின்னு நினைச்சிட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாட்டிக்கு ரொம்பவே வயசாயிட்டதால ராத்திரியில தூக்கம் வராததால சேவலும் இல்லாததால எப்போ என்ன பொழுது அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. அதனால என்ன பண்றாங்க, நள்ளிரவுலயே எல்லாரையும் எழுப்பி விட ஆரம்பிக்கிறாங்க, வேலை செய்ய சொல்றாங்க. சின்ன சின்ன கஷ்டங்களை பொறுக்க முடியாத அந்த பணியாளர்கள் பெரிய துன்பத்துக்கு ஆளாயிட்டாங்க. ஆமா நேர்களே, வாழ்க்கையில வரக்கூடிய சின்ன சின்ன கஷ்டங்களை அவமானங்களை ஏற்றுக்கொள்ள நம்மளுடைய மனசு பக்குவப்படணும். அந்த சின்ன துன்பங்களை யாரெல்லாம் தாங்கிக்க முடியலையோ, கோபத்திலையும் அவசரத்திலையும் தவறான முடிவுகளை எடுத்து பெரிய பேரழிவுகளுக்கு அவங்களே வழிவாசல திறந்து விடுவாங்க. துன்பங்களை சகித்து கொள்ளக்கூடிய மன வலிமை இல்லைன்னா வாழ்க்கை சிக்கலானதா மாறிடும். சிறு துன்பங்களை சகிப்பவர்களே வாழ்க்கையில் பெரிய வெற்றிகளை காண முடியும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மரியம் அஸ்மா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: தோசை எஃப்எம் 90.4
1: நேரம் இப்பொழுது காலை 7 மணி. தமிழர் பெருமைய போன்ல ஸ்டேட்டஸா வச்சா மட்டும் போதுமா? நல்ல தமிழையும் பேசணும்ல. நல்லா பேசணும்னா தமிழ்ல நல்லா வாசிக்கணும். நம்ம பகுதி மாணவ மாணவிகளோட வாசித்தல் திறனை ஊக்குவிக்க வரும் June 27 கடல் ஓசை எஃப்எம் அலுவலகத்தில் தமிழ் வாசித்தல் போட்டி நடக்க போகுது. இந்த வாசிப்பு போட்டியில 3ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற மாணவ மாணவிகள் கலந்துக்கலாம். பிழை இல்லாம சிறப்பா வாசிக்கிற மாணவ மாணவியருக்கு சிறப்பு பரிசும் இருக்கு. கலந்துக்க விரும்புறவங்க வர June 26 7044439993 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்ல கடல் ஓசை அலுவலகத்துக்கு நேரில் வந்தோ முன்பதிவு செஞ்சுக்கலாம். முன்பதிவு முக்கியம். தமிழில் வாசிப்போம், தமிழை நேசிப்போம்.

மியூசிக் தமிழ் அமெரிக்காவின் மீனவர் பாட்டு வெளியிடுவதில் பெருமிதம் கொள்கிறது கடல் ஓசை FM 90.4 மீனவர்களுக்கான இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி.

0: சுரேஷே அப்படியே போய் ஒரு டீ குடிச்சிட்டு வருவோம்.
1: ரமேஷ் வயிறு கலக்குற மாதிரி இருக்கு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணினா டாய்லெட் போயிட்டு வந்துருவேன்.
0: அட வாப்பா, கடத்தருள போய் டீ

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.

அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு சிறப்பான நல்ல நாள் வந்து தொடங்கிடுச்சு. இந்த நாள் எல்லாருக்கும் ஒரு இனிய நாளாக அமையட்டும் அப்படிங்கிற சொல்லிட்டு அப்படியே நம்ம நிகழ்ச்சியை வந்து தொடங்கிடலாம். நீங்கள் கேட்டு இணைஞ்சிருக்கிறது நம்ம பாமன் நேசக்கரங்களாக கடலையின் கடலோஸ் எஃப்எம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேச வந்திருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியோட முதல் பதிவாக வானிலை நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சுக்கலாம். தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து காற்று வீசிகிட்டு இருக்கு. குறைந்தபட்சமாக மணிக்கு 12 கிலோமீட்டர் முதல் அதிகபட்சமாக மணிக்கு 17 கிலோமீட்டர் வரை காற்று வந்து வீசக்கூடும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. மழைக்கான வாய்ப்பு பெரிய அளவில் வந்து இன்றைக்கி வந்து கிடையாது. வெப்பநிலை அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸ். நம்மளோட பகுதியில் இருக்கக்கூடிய நிறைய மீனவர்கள் வந்து விசைப்படகு மீனவர்கள் காற்று காரணமாக வந்து கடலுக்கு வந்து போக வேண்டாம் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலும் இந்த தெரிவிச்சிருக்காங்க. காற்று அப்படிங்கிறது வந்து இப்போ கொஞ்சம் பலமாக தான் வந்து வீசிகிட்ருக்கு. சீக்கிரம் அந்த காற்றோட வேகம்னா வந்து குறைஞ்சி நம்ம மீனவர்களையும் இந்த கடலுக்கு வந்து போக ஆரம்பித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் பிரேக்கில் இருந்துட்டு இப்போ தான் ஒரு வாரம் தான் கடலுக்கே போயிருக்காங்க. 2 கடல்லாம் வந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் மீண்டும் வந்து வீட்டிலே வந்து இருக்கணும் அப்படின்னா மீனவர்களுக்கு கை காலை வராது. என்னப்பா திரும்ப இப்படி வீட்டில் இருக்கிறது அப்படின்னு வந்து கேள்வி தான் வந்து வரும். இதனால் என்ன பண்ணுறது, பாதுகாப்பு கருதி வந்து இந்த மாதிரி மீனவர்களை வந்து போக வேணாம்னு தெரிவிச்சிருக்காங்க. யார் யார் போயிருக்காங்களோ அவங்களுக்கு நல்ல ஒரு பாடல் வந்துட்டும். நாட்டுப்பழக்க மீனவர்களையும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்து பாடல் வருது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடலோ சேஃபம் 90.4.

0: நமது தீவில் புதிதாக உதயமாகி உள்ளது பாம்பன் பேக்ஸ். கூடவே அசத்தலா லான்ச் ஆகி இருக்குது PFC, அதாங்க பாம்பன் ஃப்ரைட் சிக்கன். பீட்சா, பர்கர், ஃப்ரைட் சிக்கன், ஃப்ரெஷ் ஜூஸ், மில்க் ஷேக், ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், எக்கச்சக்க ஐட்டம்ஸ் இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு டேஸ்டியான ஸ்வீட்ஸ் அண்ட் கேக்ஸ் வாங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பாம்பன் பேக்ஸ், வாரச்சந்தை சர்வீஸ் ரோட் அருகில் பாம்பன். தொடர்புக்கு 9752627773.
1: இந்த ஜூன் மாதத்தை கொண்டாடுங்க ஆனமலைஸ் டொயோட்டாவின் ஜிலு ஜிலு ஆஃபர்ஸோட. குறைந்த வட்டி விகிதம், எந்த மாடல் காரையும் டொயோட்டா காருடன் எக்ஸ்சேஞ்ச் செய்யும் வசதி. இது மட்டுமா, உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேல்யூவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங், நிறைய எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் இருக்கு. ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல், அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ரோமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலைஸ் டொயோட்டாவை அணுகவும். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8027990000.
2: ஸ்கூல் எல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம் எல்லாம் வாங்கியாச்சா?
3: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்குதான் போறது?
2: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்குதான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ்.
4: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
5: அண்ணே, மாடியில என்ன பண்றீங்க?
6: அனுஜோட அக்யூப்ரஷர் கூல் ரூஃப் டைல்ஸ்ல நடந்து பிரஷர் பாயிண்ட் ஆக்டிவேட் பண்ணி பிளட் சர்க்குலேஷனை என்ஹான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது 85% சன்லைட்ட ரிஃப்ளெக்ட் பண்ணி ரூமை கூலா வச்சுக்குது, அண்ட் ஆன்டி ஸ்லிப் ஃபினிஷ் சேஃப்டியும் இருக்கு.
7: அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
8: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.

நேரம் சரியாக 7:23 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ எல்லா குழந்தைகளுக்குமே அவங்க எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் வளர்ந்தாலும் சரி, என்ன மாதிரியான பிரச்சனை அவங்களோட வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, இல்லை அவங்களுக்கு உடல் ரீதியாக என்ன பிரச்சனை இருந்தாலும் அவங்களுக்கு கல்வி நிச்சயம் வந்து கிடைக்கணும். அந்த கல்வி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பணம் வந்து இல்லை, அவங்களுக்கு போதுமான உதவி வந்து இல்லை அப்படின்னு சொல்லி எங்கேயும் தடப்பட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசு வந்து விரும்புவாங்க. நிறைய பேருக்கு உதவி வந்து பண்ணுவாங்க. இப்போ அந்த மாதிரி நம்ம அரசு மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்காகவே அவங்க நல்லா வந்து படிக்கணும், அவங்க

சீரும் சிறப்புமாக படித்து வந்து வளரணும் அப்படிங்கிறதுக்காகவே தேசிய கல்வி உதவித்தொகையை வந்து பெறுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து கொடுக்குறாங்க மத்திய அரசின் தேசிய கல்வி உதவித்தொகை மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு. இது ஆகஸ்ட் 31 வந்து நம்ம விண்ணப்பிக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து உயர்கல்வி படிக்கிற மாணவர்களோ மேல்நிலை வந்து படிக்கிற மாணவர்களோ இல்லை வந்து ஆராய்ச்சி படிப்புகள் வந்திருக்கக்கூடிய ஒரு மாணவர்களோ லெவல்த்து 12th படிக்கிறவங்க இல்லை காலேஜ் படிக்கிறவங்க இல்லை அப்படின்னா அதுக்கும் மேலே வந்து நம்ம ஆராய்ச்சி படிப்புகள்லாம் வந்து படிக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்காக விண்ணப்பித்தா அவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான எல்லா நிதி உதவியும் வந்து அவங்க வந்து பண்ணுறதுக்கு வந்து தயாராக இருக்காங்க. இப்போ அது வந்து எப்படி வந்து பண்ணுறாங்க அப்படின்னா மேல்நிலை வந்து படிப்பு படிக்கிறவங்களுக்காக அவங்களோட பராமரிப்பு தொகையாக விடுதியிலேருந்து படிக்கிறவங்களுக்கு மாதந்தோறும் 800 ரூபாயும் வீட்டிலேருந்து போகிறவங்களுக்கு 500 ரூபாய் வந்து வழங்கப்படுமா. அது மட்டும் இல்லாமல் பார்வையிலேருந்தவர்களுக்கு ஒரு கண் பார்வை பிரச்சனை இருக்கிறவங்களுக்காக ஆண்டுக்கு 4000 வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் புத்தகம் வாங்குறதுக்கும் 1000 ரூபாய் வந்து கொடுக்கப்படும். இல்லை மற்ற தேவைகளுக்காக 2000 ரூபாய் வந்து மாதந்தோறும் வந்து கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அந்த ஆண்டுக்கு வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மாதந்தோறும் காசு வந்து கொடுப்பாங்களாம். இப்போ உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு ஆண்டுக்கு அட்மிஷன் ஃபீஸாக வந்து 1.4 லட்சம் வரைக்கும் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது யார் யார் என்னென்ன டிகிரி படிக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து அது வந்து கொடுக்கப்படும் சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கும் விடுதி கட்டணம் வந்திருக்கும், புக்கு வாங்குறதுக்கு வந்திருக்கும், இதர தேவைகளுக்கான அந்த செலவுகள் எல்லாத்துக்கும் வந்து காசு வந்து கொடுப்பாங்க. அது என்ன மாதிரியான கேட்டகரியில் அவங்க வராங்க அப்படிங்கிறத பொறுத்து. ஆராய்ச்சி படிப்பில் இருக்கிறவங்களுக்கு கல்வி கட்டணமாக ஆண்டுக்கு 1.9 லட்சம் வரைக்கும் வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட இதர செலவுக்கும் அந்த ஆண்டுக்கு வந்து காசு வந்து கொடுக்கப்படுமா. அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் லேப்டாப் வாங்கணும்னா அதுக்கும் வந்து காசு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய நிதி தேவைகளை வந்து பூர்த்தி பண்ணுறதுக்காக வந்து இப்படி ஒரு திட்டம் வந்ததற்கு அதான் நம்மளுடைய மத்திய அரசின் தேசிய உதவி கல்வித்தொகை அப்படிங்கிறது. இப்போ இந்த கல்வித்தொகை வந்து நீங்கள் பெறுறதுக்கு பெரிய ஒரு விஷயம்னா பண்ண வேணாம், உங்களுக்கு இருக்கக்கூடிய உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா ப்ரூஃபையும் வச்சுட்டு நீங்கள் scholarships.gov.in அப்படின்ற இணையதள முகவரியில் விண்ணப்பித்தா வந்து போதும். என்ன மாதிரியான டாக்குமெண்ட்னா கேட்பாங்க அப்படின்னா ஆதார் கார்டு வந்து இருக்கும், ஆதார் கார்டோடு சேர்த்து உங்களோட போன ஆண்டுக்கான அந்த மார்க் ஷீட் இருக்கணும், மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த சான்று வந்திருக்கணும், அடையாள அட்டை இன்னும் வந்திருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அது உறுதி அளிக்கிறதுக்கான ஒரு அட்டையும் வந்து கேட்குறாங்க. அது தேசிய கல்வி உதவி தொகையின் இந்த மாதிரியான எல்லா சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் வந்து அதில் வந்து பதிஞ்சிங்க அப்படின்னா, அதாவது scholarship.gov.in அப்படின்ற இணையதள முகவரியில் பதிஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இது சம்மந்தமாக கிடைக்கக்கூடிய எல்லா உதவித்தொகையும் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் முயற்சி பண்ணி பாருங்கள். இது ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு நம்மளும் வந்து உதவியாக இருப்போம். இப்படி பாடல் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம கடலோசி FM 90.4.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு
1: தம்பி. கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாறப்போகுது.
0: ஏன், வேலையில ப்ரொமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா எதுவும் சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இதை பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துலதான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவரு பேசினார் சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கியிருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
1: அப்ப அவங்க ஏமாத்திடுவாங்க சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல இதை ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க பெரிய ஆளுக சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.

நேரம் சரியாக 7:33 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலூர் சேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததா இன்ஜினியரிங் கல்லூரிகள்லேருந்து ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்ருக்காங்க. என்ன அறிவிப்பு அப்படின்னா, இப்போ இந்த சிபிஎஸ்இ பிளஸ் டூ இந்த மறுமதிப்பீடு முடிவுகள் வந்து வெளியாக இருக்க நிலையில், அதாவது இது எந்தக்காக மறுமதிப்பீடு அப்படின்னா, ஏற்கனவே ரிசல்ட்டை வந்து விட்டுருந்தாங்க இல்லையா, இதில் வந்து நம்ம 12th ரிசல்ட் வந்து விட்டாங்க, அது அப்படியே வந்து போயிடுச்சு, கலந்து வந்து வந்துட்டோம். ஆனால் சிபிஎஸ்சியில் வந்து அப்படி வந்து கடந்து வரல. என்னென்னா, சிபிஎஸ்சியில் ஒரு புதிய முறை கொண்டு நாங்கள் வித்தியாசமாக வந்து திருத்தினோம் அப்படின்ற ஒரு முறையில் வந்து கொண்டு வந்து திருத்தினாங்க பேப்பர்களை. அது நிறைய மாணவர்களுக்கு வந்து மதிப்பெண் வந்து குறைச்சிருச்சு. எங்கள் உண்மையிலேயே மாணவர்கள் எடுத்த மதிப்பெண்ணோட அதிக மதிப்பெண் வந்து குறைச்சனால பெற்றோர்கள் எல்லாம் இதை வந்து ஒரு மறுமதிப்பீடு வந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு முறையிட்டதன் பேரில் அதுக்கான மறுமதிப்பீடு வந்து நடந்தது. அதை திரும்ப வந்து பேப்பர் வந்து மறுமதிப்பீடு வந்து பண்ணாங்க. அதோட முடிவுகள் வந்து நேற்று வந்து வெளியாக இருக்குது. இப்போ இந்த பிளஸ் டூவில் வந்து சிபிஎஸ்சியில் படித்தவங்களாக இருக்கட்டும் சரி, இல்லை அப்படின்னா மற்ற நம்மளுடைய அந்த மாநில பள்ளிகளில் வந்து படித்தவங்களாக இருக்கட்டும் சரி, இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கான அந்த ரிசல்ட் வந்து வெளியானனால, மறுமதிப்பீடு ரிசல்ட் வந்து வெளியானனால அவங்களோட அந்த சான்றிதழ்களை வந்து பூர்த்தி பண்ணணும், சான்றிதழ்களை வந்து சரிபார்ப்பு வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜினியரிங் கல்லூரி வந்து தயாராகிட்டாங்க. நீங்கள் எந்த கல்லூரியில் வந்து விண்ணப்பிச்சிருந்தீங்களோ அந்த கல்லூரியோட இணையதளத்தில் போயிட்டு நம்ம உங்களோட சான்றிதழ்களை நீங்கள் வந்து சரிபார்த்து கொள்ளலாம். சரி, கவுன்சிலிங் அப்படின்ற ஒன்று இருக்கே, அந்த கவுன்சிலிங் வந்து எப்போ நடைபெறும் அப்படிங்கிற வந்து கேள்விக்கு, கவுன்சிலிங் நடைபெற இன்னும் கொஞ்சம் நாளாக வந்து ஆகும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்நேரம் வந்து கவுன்சிலிங் வந்து நடந்திருக்கணும், வருஷம் வருஷம் நடக்கும். ஏன் இந்த வருஷம் இவ்வளோ நாள் டிலே ஆகுது அப்படின்னா, பெருசாக எந்த குழப்பமும் வந்து அடைய வேணாம். மே எட்டாம் தேதி நல்ல நீட் தேர்வு அப்படிங்கிற ஒரு நினைச்சு இல்லையா, அது அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மே அஞ்சாம் தேதி நடந்த நீட் தேர்வு சில பிரச்சனைகளால் தள்ளி வைக்கப்பட்டு இப்போ தான் 2 நாளுக்கு முன்னாடி தான் நீட் தேர்வு வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. நீட் எப்போ முடியுதோ, நீட்டுக்கான அந்த ரிசல்ட்ஸ்னால் எப்போ வருதோ, அதுக்கப்புறம் தான் இன்ஜினியருக்கான அந்த கவுன்சிலிங் வந்து நடைபெறும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா, அந்த நீட்டில் எத்தனை பேர் வந்து பாஸ் ஆகிறாங்க, ஃபெயில் ஆகிறாங்க, எத்தனை பேர் வந்து ஃபெயில் ஆகிட்டு திரும்ப வந்து விண்ணப்பிக்க வராங்க இன்ஜினியரிங்க்கு அப்படின்னு, அதில் நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்து முடிச்சுட்டு நீட்டுக்கான ரிசல்ட்னால் வந்ததுக்கப்புறம் தான் கலந்தாய்வு வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நம்ம இன்ஜினியரிங் கல்லூரிகளில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள். அதனால் நல்ல நாள் இருக்குன்னு நிறைய நாள் இருக்குது, வீட்டிலே இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக வந்திருக்காங்க நிறைய இன்ஜினியரிங் பள்ளிமா இன்ஜினியரிங் கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லோரும் நல்லா வீட்டில் இருந்து ரெஸ்ட் எடுத்துங்க, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தெரிவிப்பாங்க, அதுக்கப்புறம் காலேஜ் வந்து போய்க்கலாம். இப்போ எடுத்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடலூர் எஃப்எம் 90.4.

0: நம்ம தங்கச்சி மடத்துல இனி ஃபங்க்ஷன், பார்ட்டி, செலிப்ரேஷன் எல்லாத்தையும் ரொம்ப ஸ்வீட்டா மாத்த வந்தாச்சு பெஸ்ட் மம்மி. ஜூன் 25 தேதி தங்கச்சி மடத்துல ஓபன் ஆகுது பெஸ்ட் மம்மி. நியூ லான்ச்சா பானை சாய் ஓபனிங் டே ஆஃபரா, ஹாஃப் கேஜி ரெட் வெல்வெட் கேக் வாங்கினா ஹாஃப் கேஜி ரெட் வெல்வெட் கேக் ஃப்ரீ. அதோட எக்ஸைட்டிங் கிஃப்ட்ஸ் வின் பண்ண லக்கி டிரா கான்டெஸ்ட் இருக்கு. ஓபனிங் டே மட்டும் இல்ல, ஒரு மாசத்துக்கு ஆஃபரா. 600 ரூபாய்க்கு மேல ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் வாங்கினா 200 கிராம் பனை அல்வா ஃப்ரீ. 3 பீசஸ் ஃப்ரெஷ் கிரீம் கேக் வாங்கினா 1 பீஸ் ஃப்ரீ. 1 லார்ஜ் பீஸா வாங்கினா 1 பர்கர் ஃப்ரீ. 2 ஸ்பெஷல் காம்போ ஆஃபர்ஸா, எக் பஃப் பிளஸ் பனை சாய் 50 ரூபாய், சிக்கன் பாப்கார்ன் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் பிளஸ் பனை சாய் 199 ரூபாய். குவாலிட்டியில பெஸ்ட், டேஸ்டியில யம்மி. ஆல்வேஸ் பெஸ்ட் மம்மி. பெஸ்ட் மம்மி, யாகப்பா பள்ளி அருகில் தங்கச்சி மடம்.
1: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
2: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க 3 பேரும் 3 ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
1: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
3: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: அனைவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு, வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.

நேரம் சரியாக 7:43 நிமிடங்கள் ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோசி எஃப்எம் 90.4 வெளுப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததாக நம்மளுடைய இந்திய ரூபாய் மதிப்பு பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அது அமெரிக்க டாலருக்கு நிகராக தான் நம்மளுடைய இந்திய மதிப்பை வந்து கணக்கிடுவாங்க. அப்படி வந்து பார்க்கும் பொழுது இப்போ எவ்வளோக்கு வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தா இன்றைக்கும் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. 34 காசுகள் வந்து சரிஞ்சிருக்கு. 34 காசுகள் வந்து குறைஞ்சி 94.67 ரூபாயாக வந்திருக்கு. அதாவது ஒரு டாலர் அப்படிங்கிறது வந்து 94.67. இது வந்து கொஞ்சம் ஒரு பெரிய நெருக்கடி தான் வந்து நம்ம இந்தியாவிற்கு. நிறைய பொருட்கள் வாங்குகிற இடத்துல நம்ம நிறைய செலவு பண்ணி வந்து வாங்க வேண்டியதாக இருக்கும். நம்ம ஒரு மதிப்பே இல்லாத ஒரு சூழலில் வந்து எப்படியாச்சும் வந்து நம்ம இந்த இறக்குமதிகளை வந்து நம்ம குறைச்சிட்டு ஏற்றுமதிகளை வந்து அதிகப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்புகளை வந்து உருவாக்க பார்ப்பாங்க. ஏற்றுமதிகள் அதிகமாக நம்ம இந்தியாவிலேருந்து பண்ணுறோம், நிறைய நாடுகளுக்கு நம்ம பொருட்கள் வந்து போகுது அப்படின்னா நம்மளுடைய மதிப்பு கொஞ்சம் கூறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி இதுக்கான விலை நிலவரங்களை வந்து தெரிஞ்சுக்கலாம். விலை நிலவரம் இருந்து பார்க்கும்பொழுது பெட்ரோல் டீசல் விலை மாற்றம் இல்லாமல் பெட்ரோல் லிட்டருக்கு 110 ரூபாய்க்கும் டீசல் லிட்டருக்கு 101.50 ரூபாய் விற்பனை செய்யப்படுது. தங்கம் 18 கேரட் 1 கிராம் தங்கம் 11,127 ரூபாய்க்கும் 22 கேரட் 1 கிராம் தங்கம் 13,600 ரூபாய்க்கும் 24 கேரட் 1 கிராம் தங்கம் 14,280 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. 8 கிராம் 1 பவுன் தங்கத்தின் விலை 22 கேரட் 1,08,800 ரூபாய். இதுதான் இன்றைக்கான விலை நிலவரம். இப்போ அடுத்த பாடல் வந்துட்டு இருக்கு, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடலோசி எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: காதல் என்பதா காமம் என்பதா இரண்டின் மத்தியில் இன்னொரு உணர்ச்சியா உயிரை உயிரால் உள்ளே குடைந்து

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 8 மணி. தமிழர் பெருமைய போன்ல ஸ்டேட்டஸா வச்சா மட்டும் போதுமா? நல்ல தமிழையும் பேசணும்ல. நல்லா பேசணும்னா தமிழ்ல நல்லா வாசிக்கணும். நம்ம பகுதி மாணவ மாணவிகளோட வாசித்தல் திறனை ஊக்குவிக்க வரும் ஜூன் 27ஆம் தேதி கடல் ஓசை எஃப்எம் அலுவலகத்தில் தமிழ் வாசித்தல் போட்டி நடக்க போகுது. இந்த வாசிப்பு போட்டியில 3ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற மாணவ மாணவிகள் கலந்துக்கலாம். பிழை இல்லாம சிறப்பா வாசிக்கிற மாணவ மாணவியருக்கு சிறப்பு பரிசும் இருக்கு. கலந்துக்க விரும்புறவங்க வர ஜூன் 26ஆம் தேதிக்குள்ள 7094439993 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்ல கடல் ஓசை அலுவலகத்துக்கு நேரில் வந்தோ முன்பதிவு செஞ்சுக்கலாம். முன்பதிவு முக்கியம். தமிழில் வாசிப்போம், தமிழை நேசிப்போம்.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அனைவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நேரம் சரியாக 8:02 ஆகிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததா இன்றைக்கி என்ன தினம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி மொத்தமாக 3 முக்கியமான தினங்கள் வந்திருக்கு. ஒன்று என்னென்னா, சர்வதேச ஒலிம்பிக்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு. ஒலிம்பிக்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு என்ன அப்படிங்கிறது தெரியும். இப்போதைக்கும் வந்து தெரியாத அளவுக்குனா இருக்க மாட்டோம். உலக அளவில் நடக்கக்கூடிய அந்த விளையாட்டுக்கான ஒரு உச்சம், விளையாட்டின் உச்சமே வந்து ஒலிம்பிக்ஸ் தான். என்ன மாதிரியான விளையாட்டுகள் இருந்தாலும் அந்த விளையாட்டு வீரர் வந்து ஒலிம்பிக்கில் போய் நம்ம நாட்டுக்காக ஒரு பதக்கம் வாங்கிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு தான் இயக்கமாக வந்திருக்காங்க. அதுக்காக முயற்சி பண்ணுறாங்க, உழைக்கிறாங்க, முடிஞ்சளவுக்கு எஃபர்ட் போட்டு ஒலிம்பிக்ஸ் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாங்க. அப்படி விளையாடக்கூடிய மிக முக்கியமான அந்த ஒலிம்பிக்ஸ் போட்டிக்கான தினம் இன்றைக்கி. அடுத்து வந்து இன்னும் 2 தினம் வந்திருக்கு. பொது சேவை வந்து தினம். பொது சேவையில் வந்து இளைஞர்களோட பங்களிப்பை வந்து வலியுறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐநா சார்பில் இன்றைக்கி வந்து பொது சேவை தினமாக வந்து வச்சுருக்காங்க. இன்றைக்கி நம்ம நேசக்கரங்க நிகழ்ச்சியிலுமே இது சம்மந்தமான ஒரு கேள்வி தான் இருக்க போகுது. அது நீங்கள் வந்து அந்த நிகழ்ச்சி கேட்கும்போது உங்களுக்கு இதை பற்றி நிறைய தகவல் நீங்கள் வந்து பேசிப்பீங்க. அடுத்தது இன்றைக்கி கணவனை இழந்து தவிக்கும் பெண்களுக்கான ஒரு தினமாக வந்து இன்றைக்கி ஒரு தினத்தை வந்து வச்சுருக்காங்க. கணவர் வந்து இறந்துட்டாங்களோ இல்லை கைவிடப்பட்டாலோ அவங்க அதனால் வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு பிரச்சனைக்குள்ள வந்து ஆறுது. இந்த காலத்தில் அப்படி பிரச்சனை அப்படின்னா நான் சொல்லிடவே மாட்டேன். முன்னாடி இருந்ததை விட, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. யார் இருந்தால் என்ன, இல்லாட்ட என்ன, நான் இருக்கேன், என்னோட உயிர் இருக்குது, என்னோடய படிப்பு இருக்குது, நான் வாழ்ந்துட்டு போகிறேன், நான் என்னை பார்த்துப்பேன், நான் என்னோடய குழந்தைகளை வந்து பார்த்துப்பேன், என்னோடய உடல் வந்து இருக்க வரைக்கும், நான் வந்து இருக்கிற வரைக்கும், திடநாள் வந்து இருக்கிற வரைக்கும் நானே பார்த்துப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு எல்லோரும் வளர்ந்துட்டோம். இதுதான் உண்மையான வளர்ச்சி எனக்கு தெரிஞ்சு. இந்த ஒரு விஷயங்கிறது ஒரு பக்கம் பல பிரச்சனைகள் நம்மளை சுற்றி நடந்துட்டு இருந்தாலும் இப்போ யாருமே இல்லைனா கூட நம்ம தனித்து வந்து வாழ்கிறதுக்கு நம்மளை நாமளே வந்து வளர்த்துக்க முடியும், ரொம்ப சுலபமாக வந்து வளர்த்துக்க முடியும். படிப்பு, தைரியம், சுற்றி இருக்கக்கூடிய மக்களோட வந்து நடவடிக்கையில் வந்து பேச்சில் நம்மளை நாமளே வந்து உணர்ந்து நம்ம பெரிய பெரிய இடங்களுக்கு வந்து போகலாம். யாருமே துணையாட்டாக கூட வந்து பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள் வந்து வாழ்க்கையில் சாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கும் இப்படி ஒரு தினம் வந்து வச்சுருக்காங்க. இந்த 3 தினங்களோட இப்போ எடுத்து பாடல் வந்துட்டு இருக்குது. தொடர்ந்து நினைஞ்சிருங்க, இது நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: தலைப்புச் செய்திகள். மக்களை மையமாக கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு கடந்த 12 ஆண்டுகளில் உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உயிரி எரிசக்தி பயன்பாட்டை அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு சட்டக்கல்லூரிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகள் மற்றும் வட தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். மக்களை மையமாக கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு கடந்த 12 ஆண்டுகளில் உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தனியார் ஊடக நிறுவனம் சார்பில் புதுதில்லியில் நடைபெற்ற உச்சிமாநாட்டில் பேசிய அவர், நாட்டின் வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளித்து மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளை எடுத்துரைத்தார். நாட்டில் 25 கோடிக்கும் அதிகமானோர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது மிகப்பெரிய சாதனை என்று அவர் கூறினார். வறுமை ஒழிப்பு என்பது வளர்ச்சி மற்றும் சமூக முன்னேற்றத்திற்கான உந்து சக்தியாக திகழ்கிறது என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். உயிரி எரிசக்தி பயன்பாட்டை அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தேசிய உயிரி எரிசக்தி திட்டம் தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் நேற்று அவர் பங்கேற்றார். உயிரி எரிசக்தி பயன்பாடு அதிகரிப்பதன் மூலம் எல்பிஜி மற்றும் புதைப்படிவ எரிபொருட்களை சார்ந்திருக்கும் நிலையை குறைக்க உதவும் என்று அவர் கூறினார். உயிரி எரிசக்தி திட்டம் ஆண்டுதோறும் 59 லட்சம் கிலோ எல்பிஜி நுகர்வை குறைக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இத்திட்டம் எரிசக்தி பாதுகாப்பை வலுப்படுத்துவதுடன் விவசாயிகளின் வருமானத்தையும் அதிகரிக்கும் என்று திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். தமிழகத்தில் அரசு சட்டக்கல்லூரிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். நடப்பு கல்வியாண்டில் சட்டக்கல்லூரி மாணவர் சேர்க்கையில் தரவரிசையில் முன்னணி இடம் பிடித்தவர்களுக்கு சேர்க்கை ஆணைகளை சென்னையில் நேற்று அவர் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், சென்னையில் மகளிருக்கான சட்டக்கல்லூரி தொடங்கப்படும் என்று தெரிவித்தார்.
1: நம்மளுடைய சட்டக்கல்லூரி அனைத்தும் மேம்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு அவங்களுக்கு தேவையான அனைத்து இன்ஃபிராஸ்ட்ரக்சர் வசதிகள் அனைத்தும் செய்து கொடுத்து இந்த சட்டக்கல்லூரிகளை அனைத்து உலகத்தரம் வாய்ந்த சட்டக்கல்லூரியாக மாற்றி மாணவர்களுக்கு மிக சிறந்த ஒரு கல்வியை கொடுப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் வேலை செய்து வருவோம். சென்னையில பெண்களுக்கான ஒரு புது சட்டக்கல்லூரி உலகம் தரம் வாய்ந்த அனைத்து வசதிகளுடன் நல்ல ஒரு கரிக்குலமோட வந்து ஒரு சட்டக்கல்லூரி துவங்கறதுக்கான பணிகளையும் துவக்கிறோம். விரைவாக அனைத்து பணிகளையும் முடித்து அறிவிப்புகள் வெளியிறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்து வருகிறோம்.
0: சென்னையில் உள்ள குடிமைப்பணி தேர்வு பயிற்சி மையத்தை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு சரத்குமார் கூறியுள்ளார். முதன்மை தேர்வுக்கான பயிற்சியை இந்த மையத்தில் நேற்று அவர் தொடங்கி வைத்தார். தமிழக மாணவர்கள் அதிக அளவில் குடிமைப்பணி தேர்வுகளில் தேர்ச்சி பெறும் வகையில் பயிற்சிகள் மேம்படுத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மாநிலத்தில் சுமார் 18,000 ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளதை அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்று ஆயிரக்கணக்கானோர் காத்திருக்கும் சூழ்நிலையில் இந்த பணியிடங்களை நிரப்ப அரசுக்கு எந்த சிக்கலும் இல்லை என்று திரு நயினா நாகேந்திரன் கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க சீமை கருவேல மரங்களை உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ வலியுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டு அருகே இது தொடர்பான நிகழ்ச்சியில் பங்கேற்றபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த மரங்களால் ராமநாதபுரம் மாவட்டம் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த மரங்கள் வளர்ந்துள்ள பகுதியில் விவசாயம் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு வைகோ தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நாடு முழுவதும் வரும் 28ஆம் தேதி போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் இம்முகாமிற்காக விரிவான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: போலியோ சொட்டு மருந்து முகாம் வருகின்ற 28/6/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று நாடு முழுவதும் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் 1,08,343 குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இப்பணிக்காக கிராம பகுதியில் 964 முகாம்கள், நகராட்சி பகுதியில் 20 முகாம்கள் என மொத்தம் 984 முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளது. பெருமளவில் மக்கள் கூடும் இடங்களான பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள், சந்தைகள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் சுங்கச்சாவடி போன்ற இடங்களில் சிறப்பு முகாம்கள் அமைக்கப்பட உள்ளது. அரசு வழங்கும் போலியோ சொட்டு மருந்து முற்றிலும் பாதுகாப்பானது. எனவே மாவட்டத்தில் உள்ள பொதுமக்கள் குறிப்பாக

0: தாய்மார்கள் பிறந்த குழந்தை முதல் 5 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் ஏற்கனவே போலியோ சொட்டு மருந்து கொடுத்திருந்தாலும் மீண்டும் 28/6/2026 அன்று இந்த சிறப்பு முகாம்களில் அளிக்கப்படும் போலியோ சொட்டு மருந்து வழங்கி போலியோ இல்லா சமுதாயத்தை உருவாக்க ஒத்துழைப்பு நல்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
1: கோவையில் உள்ள மத்திய கரும்பு நிறுவனத்தின் சார்பில் தமிழக கேரள எல்லைப் பகுதியில் பழங்குடியினருக்கான மேம்பாட்டு முகாம் நடைபெற்றது. இதில் 50 மேற்பட்டோர் பங்கேற்று பயனடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கோயம்புத்தூரில் உள்ள மத்திய கரும்பு இனப்பெருக்க நிறுவனம் சார்பில் பழங்குடியினருக்கான மேம்பாட்டு செயல் திட்டத்தின் கீழ் கோவை கேரள எல்லைப் பகுதியான பாலக்காடு மாவட்டத்தில் உள்ள மேல சுற்றரா பகுதியில் பழங்குடியினருக்கான விழிப்புணர்வு முகாம் நடத்தப்பட்டது. மேலும் இந்நிகழ்வில் பழங்குடியினருக்கான வெள்ளம் சார்ந்த தொழில் வாய்ப்புகள், ஊட்டச்சத்து தோட்டம் அமைத்தல், பழங்குடியின பெண்களுக்கான சுகாதார குறிப்புகள், இயற்கை முறையில் சிறுதானிய சாகுபடி மற்றும் சமச்சீர் உரமிடல் ஆகிய தலைப்புகளில் விளக்க உரைகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் 50 மேற்பட்ட பழங்குடியினர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன்.
1: தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகள் மற்றும் வட தமிழகத்தின் சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு நேரத்தில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று மாலை கனமழை பெய்தது. சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக மழை பெய்தது. திருவண்ணாமலை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் ஆலங்கட்டி மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பகலில் வெயில் வாட்டி வைத்த நிலையில் மாலை நேரங்களில் மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் நேற்று மாலை வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. அதைத் தொடர்ந்து திடீரென ஆரணி டவுன், ஆரணி கொசுப்பாளையம், சைதாப்பேட்டை, அருணகிரி சத்திரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களான இரும்பேடு, சேவூர், புதுப்பாளையம், அம்மாப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. இந்த கனமழையின் போது அலங்கட்டி மழையும் பெய்தது. இதனால் வெப்பத்தால் அவதிப்பட்ட வந்த மக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவண்ணாமலை என் ரவிச்சந்திரன்.
1: இருவரி செய்திகள். ரஷ்யாவின் மேற்கு பகுதியில் மின்னணு சாதனங்கள் உற்பத்தி தொழிற்சாலை மீது யுக்ரைன் நடத்திய தாக்குதலில் 5 உயிரிழந்ததாக ரஷ்யா கூறியுள்ளது. நாடு முழுவதும் கரீஃப் பருவத்தில் பயிர் சாகுபடி பரப்பளவு கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தை ஒப்பிடுகையில் 2% அதிகரித்துள்ளதாக வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உயரதிகாரிகள் பங்கேற்கும் பல்வேறு நாடுகளுடன் மேற்கொள்ளப்படும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் குறித்து 2 தேசிய கருத்தரங்கம் புதுதில்லியில் நேற்று தொடங்கியது. 7 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் பங்கேற்கும் ஊராட்சி நிர்வாகம் குறித்த மண்டல பயிலரங்கு ஸ்ரீநகரில் பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் சார்பில் இன்று நடைபெறுகிறது. நாடு முழுவதும் உடல் உறுப்பு தானம் செய்வதற்காக தாமாக முன்வந்து பதிவு செய்துள்ளோரின் எண்ணிக்கை 500,000 என்ற மைல்கல்லை எட்டியுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சர்வதேச ஒலிம்பிக் தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி சென்னையில் மாநில விளையாட்டுத்துறை சார்பில் அது தொடர்பான நிகழ்ச்சி இன்று நடைபெறுகிறது. விளையாட்டுச் செய்தி. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. லண்டனில் 7:00 இப்போட்டி தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களை மையமாக கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளை

தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு சட்டக் கல்லூரிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகள் மற்றும் வட தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில்

0: நம்ம தங்கச்சி மடத்துல இனி ஃபங்க்ஷன், பார்ட்டி, செலிப்ரேஷன் எல்லாத்தையும் ரொம்ப ஸ்வீட்டா மாத்த வந்தாச்சு பெஸ்ட் மம்மி. ஜூன் 25 தேதி தங்கச்சி மடத்துல ஓபன் ஆகுது பெஸ்ட் மம்மி. நியூ லான்ச் பானை சாய் ஓபனிங் டே ஆஃபரா, ஹாஃப் கேஜி ரெட் வெல்வெட் கேக் வாங்கினா ஹாஃப் கேஜி ரெட் வெல்வெட் கேக் ஃப்ரீ. அதோட எக்ஸைட்டிங் கிஃப்ட்ஸ் வின் பண்ண லக்கி டிரா கான்டெஸ்ட் இருக்கு. ஓபனிங் டே மட்டும் இல்ல, ஒரு மாசத்துக்கு ஆஃபரா. 600 ரூபாய்க்கு மேல ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் வாங்கினா 200 கிராம் பனை அல்வா ஃப்ரீ. 3 பீசஸ் ஃப்ரெஷ் கிரீம் கேக் வாங்கினா 1 பீஸ் ஃப்ரீ. 1 லார்ஜ் பீஸா வாங்கினா 1 பர்கர் ஃப்ரீ. 2 ஸ்பெஷல் காம்போ ஆஃபர்ஸா, எக் பஃப் பிளஸ் பனைச்சாய் 50 ரூபாய், சிக்கன் பாப்கார்ன் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் பிளஸ் பனைச்சாய் 199 ரூபாய். குவாலிட்டியில பெஸ்ட், டேஸ்டியில யம்மி. ஆல்வேஸ் பெஸ்ட் மம்மி. பெஸ்ட் மம்மி, யாகப்பா பள்ளி அருகில் தங்கச்சி மடம்.
1: டைல்ஸ் வாங்க எங்க போனாலும் ஸ்டாக் அவைலபிலிட்டி இல்ல, பிரைஸும் நார்மலை விட ரொம்ப அதிகமா இருக்கு.
2: அட, நம்ம அனுஜ் ஸ்டைல்ஸ் மால்ல ட்ரை பண்ணு. அனுஜ்ல எப்பவும் ஸ்டாக் அவைலபிளா இருக்கும். இந்த கரண்ட் சிச்சுவேஷன்லயும் 30% ஆஃபர் தராங்க. சோ அஃபோர்டபிள் பிரைஸ்ல டைல்ஸ் பர்சேஸ் பண்ணலாம்.
3: அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் மற்றும் தெங்காசி.
0: இந்த ஜூன் மாதத்தை கொண்டாடுங்க ஆனமலைஸ் டொயோட்டாவின் ஜிலு ஜிலு ஆஃபர்ஸோட. குறைந்த வட்டி விகிதம், எந்த மாடல் காரையும் டொயோட்டா காருடன் எக்ஸ்சேஞ்ச் செய்யும் வசதி. இது மட்டுமா, உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேலுவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங்னு நிறைய எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் இருக்கு. ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ரோமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலைஸ் டொயோட்டாவை அணுகவும். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8 0127 99 000.
4: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
5: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க 3 பேரும் 3 ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
4: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
6: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. நம்மளோட கண்ணில இருந்து கண்ணீர் வர நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஆனா நம்ம கண்ணை சுமிட்டுறதுக்கு 4 முக்கிய காரணங்கள் மட்டும்தான் இருக்குது. அது என்ன அப்படிங்கறத பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். முதல் காரணம்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய கண்ணுக்கு மேல கண்ணீர் சுரப்பிகள் தொடர்ந்து நீரை சுரந்துகிட்டே இருக்குமா. நாம கண்ணை சுமிட்டுறது மூலமா நம்மளுடைய விழித்திரை வழியா பரவி கண்ணை ஈரப்பதமா வச்சுக்கிறோம். இதனாலதான் கண்ணு வறண்டு போகிறது அப்படிங்கறது தவிர்க்கப்படுது. ரெண்டாவதா, கார்ல எல்லாம் எப்படி வைப்பர் தொடர்ச்சியா சுத்தம் பண்ணுதோ, நம்மளுடைய கண்ணை சுத்தம் செய்யறதுக்கும் இந்த கண் சுமிட்டுறது அப்படிங்கறது ரொம்பவே உதவியா இருக்கு. அதிகமான வெளிச்சம் இல்ல ஏதோ ஒரு பொருளோ உறுத்துது அப்படின்னா அன்னிச்சையாவே கண்ண மூடி பாதுகாத்துக்கிறோமா. நாலாவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அதாவது தொடர்ச்சியா நாம பாக்குற விஷயங்களை மூளை ப்ராசஸ் பண்ணும் போது ரொம்ப நேரமாகி நம்மளுடைய மூளையே ரொம்ப டயர்டா ஆகிருமா. இந்த சின்ன கண் சுமிட்டுறது மூலமா மூளைக்கு சின்ன ஒரு ரெஸ்டுமே கிடைக்குது. அதுலயும் ஒரு மனுஷன் சராசரியா 1 15-20 தடவை கண் சுமிட்டுறோமா. இப்போ நீங்க கண் சுமிட்டுறீங்க அப்படின்னா இந்த 4 காரணங்கள்ல ஏதோ ஒரு காரணமா தான் இருக்கும்.
1: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு
4: வெளுப்புப்பாடு
3: நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: நேரம் சரியாக 8:31 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்தது நம்ம கூட பேசுறதுக்கு நம்ம கேப்டன் ராஜனை மீன்வெளி நிலையத்தை கொடுக்க இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் அண்ணே.
1: வணக்கம் வணக்கம். காலை வணக்கம் எல்லாருக்கும்.
0: காலை வணக்கம்ண்ணா. நல்லா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சூப்பரா இருக்கீங்களா?
0: எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும்.
1: சரி, எல்லாரும் சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு கடந்த சிப்பம் சார் அப்படி கிடைக்கல போயிடலாமா?
0: போயிடலாம்.
1: காலை நிலவர பிரகாரம், கடலூசி பிரகாரம், இந்த விலை நிலவரம், மக்கள் நிலவரம் வந்து ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரி நம்ம சொன்னாலும் விஷயங்கள் வெவ்வேறா மாறி மாறி வரும். ஒவ்வொரு ஒரு நேரத்துக்கு கூடு ரேட்டு, ஒரு நேரத்துக்கு குறையும், ஒரு நேரங்கள்ல ரேட் இல்லாம இருக்கு, ஒரு நேரம் இருக்கு, ஒரு நேரம் வெளில ரொம்ப கடுமையாவே இருக்கு. அப்படிலாம் பாத்துருக்கோம். இன்றைக்கு நிலவரம் எங்க பாக்கலாம்? கடந்த 2 நாளுக்கெல்லாம் தொழிலுக்கு போட்டுகள் போகல, வள்ளங்களுமே போகல, சாற்றுகள் இந்த உரம் சொல்றதுனால இன்றைக்கு போட்டுகள் தெக்க போயிருக்கிறாங்க. அடுத்தடுத்து போட்டுகள் போகுங்கிற மாதிரி இருக்கு. இருந்தாலும் கடற்கரை பகுதியில் என்ன மீன் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா, கரையோரம் விட்ட மீன்கள்ல கொஞ்சம் மீன் வந்துச்சு. அதை பத்தி சொல்லலாம். மடா மீன் வழக்கமா ஸ்டெய்க்கோட வந்துகிட்டு 300 ரூபா போன மீன் திடீர்னு இறங்கி 100-120 வந்துட்டு இன்றைக்கு நடுநிலையா 200-250 குறையா இல்ல. அப்புறம் ரொம்ப பொடி மீன் மட்டும், இந்த பொடி அதாவது இது வந்து அவிழி மீன், அதாவது சிறைய மீன் சொல்லுவோம்ல அந்த மீன், அதுல பொடிச்சு பொருசா வந்துகிட்டு விலைக்கு தந்தாரு. 200 குறையா விக்கல, 200 மேல 250 இருந்துருக்கு. அதே மாதிரி ஓரா மீன் வந்து கடந்த காலங்களில் வந்துக்கிட்டு ரொம்ப 2-3 அந்த தொழில் போனதில் குறைவாக இருந்ததில்ல. இன்னைக்கு எப்படின்னா வந்து மறுபடியும் தொழில் போனதுனால கொஞ்சம் ஏறுகால் வந்து 100 தான் பொடி ஓரா, பரு ஓரா 150-160-200 ஓரா மீன் விட்டுச்சு. அடுத்து இந்த ஒய் மீன் மாதிரி சொல்லுவாங்க, அந்த நெய் மீன் அப்படி, அதாவது கொஞ்சம் முள்ளு மீன் மாதிரி இருக்கு, அதெல்லாம் வந்து இன்னைக்கு ஒரு 100 ரேஞ்சில் போயிருக்கு. அது பழையடி கலவா மீன் வந்துக்கிட்டு 200 போயிருக்கு, 150 போயிருக்கு, 100 போயிருக்கு. இதில் பரிசு பொடிச்சு சொல்லிக்கலாம். அதே மாதிரி வந்து கொஞ்சம் ஊடக மீன், ஊடக மீன்லாம் இன்னைக்கு விலைகள்லாம் கொஞ்சம் கடுமையான விலை, 350-400 ரேஞ்ச் நெருக்கி போயிருக்கு. ஊடகம் கொஞ்சம் நல்ல கையளவு இருக்கு அந்த ஊடகம். அதே மாதிரி வந்து செங்கனி மீன் வந்து, செங்கனி மீன் வந்து ஒரு 200-250 ரேஞ்ச் இருக்கு. சுமாரான மீன், கொஞ்சம் ஹோட்டல் டேஸ்ட் மாதிரி ஒரு மீனா போடலாம் வைங்களா, பொறிக்கலாம் வைங்களா, அந்த மாதிரி டேஸ்ட். இந்த அளவுக்கு தான் மீன் வந்திருக்கு. நிறைய வியாபாரிகளுக்கு மீன் விலைவாசியிலும் கொஞ்சம் இருந்தாலும் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் கூட மீன்கள் வரல. நாளைக்கு நிறைய மீன் வர எதிர்பார்ப்பு வியாபாரிகள் திரும்பி போயிருக்காங்க. போயிட்டு வர்ற மக்களுக்கு நாளைக்கு நிறைய மீன் இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய
0: சொல்லுங்க. ரொம்ப நன்றி தகவலுக்கு. நம்ம கேப்டன் ராஜனனுக்கு ஒரு நன்றிகள். ஆனால் நம்ம கூட இந்த இணைஞ்சு இந்த கடற்கரை எப்படி இருக்கு, என்ன மாதிரி நிலவரம் வந்திருக்கு, என்னென்ன மாதிரி மீன்கள் கிடைச்சிருக்கு அப்படின்ற தகவலை பகிர்ந்துக்கிட்டாங்க. இப்ப அடுத்து பாடல் வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: ஆன்லைன்ல நம்புறதுனே தெரியலக்கா.
1: ஏன், என்னாச்சு?
0: ஆன்லைன்ல ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சாங்க, நல்லா பேசணும், நல்லா பழகணும், எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஒரு நாள் நான் ஒரு ஆப் யூஸ் பண்றேன், அதுல எனக்கு நிறைய ஏர்னிங்ஸ் வருது, நீயும் ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னாங்க.
1: நீயும் உடனே பண்ணிட்டியா?
0: உடனே பண்ணல, ஆனா அவங்க எல்லாம் ஓ நல்லதுக்கு தான் சொல்றேன், என்ன நம்ப மாட்டியா அப்படின்னு கேட்டாங்க. சரி, இவ்ளோ நல்லா பேசுறோம், சரியா தான் இருக்கும்னு ஆப்ப டவுன்லோட் பண்ணி அதுல கேட்ட காசையுமே சென்ட் பண்ணேன். அதுதான் நான் அவங்க கிட்ட கடைசியா பேசினது. அதுக்கப்புறம் அவங்கள ரீச் பண்ணவும் முடியல, சென்ட் பண்ண காசும் வரல.
1: ஆன்லைன்ல முகம் தெரியாத ஆளு நல்லா பேசுறாங்கன்னு அவங்க கேட்டதுக்காக பணம் அனுப்புவியா? ஆன்லைன்ல கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதுங்கறத புரிஞ்சுக்க.
0: இப்போதான்க்கா புரியுது.
1: சரி வா, சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி இன்னொரு ஆள் பாதிக்கப்படாம தடுக்கலாம்.
2: நட்பு என்ற பெயரில் இணைய மோசடிகள் அதிகம் நடக்கிறது. பணத்தை அனுப்புவதற்கு முன் இது தேவைதானா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.

நேரம் சரியாக 8:41 ஆயிடுச்சு. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. இந்த நிறைவு பகுதியில் நம்மளுடைய அந்த பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இப்போ வந்து 12th அந்த சிபிஎஸ்சி ரிசல்ட்னா வந்து மறுமதிப்பீடு வந்து வெளியிட்ருக்காங்க. அடுத்து வந்து ரொம்ப முக்கியமாக இன்னும் சில நாட்களில் வந்து நம்ம மாணவர்களுக்கான அந்த ரீ எக்ஸாம், அதாவது அந்த அரியர் எக்ஸாம் வந்து நடக்கும். ஏற்கனவே வந்து ஒரு ஃபெயில் ஆகிட்டனால திரும்ப வந்து எழுதக்கூடிய அந்த மறுத்தேர்வு அப்படிங்கிறது வந்து இன்னும் சில நாளுக்கும் நடத்துவாங்க. படிக்கிறீங்களா அப்படிங்கிறது என்னோடய டவுட்டு. படிக்கிறீங்களா? நிறைய பேர் வந்து போயிடுச்சு, ஒரு பாடத்தில் வந்து போயிடுச்சு, மேக்ஸில் மட்டும் ஃபெயில் ஆகிட்டேன், இங்கிலீஷில் மட்டும் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. உட்காந்து கிடைக்கக்கூடிய நேரத்தில் வந்து படித்து பாஸ் ஆகிட்டு அந்த பேப்பரை கிளியர் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த கிளாஸுக்கு வந்து தைரியமாக சந்தோஷமாக வந்து போங்க. நேரம் இருக்கிற நேரத்தை வந்து பயன்படுத்திங்க. இருக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். இப்போ தான் வந்து 12th வந்து சேர்கிற மாதிரி மொதல் கிளாஸ் போகிற மாதிரி இருக்கும். எப்படி நாள் முடியுதுனே தெரியாது. அடுத்த ஒரு மாதத்தில் பப்ளிக் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால் கிடைக்கக்கூடிய நாட்களை வந்து பயன்படுத்தி அப்பப்போ படிச்சுங்க. எல்லா நேரம் படிச்சுட்டே இருக்கணும்னு தேவையில்லை. அப்பப்போ கிடைக்கக்கூடிய நேரங்களில் எப்போவாச்சும் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மணி நேரம் படித்தா போதும். அசால்ட்டாக நல்ல ஒரு மார்க் வந்தால் எடுத்துடலாம். அதுக்காக மட்டும் எல்லோரும் முயற்சி பண்ணுங்கள் அப்படிங்கிற சொல்லிட்டு இப்போ எடுத்து பாடல் வந்துட்டு இருக்குது. இதோட நம்ம நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கிறேன். நீங்கள் நேரம் நினைந்திருந்தது நம்ம பாமன் நேசக்கரங்களாக இருக்கட்டளையின் கடலோ சேஃபம் 90.4 மெழுப்பு பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருந்தது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ போயிட்டு மீண்டும் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். நன்றி. டாட்டா பை பை. சி யூ மக்களே.

0: நம்ம தங்கச்சி மடத்துல இனி ஃபங்க்ஷன், பார்ட்டி, செலிப்ரேஷன் எல்லாத்தையும் ரொம்ப ஸ்வீட்டா மாத்த வந்தாச்சு பெஸ்ட் மம்மி. June 25 தங்கச்சி மடத்துல ஓபன் ஆகுது பெஸ்ட் மம்மி. நியூ லான்ச் ஆஃப் பனை சாய் ஓபனிங் டே ஆஃபரா, ஹாஃப் கேஜி ரெட் வெல்வெட் கேக் வாங்கினா ஹாஃப் கேஜி ரெட் வெல்வெட் கேக் ஃப்ரீ. அதோட எக்ஸைட்டிங் கிஃப்ட்ஸ் வின் பண்ண லக்கி டிரா கான்டெஸ்ட் இருக்கு. ஓபனிங் டே மட்டும் இல்ல, ஒரு மாசத்துக்கு ஆஃபரா. 600 ரூபாய்க்கு மேல ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் வாங்கினா 200 கிராம் பனை அல்வா ஃப்ரீ. 3 பீசஸ் ஃப்ரெஷ் கிரீம் கேக் வாங்கினா 1 பீஸ் ஃப்ரீ. 1 லார்ஜ் பீஸா வாங்கினா 1 பர்கர் ஃப்ரீ. 2 ஸ்பெஷல் காம்போ ஆஃபர்ஸா, எக் பஃப் பிளஸ் பனை சாய் 50 ரூபாய், சிக்கன் பாப்கார்ன் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் பிளஸ் பனை சாய் 199 ரூபாய். குவாலிட்டியில பெஸ்ட், டேஸ்டில யம்மி. ஆல்வேஸ் பெஸ்ட் மம்மி. பெஸ்ட் மம்மி, யாகப்பா பள்ளி அருகில் தங்கச்சி மடம்.
1: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
2: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க 3 பேரும் 3 ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
1: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
3: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடித நீராட்டு விழா, சமூக சேவை, பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசையம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 9 மணி. தமிழர் பெருமைய போன்ல ஸ்டேட்டஸா வச்சா மட்டும் போதுமா? நல்ல தமிழையும் பேசணும்ல. நல்லா பேசணும்னா தமிழ்ல நல்லா வாசிக்கணும். நம்ம பகுதி மாணவ மாணவிகளோட வாசித்தல் திறனை ஊக்குவிக்க வரும் ஜூன் 27ஆம் தேதி கடல் ஓசை எஃப்எம் அலுவலகத்தில் தமிழ் வாசித்தல் போட்டி நடக்க போகுது. இந்த வாசிப்பு போட்டியில 3ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற மாணவ மாணவிகள் கலந்துக்கலாம். பிழை இல்லாம சிறப்பா வாசிக்கிற மாணவ மாணவியருக்கு சிறப்பு பரிசும் இருக்கு. கலந்துக்க விரும்புறவங்க வர ஜூன் 26ஆம் தேதிக்குள்ள 7094439993 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்ல கடல் ஓசை அலுவலகத்துக்கு நேரில் வந்தோ முன்பதிவு செஞ்சுக்கலாம். முன்பதிவு முக்கியம். தமிழில் வாசிப்போம், தமிழை நேசிப்போம்.
2: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 2ஆம் கட்டமாக நடைபெறும் விழாவில் 65 பேருக்கு பத்ம விருதுகளை இன்று வழங்குகிறார். வேகமாக வளர்ந்து வரும் நம்பகமான பொருளாதார சக்தியாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்காக பல்வேறு சீர்திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். இருதரப்பு உறவுகள் குறித்து சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங் யீயுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் பேச்சு நடத்தியுள்ளார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 2ஆம் கட்டமாக நடைபெறும் விழாவில் 65 பேருக்கு பத்ம விருதுகளை இன்று வழங்குகிறார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று மாலை இதற்கான நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. இதில் 2 பேருக்கு பத்ம விபூஷன் விருதுகளையும், 7 பேருக்கு பத்மபூஷன் விருதுகளையும், 56 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகளையும் குடியரசுத் தலைவர் வழங்கவுள்ளார். நடிகர் மம்முட்டி, கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மா, டென்னிஸ் வீரர் விஜய் அமிர்தராஜ் உள்ளிட்டோருக்கு இன்று பத்ம விருதுகள் வழங்கப்படுகின்றன. இந்த ஆண்டு 131 பேருக்கு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டன. இதில் கடந்த மாதம் 25ஆம் தேதி நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதற்கட்டமாக 66 பேருக்கு பத்ம விருதுகள் வழங்கப்பட்டன. வேகமாக வளர்ந்து வரும் நம்பகமான பொருளாதார சக்தியாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். தனியார் ஊடக நிறுவனத்தின் சார்பில் புதுதில்லியில் நடைபெற்ற உச்சிமாநாட்டில் பேசிய அவர், 140 கோடி மக்களின் எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்யும் வகையில் அரசு செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். வளர்ச்சியை நோக்கியே அரசின் கொள்கைகளும் செயல் திட்டங்களும் அமைந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்பதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக அவர் தெரிவித்தார். பழங்குடியினர் மேம்பாட்டுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த பல ஆண்டுகளாக நீடித்து வந்த மாவோயிஸ்ட் வன்முறைக்கு முடிவு கட்டப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நக்சல் பாதித்த பகுதிகளில் முன்னெப்போதும் இல்லாத வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இப்பகுதிகளில் 12,000 கிலோமீட்டர் நீளத்திற்கு சாலை கட்டமைப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும், 9,500 கைபேசி கோபுரங்கள் நிறுவப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தாா்.

நாடு முழுவதும் உள்கட்டமைப்பு வலுப்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். நாட்டில் மெட்ரோ ரயில் சேவைகள் நகர்ப்புற போக்குவரத்தை எளிதாக்கியுள்ளதாக அவர் தெரிவித்தார். வந்தே பாரத், நமோ பாரத் மற்றும் அம்ரித் பாரத் ரயில்கள் நாட்டின் ரயில் போக்குவரத்து இணைப்பை வலுப்படுத்தியுள்ளதாக அவர் கூறினார். உயர்தரமான சுகாதார சேவைகள் அனைவருக்கும் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். சவாலான சூழலுக்கு மத்தியிலும் நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். இளையோர், தொழில்துறையினர் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் தேசத்தின் முன்னேற்றத்தில் முழுமையான பங்கெடுப்பை வழங்க வேண்டும் என்று திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார். தேசிய வேளாண் கூட்டுறவு சந்தை கூட்டமைப்பின் சார்பில் ஏல நடைமுறைகளுக்காக உருவாக்கப்பட்டுள்ள நாஃபெக்ஸ் என்ற இணையதளத்தை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்நிகழ்ச்சியின் போது விவசாயிகளுக்கு பயனளிக்கும் வகையில் கூட்டுறவுத்துறையின் சார்பில் செயல்படுத்தப்படும் பல்வேறு திட்டங்களையும் அவர் தொடங்கி வைக்க உள்ளார். இந்நிகழ்ச்சியில் வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் உள்ளிட்டோரும் பங்கேற்கின்றனர். சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்காக பல்வேறு சீர்திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற சுற்றுலா தொழில்துறையினருடனான ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். போட்டித்தன்மை வாய்ந்த சுற்றுலா சூழலை உருவாக்க அரசு முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாக அவர் கூறினார். எளிமையான அனுமதி நடைமுறைகளின் மூலம் முதலீடுகளை எளிதாக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்காக மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுடன் மத்திய அரசு ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாக திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. இருதரப்பு உறவுகள் குறித்து சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங் யீயுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் பேச்சு நடத்தியுள்ளார். பிரிக்ஸ் தேசிய பாதுகாப்பு ஆலோசனைக் கூட்டத்திற்கு இடையே இந்த சந்திப்பு நடைபெற்றதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. எல்லைப்பகுதியில் நிலவும் சூழல் உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து சீன அமைச்சருடன் திரு அஜித் தோவல் ஆலோசனை மேற்கொண்டார். எத்தியோப்பியா, ஈரான், பிரேசில் ஆகிய நாடுகளின் உயரதிகாரிகளுடனும் திரு அஜித் தோவல் பேச்சு நடத்தினார். விவசாயிகள், நுகர்வோர் ஆகிய இருதரப்பினரின் நலன்களையும் கருத்தில் கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். வெங்காய இருப்பு தொடர்பாக புதுதில்லியில் நேற்று அவர் ஆய்வுக் கூட்டத்தை நடத்தினார். இதில் போதுமான இருப்பை உறுதி செய்தல், நுகர்வோர் நலன்களை பாதுகாத்தல் ஆகியவை குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டதாக சமூக வலைதளத்தில் அவர் கூறியுள்ளார். முன்கூட்டியே மேற்கொள்ளப்படும் விரிவான திட்டமிடல் மூலம் விவசாயிகள் நலன் பாதுகாக்கப்படுவதுடன் விலை நிலைத்தன்மையும் உறுதி செய்யப்படும் என்று திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்தார். கத்தாரில் ஞாயிற்றுக்கிழமை இரவு எரிவாயு தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 12 இந்தியர்கள் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. இந்த துயர சம்பவத்தில் ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கு வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இரங்கல் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட இந்தியர்களின் குடும்பங்களுக்கு உரிய உதவிகள் வழங்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார். அங்குள்ள இந்திய தூதரகம் கத்தார் அரசு அதிகாரிகளுடன் தொடர்ந்து தொடர்பில் இருந்து வருவதாகவும் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். அரசு நிர்வாகத்தில் தொழில்நுட்பத்தின் பங்களிப்பு மக்கள் சேவைகளை எளிமையாக்கியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் பணியாளர் நலத்துறை சார்பில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர் டிஜிட்டல் நடைமுறைகள் வெளிப்படைத்தன்மையை அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் மத்திய தொழிலக பாதுகாப்பு படை முக்கிய பங்கு வகிப்பதாக உள்துறை இணையமைச்சர் திரு பண்டி சஞ்சய்குமார் கூறியுள்ளார். புதுதில்லியில் இந்த படையின் புதிய தலைமையகத்திற்கான கட்டுமான பணிகளை நேற்று தொடங்கி வைத்து அவர் பேசினார். இந்த படை வீரர்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் கட்டணமில்லா மருத்துவ சிகிச்சை வசதி இவர்களுக்கு வழங்கப்படுவதாகவும் திரு பண்டி சஞ்சய்குமார் தெரிவித்தார். ஆதார் செயலியை பதிவிறக்கம் செய்துள்ளவர்களின் எண்ணிக்கை 3 கோடியை தாண்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த செயலியை குறுகிய காலத்திற்குள் 3 கோடியே 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பதிவிறக்கம் செய்துள்ளதாக தகவல் தொழில்நுட்பத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த செயலி வாயிலாக 40 லட்சம் பேர் தங்களது கைபேசி எண்ணின் மாற்றத்தை பதிவு செய்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 8 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இந்த செயலி வாயிலாக முகவரி மாற்றங்களை மேற்கொண்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா மொரோக்கோ இடையிலான தீவிரவாத தடுப்பு கூட்டு செயல் திட்ட குழு கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. வெளியுறவுத்துறை இணைச் செயலாளர் திரு வினோத் பாடே, மொரோக்கோ தேசிய காவல்துறை தலைமை இயக்குநர் திரு ஹிஷம் பாலி ஆகியோர் இக்கூட்டத்திற்கு தலைமை வகித்தனா்.

0: சென், தன்வீர் சர்மா, ஸ்ரீகாந்த் உள்ளிட்ட முன்னணி வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். விமானப்படை சார்பில் நடைபெறும் அர்ஜுன் சிங் நினைவு ஹாக்கி போட்டி பெங்களூருவில் இன்று தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இரண்டாம் கட்டமாக நடைபெறும் விழாவில் 65 பேருக்கு பத்ம விருதுகளை இன்று வழங்குகிறார். வேகமாக வளர்ந்து வரும் நம்பகமான பொருளாதார சக்தியாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்காக பல்வேறு சீர்திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். இருதரப்பு உறவுகள் குறித்து சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங் யீயுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் பேச்சு நடத்தியுள்ளார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. தொடர்ந்து செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதே கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
2: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: எனது அன்பான உறவுகளுக்கு அழகான காலை வணக்கம். மக்களே, எப்படி இருக்கிறீங்க? சிறப்பாக இருக்கிறீங்க, சிறப்பாக இருப்பீ அப்படின்னு நம்பிட்டு நம்ம தங்கமான் வாழ்த்து நிகழ்ச்சிக்கில் போயிடுவோம். மக்களே, உங்கள் விருப்பமானவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி விருப்ப பாடலை 70 94 43 99 99 இந்த எண்களுக்கு கால் பண்ணுங்க, வாய்ஸ் நோட் அனுப்புங்க, எஸ்எம்எஸ் அனுப்புங்க. உங்கள் விருப்பமானவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி பாடல்களையும் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கி வந்து சர்வதேச ஒலிம்பிக் தினம். இந்த ஒலிம்பிக் வந்து ஒரு அஞ்சு வளைய வளையமாக இருக்குமா, அதில் ஏதோ தூக்கி போட்டு விளையாடுவாங்களாம். சுதந்திரத்துக்கு முன்பும் வந்து நம்மளுக்கு தங்கப்பதக்கம் கிடச்சிருக்கு, சுதந்திரத்துக்கு பின்பும் வந்து நம்மளுக்கு தங்கப்பதக்கம் கிடச்சிருக்கு. இது வந்து 1894 நம்ம இந்த ஒலிம்பிக்கை ஆரம்பிக்கணும் அப்படின்னு பேசிகிட்டே இருந்திருக்காங்க. ஸோ அதனால் உலக ஒலிம்பிக் தின வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு, 2008 துப்பாக்கி சுடும் போட்டியிலையும் நம்ம இந்தியர் ஒரு தங்கம் வாங்கியிருக்காங்க. அதனால் எல்லா மாணவ மாணவிகள், குழந்தைகள், பெரியவங்கள் எல்லாருக்குமே இந்த எல்லா விளையாட்டும் இருக்குது. ஆனால் அந்த ஒலிம்பிக்கில் விளையாண்டு நம்ம வந்து தங்கம் வாங்கணும் அப்படின்னு நிறையா பேர் அவங்க கனவுகளாக இருப்பாங்க. அவங்க கனவுகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நினைவாகட்டும். அதாவது தேசியத்தில் வாங்கினாலும் சரி, சும்மா சர்வதேசத்தில் வாங்கினாலும் சரி, எப்படியே ஒரு ஒலிம்பிக்கு நம்மளும் விளையாண்டு ஒரு தங்கம் வாங்கணும், ஒரு வெள்ளி வாங்கணும், வெண்கலம் வாங்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு வெற்றி வாய்ப்பு கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நேர் இருக்காங்க, யாருன்னு கேட்டுருவோமா? வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம் அண்ணா, யார், எங்க இருந்து உங்க பேரு?
4: கடலாடி வட்டம் சவரியார் வட்டணத்துல இருந்து ராபர்ட் பேசுகிறேன் அண்ணா.
3: சொல்லுங்க அண்ணா, யாருக்கு வாழ்த்து, என்ன பாடல்?
4: இன்று என்னுடைய பள்ளி நண்பர் ஜேம்ஸ் தேவி, இவர்களுக்கு 17 திருமண நாள். அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு, பூந்தோட்ட காவல்காரன் படத்துல இருந்து அடி காண கருங்குயிலே இந்த பாட்டை ஒளிபரப்பு செய்யவும்.
3: ஜேம்ஸ் தேவி இவர்களுக்கு 17 திருமண நாள் நல்வாழ்த்துக்களை கடலாடி வட்டம் சவரியார் பட்டணத்திலிருந்து ராபர்ட் அண்ணன் சொல்லியிருக்காங்க. அவங்க சார்பாகவும், அவர் நண்பர்கள் சார்பாகவும், எனது சார்பாகவும், கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும் ஜேம்ஸ் தேவி அவங்களுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிட்டு, பூந்தோட்ட காவல்காரன் படத்திலிருந்து ஒரு அழகான பாடலும் ஒன்று கேட்டிருக்காங்க. நன்றி அண்ணா.
4: நன்றி. நன்றி அண்ணா.
3: நன்றி. அடுத்து ஒருத்தர் வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்காங்க, என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். வணக்கம்.
5: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அண்ணா. ராமேஸ்வரம் சம்மமரத்துல இருந்து ராமு பேசுறேண்ணா.
3: உங்களுக்கு இனிய காலை வணக்கம் அண்ணா.
5: ஓகேண்ணா. ஆனா இன்னைக்கு எனது தம்பி ஒரு தெரிஞ்ச ரொம்ப நண்பரு, அவரு ராஜேஷ், அவருக்கு வந்து இன்றைய தினம் பிறந்த நாள். அவரை வாழ்த்தி நந்தா படத்துல இருந்து முன்பணியா முதன்முறையா சான் போட்டு விடுங்கண்ணா.
3: ராஜேஷ் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை செம்மமடத்துல இருந்து ராம் அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க சார்பாகவும் கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும், எனது சார்பாகவும் ராஜேஷ் அவங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை நீங்களும் சொல்லிருங்கண்ணா.
5: அருமை தம்பி ராஜேஷ் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.
3: நன்றி அண்ணா.
5: ஓகேண்ணா, ரொம்ப நன்றி.
3: நன்றி. வளர்க நலமுடன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. அடுத்து ஒரு வாய்ஸ் நோட் யாருன்னு கேட்போம்.
6: June 23 சர்வதேச ஒலிம்பிக் தினம் என்று கைகளில் ஏந்திய ஒலிம்பிக் சுடரொளி மனித நேயத்தை உலகிற்கு உணர்த்தட்டும். கலையாத அமைதியும் ஒற்றுமையும் விளையாட்டுகளின் மூலம் நிலைக்கட்டும். நம் நாட்டின் மூவண்ண கொடி ஒலிம்பிக் மேடையில் பறக்கும் போது ஏற்படும் சிலிர்ப்பு

0: அதுவே சிறந்த பெருமை. சாதி மதம் மொழி கடந்து உலகை ஒன்றிணைக்கும் ஒலிம்பிக் ஜோதி என்றும் சுடர் விழட்டும். கடல் ஓசை அப்பன் 90.4 சார்பாகவும், தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் தங்க அண்ணனின் சார்பாகவும், அன்பு சகோதரியின் சார்பாகவும், எனது சார்பாகவும், சர்வதேச ஒலிம்பிக் தினத்திற்கு நன்றிகளையும் வாழ்த்துகளையும் கூறிக்கொள்வது ராமநாதபுரத்திலிருந்து டிரைவர் அன்பர். கிரீடம் படத்திலிருந்து கனவெல்லாம் பலிக்குதே கண்முன்னே நடக்குதே, அந்த பாட்டு போடுங்க. நன்றி, வணக்கம்.
1: நன்றின்னா ராமநாதபுரத்திலிருந்து டிரைவர் அனுவர் அண்ணா தான் சொல்லியிருந்தார். உண்மையிலேயே ஜாதி மதம் இன மொழி எல்லாத்தையும் நம்ம அதாவது மறந்துட்டு அந்த ஒலிம்பிக்கில் போய் உட்காரும்போது அந்த நம்ம தேசிய கொடியை பார்த்து சிரிக்கிறதே ஒரு பெருமை தான் அப்படின்னு உண்மையிலே அழகாக ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அண்ணனுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு அழகான பாடலும் கேட்டிருக்காங்க. மக்களே, நீங்களும் உங்கள் விருப்பமானவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி விருப்ப பாடலை கேளுங்க. பாடல்கள் வருது, தொடர்ந்து கேட்டு மகிழ்ந்திருங்கள். கடல் ஓசை பண்பலை 90.4 நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க.

0: நமது தீவில் புதிதாக உதயமாகி உள்ளது பாம்பன் பேக்ஸ். கூடவே அசத்தலா லான்ச் ஆகி இருக்குது PFC, அதாங்க பாம்பன் ஃப்ரைட் சிக்கன். பீட்சா, பர்கர், ஃப்ரைட் சிக்கன், ஃப்ரெஷ் ஜூஸ், மில்க் ஷேக், ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், எக்கச்சக்க ஐட்டம்ஸ் இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு டேஸ்டியான ஸ்வீட்ஸ் அண்ட் கேக்ஸ் வாங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பாம்பன் பேக்ஸ், வாரச்சந்தை சர்வீஸ் ரோட் அருகில் பாம்பன். தொடர்புக்கு 9750267773.
1: சம்பர்னா ஹாட்டு கூல் ரூஃப் டைல் வாங்கி அதை சமாளிக்க அனு ஸ்டைல்ஸ் மால் தான் சரியான ஸ்பாட். அனு ஸ்டைல்ஸ் மால்.
2: இந்த ஜூன் மாதத்தை கொண்டாடுங்க ஆனமலை டொயோட்டாவின் ஜிலு ஜிலு ஆஃபர்ஸோட. குறைந்த வட்டி விகிதம், எந்த மாடல் காரையும் டொயோட்டா காருடன் எக்ஸ்சேஞ்ச் செய்யும் வசதி. இது மட்டுமா, உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேல்யூவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங்னு நிறைய எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் இருக்கு. ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ரோமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலை டொயோட்டாவை அணுகவும். ஆனமலை டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8 0127 99 000.
3: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
4: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
3: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
5: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
6: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: டேய் சாப்பிட வாடா.
1: என்னம்மா சாப்பாடு?
2: ஆமக்கறி.
1: ஐயோ ஆமக்கறியா? அதெல்லாம் பிடிக்க கூடாதுமா, கடலூசில சொல்றாங்கல்ல, அதெல்லாம் கேட்க மாட்டியா?
2: டேய் பெரிய ஆள் மாதிரி பேசாம வேலைய பாத்துட்டு சாப்பிடுறா.
1: ஏம்மா, இந்த ஆமையை காப்பாத்திருந்தா இந்நேரம் அப்பாவுக்கு கடல் காப்பான் விருதும் 1000 ரூபாய் பணமும் கிடைச்சிருக்கும். அதை வச்சு கறி எடுத்து நல்லா சாப்பிட்டுருக்கலாம். எங்களை மாதிரி சின்ன பசங்களுக்கு கடல் வளத்தை காப்பாத்தா அப்பா அம்மா தானே சொல்லி தரணும். அதை விட்டுட்டு இப்படி பண்ணா நான் மீன் பிடிக்க போகும்போது மீன் மாட்டாது, பிளாஸ்டிக்கும் சொரியும் தான் மாட்டோம். இனிமே ஆமையை பிடிக்க வேணாம்னு அப்பாட்ட சொல்லுங்க. அதை காப்பாத்தி அப்பாவுக்கு கடல் காப்பான் விருது வாங்கி கொடுத்து பெருமை சேர்க்க போறேன். இதை நீயே சாப்பிடு.
2: டே ராஜு போகாதடா, இனிமே வைக்க மாட்டேன்.
3: ஆம மாதிரி அரிய வகை கடல்வாழ் உயிரினங்களை காப்பாத்துங்க. அதை வீடியோவா எடுத்து கடல் ஓசையின் வாட்ஸ்அப் எண்ணான 709-443-9999 அனுப்புங்க. கடல் காப்பான் விருது பெறுங்க, கூடவே 1000 ரூபாய் பரிசும் உண்டு. சமுத்திரம் பழகுவோம், கடல் வளம் காப்போம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை FM 90.4.
6: இணைந்திருக்கீங்க கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில். தாங்க பிருந்தியா அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு தான் அந்த நீதியின் மறுவக்கம் அந்த படத்துலேருந்து ஜேசுதாஸ் ஜானகி அம்மா வாய்ஸில் ஒரு அழகான பாடல் வந்துச்சு. இன்றைக்கி வந்து பத்மஸ்ரீ விருது வந்து நிறையா பேருக்கு கொடுக்காதனால இன்றைக்கி அது நிறையா பேர் வாங்குகிறாங்களாம். அதில் எனக்கு தெரிஞ்சது நம்ம ரோஹித் சர்மா சார், அப்புறம் வந்து மம்முட்டி, மாதவன், இப்படி பல பேர் இந்த பத்மஸ்ரீ விருதை வாங்குறாங்களாம். அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை, வாங்கினவங்களுக்கும் வாங்க போகிறவங்களுக்கும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு, அடுத்து வந்து இப்போ வந்து ஒரு வெயிலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்குது, அதாவது மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, மழை பெய்யாத மாதிரியும் இருக்குது, வெயில் வந்து ரொம்ப கொடூரமாக இருக்குது. இந்த நேரத்துலலாம் நம்ம என்ன செய்யணும்னா அப்படியே ஒரு 10-11 மணி, 11.5 மணிக்கு போனோம்னா அப்படியே கூலை காய்ச்சி வச்சுருப்பாங்க. சிறப்பாக ஒரு செம்ப அடிச்சோம்னு வைங்களேன், நல்லாயிருக்கும். வத்த மிளகா, மோர் மிளகா எல்லாமே வச்சுருப்பாங்க. நம்ம வந்து இந்த ஜூஸ் அது இதை குடிக்க, ஜூஸு கரும்பு அது இதை குடிக்கிறதுக்கு இந்த கூலை குடித்தோம்னா நம்மளுக்கு சாப்பாட்டும் தேவையில்லாமல் இருக்கும், ஒரு 2 மணி நேரத்துக்கு பசிக்காது, நல்லா இருக்கும். கூழ குடிங்க, கூழ் குடிப்போம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா கூழ் தான் இந்த நேரத்துக்கு இன்னும் ஒரு 10-20 நாளைக்கு இந்த அக்னி நட்சத்திரம் முடித்து எல்லாமே போயிடுச்சு. ஆனால் கடுமையாக வெயில் இருக்குது இந்த வருஷம், சூரியன் கீழே இறங்கிட்டாருன்னு நினைக்கிறேன், ரொம்ப ஓவராக இருக்குது மக்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தன்னம்பிக்கையாக போய்கிட்டே இருக்கோம். ஆனால் நம்ம தன்னம்பிக்கையாக போகிறது, நம்ம போகிறது மாதிரியே ஒரு உயிர் போகுது. ஒரு உயிரினம் எப்படி போகுது அப்படின்னா, நம்ம வந்து யோசித்து தன்னம்பிக்கையாக நம்ம பாதிச்சிருவோம், பார்த்துருவோம், செஞ்சிருவோம், சாதிச்சிருவோம் அப்படின்னு போகிறோமா. ஆனால் இந்த கொசு இருக்குது பாருங்க, அதுதாங்க ரொம்ப நம்மளோட தன்னம்பிக்கை. ஏன்னா நம்மளை தேடி அந்த ரத்தம் குடிக்க வரும்போது எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது, அடுத்து கொசுவை வந்து அவங்க டக்குன்னு கை தட்டும் போது ஆகா இங்கே இருக்காங்க அப்படின்னு ஓடியாரும் பார்த்தீங்களா. உண்மையிலேயே அந்த கொசுவை வந்து நம்ம பாராட்டியே ஆகணும், இருந்தாலும் நம்மளை கடிக்குது, அதையும் அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து ராமன்னு கடலாடி ராபர்ட் அண்ணன் இரண்டு பேரும் கேட்ட பாடலும் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க நமது கடல் ஓசை பண்பலை 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: வெளிநாடுகளுக்கு போகணும் அப்படின்னா விசா, பாஸ்போர்ட், டிக்கெட் இது எல்லாமே அவசியம். இன்டர்நேஷனல் ஐடி கார்டு பாஸ்போர்ட்னு தெரியும், ஆனா அதை வச்சுக்கிட்டு மட்டும் வெளிநாடுகளுக்கு போயிட முடியுமா என்ன? கண்டிப்பா முடியாது. சரி, அப்பனா விசானா என்ன தெரிஞ்சுக்கலாமா? இப்போ நம்ம வீட்டுக்குள்ள நாம போக யாருகிட்டயும் பெர்மிஷன் வாங்க தேவையில்ல, ஆனா அடுத்தவங்க வீட்டுக்குள்ள போக அவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்ல. அதே மாதிரிதான் நாம இந்தியாக்குள்ளேயே போக விசா தேவையில்ல, ஆனா வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னா நாம எந்த நாட்டுக்கு போகணுமோ அந்த நாட்டோட தூதரகத்துல நாம எதுக்கு அந்த நாட்டுக்கு போறோம், என்ன ஏது அப்படின்ற காரணத்தை சொல்லி பெர்மிஷன் வாங்கணும். அந்த அனுமதி சீட்டு பேர் தான் விசா. விசாலேயே டூரிஸ்ட் விசா, ஒர்க் விசா, ஸ்டூடெண்ட் விசான்னு ஏகப்பட்டது இருக்குது.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: நம்ம தங்கச்சி மடத்துல இனி ஃபங்க்ஷன், பார்ட்டி, செலிப்ரேஷன் எல்லாத்தையும் ரொம்ப ஸ்வீட்டா மாத்த வந்தாச்சு பெஸ்ட் மம்மி. June 25 தங்கச்சி மடத்துல ஓபன் ஆகுது பெஸ்ட் மம்மி. நியூ லான்ச் பானை சாய் ஓபனிங் டே ஆஃபரா, ஹாஃப் கேஜி ரெட் வெல்வெட் கேக் வாங்கினா ஹாஃப் கேஜி ரெட் வெல்வெட் கேக் ஃப்ரீ. அதோட எக்ஸைட்டிங் கிஃப்ட்ஸ் வின் பண்ண லக்கி டிரா கான்டெஸ்ட் இருக்கு. ஓபனிங் டே மட்டும் இல்ல, ஒரு மாசத்துக்கு ஆஃபரா. 600 ரூபாய்க்கு மேல ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் வாங்கினா 200 கிராம் பனை அல்வா ஃப்ரீ. 3 பீசஸ் ஃப்ரெஷ் கிரீம் கேக் வாங்கினா 1 பீஸ் ஃப்ரீ. 1 லார்ஜ் பீஸா வாங்கினா 1 பர்கர் ஃப்ரீ. 2 ஸ்பெஷல் காம்போ ஆஃபர்ஸா, எக் பஃப் பிளஸ் பனை சாய் 50 ரூபாய், சிக்கன் பாப்கார்ன் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் பிளஸ் பனை சாய் 199 ரூபாய். குவாலிட்டியில பெஸ்ட், டேஸ்டில யம்மி. ஆல்வேஸ் பெஸ்ட் மம்மி. பெஸ்ட் மம்மி, யாகப்பா பள்ளி அருகில் தங்கச்சி மடம்.
1: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு.

0: என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க. எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கறேன். அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: இணைந்திருக்கீங்க நமது கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில். தாங்க அஸ்வின் அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கம் சொல்லிட்டு கடல் ஓசையிலையும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு அவங்க அத்தை பையன் முபாரக் அவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. முபாரக் அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை. கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும் எனது சார்பாகவும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் ஒன்று கேட்டிருக்காங்க. அடுத்து நூர்ஜஹான் அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. சலீம் அவங்க நூர்ஜஹானுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிட்டு எஜமான் படத்திலிருந்து ஆலப்போல் வேலைப்போல் அப்படின்னு ஒரு அழகான பாடலும் கேட்டிருக்காங்க. மக்களே நிறையா பேர் மெசேஜ் எஸ்எம்எஸ்லாம் அனுப்பி பாடல் கேட்டிருக்கீங்க. ஒரு குறிப்பிட்டவர்களுக்கு தான் நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் பாடல் கொடுக்க முடியும். அடுத்து நீங்கள் பாடலை கேட்கலாம். அடுத்து 2 மணி நேரத்துக்கு நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சி தொகுப்பாளர் நிவா அவங்க வந்திருக்காங்க. அவங்க கேட்குற கேள்வியை சொல்லிட்டு பாடலை அள்ளுங்க மக்களே, இணைஞ்சிருங்க. இது நமது கடல் ஓசை பண்பலை 90.4 வர டாக்

0: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆளு வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலுக்கு கிளம்புமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம். சமாட்டி
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
0: சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம். எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க. மளிகை சாமானே காணோம், எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு? இந்த இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏன இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் வத்த போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: அட, அதை வேற நினைச்சாலே அடிவேறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்லனா பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுனே.
3: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 10 மணி. தமிழர் பெருமைய போன்ல ஸ்டேட்டஸா வச்சா மட்டும் போதுமா? நல்ல தமிழையும் பேசணும்ல. நல்லா பேசணும்னா தமிழ்ல நல்லா வாசிக்கணும். நம்ம பகுதி மாணவ மாணவிகளோட வாசித்தல் திறனை ஊக்குவிக்க வரும் June 27 கடல் ஓசை FM அலுவலகத்தில் தமிழ் வாசித்தல் போட்டி நடக்க போகுது. இந்த வாசிப்பு போட்டியில 3ம் வகுப்புல இருந்து 8ம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற மாணவ மாணவிகள் கலந்துக்கலாம். பிழை இல்லாம சிறப்பா வாசிக்கிற மாணவ மாணவியருக்கு சிறப்பு பரிசும் இருக்கு. கலந்துக்க விரும்புறவங்க வர June 26 7044439993 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்ல கடல் ஓசை அலுவலகத்துக்கு நேரில் வந்தோ முன்பதிவு செஞ்சுக்கலாம். முன்பதிவு முக்கியம். தமிழில் வாசிப்போம், தமிழை நேசிப்போம்.
2: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
3: நேரம் சரியாக 10:01. நேர்கள் எல்லாரும் இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4. நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியுமே தொடங்கியாச்சு. நிகழ்ச்சிக்காக அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட பேச போறது நானி வாஷ்னி. சமூக பொறுப்புள்ள குழந்தைகள்னு சொன்ன உடனே ஞாபகம் வர்றது என்னன்னா, தன்னோட சுயநலத்தையும் தாண்டி சக மனுஷனையும் சுற்றுச்சூழலையும் மதிச்சு நடக்கிறவங்க. நம்ம ஸ்கூலோ இல்லை காலேஜோ படிக்கும்போது ஒரு சிலர் மட்டும் இந்த குப்பைகள்லாம் எங்கே இருக்குது அப்படின்றத தேடி கண்டுபிடிச்சி கண்டிப்பாக குப்பை தொட்டியில் போடுவாங்க. இல்லை மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறது, ஏதாவது தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா தட்டி கேட்குறதுன்னு சமூகத்துக்கு தேவையான பொறுப்போடு இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி சமூக பொறுப்புள்ள குழந்தைகளாக நம்மளுடைய குழந்தைகளை வளர்க்குறோமா? அப்படி வளர்க்குறது ஏன் வந்து இந்த காலத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத நீங்கள் நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில பகிர்ந்துக்கிற கால் பண்ணுங்க 7094439999. ஏன்னா இன்னைக்கான ஒரு முக்கியமான ஒரு தினமா இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐநா சபையோட பொது சேவைக்கான நாள். பொது சேவை அப்படின்றதுல இந்த சமூக பொறுப்போட நம்மளுடைய குழந்தைகளை வளர்த்தாதான் அவங்களுமே பிற்காலத்துல பொது சேவைகள்லாம் ஈடுபடுவாங்க. பொது சேவைகள் அப்படின்றது எக்கச்சக்கமான விஷயங்களை குறிக்கும். ஒரு குப்பை கலந்தா அதை எடுத்து போடுறதா இருக்கட்டும், இல்ல நம்மளுடைய பொது சொத்தான பேருந்தா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்களை பாதுகாக்கிறது, குறிப்பா ரத்த தானம் செய்யறது, இந்த மாதிரியான நிறைய பொது சேவைகள் அப்படின்றது அடங்கும். ஏன்னா இன்னைக்கான சூழல்ல பிள்ளைங்க வந்து சூப்பரா படிக்கிறாங்க, அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஆனா படிப்புல மட்டும் பெஸ்டா இருந்தா போதாது இல்லையா? சமூக பொறுப்பா உள்ளவங்களா வளர்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மற்றவங்களுக்கு உதவுறது, பொது சொத்துக்களை பாதுகாக்கிறது, குப்பைகளை குப்பை தொட்டியில போடுறது, தப்ப தட்டி கேட்கறது, இந்த மாதிரியான பண்புகள் சின்ன வயசுலயே நாம கத்துக் கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படி வளர்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமூகத்துல அப்பதான் நல்ல பிள்ளைங்களாவும் பொறுப்புள்ள ஒரு மனுஷனாவும் வளர இந்த குணங்கள் தான் முக்கியமான ஒரு காரணமா இருக்கும். இதையும் தவிர மற்றவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு நடக்கிறவங்களாவும், உதவுற மனப்பான்மை உள்ளவங்களாவும், அதே சமயம் எங்கேயாவது தப்பு நடக்குதா அதை அமைதியா பார்த்துட்டு இருக்காம தட்டி கேட்கறவங்களா இருந்தா மட்டும்தான் அவங்களுடைய அடுத்த தலைமுறைகளும் சூப்பரா அதை பின்பற்றி ஒவ்வொருத்தவங்களா வருவாங்க. ஸோ அந்த மாதிரி சமூக பொறுப்புள்ள குழந்தைகளா உங்களுடைய குழந்தைகளை நீங்க வளர்க்குறீங்களா? வளர்க்குறீங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு உங்களுக்கு உதவியா இருக்கு அப்படின்றத நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கு நீங்களுமே பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கறத சொல்லிட்டு, அடுத்ததா விஸ்வாசம் படத்துல இருந்தும் மௌனராகம் படத்துல இருந்தும் 2 பாடல்கள் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: கரண்ட் வந்துருச்சு, வேகமா போய் மோட்டரை போட்டு டேங்க்ல தண்ணிய ஏத்து. காலையில இருந்து கரண்ட் இல்லாம தண்ணியே இல்ல டேங்க்ல.
1: அம்மா ஏன், கொஞ்சம் நேரம் கழிச்சு போடுங்க.
0: டேய், மறுபடியும் கரண்ட் போயிர போகுதுடா.
1: மறுபடியும் கரண்ட் போயிர கூடாதுன்னு இத சொல்றேன்.
0: என்னடா சொல்ற, ஒண்ணு புரியலையே எனக்கு.
1: அம்மா, இந்த மாதிரி கரண்ட் போயிட்டு வந்த உடனே எல்லார் வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜு, ஏசி, மோட்டரு, ஃபேனு இப்படி எல்லாத்தையும் உடனே போட்டா டிரான்ஸ்ஃபார்மர் ஓவர்லோட் ஆகி மறுபடியும் கரண்ட் கட் ஆயிரும். கொஞ்சம் நேரம் கழிச்சு போட்டா நம்ம வீட்டுல இருக்கிற பொருளுக்கும் பாதுகாப்பு, டிரான்ஸ்ஃபார்மருக்கும் பாதுகாப்பு.

நம்ம தங்கச்சி மடத்துல இனி ஃபங்க்ஷன், பார்ட்டி, செலிப்ரேஷன் எல்லாத்தையும் ரொம்ப ஸ்வீட்டா மாத்த வந்தாச்சு பெஸ்ட் மம்மி. June 25 தங்கச்சி மடத்துல ஓபன் ஆகுது பெஸ்ட் மம்மி. நியூ லான்ச் பானை சாய் ஓபனிங் டே ஆஃபரா, ஹாஃப் கேஜி ரெட் வெல்வெட் கேக் வாங்கினா ஹாஃப் கேஜி ரெட் வெல்வெட் கேக் ஃப்ரீ. அதோட எக்ஸைட்டிங் கிஃப்ட்ஸ் வின் பண்ண லக்கி டிரா கான்டெஸ்ட் இருக்கு. ஓபனிங் டே மட்டும் இல்ல, ஒரு மாசத்துக்கு ஆஃபரா. 600 ரூபாய்க்கு மேல ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் வாங்கினா 200 கிராம் பனை அல்வா ஃப்ரீ. 3 பீசஸ் ஃப்ரெஷ் கிரீம் கேக் வாங்க

0: ஒரு பீஸ் ஃப்ரீ, ஒரு லார்ஜ் பீஸா வாங்கினா ஒரு பர்கர் ஃப்ரீ, ரெண்டு ஸ்பெஷல் காம்போ ஆஃபர்ஸா எக் பஃப் பிளஸ் பனைச்சாய் 50 ரூபாய், சிக்கன் பாப்கார்ன் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் பிளஸ் பனைச்சாய் 199 ரூபாய். குவாலிட்டியில பெஸ்ட், டேஸ்டியில யம்மி, ஆல்வேஸ் பெஸ்ட் மம்மி. பெஸ்ட் மம்மி, யாகப்பா பள்ளி அருகில் தங்கச்சி மடம். இந்த ஜூன் மாதத்தை கொண்டாடுங்க ஆனமலைஸ் டொயோட்டாவின் ஜிலு ஜிலு ஆஃபர்ஸோட. குறைந்த வட்டி விகிதம், எந்த மாடல் காரையும் டொயோட்டா காருடன் எக்ஸ்சேஞ்ச் செய்யும் வசதி. இது மட்டுமா, உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேல்யூவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங், நிறைய எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் இருக்கு. ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைலுக்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ரூமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலைஸ் டொயோட்டாவை அணுகவும். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8027 99000.
1: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
2: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
1: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
3: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
5: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
6: நேரம் சரியாக 10:17 நான் மட்டும் இல்ல நம்ம கூட ஒரு நேயர்மை இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்
7: அன்பு தங்கை நிவாசினிக்கு. வணக்கம்.
6: வணக்கம் அண்ணா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
7: சேலம் அமானி குண்டலாம்பட்டியில இருந்து காட்டூர் கேடிஏ கணேசனம்மா.
6: வணக்கம் அண்ணா. இப்ப நீங்க சொல்லுங்க, உங்க வீட்டுல எத்தனை பசங்க? மொத்தம் பசங்க பொண்ணுங்க எல்லாரும் சேர்த்து?
7: எனக்கு வந்து 3 பொண்ணுங்க 1 மகன்.
6: ஓகேண்ணா.
7: ஆனா பேர குழந்தைகள்லாம் 10 பேர் இருக்கிறாங்க.
6: சூப்பர்ண்ணா, 10 பேர் இருக்காங்களா?
7: ஆமா, 6 பெண் குழந்தைகள், 4 ஆண் குழந்தைகள், பேர குழந்தைகள்.
6: ஓகேண்ணா. இப்ப நீங்க அப்ப கரெக்டா இதை சொல்லணும், சமூக பொறுப்புள்ள குழந்தைங்க அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்க?
7: கண்டிப்பா அருமையான ஒரு தலைப்பு கேள்வி, சரியான கேள்வி. சமூக பொறுப்பு அப்படின்னா நம்ம குடும்பத்துல உள்ள பொறுப்பை விட சமூக பொறுப்பு தான் அதிக அக்கறை காட்டணும். ஏன்னா சமூகம் வந்து சீரா இருந்தாதான் நம்ம குடும்பம் சீரா இருக்கும்.
6: கண்டிப்பாண்ணா.
7: அந்த வகையில நான் என்னுடைய குழந்தைகளுக்குலாம் நான் சொல்லி, என்னுடைய மகள்களுக்கு மகன்களுக்குலாம் நான் வந்து அறிவுரை வழங்கினதை என்னன்னு
6: கேட்டீங்கன்னா,
7: ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா குடிநீர் வேஸ்டா போயிட்டு இருக்கு, அது திறந்து விட்டு அவங்க பாட்டு கை கழுவிட்டு போயிட்டே இருப்பாங்க பொது பைப்புல. அது மாதிரி பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து நீங்க அதை நிறுத்திட்டு நீங்க வரணும். அதே மாதிரி குப்பை கோலங்கள் இதெல்லாம் வந்து ரோட்ல போடுறாங்க இல்ல, அது மாதிரி போட்டா நீங்க தயவு செஞ்சு அப்படி போடாதீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு வழிகாட்டுங்க அப்படின்னா அந்த இந்த இடத்துல போடுங்கிற மாதிரிதான் சொல்லணும். இது மாதிரி எல்லாமே ரெண்டாவது ஒருத்தர் அடிபட்டு வந்து பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா அந்த இடத்துல அவசர உதவிக்கு நம்ம என்ன முயற்சி எடுக்கணுமோ அதை எடுக்கணும்.
6: கண்டிப்பா. நான் சூப்பரான நிறைய விஷயங்கள் வந்து சொல்லி கொடுத்துருக்கீங்க, இப்படிதான் அவங்களையுமே வளர்த்திருக்கீங்களா?
7: கண்டிப்பாமா. ஒவ்வொரு மூணு பெண் குழந்தை, ஆண் குழந்தை விட 3 பெண் குழந்தை மனிதாபிமானத்தோட வளர்த்திருக்கிறேன். அவங்கள யாருக்கு எந்த உதவி வேணாலும் செய்ய தயாரா இருக்கிறாங்க. அப்படிதான் என்னுடைய மருமகன்களும்.
6: ஓகேண்ணா. அந்த மாதிரி உதவிகள் செஞ்ச ஏதாவது ஒரு அனுபவங்கள் இருக்குதா?
7: கண்டிப்பாமா. எங்க பாப்பாவங்க வந்து ஒரு ஒரு ஒரு ஒரு வயசு பொண்ணு, 17-19 வயசு இருக்கும். இந்த பொண்ணு சென்னையில இருந்து தவறுதலா வழி தகுந்த மாதிரி வந்துட்டாங்க.
6: ஓகே.
7: அப்ப வந்து எங்க பாப்பா, எங்க பாப்பா, இந்த ரெண்டாவது பாப்பா, மூணாவது பாப்பா ரெண்டாவது பாப்பாவும் துணிச்சலான பொண்ணுங்க. அப்ப இது வந்து அவங்க வந்து அந்த பொண்ணு தடுமாறிட்டு இருக்கக்குள்ள அவங்க அந்த பொண்ணை வேற மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க இளைஞர்கள். அப்ப எங்க பொண்ணுங்களுக்கு இந்த தகவல் கழிச்சு அவங்க ரெண்டு பேரும், நான் அன்னைக்கு வந்து நான் நாமக்கல்ல கொஞ்சம் வெளியில ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி இருந்தேன். இவங்க போய் அந்த பொண்ணை விசாரிச்சு எங்க வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து, நீ எப்படி வந்த, எதுகையா, எப்படி தகுதி வந்த, விசாரிச்சு மறுபடியும் அந்த பொண்ணை குளிக்க வச்சு சாப்பிட வச்சு மறுபடியும் அவங்க பெற்றோருக்கு தகவல் கொடுத்து, அவங்க ஆவடி, அந்த அவங்க வந்து அந்த ஊர் வந்து ஆவடி, சென்னை ஆவடியில அவங்க பெற்றோர்.
6: ஓகே.

0: அப்புறம் அந்த பொண்ணு வந்து வீட்டுல கோவிச்சுக்கிட்டு தவறி வந்து ட்ரெயின்ல வந்துருச்சு. அத வந்து அந்த பொண்ணை மறுபடியும் அவங்க பெற்றோரை வர சொல்லி ஒப்படைக்கிறவர்கள் ஏன்னு கேட்டீங்கன்னா எத்தனையோ சேவைகள் அந்த ஒரு உயிரையும் காப்பாத்தி அவங்களோட பொறுப்பை ஒப்படைச்சாங்க பாத்தீங்களா.
1: கண்டிப்பான இது வந்து மிகப்பெரிய ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தானா, உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொன்னேன் அப்படின்னு கண்டிப்பா சொல்லிருங்கண்ணா.
0: கண்டிப்பா எங்க பாப்பாவங்க எல்லாம் நான் உங்களோட அப்படின்னா என்ன தலைப்புல பேசுறோம் அதை பேசின பின்னாடி அவங்களுக்கு ரெக்கார்டிங்ல அனுப்புவேன்.
1: ஓகேண்ணா,
0: அவங்களும் கேட்டு மகிழ்ச்சி அடைவாங்க.
1: சூப்பர். அப்படி வளர்க்கறது இந்த காலத்துல எவ்வளவு முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்கண்ணா?
0: அந்த மாதிரி வளர்த்தாதாம இன்னைக்கு சமுதாயத்துல வந்து நம்ம சமுதாயம் வந்து சீரழியாம இருந்தாதான் நம்ம குடும்பம் சீரழியாம இருக்குங்கிறது முன்னாடியே
1: சொன்னேன்.
0: அது மாதிரிதான் என் பேர பிள்ளைகளையும் நான் பக்குவப்படுத்துறேன். தூரமா இருந்தாலும் தொலைபேசி மூலமா அவங்களை வந்து நான்
1: பக்குவப்படுத்துறேன்.
0: சமூக சேவை மட்டும் இல்ல, குடும்பமும் நம்ம வந்து சீரழியாம கொண்டு போக முடியும். அப்பதான் ஒரு திருமணம் ஆகும் போது கணவனை புரிஞ்சுக்க முடியும், கணவன் மனைவி புரிஞ்சுக்க முடியும். இதெல்லாம் அந்த சமூகம் என்ன வேணும், சமூகம் என்ன இருந்தாதான் நமக்கு அது இது எல்லாமே நல்லா இருக்கும்.
1: கண்டிப்பான சூப்பரான தகவல் வந்து சொல்லிருக்கீங்க. உங்களுடைய அனுபவமே கேக்குறதுக்கு அவ்வளவு நல்லா இருந்தது. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் நான் வேணும்?
0: நானும் ஒண்ணு சொல்லிடுறேன். நான் சிறு வயதுல இருந்து நான் வந்து சமூக சேவையில ரொம்ப அக்கறை கொண்டவன், ஆவலா இருக்கிறவ, உதவிகள் நான் வந்து சொல்லி ஒண்ணு செயல் ஒன்னாலாம் இருக்க மாட்டேன். கண்டிப்பா நான் உதவியா என்னை நாடி வரவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டாம இருக்கிறேன், அதையே சொல்லிடுறேன்.
1: சூப்பர்ண்ணா.
0: படம் வந்து நாடோடி மன்னம்மா, அதுல கண்ணில் வந்து மில்லல் போல் தாண்டுது அந்த பாடலம்மா.
1: கண்டிப்பா கொடுத்துடலாம்னா நன்றி அண்ணா. கண்டிப்பா இந்த ஒரு காலத்துல நிறைய பேர்கிட்ட அட்ரஸ் கேட்டோம் அப்படின்னாவே ஒரு 10 தடவை யோசித்து அதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க. ஆனா இருந்தாலுமே கணேசன் அண்ணா வந்து அவங்களுடைய பொண்ணுங்க ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து அதுக்கப்புறம் அவங்கள விசாரிச்சு அவங்களுடைய வீட்டுக்குமே பத்திரமா அனுப்பி வச்சிருக்காங்க. இதுவுமே ஒரு மிகப்பெரிய அந்த சமூக பொறுப்புள்ள குழந்தைகளா வளர்த்ததுக்கான ஒரு மிகப்பெரிய அடையாளமாகவும் தான் இருக்குது. இந்த மாதிரி இந்த ஒரு காலத்துல சமூக பொறுப்புள்ள ஒரு குழந்தைகளை வளர்க்கறது ஏன் முக்கியம் அப்படின்றத பத்தி உங்களுடைய கருத்துக்களை நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. அடுத்ததான் நம்ம அண்ணா கிட்ட பாடலுமே வருது. இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 10:32 தாங்க நேயர்கள் எல்லாரும் இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக உங்க கூட தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறது நானி வாஷ்னி. இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு தினம் தான். என்ன தினம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐநா சபையோட பொது சேவைக்கான நாள். ஸோ நம்மளுடைய நிகழ்ச்சியிலையுமே அது சார்ந்து தான் அதே மாதிரி லைட்டான ஒரு விஷயத்தை பற்றி தான் நாமளுமே பேசிட்டு இருக்கோம். அதாவது சமூக பொறுப்புள்ள குழந்தைகளாக நம்ம வீட்டு குழந்தைகளை நம்ம வளர்த்துட்டு இருக்கோமா, அப்படி வளர்க்கறது ஏன் இந்த காலத்தில் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில் நீங்களுமே பகிர்ந்துக்கலாம். என்ன மாதிரியான சமூக பொறுப்புள்ள குழந்தைகளா வளர்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இருக்கிறது அவங்களுக்கான தன்னம்பிக்கையை உருவாக்குறது. பேரண்ட்ஸ் தன்னோட குழந்தைகளை ஊக்குவிக்கிறது, சரியான முறையில் அவங்கள வந்து பார்த்து பத்திரமா வச்சுக்கிறது, அவங்க மேல அளவு கடந்த அன்பு கொடுக்கறது, இதெல்லாம் எவ்வளோ முக்கியமோ அதே போல குழந்தைங்களும் தமக்குள்ள இந்த உணர்வுகளை எல்லாம் கத்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்களுடைய ஒரு சில உணர்வுகளை உருவாக்க நிறைய அனுபவங்களும் நிறைய விஷயங்களுமே தேவை அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ அவங்களையுமே ஒரு பாசிட்டிவ் திசையில கொண்டு போக தன்னம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயமே உருவாகும். கோபத்துல திட்டுறதா இருக்கட்டும் இல்ல அடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நெகட்டிவான எண்ணங்களை தான் ஏற்படுத்தும். உதாரணமா ஒரு குழந்தை ஏதோ பண்ணிட்டு இருக்கு, ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு பட்சத்துல நாம வந்து கொஞ்சம் டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி, உன்னாலாம் முடியவே முடியாது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னா போதும் அவங்க வந்து அதையே நம்பி தொடங்கிடுவாங்க. அதே நேரத்துல ஜெயிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் வார்த்தைகள் நம்ம சொன்னோம் அப்படின்னா அதை பாசிட்டிவா எடுத்துட்டு அடுத்து அது வந்து பண்றதுக்கான நம்பிக்கை அப்படின்றது வரும். அதே மாதிரிதான் சமூக பொறுப்புள்ள ஒரு விஷயம்னா கூட, மரம் நடுறாங்க இல்ல வீட்டிலேயே வந்து குப்பைகள் இல்லாம பாத்துக்கிறாங்க அப்படின்னா அதை கொஞ்சம் நம்ம என்கரேஜ் பண்ற ஒரு பட்சத்துல அதையே அவங்க நிறைய பாசிட்டிவ் வழிகளை பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. ஸோ அடுத்ததான் வந்து களத்துல இருந்து நேயர் சகாயமேரி அவங்க இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
3: வணக்கம் அம்மா, உங்க பேர்
4: என்னங்க?
3: உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க?
4: 4 பேர்.
3: 4 பேர். இப்ப எல்லாரும் பெரிய ஆளாயிட்டாங்க?
4: எல்லாரும் பெரிய ஆளாயிட்டாங்க.
3: இப்ப இந்த குழந்தை வளர்க்கும் போது அம்மாக்கள் எல்லாருமே வந்து குழந்தைய வந்து பார்த்து பார்த்து பொத்தி பொத்தி பத்திரமா வளர்க்கணும், ஆரோக்கியமா வளர்க்கணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. நமக்கு நல்லது பண்ணணும், வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம வீட்டை நல்லா பாத்துக்கணும், அவங்க குடும்பத்தை நல்லா பாத்துக்கணும்னு நினைப்பாங்க. அது அந்த மாதிரி தான் குடும்பம் அப்படிங்கிறத தாண்டி ஊருக்காகவும் யோசிக்கணும், மற்ற மக்களையும் வந்து யோசிக்கணும், ஒரு சமூக பொறுப்போட வளரணும் அப்படின்னு உங்க குழந்தைகளை வளர்த்துருக்கீங்களா? என்ன மாதிரியான விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கீங்க? அப்படி
4: சாப்பாடு கொடுக்கறே வந்து பக்கத்துல உட்கார வச்சு இதை தயார் செய்யணும் தயார் செய்யணும், இப்படிதான் நடந்துக்கணும், பெரிய வீட்டை எப்படி பேசணும், சின்ன வீட்டை எப்படி நடந்துக்கணும், யாரையும் வாங்க போங்கன்னு பேசணும், நிறைய சொல்லி கொடுத்துருக்கு.
3: ஒரு சமூக பொறுப்புள்ள விஷயங்கள்னா அந்த மாதிரினா என்ன மாதிரி சொல்லி கொடுத்துருக்கு?
4: இந்த மாதிரினா யாரும் கஷ்டப்பட்டு நிற்க கூடாது, உன்னால முடிஞ்ச உதவி செய்யி, உனக்கு இருக்கோ இல்லையோ அவ்வளோ சந்தோஷப்படுத்திப்பாரு, அது உனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும்.
3: அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க பண்றாங்களா உணர்ந்து?
4: என் மக்கள் 3 வருஷம் பண்ணிக்கிட்டு தான்
3: இருக்காங்க. அதே மாதிரி அவங்க பண்ணும்போது அதை நீங்க பார்க்கும்போதோ இல்லை கேட்கும்போதோ உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த ஃபீல் ஆகும்?
4: அது அவனுக்கு வந்து சொல்ல முடியும், அந்த அந்த உதவி செஞ்சவங்க தான் என்ன சொல்லணும், இப்படி உன் பிள்ளை இதை பார்த்துட்டு போச்சு, இதை செஞ்சுட்டு போச்சு, எனக்கு தந்துட்டு போச்சு அப்படின்னு சொல்லலாம், அது ஒரு சந்தோஷமா தெரியும் நம்மளுக்கு, நம்ம பிள்ளை இதெல்லாம் செய்தா அப்படிங்கிற ஒரு. ஆனால் பிள்ளை வந்து எதையும் நடிச்சுள்ளது இது செஞ்சோம் அப்படின்ட்டு நம்மளா திருப்பி எப்போ தம்பி அவங்களுக்கு கொடுத்து அவங்கள்ட்ட ஆமா கொடுத்தோம்மா அவங்களுக்கு சொன்னாங்க நான் கொடுத்தேன், அதையும் அவங்களுக்கு சொல்லிக்கிட்டு.
3: இந்த மாதிரி ஒரு மற்றவங்களுக்காக யோசிக்கிற ஒரு சமுதாயத்துக்காக யோசிக்கக்கூடிய ஒரு பண்பை வந்து குழந்தைகள் வந்து பெறதுக்கு அம்மாக்கள் வந்து எப்படி நடந்துக்கணும், அம்மாக்கள் எப்படி அவங்களை வளர்க்கணும் அதை சொல்லுங்க.
4: அம்மா வந்து மற்ற பேருக்கு உதவி செஞ்சு தானே பிள்ளை உதவி செய்யும், அம்மாவுடைய எப்படி அம்மா நடந்துக்கிறாங்க என்ன செய்யறாங்க, அம்மா யார்கிட்ட என்ன செய்யறாங்க, யாருக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, அப்ப அம்மா செய்யறாங்கல்ல அப்ப நம்மளும் செய்வோம், இப்ப அம்மா செய்யாம இருந்தா பிள்ளை அம்மாவே செய்யணும் நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அம்மாவோ அப்பாவோ யாருக்கோ உதவி செய்யணும்னு நினைச்சா பிள்ளைகள் அந்த அஞ்சலே தான் வளரும், இப்படி கொடுக்காதாயம் இருந்தா அப்படிதான் பிள்ளைகள் உணரும், நம்ம எது கொடுக்கணும் அம்மாவே கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு எண்ணம் பிள்ளைகளுக்கு வளரும். பிள்ளைகளுக்கு வந்து வளரணும்னா நம்ம என்ன செய்யறோமோ அதான் பிள்ளைகளும் பண்ணுங்க, நம்மளுடைய கருத்து வரல தான் பிள்ளைகள் நல்லா இருக்கும்.
3: ரொம்ப அருமையாகவே உங்கள் குழந்தைகள் வந்து வளர்த்துருக்கீங்க, அதே மாதிரி நல்ல ஒரு கருத்து வந்து தெரிவிச்சிங்க. ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் சொல்லுங்க உங்கள் குழந்தைகளுக்காக.
4: நீங்கள் கேட்டவையிலேருந்து ஒரு பாட்டு
3: பிள்ளைகளா? நீங்கள் கேட்டவை படத்துலேருந்து நல்ல ஒரு பாடலாக கொடுத்தல அந்த பாடலாம். நன்றி,
4: வணக்கம்.
2: அம்மாக்கள் தான் குழந்தைகளுக்கு ஒரு மிகப்பெரிய ரோல் மாடல். ஸோ அவங்க என்ன செய்கிறாங்களோ அதை தான் பின்பற்றி அவங்களுமே செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சகாயமேரி அக்காவும் சூப்பராக அவங்க வீட்டில் உள்ள பல அனுபவங்களையுமே நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. இது சொன்னோடனே எனக்குமே ஒரு சின்ன வயசில் நடந்த ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ஸ்கூல்லேருந்து குட்டி குட்டியான இடங்களுக்கு நம்மளை வந்து அப்பப்போ டூர் மாதிரி சும்மா கூட்டிகிட்டு போவாங்க இல்லையா, அந்த மாதிரி எங்களுடைய ஒரு 9th ஸ்டாண்டர்ட்லேயோ 8th ஸ்டாண்டர்ட்லேயோ அது சரியாக தெரில. ஸோ அப்படி படிக்கும்போது அரியமானுக்கு எல்லாருமே சும்மா வந்து சுற்றி பார்க்குறதுக்காக போயிருந்தோம் ஸ்கூல் பிள்ளைங்களோட. ஸோ அப்படி போயிட்டு இருக்கும் போது எல்லாருமே சாப்பிட்டுட்டு வாங்கின அந்த பேக்கெட்டை கவரு இதெல்லாம் வந்து அங்கங்கேயே அப்படியே போட்டாச்சு. ஸோ அப்படி போட்ட உடனே ஒரே ஒரு பொண்ணு மட்டும் எங்களோட படித்தவங்க, அவங்க வந்து கரெக்டாக குப்பை தொட்டி எங்கே இருக்குது அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சு அதில் தான் போட்டாங்க. நாங்கள் கேட்டோம், எப்போவுமே இப்படி தான் போடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக எங்களோட அம்மா வந்து அவங்க எங்கே இருந்தாலுமே அந்த கடற்கரை ஏரியாக்களில் எங்கே குப்பை தொட்டி இருக்கோ அதை தேடி கண்டுபிடிச்சு தான் போடுவாங்க. இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு பேக்கெட்டை வந்து கையில் சுற்றி அதை வீட்டில் கொண்டு போய் தான் நாங்கள் அந்த குப்பை தொட்டியில் தான் போடுவோம் அப்படின்னு வந்து அன்னைக்கான ஒரு நிகழ்ச்சியில் வந்து அந்த ஒரு விஷயத்தையுமே பகிர்ந்துக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அடுத்து நாங்களுமே அதை பார்த்து கொஞ்சம் திருந்திக்கிட்டோம். இனிமேல் எங்கே வந்து இந்த கடற்கரை சைட்லாம் போகிறோம் அப்படின்னா குப்பை தொட்டி எங்கே இருக்கோ அங்கே கண்டுபிடிச்சு தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு விஷயத்துலேருந்து ரெண்டுத்துலேருந்துமே கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னா, அவங்களுடைய அம்மாக்கள் ஒரு பெரிய ரோல் மாடலாக இருக்காங்க. ஸோ அவங்க என்ன செய்கிறாங்களோ அதை தான் பல குழந்தைகளுமே பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது அதை பார்த்து 4-5 குழந்தைங்களுமே கற்றுக்கிறாங்க அப்படின்ற ஒரு பட்சத்தில் சமூக பொறுப்புள்ள ஒரு குழந்தையை வளர்க்குறது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பொறுப்பு கண்டிப்பாக பெற்றோர்கள்ட்ட இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவலோட அடுத்ததான் வந்து நீங்கள் கேட்டவை படத்துலேருந்து நம்ம அக்கா கேட்ட பாடலுமே வருது. இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்தான தந்

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நம்ம தங்கச்சி மடத்துல இனி ஃபங்க்ஷன், பார்ட்டி, செலிப்ரேஷன் எல்லாத்தையும் ரொம்ப ஸ்வீட்டா மாத்த வந்தாச்சு பெஸ்ட் மம்மி. ஜூன் 25 தேதி தங்கச்சி மடத்துல ஓபன் ஆகுது பெஸ்ட் மம்மி. நியூ லான்ச் பானை சாய் ஓபனிங் டே ஆஃபரா, ஹாஃப் கேஜி ரெட் வெல்வெட் கேக் வாங்கினா ஹாஃப் கேஜி ரெட் வெல்வெட் கேக் ஃப்ரீ. அதோட எக்ஸைட்டிங் கிஃப்ட்ஸ் வின் பண்ண லக்கி டிரா கான்டெஸ்ட் இருக்கு. ஓபனிங் டே மட்டும் இல்ல, ஒரு மாசத்துக்கு ஆஃபரா. 600 ரூபாய்க்கு மேல ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் வாங்கினா 200 கிராம் பனை அல்வா ஃப்ரீ. 3 பீசஸ் ஃப்ரெஷ் கிரீம் கேக் வாங்கினா 1 பீஸ் ஃப்ரீ. 1 லார்ஜ் பீஸா வாங்கினா 1 பர்கர் ஃப்ரீ. 2 ஸ்பெஷல் காம்போ ஆஃபர்ஸா, எக் பஃப் பிளஸ் பனைச்சாய் 50 ரூபாய், சிக்கன் பாப்கார்ன் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் பிளஸ் பனைச்சாய் 199 ரூபாய். குவாலிட்டியில பெஸ்ட், டேஸ்டில யம்மி. ஆல்வேஸ் பெஸ்ட் மம்மி. பெஸ்ட் மம்மி, யாகப்பா பள்ளி அருகில் தங்கச்சி மடம்.
1: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
2: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க 3 பேரும் 3 ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
1: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ்.
3: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
6: சமூக பொறுப்புள்ள ஒரு குழந்தையை வளர்க்குறது அப்படின்றது, அதுக்கு நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக நாமளுமே கொடுக்கணும் இல்லையா? தன்னம்பிக்கை கொடுக்கணும், போதுமான அளவுக்கு அவங்களுக்கான அந்த பாசிட்டிவான வார்த்தைகள் கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லை அவங்களுடைய தனித்துவமான அந்த தெரியக்கூடிய அடையாளம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான பல விஷயங்களை நாமளும் பெற்றோர்களாக கொடுக்குற பட்சத்தில் தான் அந்த ஒரு சமூக பொறுப்பு அப்படின்றது இன்னுமே உயரும் அப்படின்றத சொல்லிட்டு, நேரம் சரியாக 10:47 தாங்க இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. குழந்தைங்களோட தனித்துவமான அடையாளத்தோட இருக்கிற விஷயங்கள் குழந்தைங்கள்ட்ட மறுபடியும் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம கூட ஒரு நேயர்மே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
7: வணக்கம்.
6: வணக்கம் அண்ணா, யார் எங்கிருந்து பேசுறீங்க? சமூக பொறுப்புள்ள ஒரு குழந்தை அப்படின்னா உங்களுடைய பார்வையில என்ன ஒரு விஷயம் அது?
7: ஆரம்பம் சமூக பொறுப்புங்கிறதுக்கும் ஒழுக்கமா ஆசிரியர்கள் மதிக்க கத்துக்கிறனும், அதே மாதிரி அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பெற்றோர்களை மதிக்க கத்துக்கிறானுங்க.
6: கண்டிப்பா.
7: அதுக்கப்புறம் வந்து பெரியவர்கள்ட்ட எப்படி பழகணும், பேசணும், எந்த மரியாதமான வார்த்தைகளை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற வார்த்தைகள் வந்து தெளிவா சொல்லி கொடுக்கணும்.
6: கண்டிப்பானா?
7: அப்பதான் அந்த குழந்தை நல்லா வளர்ச்சி கட்டா இருக்கும்.
6: சோ இது எல்லாமே கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி சமூக பொறுப்புள்ள ஒரு குழந்தை அப்படின்றதுக்கான ஒரு அடையாளம்னு கூட சொல்லலாம். சோ அப்படி வளர்க்கறது இந்த காலத்துல ஏன் முக்கியம், எவ்வளவு முக்கியம்?
7: இப்போ வந்து இப்படி கேட்டா குழந்தைகள் வந்து இந்த செல்போன் வந்து வச்சு இந்த கேம் விளையாடுறதுலயே நிறைய குழந்தைகள் கெட்டு போகுது. எப்படி கேட்டா படிப்புல ஆர்வம் காட்ட மாட்டேது, எப்படா வீட்டுக்கு போகலாம், அந்த செல் எடுத்து நம்ம கேம் விளையாடலாம், இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் தான் வருது தவிர, அந்த பந்தவனிய ஒரு ஏதாவது சிற்றுண்டி சாப்பிட்டுட்டு ஒரு குக்கெடுத்து படிச்சு விளையாடுறாங்க, அந்த ஆசிரியர் சொல்லி கொடுத்தத படிச்சு அதன் மூலியமா நம்ம நல்ல மார்க் எடுத்து நல்ல ஒரு ஜாப்புக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்காலமா வாழ்ந்தா ஒரு குழந்தைங்களை பொறுப்போட குழந்தை வளரும்.
6: கண்டிப்பானா? சோ இந்த மாதிரி ஒரு விஷயமும் ஒரு மிகப்பெரிய காரணம்னு சொல்லிருக்கீங்க. இப்ப உங்களுடைய சின்ன வயசுல நீங்க எவ்வளவு பொறுப்பா இருந்தீங்க?
7: நான் பொறுப்பா இருந்தேன், எப்பவுமே பெற்றோர்கள் நல்லா வளர்த்தாப்புல, நல்லா படிக்க வைச்சாப்புல, அதுக்கப்புறம் வந்து நானே சொந்தமா ஒரு தொழில் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்ப அந்த தொழில் வந்து வீழ்ச்சினால நான் வேற இடத்துக்கு ஒர்க்கும் போயிடுச்சு.
6: ஓகேண்ணா, கண்டிப்பா அந்த சின்ன வயசுல நம்ம எப்படி வளர்றோம் அப்படின்றது கூட பொறுப்பை தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. சரிண்ணா, உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
7: எனக்கு இப்போ படத்துல இருந்து கருத்த கருத்து என்ன வரைக்கும்
6: கண்டிப்பா கொடுத்துடலாம்ண்ணா. நன்றி அண்ணா. சிறு வயசுல, அதாவது நம்மளுடைய ஸ்கூல் டைம்ல இருந்தே நம்மளுடைய பொறுப்புகள் அப்படின்றது தொடர்ந்தாதான் அது வந்து கூடுதலா சமூக பொறுப்பா நிறைய விஷயங்களை மாத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா நம்மளுடைய குழந்தைகளோட அந்த தனித்துவமான அந்த அடையாளத்தை கண்டுபிடிக்க வேண்டியது அப்படின்றது பெற்றோர்களுடைய கடமை. ஏன்னா அதை கண்டுபிடிக்கிற பட்சத்துல அவங்க திறமைசாலி அப்படின்றத தாண்டி அவங்க எந்த அளவுக்கு மாறப்போறாங்க அப்படின்றதையும் நம்மளால அந்த ஒரு நிலையில தான் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததா இரண்டு பாடல்கள் வருது. இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது முற்பகல் 11 மணி. தமிழர் பெருமையை போன்ல ஸ்டேட்டஸா வச்சா மட்டும் போதுமா? நல்ல தமிழையும் பேசணும்ல. நல்லா பேசணும்னா தமிழ்ல நல்லா வாசிக்கணும். நம்ம பகுதி மாணவ மாணவிகளோட வாசித்தல் திறனை ஊக்குவிக்க வரும் ஜூன் 27ஆம் தேதி கடல் ஓசை எஃப்எம் அலுவலகத்தில் தமிழ் வாசித்தல் போட்டி நடக்க போகுது. இந்த வாசிப்பு போட்டியில 3ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற மாணவ மாணவிகள் கலந்துக்கலாம். பிழை இல்லாம சிறப்பா வாசிக்கிற மாணவ மாணவியருக்கு சிறப்பு பரிசும் இருக்கு. கலந்துக்க விரும்புறவங்க வர ஜூன் 26ஆம் தேதிக்குள்ள 7094439993 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்ல கடல் ஓசை அலுவலகத்துக்கு நேரில் வந்தோ முன்பதிவு செஞ்சுக்கலாம். முன்பதிவு முக்கியம். தமிழில் வாசிப்போம், தமிழை நேசிப்போம்.
2: ராமேஸ்வரவூர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் சரியாக 11:05 தாங்க. நேயர்கள் எல்லாரும் இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக உங்க கூட தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறது நானி வாஷ்னி. இன்னைக்கான நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில நாம எதை பத்தி பேசி தெரிஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஐநா சபையோட பொது சேவைக்கான நாள். ஸோ அதை பத்தி தான் நம்ம நிகழ்ச்சியிலையுமே தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். அதாவது சமூக பொறுப்பு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு சேவை அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த ஒரு பொறுப்பு நம்ம குழந்தைங்கள்ட்ட இந்த காலத்துல நம்ம கொடுத்ததை வளர்க்குறோமா, அவங்க வந்து அப்படியே வளர்றது எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதை பத்தி தான் இன்னைக்கான நிகழ்ச்சியிலையுமே தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். நிறைய நேயர்களும் அவங்களுடைய கருத்துக்களை வந்து சூப்பராக பகிர்ந்து இருக்காங்க. உங்களுடைய கருத்துக்களையுமே பகிரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க 709-443-9999. ஏன் சமூக பொறுப்புள்ள ஒரு குழந்தையா வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி பலருக்குமே வரலாம். கண்டிப்பா அப்படி வளர்க்கறது எவ்வளோ ஒரு நல்ல ஒரு விஷயம், ஏன் முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நல்ல குடிமகனை உருவாக்க தான் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா. அதாவது சமூகத்தோட நலன் அதை வந்து சூப்பராக வந்து கொண்டு வர்றதுக்காக அடுத்த ஒரு தலைமுறை அப்படின்றது வேணும். அது வந்து நம்மளுடைய தலைமுறையாக இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே சூப்பராக இருக்கும், அவங்களுமே சமூகத்தில் ஒரு நல்ல குடிமகனாக வருவாங்க. அதே சமயம் அடுத்ததாக வந்து மனித நேயம் அப்படின்ற ஒரு விஷயம் வளர, இப்போ வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ வந்து அதை கொஞ்சம் வளர்க்குற மாதிரி நம்மளுடைய குழந்தைங்க வந்து சமூக பொறுப்புள்ள ஒரு குழந்தைங்களாக இருந்தாங்க அப்படின்னா மனித நேயமும் கண்டிப்பாக வளரும் அப்படின்றதோட இப்ப களத்துல இருந்த நேயர் அடோனா அவங்க இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: வணக்கம் அக்கா, உங்க பேர் என்னக்கா?
3: என் பேர் அடோனா, நான் சேவிலிருந்து பேசுறேன்.
2: அக்கா உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க?
3: எனக்கு ரெண்டு பாப்பா.
2: அக்கா இப்போ ஒரு குழந்தையை வளர்க்குறது அப்படிங்கிறது வந்து ஒரு அம்மாவோட முக்கியமான ஒரு கடமைன்னு சொல்லுவாங்க. குழந்தைய வந்து பத்திரமா வந்து வளர்க்கணும், நல்லா ஒரு ஆரோக்கியமா வளர்க்கணும் அப்படிங்கறத தாண்டியும் ஒரு சமூக அக்கறையோட சமூக பொறுப்புள்ள குழந்தைகள வந்து வளர்க்கறத பத்தி உங்களுக்கு கருத்து என்ன? அந்த மாதிரி உங்களுக்கு குழந்தைகளை வளர்க்குறீங்க?
3: சமூக பொறுப்போட வளர்க்கறது அம்மாவோட முக்கியமான ஒரு கோணம் தான். அவன் சின்ன வயசுல இருந்தே அவளுக்கு பாப்பா ஏதாவது ஒரு விஷயம் செய்யறாங்கன்னா அதை நம்ம பாராட்டணும். பாராட்டி அவங்களுக்கு என்கரேஜ்மெண்ட் மாதிரி ஒரு முட்டாயோ ஸ்டாரோ அப்படி இது நம்ம கொடுத்தோம்னா அது இன்னும் கொஞ்சம் இது பண்ணுவாங்க. அது மாதிரி ஏதாவது ஒரு நல்ல காரியம் அந்த வச்சு பெரிய ஆட்களுக்கு உதவி செய்யறதா இருக்கட்டும், தர்மம் எடுக்கிறவங்களுக்கு காசு போடுறதா இருக்கணும், அப்படிலாம் போடையில நம்ம பாராட்டி ஏதாவது அவங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது இது பண்ணோம்னா பிள்ளைய இன்னுமே நல்லா என்கரேஜா இருக்கணும்.
2: சரி, உங்க நீங்க குழந்தைய வந்து வளர்ந்த சமயத்துல என்ன மாதிரியான வெளி சூழல்களுக்கு ஒரு சமூக ரீதியில ஒரு நல்லது பண்றதுக்கு உங்களுக்கான வாய்ப்புகள் கிடைச்சதா அந்த டைம்ல?
3: கிடைக்கல, அந்த டைம்ல எல்லாம் கிடைக்கல. ஸ்கூலுக்கு போனோமா வந்தோமா வீட்டுல வந்தோமா அவ்வளவுதான். வெளிய போற சூழ்நிலையெல்லாம் நமக்கு அந்த அளவுக்கு இல்ல.
2: இப்போ உங்க குழந்தைகளுக்கு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை மாத்தி அவங்களும் ஒரு சமுதாயத்துக்கு நல்லது பண்ணணும், ஊர்ல இருக்கவங்களுக்கு தெருவுல இருக்கவங்களுக்குன்னா நல்லது பண்ணணும் அந்த மாதிரி எல்லாம் கேட்கும் போது நீங்க விடுவீங்களா, பர்மிஷன் கொடுப்பீங்களா?
3: கண்டிப்பா விடுவேன், நான் பண்ணாத பிளே பண்ணணும்னு நினைக்கிறேன்.
2: என்னென்ன மாதிரியான விஷயங்கள் உங்க குழந்தைகள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஊருக்கு வந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்க? என்ன மாதிரி உங்க குழந்தைய வந்து வளரணும்னு நினைக்கிறீங்க?
3: இருக்கிறத வந்து பிறருக்கு கொடுத்து உதவி செய்யற மாதிரி இருக்கணும். பிறருக்கு பய உணவா இருக்கட்டும் எதா இருந்தாலும் கொடுத்து திங்கிற மாதிரி வளரணும். எதையும் அடம் பிடிக்க கூடாது. பெரிய பொருளா இருந்தாலுமே வேண்டாம், காசு இருக்காதுன்னு நினைச்சு அந்த இதுல அருமத்திலேயே இது பண்ணணும்.
2: பிள்ளைய
3: அருமை தெரியணும். பெரிய ஆட்களுக்கு ஒழுக்கமா அவங்களுக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி வளரும்.
2: சொல்லி கொடுக்குறீங்களா? ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன பாடல் சொன்னேன்?
3: எனக்காக பிறந்த எனதலகா. நன்றி.
1: இப்போ நம்ம அம்மா அப்பா வந்து ஸ்கூல்லாம் படிக்கும்போது அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு அப்படின்றது கிடைச்சிருக்காது. மற்றவங்களுக்கு வந்து உதவி செய்யலாம் அப்படின்ற ஒரு மனப்பான்மை இருந்தால் கூட அப்போ பெருமளவில் இந்த மாதிரி என்எஸ்எஸ்ஓ இல்லை என்சிசி கேம்போ இந்த மாதிரியான பல விஷயங்கள் கிடைக்காம இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ உள்ள நிறைய ஸ்கூல்லையுமே இந்த ஒரு வசதி அப்படின்றது இருக்குது. இது மூலமாகவே நிறைய பேரும் அவங்களுடைய அந்த பொது சேவைகளை வந்து செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்படி செய்கிறது ஏன் முக்கியம் அப்படின்றத நம்மளுடைய அடோனாக்காவுமே அவங்களுடைய கருத்துக்களாக சூப்பராக பகிர்ந்துக்கிட்டாங்க. அவங்களுக்குமே ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு அடுத்ததா ஏன் வந்து சமூக பொறுப்புள்ள ஒரு குழந்தைய வளர்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பை அதிகப்படுத்த அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது சுத்தம் தூய்மை அதுக்கப்புறம் இயற்கை பாதுகாப்பு இந்த மாதிரியான முக்கியத்துவத்தை உணர்றதுக்கான ஒரு விஷயமா கூட நம்ம ஒரு சின்ன மரம் நடுறதா இருக்கட்டும் இல்லை பொது இடங்களை சுத்தமாக வச்சுக்கிறது. அடுத்து குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா பொது சொத்துக்களுக்கு மதிப்பு கொடுக்கறது. இப்போ வந்து சைனா ஜப்பான் இந்த மாதிரியான வளர்ந்த நாடுகளாக இருந்தாலும் அவங்க வந்து பொது சொத்துக்களுக்கு அந்த ஒரு அவ்வளோ ஒரு மதிப்பு வந்து கொடுப்பாங்க.

ஒப்பு கொடுக்குறோமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. உள்ளே இருக்கிற எல்லா வெளியே இருக்கிற எல்லா குப்பையுமே கண்டிப்பாக நம்மளுடைய பஸ்ஸுக்குள்ளேயும் ட்ரெயினுக்குள்ளேயும் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் பொது சொத்துக்களை பாதுகாக்க கண்டிப்பாக நம்ம வீட்டு குழந்தைகளுக்கும் நாம் வந்து சொல்லிக் கொடுக்கலாம். ஸ்கூலு, பார்க்கு, இல்லை ரோடு இந்த மாதிரியான இடங்களில் கூட அதை சேதப்படுத்தாமல் வச்சுக்க நம்ம பல வந்து கருத்துக்களையும் அதே சமயம் அறிவுரைகளையும் நாம் தாராளமாக கொடுக்கலாம். நாம் அப்படி இருக்கிற பட்சத்தில் தான் நம்மளுடைய குழந்தைங்களும் அப்படி இருப்பாங்க. ஸோ நம்மளும் பெற்றோர்களாக நம்ம நிறைய விஷயங்களை மாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததான் வந்து சமூக பிரச்சனைகளுக்கு விழிப்புணர்வு கொடுக்க அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ இங்கே தப்பு தவறு நடக்குது அப்படின்னா அதை அமைதியாக பார்த்துட்ருக்காம சரியான முறையில் கேள்வி கேட்குற ஒரு தைரியம் அப்படின்றது அவங்களுக்கு வரணும். அதுவுமே சமூக பொறுப்பில் ஒன்றா தான் சேரும் அப்படின்றத சொல்லிட்டு அடுத்ததாக இரண்டு பாடல்கள் வருது. இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: சம்மர்ல குளுகுளனே இருக்க அனுஜ் டைல்ஸ் மாலோட கூல் ரூஃப் டைல் வாங்குங்க. அனுஜ் டைல்ஸ் மால்.
1: இந்த ஜூன் மாதத்தை கொண்டாடுங்க ஆனமலைஸ் டொயோட்டாவின் ஜிலு ஜிலு ஆஃபர்ஸோட. குறைந்த வட்டி விகிதம், எந்த மாடல் காரையும் டொயோட்டா காருடன் எக்ஸ்சேஞ்ச் செய்யும் வசதி. இது மட்டுமா, உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேல்யூவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங்னு நிறைய எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் இருக்கு. ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ரூமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலைஸ் டொயோட்டாவை அணுகவும். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8 0 1 2 7 99 000.
2: ஸ்கூல் எல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம் எல்லாம் வாங்கியாச்சா?
3: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
2: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ்.
4: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: பையனோட வெற்றிக்கு பின்னாலும் கட்டாயமா ஒரு பொண்ணு இருப்பான்னு சொல்றாங்க. அப்போ பொண்ணோட வெற்றிக்கு பின்னாடி யார் இருப்பா?
1: ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருக்கிறது சரிதான். ஆனா பொண்ணுங்களும் வெற்றி அடையணும்ல.
2: அதுக்கு உதவியாகவும் உறுதுணையாகவும் இருக்கும் நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணிக்கு நம்ம கடல் ஓசை FM 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
5: நேரம் சரியாக 11:25. சமூக பொறுப்பு அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே ஒரு சில டவுட்டெல்லாம் இருந்துச்சு. அதை தான் நான் சமீபமாக வந்து அதெல்லாம் சந்தேகப்பட்டு அதுக்கப்புறம் தீர்த்துக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி சமூக பொறுப்பில் என்னென்ன விஷயங்கள் வரும் அப்படின்றத நீங்களுமே தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு நேயர்மே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
6: வணக்கம் பா, நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர்.
5: வணக்கம் அண்ணா. இப்ப நீங்க சொல்லுங்க, உங்களுடைய பார்வையில சமூக பொறுப்பு அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் வரும்?
6: பொதுவா நம்ம மரம் நடுறது, செடி நடுறது, அதுக்கப்புறமா வந்து நம்ம சமுதாயத்திற்கு உகந்தார் போல நம்ம பகுதியில சாலைகள்ல பராமரிப்பு இல்லைன்னா அதை சரி செய்யறது, லைட் சரியில்லை அப்படின்னா தகுந்த நபர்கள் கிட்ட போய் விண்ணப்ப கடிதங்கள் அப்படிங்கறத கொடுக்கறது, இது மாதிரி சமூகம் சார்ந்த குப்பைகள் இருந்தது அப்படின்னா அதை கிளீன் பண்ணுறது, இதெல்லாம் தான் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு

0: சமுதாயம் சார்ந்த ஒரு பொறுப்பு அப்படின்ட்டு நான் ஃபீல் பண்றேன்.
1: ஓகே, நான் இந்த மாதிரி சமூக பொறுப்போட குழந்தைகளை வந்து இந்த காலத்துல பெற்றோர்கள் வளர்க்கறாங்களா அப்படின்ற ஒரு
0: கேள்விக்குறி. ரொம்ப ரொம்ப கேள்விக்குறி. பசங்க வந்து NSS கேம்ப், NCC கேம்ப்ல சில பேர் சில பெற்றோர்கள் சேர்த்து விடுறாங்க. பெரும்பாலும் சமூக பொறுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியே பசங்க கிட்ட வளர்க்கறதுல அதுதான் கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு. அதனாலதான் எனக்கு என்ன அப்படின்ட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னா போயிடுறாங்க. உதாரணத்துக்கு தண்ணி தெரியாதவங்க வராங்க, ரோட கிராஸ் பண்ணுறது ஒரு சமூக சேவை தான். அதே மாதிரி ஒரு லக்கேஜ் வச்சு ஒரு அம்மா வராங்க, அவங்கள சொல்லவே முடியல, நம்ம ஒரு கை தூக்கி விட்டுருந்த சமூக அதாவது சமூக பொறுப்பாக நிறைய பேரு இன்றைய காலகட்டத்துல தங்களுடைய பெற்றோர்கள் வந்து குழந்தைகள் கிட்ட ஊக்குவிக்கலங்கிறதுதான் உண்மை இல்லையா? அதனால என்ன பொறுத்த வரைக்கும் பெற்றோர்கள் வந்து குழந்தைகள் கிட்ட சொல்லணும், இது மாதிரி நடந்துக்கோ அது மாதிரி நடந்துக்கோ, பொறுப்புணர்வாக நீ இந்த மாதிரி எல்லாம் விஷயம் செய்யணும், சமூக பொறுப்போட சொல்லி வளர்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம் தான்.
1: சோ அதை ஊக்குவிக்க என்னென்ன செய்யலாம்?
0: ஊக்குவிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பெற்றோர்கள் அது மாதிரி நடந்துக்கணும். ஆனா அது மாதிரி நடந்துக்கிறாங்களா அப்படின்னா கிடையாது, அது மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தானே இருக்கு. அதனால பெற்றோர்கள் ஃபர்ஸ்ட் சமூக பொறுப்போடு சில விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கறதுல தன்னை ஈடுபடுத்திக்கணும். அதை வந்து குழந்தைகள் பார்ப்பாங்க, அதன் மூலியமா அவங்க இன்ஃபுளுயன்ஸ் ஆகி அவங்களும் நிறைய விஷயங்கள் எல்லாம் செய்வாங்க இல்லைங்களாப்பா.
1: ஓகே, நான் இப்ப நீங்களுமே அந்த ஒரு வளர்ந்த சூழ்நிலையுமே சமூக பொறுப்போட வளர்ந்தீங்களா இல்ல நான் சும்மாதான்ப்பா வளர்ந்தேன் அப்படின்னு சொல்லுவீங்களா?
0: எங்க அப்பா பயங்கர சமூக சேவகர் தான். அதனால எங்க அப்பாவை பார்த்து பார்த்து நான் வளர்ந்ததுனால நான் ரொம்ப சமூக உணர்வோட நான் செயல்பட்டிருக்கேன். நிறைய விஷயங்கள் என்னுடைய பகுதி மக்களுக்காக பண்ணியிருக்கேன். அதாவது கேம்ப் மாதிரி போட்டிருக்கேன், மூச்சு பயிற்சி முகாம், கண் முகாம், இதெல்லாமே நான் செஞ்சிருக்கேன். மரக்கன்றுகள் என்னுடைய பகுதிகளில் நான் நட்டு வச்சிருக்கிறேன். எல்லாத்துக்கும் மேலாக எங்க பகுதியில ஏதாவது ஒரு கரண்ட்ல மிஸ்டேக்கு, டிரான்ஸ்ஃபார்மர்ல மிஸ்டேக்கு, லைட் எல்லாம் வரல, சாலை எல்லாம் இல்லை அப்படின்னா நான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். குளம், ஏரி, குட்டை, நீர்நிலைகள் இதெல்லாம் பாதுகாத்திருக்கிறேன். சோ நிறைய சமூக பொறுப்புணர்வோடு தான் நான் செயல்பட்டிருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்குப்பா. அதற்கு காரணமே என்னுடைய அப்பா, அவரை பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆகி நான் வளர்ந்த விதம்னு சொல்லுவேன்.
1: கண்டிப்பா இந்த ஒரு நல்ல ரெண்டு பேருக்குமான ஒரு வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் நான் வேணும்?
0: எனக்கு அலைப்பாயுது இது திரைப்படத்தின் பெயர். இதுல இருந்து சிநேகிதனே அந்த பாடல் ஒளிபரப்புங்கப்பா.
1: கொடுத்துடலாம்னா நன்றிண்ணா.
0: தேங்க்யூப்பா, பாய்.
1: இப்போ நம்ம சந்திரசேகர் அண்ணா சொன்னதுல இருந்தே தெரிஞ்சிருக்கும் சமூக பொறுப்பு அப்படின்ற ஒரு விஷயத்துல என்னென்னலாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு வகையில தான் மற்றவங்களுக்கு உதவுறதா இருக்கட்டும், இல்லை வயசானவங்க மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறவங்களுக்கு உதவி தேவைப்படுற பட்சத்தில் முடிஞ்ச உதவிகளை பண்றது, இது எல்லாமே கண்டிப்பாக அந்த சமூக பொறுப்புள்ள ஒரு விஷயமா தான் வரும். அதே மாதிரி நான் குறிப்பிட்டு சொன்னேன் இல்லையா, பொது சொத்துக்களை பாதுகாக்கிறதா இருக்கட்டும், ஸ்கூலு, பார்க்கு, அதே மாதிரி பஸ்ஸு, ட்ரெயின்னு மக்கள் யூஸ் பண்ற இடங்களை சேதப்படுத்தாமல் பாதுகாப்பாக வச்சு சமூக பொறுப்புல ஒரு விஷயங்களா தான் வரும். அடுத்தது வந்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது, குறிப்பா வந்து இந்த குப்பைய பொது இடங்கள்ல, அதுலயும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா நம்மள மாதிரியான கடற்கரை பகுதிகளில் கொட்டுறத கொஞ்சம் வந்து மக்கள் தவிர்த்துக்கணும் அப்படின்னா சொல்லணும். அடுத்ததா வந்து மரக்கன்று நடுறதா இருக்கட்டும், இயற்கையை பாதுகாக்கிறது, குறிப்பா இந்த தண்ணி கரண்ட்டை வந்து கொஞ்சம் அப்படியே வீணாக்காம சேமிச்சு யூஸ் பண்றது, தேவையில்லாம வீணாக்கிறது மாதிரியான விஷயங்கள் பண்ணோம் அப்படின்னா அந்த ஒரு வளங்களுமே டேமேஜ் ஆகி கடைசியில நமக்குமே அது கிடைக்காம போயிடும். சோ அதை பாதுகாக்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், சுத்தம், சுகாதாரம், இதை கடைபிடிக்கிறது, டிராபிக் ரூல்ஸை வந்து கண்டிப்பா எல்லாருமே மதிக்கிறது, தவறுகளை தட்டி கேட்கறது, இப்படின்னு பல விஷயங்கள் சமூக பொறுப்புல கண்டிப்பா வரும். நாம அதை நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கறோமா, இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நீங்க சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு அனுபவம் எப்படி இருந்துச்சு, அது ஏன் முக்கியம் அப்படின்ற மாதிரியான உங்களுடைய கருத்துக்களை நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில நீங்களும் பகிர்ந்துக்கோங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு, அடுத்ததா டைம் படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடலுமே வருது. இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: மச்சான், என்னாச்சு? கடலுக்கு போலையா? திரும்பி வந்துட்டிய?
1: என்னத்த சொல்ல, எப்பவாச்சும் ஒரு நாள் தான் கடலுக்கு போறோம். அப்பவும் காத்து புயல்னு கட்டில போடுறாங்க. அப்படியே போயிட்டு வந்தாலும் பாடு இல்ல, பாடு வந்தாலும் விலை இல்ல. வருமானத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பசங்களுக்கு வேற இந்த மாசம் ஃபீஸ் கட்டணும்.
0: மச்சான், நீங்க தப்பா நினைக்கலைனா நான் வருமானத்துக்கு ஒரு வழி செய்வேன்.
1: நீ என்னமா பண்ணுவ?
0: உங்களுக்கு பிடிக்காதுன்னு தான் இவ்வளவு நாளா சொல்லல. நீங்க கடலுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த சிப்பி பாசி வச்சு அலங்கார பொருள் ரெடி பண்ண கத்துக்கிட்டேன். அதுல நிறைய மாலை பூங்கொத்து மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். அது மூலமா கொஞ்சம் காசு கிடைச்சிச்சு. அதை சேர்த்து வச்சிருக்கேன். அதை வச்சு பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம் மச்சான். அப்படியே அதையே தொழிலா பண்ணலாம்னு இருக்கேன் மச்சான்.
1: உனக்கு அது பண்றது ரொம்ப பிடிக்குமா என்ன?
0: ரொம்ப பிடிக்கும் மச்சான்.
1: அப்ப பண்ணு. வருமானம் பெருசா ஒண்ணு வராட்டாலும் பரவாயில்ல, உனக்கு பிடிச்சிருக்குல, நீ பண்ணு.
0: என்ன மச்சான், உங்களுக்குதான் பொண்ணுகளை வேலைக்கு அனுப்புறதே பிடிக்காதே?
1: ஆமா, பிடிக்காதுதான். ஆனா இன்னைக்கு உன்னோட அந்த வருமானம் தான் பசங்க படிப்புக்கு ரொம்ப உதவியா இருக்கு. வீட்டுல ஆம்பளைங்க வேலைக்கு போகும்போது பெண்கள் எதுக்கு வேலைக்கு போகணும்னு தான் சொன்னேன். நீங்க வெளியையும் வேலை பார்த்துட்டு அப்புறமா வீட்டு வேலையும் வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். அதனாலதான் நான் கூட அப்படி சொன்னேன். இது உனக்கு பிடிச்சதுல, நீ பண்ணு. வீட்டு வேலைய நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம்.
2: வீடை உங்கள் களமெனில் அக்களத்தில் வெற்றி கொள்ள கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு கை கொடுக்கலாம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதை கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: நேரம் சரியாக 11:37. சமூக பொறுப்புள்ள குழந்தைகளா எப்படி வளர்க்கறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல முன்மாதிரி அப்படின்றதுதான் எல்லாத்துக்குமே காரணமான ஒரு விஷயம். அதனால பெரியவங்க செய்யறதை பார்த்து தான் அவங்க அதிகமாக கற்றுப்பாங்க, இல்லைன்னா கூட இருக்கிற பசங்க பண்ணுறதை பார்த்து தான் அவங்களுமே கற்றுப்பாங்க. ஸோ பெரியவங்களும் அக்கறையோட நடந்துக்கிட்டோம் அப்படின்னா குழந்தைகளுமே அதை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக அவங்களுமே சமூகத்தில் ஒரு சிறப்பான பொறுப்பான ஒரு பிள்ளையாக வந்து வளருவாங்க. அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு உதவுற மனப்பான்மை அப்படின்றத கண்டிப்பாக நாம் கற்றுக் கொடுக்கணும். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, வயசானவங்களுக்கு உதவுறது. இந்த பஸ்ல வந்து ஒரு சின்ன நம்மளுக்கு பிடிச்ச ஒருத்தவங்கல்ல நம்மளுக்கு வந்து இவங்களுக்கு வந்து மரியாதை கொடுக்கணுமே, இல்ல வந்து வயசானவங்க இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பட்சத்துல ஒரு சின்ன சீட் கொடுக்கறதுமே ஒரு சூப்பரான சமூக பொறுப்புள்ள குழந்தைக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்ததா வந்து சமூகம் சார்ந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதை பத்தின விழிப்புணர்வு அவங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவே அவங்களுக்கு பிற்காலத்துல சமூகத்துக்கு மேல ஒரு மிகப்பெரிய மரியாதை அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கிரியேட் பண்ணும் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பொறுப்புகளை கண்டிப்பா வீட்டில இருந்தே நம்ம கொடுத்து வந்து வளர்க்கலாம். அவன் என்ன சின்ன பையன், அவன் என்ன சின்ன பொண்ணு அப்படின்னு இல்லாம கண்டிப்பா பொறுப்புகள் அவங்கக்கிட்ட போற ஒரு பட்சத்துல அது வந்து பிற்காலத்துல ஒரு பள்ளிக்கூடத்திலயா இருக்கட்டும், இல்ல கல்லூரியிலயா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்ல இன்னும் கொஞ்சம் கூடுதல் பொறுப்புலாம் வந்து அடுத்து கண்டிப்பா சமூகத்து மேல ஒரு அக்கறையும் பொறுப்பும் கூடுதலாவே வரும். சோ அதனால பொறுப்புகளை கொடுக்க வேண்டிய முதல் இடமா நிறைய வீடுகள் தான் இருக்குது. அடுத்து சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம படிக்கிற ஸ்கூல் தான். அங்க ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதுல வந்து கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. இந்த காலத்துல NSS NCC கேம்ப் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து நம்ம பிள்ளைங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்காங்க அப்படின்னா அதுக்கு எந்த ஒரு தடையும் இல்லாம கண்டிப்பா நீ போய் பண்ணு அப்படின்ற மாதிரியான என்கரேஜ் ஆன அந்த வார்த்தைகள் அப்படின்றது இன்னுமே அவங்களை வந்து பூஸ்ட் அப் பண்ணும். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், பகிர்ந்து வாழ்ற ஒரு பண்பு இருக்கு இல்லையா, அது சூப்பரான ஒரு விஷயம். நம்ம வந்து கொண்டு வர சாப்பாட்டையா இருக்கட்டும், இல்ல பொருட்களையா இருக்கட்டும், அதை ஷேர் பண்ணிக்கிறது அப்படின்றது இந்த காலத்துல ரொம்ப குறைவா தான் தெரியுது. ஸோ அப்படி இல்லாமல் அதுக்கான ஒரு விஷயத்தையும் வளர்த்தோம் அப்படின்னா சமூகத்து மேல அவங்களுக்கு இன்னுமே கூடுதல் பொறுப்புகள் வரும் அப்படின்றத சொல்லிட்டு அடுத்ததா டியூட் படத்துல இருந்து ஒரு பாடலுமே வருது. இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: சமூக பொறுப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் நாமளும் நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில் இன்றைக்கி சூப்பராக வந்து நிறைய நேயர்களும் கலந்துக்கிட்டு அவங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க. அடுத்ததாக களத்திலிருந்து நேயர் தமிம் அன்சாரி அண்ணா வந்து இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
6: வணக்கம் அண்ணா, உங்கள் பேர் அப்புறம் உங்களை பற்றி சொல்லுங்கண்ணா.
7: என் பேர் தமிம் அன்சாரி, நான் பாம்பனே ஆமல்ல டிரைவர் ஒர்க் பார்க்குறேன்.
6: உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க?
7: எனக்கு ரெண்டு குழந்தைங்க.
6: சரிண்ணா. ஆனால் இப்போ குழந்தைய வளர்க்கும் போது ரொம்ப பாசமாக அன்பாக தான் அம்மா அப்பா எல்லோரும் வளர்ப்பாங்க, நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும், நல்லா படிக்கணும்னு நினைப்பாங்க. இதெல்லாம் தாண்டி தன்னோட குடும்பத்தையும் தாண்டி ஒரு பொதுமக்களுக்கு ஒரு சமூகத்துக்கு வந்து ஒரு பொறுப்பான குழந்தையாக வளர்க்குறது அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம்?
7: அது ரொம்ப முக்கியமான விஷயம் தான். ஏன்னா நம்ம குடும்பத்தை மட்டும் பார்க்கணும், நம்மளை மட்டும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இல்லாமல் அடுத்த பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கும் அடுத்தவங்களுக்கும் எதுவும் உதவி செய்யணும்னா நம்ம ஏற்று அது சொல்லிக் கொடுத்து தான் வளர்க்கணும் கண்டிப்பாக. அப்போ தான் அந்த அதுகளுக்கு ஒரு பிரச்சனை வரையில் அடுத்தவங்களும் உதவி செய்கிற மாதிரி ஒரு இது உண்டாகும்.
6: இந்த மாதிரி உங்களோட குழந்தைங்களுக்கு ஏதாவது சொல்லிக் கொடுத்துருக்கீங்களா? என்ன மாதிரியான விஷயங்களை வந்து சொல்லிக் கொடுப்பீங்க?
7: கூட படிக்கிற பிள்ளைகளுக்கு அடிபட்டுச்சு, அதுக்கு உதவி செய்கிறது, தெரியாமல் ஒரு பொருளை மிஸ் பண்ணியிருப்பாங்க, அதை எடுத்து அவங்க கையில் அவங்கள்ட்ட உரியவங்கள்ட்ட கொடுக்கணும். அவங்க இல்லையா, இப்போ எங்கள் முஸ்லீம் அடிப்படையில் அப்படின்னா நபிகள் என்ன சொல்கிறாப்புன்னா, ஒரு பொருள் வந்து ஒரு இடத்துல கிடந்துச்சு அப்படின்னா அந்த பொருளை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு அதே இடத்துலையோ இல்லை யார்ட்டையோ தகவல் சொல்லணும். ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வச்சுருக்கணும், வச்சுருந்து அவங்க வந்து வாங்காட்டா அதை வந்து நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல எங்கேயோ ஒப்படைக்கலாம். இல்லையா வந்து வாங்குறாங்கன்னா அவங்கள்ட்ட திருப்பி கொடுத்துருணும். இல்லை அந்த பொருள் வந்து இன்னாரு மிஸ் பண்ணியிருக்காங்க, யாரும் மிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அடுத்தவங்களுக்கு தெரியப்படுத்தணும். வந்து நம்மளை வந்து அணுகி வாங்குற மாதிரி அந்த மாதிரி விஷயத்த நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அவங்களோட படிக்கிறவங்களுக்கு எதுவும் உதவி செய்கிறது. இப்போ ஒரு பொருள் வந்து நல்லா ரிச்சாக வாழும், பொறுப்புள்ள வந்து இல்லாமல் வரும். அப்போ இது மட்டும் வச்சு பார்க்க வச்சு பிஸ்கட்டோ இல்லை ஃபைவ் ஸ்டார் முட்டாயோ பார்க்க வச்சு திங்கிறது வந்து அது இதாக தான் இருக்கும். அப்போ அந்த பிள்ளைக்கு இல்லைன்னா அவங்க அப்பா அம்மா என்ன கஷ்டத்தில் இருப்பான்னு தெரியாது. நம்ம இதனால நம்ம பகிர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு ஒரு இதில் தான் வளர்க்கணும் நம்ம கண்டிப்பாக.
6: இந்த விஷயங்கள் ஏதாச்சும் உங்கள் குழந்தைகள் வந்து பண்ணியிருக்காங்களா? நீங்கள் பண்ணி அதை பார்த்துருக்கீங்களா இல்லை யாராச்சும் சொல்லி கேட்டிருக்கீங்களா?
7: பண்ணினதில்லை, நான் பார்த்ததில்லை. ஆனால் விளாடையில் எதுவுமேலாம் ஒரு எதுவும் பொருள் வாங்கினாலும் இதுனாலோ வந்து கேட்பா, வாப்பா எனக்கு அதை வாங்கி தாங்க இதை வாங்கி தானே. அப்போ பக்கத்து வீட்டு பிள்ளைகளும் நிற்கும், இப்போ ஒரு பிள்ளை இருக்குன்னா அந்த பிள்ளை பேரை சொல்லி வாப்பா அதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்போம். அப்புறம் நம்ம கொடுத்து தான் ஆகணும்.
6: இந்த மாதிரியான ஒரு எண்ணம் தான் வளர வளர பெரிய அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவியாக தான் போகும். ரொம்ப நல்லா உங்களோட குழந்தைகளை வளர்த்துருக்கீங்க. இதே மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுத்து வளருங்க, சமுதாயத்துக்கு நல்ல ஒரு எதிர்காலமும் அவங்க வந்து அமைக்கட்டும். உங்களுக்கு என்ன பாடல் ஒன்று சொல்லுங்க, பிரிச்ச பாடல்.
7: எஜமான் படத்துலேருந்து ஆலப்பூல் வேலை.
6: நன்றி அண்ணா, தேங்க்யூ.
5: நம்ம தமிம் அன்சாரி அண்ணா கிட்ட பாடல் வந்து ஏற்கனவே கொடுக்கப்பட்டதுனால எஜமான் படத்துலேருந்து வேற ஒரு பாடல் கண்டிப்பாக கொடுத்துடலாம். அது மட்டும் கிடையாது, நம்ம வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்றது அப்படின்றது எவ்வளோ ஒரு நல்ல ஒரு விஷயம். அது வந்து இந்த கால பிள்ளைங்கள்ட்ட வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே நம்மளுடைய அன்சாரி அண்ணா வந்து சூப்பராக பகிர்ந்துக்கிட்டாங்க. குறிப்பிட்டு அடுத்த ஒரு சமூக பொறுப்பில் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இதை கூட நம்ம வந்து சொல்லலாம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஜிட்டல் பொறுப்புணர்வு. இந்த காலத்தில் எல்லாருடைய கைகள்லையுமே ஃபோனு, லேப்டாப்பு, கம்ப்யூட்டர்னு நிறைய விஷயங்கள் வந்து வந்துருச்சு. அதில் கூடவே சேர்ந்து இன்டர்நெட்டையும் நம்ம வந்து தாறுமாறாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது டிஜிட்டலில் நம்ம எந்த அளவுக்கு பொறுப்புணர்வாக இருக்கோம் அப்படின்றதுமே ரொம்ப முக்கியம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காலத்தில் அந்த ஒரு விஷயம் தான் நிறைய விஷயங்களுக்கு ஒரு காரணமாகவே அமைஞ்சிடுது. அப்படி இல்லாமல் அதை எந்தெந்த வகையில் நல்ல வழிகளுக்கு நாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத நம்மளுடைய குழந்தைகளுக்கும் கண்டிப்பாக சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னா அதுவுமே சமூக பொறுப்பில் இப்போ ஒன்றா சேர்ந்துக்கிச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அப்படின்ற ஒரு கருத்தோட இன்னைக்கான நேசக்கரங்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. இன்னைக்கான நிகழ்ச்சியில் நிறைய நேயர்களும் கலந்துக்கிட்டு அவங்களுடைய கருத்துக்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. இது மாதிரியான ஒரு பயனுள்ள நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில் உங்களை வந்து மீண்டும் நாளைக்கு வந்திக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அடுத்ததா எஜமான் படத்துல இருந்து ஒரு பாடலுமே வருது. இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது நண்பகல் 12 மணி. நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

நல்லா இருக்குன்னு ஆண்கள் மட்டும் இல்லைங்க, சில நேரங்களில் பெண்களுமே நினைக்கிறது உண்டு. ஆனால் அப்படி நினைக்கிறது சரியா அப்படின்னு கேட்டால் நிறைய பேரோட பதில் பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்ல முடியாது, தவறுன்னு சொல்ல முடியாதுன்னு ரெண்டுக்கும் இடையில சொல்லுவாங்க. ஆனால் நம்ம கிட்ட திடமான மனம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் எந்த வேலையுமே நமக்கு எவ்வளோ வயசானாலுமே செய்ய முடியும் அப்படிங்கிறதாங்க உண்மை. ஸோ அதே மாதிரி படிப்புக்கு ஏற்ற வேலையை தான் நான் பார்ப்பேன், மற்ற வேலைகளை என்னால் பார்க்க முடியாது அப்படின்னு இப்போல்லாம் யாருமே சொல்கிறதே கிடையாது. படிச்சிருக்கோமோ இல்லையோ நம்மளோட குடும்பத்தை நம்ம காப்பாற்றிக்கணும் அப்படின்னா கிடைக்கிற தொழிலை நம்ம செஞ்சு கூட வாழலாம் அப்படின்னு நிறைய பெண்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி ஒருத்தங்களை தான் இன்றைக்கான நெய்தல் பிணை நிகழ்ச்சியில் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நெய்தல் பிணை நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்கள் கூட பேசிகிட்டு இருக்குது நான் மதி. ஈரோடு மாவட்டம் மேட்டுக்கடை பகுதியை சேர்ந்தவங்க தாங்க திருமதி ரேவதி. எம்காம் பட்டம் வாங்கின இவங்க என்ன வேலை பாக்குறாங்கன்னு தெரியுமா? பொதுவாகவே எம்காம் படிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க ஏதாவது ஒரு கம்பெனியில் கணக்கு பார்க்குற வேலை பார்ப்பாங்க, இல்லை ஏதாவது காலேஜில் ப்ரொஃபஸராக வேலை பார்ப்பாங்கன்னு தான் நம்ம நினைப்போம். ஆனால் இவங்க திருமணமான புதுசுலையே தன்னோட கணவரோட இருசக்கர வாகனங்களை பழுது பார்க்குற கடைக்கு உதிரி பாகங்களை வாங்கி கொடுக்கறது, வண்டிகளை சுத்தம் செய்கிறதுன்னு அவங்களால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு சில மெக்கானிக் ஷெட்லாம் பெண்கள் வேலைக்கு இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட வண்டியை வேலை பார்க்கறதுக்கு யாருமே கொடுக்க யோசிப்பாங்க. அது மட்டும் இல்லாம உடனே வேலை பார்த்து தரணும்னு சொல்லி அவங்கள அவசரப்படுத்துவாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஆண்கள் கடையில இருந்தாங்கன்னா சீக்கிரம் வேலையை முடிச்சு கொடுத்துருவாங்க, பெண்கள் இருந்தாங்கன்னா லேட் பண்ணுவாங்கன்னு வண்டியை சரி பண்ண கொடுக்க மாட்டாங்க. ஆனா ரேவதி தன்னோட கணவர் சாப்பிடாம கஷ்டப்பட்டு வேலை பார்க்கறதால அவங்களோட வேலையை குறைக்கணும்னு பஞ்சர் ஒட்டுறது, டயர் கலட்டி மாற்றுவாங்கல்ல அந்த வேலைகளையும் கற்று வச்சுக்கிட்டு, கிளட்சு பிரேக்கு அதையும் சரி பண்ண தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, என்ஜின் வேலை கூட இப்போ ஈஸியாக சரி பண்ணுற அளவுக்கு எல்லா நுணுக்கங்களையும் கற்றுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஊரில் மட்டும் இல்லைங்க, நிறைய இடத்துலையுமே சொல்கிற வார்த்தை இதுதான். ஸோ படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை பார்க்காம என்ன இந்த வேலை பார்க்குறீங்க அப்படின்னு நிறைய பேர் நம்ம காதுபடவே பேசுவாங்க. அதே மாதிரி தாங்க ரேவதி பத்தி பேசுவோமே, எனக்கு பிடிச்சத நான் செய்யறேன், அடுத்தவங்களுக்காக எனக்கு பிடிச்சத நான் ஏன் விட்டு கொடுக்கணும்னு எவ்வளவு விமர்சனம் வந்தாலுமே பரவாயில்லைன்னு இந்த வேலையை தன்னோட கணவர் கூட சேர்ந்து செஞ்சுட்டும் வராங்க. ஸோ தொடர்ந்து இவங்களுக்கு வாடிக்கையாளர்கள் அதிகமா வர்றதால வேலைகளும் அதிகமா இருந்திருக்கு. ஸோ இருந்தாலும் தன்னோட குழந்தைங்களையும் குடும்பத்தையும் வேலையையும் ஒரே நேரத்துல கவனிச்சுட்டு காலையில 9 மணிக்கெல்லாம் வேலைக்கு போயிட்டு நைட்டு 7 மணி வரைக்கும் வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரு சில இடங்கள்லாம் பார்த்தீங்களா, நான் தான் இந்த இடத்துக்கு முதலாளி, இந்த வேலையை நான் ஏன் செய்யணும் அப்படின்னு ஓரமாக ஒதுங்கி நிறைய பேர் இருந்துருவாங்க. ஆனால் ரேவதி அப்படி எதுவும் நினைக்காம தன்னோட கடை நம்ம தான் முன்னாடி நின்று எல்லா வேலைகளையும் பார்க்கணும்னு தன்னோட கணவர் கூட சேர்ந்து உழைச்சிருக்காங்க. அப்படி அவங்க வேலை பார்த்ததால தான் இப்போ 2 பேர் மட்டுமே வேலை பார்த்துட்டு இருந்த அவங்களோட இடத்துல 9 பேருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு அவங்க உயர்ந்திருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை தான் பார்ப்பேன்னு சொல்லாமல் இருந்த வேலையை பிடிச்சி அவங்க செஞ்சதாங்க. ஸோ பெண்கள் நினச்சா எந்த வேலையும் கற்றுக்கிட்டு அதில் சாதிக்க முடியும்னு நிரூபிச்சிருக்கிற திருமதி ரேவதிக்கு கடல் ஓசை எஃப்எம் 90.4 சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நெய்தல் பெண்ணே நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

இப்பெல்லாம் குழந்தைங்களோட அழகுக்கு மட்டும் இல்லைங்க, குழந்தைங்களோட ஆரோக்கியத்துக்காகவும் நிறைய பேர் வந்து இந்த குளியல் பொடிகளை தான் வாங்கி பயன்படுத்துறாங்க. அதுவும் பெண் குழந்தைங்களா இருக்கட்டும், இல்லைன்னா வளரிளம் பெண்களா இருக்கட்டும், ஸோ தங்களோட சருமத்தை பராமரிக்கிறதுக்காக பயன்படுத்துகிற பொடி தாங்க நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச இந்த நலங்கு மாவு பொடி. ஸோ அதாவது தன்னோட சருமத்தை பொடிவாக வச்சுக்கணும், எண்ணெய் பசை இல்லாமல் இருக்கணும், முகத்தில் வந்து முகப்பொருட்கள்லாம் இல்லாமல் ஃபேஸ் வந்து கிளியராக இருக்கணும்னு நினைக்கிற நிறைய பேர் வந்து இப்போ சோப்பு பயன்படுத்துறதுக்கு பதிலாக இந்த பொடிகளை தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வயசுக்கு வந்ததுல இருந்து இப்போ வரைக்குமே சோப்புக்கு பதிலாக இந்த பொடியை தாங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த பொடி பார்த்தீங்கன்னா அதிகமாக எல்லா நாட்டு மருந்து கடைகளுமே கிடைக்குங்க. பெண்கள் அதிகம் விரும்பி வாங்குற இந்த நலங்கு மாவு பொடியை நம்மளும் எப்படி தயாரிச்சு விற்பனை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கான நெய்தல் பெண் நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க இருக்கோம். நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க நெய்தல் பெண் நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மதி. நலங்கு மாவு தயாரிக்க தேவையான பொருட்கள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, கடலை மாவு அப்புறம் பச்சரிசி மாவு ரெண்டுமே சம அளவில் எடுத்துக்கணுங்க. அப்புறம் பூளாங்கிழங்கு ஒரு 150 கிராம், கஸ்தூரி மஞ்சள் ஒரு 300 கிராம், ஆவாரம் பூ ஒரு 150 கிராம், கோரக்கிழங்கு

அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு 50 கிராம், அப்புறம் பச்சரிசி ஒரு 150 கிராம், அதிமதுரம் ஒரு 150 கிராம், அப்புறம் கல்பாசி ஒரு 50 கிராம், பச்சலை அதாவது கற்பூரவள்ளி துளசி வேப்பல்ல இது எல்லாமே 100 கிராம் எடுத்துக்கணும். அப்புறம் வெட்டி வேறு கொஞ்சமாக எடுத்துக்கணும். முதல்ல நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல அந்த எல்லா மூலிகைகளையும் நல்லா சுத்தம் பண்ணிட்டு வெயிலில் நல்லா காய வைக்கணும். அதே மாதிரி வேப்பலை ஆவாரம்பூ கஸ்தூரி மஞ்சள் இதையுமே நம்ம வந்து சூரிய வெளிச்சத்தில் நல்லா காய வச்சு எடுத்துக்கணுங்க. ஸோ இது எல்லாமே நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இது கூட கடலை மாவு அப்புறம் பாசிப்பருப்பு இதையும் சேர்த்து நம்ம ரைஸ் மில்லை கொடுத்து நம்ம பொடியை அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான். ஸோ தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம அரைச்சி எடுத்த இந்த மாவு கூட நம்ம வெட்டிவரையும் கல்பாசி அந்த ரெண்டையுமே நம்ம சேர்த்துக்கலாங்க. இதை நம்ம காற்று புகாத ஈரம் இல்லாத சின்ன சின்ன டப்பாக்கள்ல போட்டு கூட நம்ம அதில் என்னெல்லாம் பயன்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிற விவரத்தையும் நம்ம அந்த டப்பாக்கு மேலே நல்லா நீட்டாக லேபிள் மாதிரி போட்டு நம்ம வந்து இதை நாட்டு மருந்து கடையில் கொடுத்து விற்பனை பண்ணிக்கலாங்க. இந்த பொருட்களை பயன்படுத்தி கூட நம்ம வீட்டிலேருந்தே இயற்கையான முறையில் நலங்கு மாவை தயாரித்து கூட நம்ம விற்பனை பண்ணலாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பயன்படுத்தி நம்மளும் ஆரோக்கியமான சருமத்தை பெறலாம். ஆர்வமுள்ள பெண்கள் இதையே ஒரு சிறு தொழிலாக செஞ்சு நம்ம லாபம் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை FM 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4 காயம்பட்டா உடனே ஆறக்கூடிய உறுப்பு எது அப்படின்னு தெரியுமா? ஆனா அதுலதான் ஒரு விஷயமே, மொத்தம் 3 உறுப்பு இருக்குது. அதுல முதல் உறுப்புன்னு பார்த்தா கல்லீரல். இயற்கையாவே நம்மளுடைய கல்லீரல் ஒரு சூப்பர் பவர் உள்ள உறுப்பு. ஏதோ ஒரு காரணத்தினால 70% டேமேஜ் ஆகுது அப்படின்னு அதை வெட்டி எடுத்துட்டா கூட மறுபடியும் வளரக்கூடிய ஒரு திறமையுமே வச்சிருக்குது. ரெண்டாவதா இருக்கிறது கார்னியா. என்னடா வித்தியாசமான உறுப்பு பேரா இருக்கே அப்படின்லாம் யோசிக்க வேணாம். நம்மளுடைய கண் விழி படலம் தான். இதுல ஏதோ ஒரு சின்ன கீறல் விழுகுது அப்படிங்கிற பட்சத்துல 24-48 மணி நேரத்துக்குள்ளேயே சரியாகிருமா. மூணாவதா இருக்கிற மிக முக்கிய உறுப்புன்னு பார்த்தா அது நம்மளுடைய நாக்கு தாங்க. அதிக அளவுல ரத்த நாளங்களும் ரத்த ஓட்டமும் இருக்கிறதோட மட்டும் இல்லாம செல் வளர்ச்சி, அதிகமான உமிழ்நீர் சுரப்பு இருக்கிறதுனால நாக்குல காயம் ஏற்பட்டா கூட தன்னைத்தானே சரி செஞ்சுக்க கூடிய ஒரு உறுப்பு அப்படின்னா அது நம்மளுடைய நாக்கு அப்படின்னே சொல்லலாம்.
1: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை FM 90.4.

நிறைய பெண்கள் வந்து தங்களை ஆரோக்கியமா வச்சுக்க எந்த அளவுக்கு உணவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்கன்னு இப்போ உள்ள எல்லா பெண்களுக்குமே தெரியுங்க. சோ அதே அளவுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்கற இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா உடற்பயிற்சி. ஸோ இந்த உடற்பயிற்சி மூலமா தன்னோட உடல் எடையை சரியா வச்சுக்கணும், உடல் அமைப்பை சரியா வச்சுக்கணும்னு நினைச்சுதான் நிறைய பெண்கள் போகிற இடம் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆமாங்க, அந்த இடம் வேற எதுவும் இல்ல, ஜிம். அதாவது உடற்பயிற்சி செய்யறதுக்கெல்லாம் போவாங்கல்ல, அந்த இடம் தான். ஆனா அங்கேயுமே எல்லாராலையும் போக முடியாதுல்ல, அப்ப என்ன பண்ணலாம்? அங்க போகாமலேயே ஒரு சில பயிற்சிகளை நம்ம வீட்டுல இருந்தே பண்ணிக்கலாம். சோ அதுல முக்கியமான ஒரு பயிற்சி தாங்க தண்டால் எடுக்கிறது சொல்லுவாங்கல்ல, அதாவது புஷ்அப்னு சொல்லுவாங்க. சோ இது செய்யறதுக்கு நமக்கு எந்த ஒரு உபகரணமே தேவையில்லைங்க. இந்த பயிற்சியை நம்ம தினமும் சரியா செஞ்சாலே நம்மளோட கை கால் தொடை இடுப்புன்னு ஒட்டுமொத்த எல்லா தசைகளுமே ஸ்ட்ராங்கா இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்மளோட உடலுக்கு ஆரோக்கியமான நன்மைகளையும் தருது. அது என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்க தான் இணைஞ்சிருக்கீங்க நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மதி. தினமும் புஷ்அப் செஞ்சோம்னா நம்மளோட இதய துடிப்பு அதிகரிக்கும், வளர்சிதை மாற்றம் சரியான முறையில இருக்கும். சோ இதனால நம்மளோட உடம்புல இருக்கிற கொழுப்பு எல்லாம் குறைய தொடங்கும். சோ இந்த உடற்பயிற்சியை கொஞ்ச நேரத்துல செஞ்சாலுமே நம்ம உடம்புல இருக்கிற அதிக அளவு கொழுப்பை இது குறைக்கிறதுனால நம்மளோட வெயிட்டை குறைக்கிறதுக்கு இது சரியான உடற்பயிற்சினே சொல்லலாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, ஒரு நாள் நம்மளுக்கு தொடங்குது அப்படின்னா நம்ம காலையிலேயே இந்த உடற்பயிற்சியை செஞ்சோம்னா நம்மளோட எண்டோர்பின் அப்புறம் டோபமின் அப்படிங்கிற நல்ல ஹார்மோன் வந்து அதிக அளவுல செயல்படுறதுனால அந்த நாள் ஃபுல்லாவே நம்மளுக்கு எந்த ஒரு மன அழுத்தம் இல்லாம நம்மளோட மனநிலை நல்லா இருக்கும். ஸோ மூணாவது பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி இந்த புஷ்அப் செய்யறதுனால நம்மளோட உடலை வந்து நேராக வச்சிருக்க நம்மளுக்கு உதவி செய்யுங்க. அதாவது

இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் கம்ப்யூட்டர் முன்னாடி வேலை பார்ப்பாங்கல்ல, சோ அப்படி வேலை பார்க்கறவங்க கூட இந்த பயிற்சி செய்யறது மூலமா அவங்களோட முதுகெலும்பு வந்து ஸ்ட்ரெயிட்டா வச்சிருக்கிறதுக்கு இது உதவி செய்யுது. நாலாவது பாத்தீங்கன்னா நம்மளோட வயிறு அப்புறம் முதுகெலும்பு தசையில ஒருவித அழுத்தத்தை ஏற்படுத்தும். சோ இந்த அழுத்தத்தை ஏற்படுத்துறதுனால நம்மளோட தசைகள்லாம் ஸ்ட்ராங் ஆகுறதுனால நம்மளோட முதுகு வலி குறையும். ஸோ அஞ்சாவது பார்த்தீங்கன்னா நம்ம தினமும் இந்த புஷ்அப் செஞ்சோம் அப்படின்னா நம்மளோட இதயம் மட்டும் இல்லைங்க, நம்மளோட நுரையீரலுமே அதோட ஃபங்க்ஷனை கரெக்டாக செய்யும். ஆறாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட எலும்புகளோட ஆரோக்கியத்தை சரியாக வச்சுக்கோங்க. ஸோ அதிலே குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த பெண்களுக்கெல்லாம் ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிங்கிற, ஸோ எலும்பு சிதைவு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரும். இந்த எக்ஸசைஸ் பண்ணுறது மூலமா நம்மளோட எலும்புகள் ஸ்ட்ராங் ஆகுறது மட்டும் இல்லாமல் எலும்புகளோட அடர்த்தியுமே அதிகரிக்கும். ஸோ அதனால பெண்கள் வந்து இந்த புஷ்அப் அதாவது தண்டால் எடுக்கிறத தினமும் ஒரு 30 நிமிஷம் நம்ம தொடர்ந்து பண்ணாலே போதுங்க, நம்ம உடல் சார்ந்த நிறைய பிரச்சனைகளை நம்ம சரி பண்ணிக்க முடியும். ஒருவேளை நீங்க இந்த பயிற்சி செஞ்சுட்டு இருக்கும் போது உங்களுக்கு ஏதாவது வலி அதிகமா இருக்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா இந்த பயிற்சி செய்யறது உங்க உடலுக்கு ஏதுவா இருக்குமா அப்படிங்கறத நீங்க டாக்டர்கிட்ட கேட்டுக்கிட்ட தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை FM 90.4.

0: கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை பழம் வாங்கிட்டு வர சொன்னாரு?
1: ரெண்டு.
0: மொபைலா மொபைலா, இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
1: ரெண்டு.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
1: ஹலோ, இப்ப எதுக்கு ரெண்டுன்னு பதில் வர்ற மாதிரியே கேள்வி கேக்குறீங்க?
2: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு படப்பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க நேதல் பெண்ணை நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மதி. நிறைய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சமையல் பண்ணுறது ரொம்ப பிடிக்குங்க. ஆனால் அதில் ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா, நம்ம நல்லாவே சமைக்கலை, நமக்கு சமைக்கவே தெரியலை அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு அடுத்த நேரம் அந்த சமையலை செய்ய விரும்ப மாட்டாங்க. அதே மாதிரி அவங்க செய்கிற சமையலை வீட்டில் இருக்கிறவங்க யாருமே விரும்பி சாப்பிடலை அப்படின்னாலுமே ரொம்ப சோகத்துக்கும் ஆளாயிடுவாங்க. ஆனால் நான் சொல்ல போகிற ஒரு சில முறைகளை நீங்கள் சமைக்கும் போது பயன்படுத்தினீங்கன்னா கட்டாயம் உங்களோட சமையலை எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்போ நம்ம வீட்டில் தக்காளி சட்னி, வெங்காய சட்னி, கார சட்னி எல்லாம் வைக்கிறோம்ல. ஸோ அது வைக்கும்போது நம்ம அதில் கொஞ்சமாக, அதாவது ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் தக்காளி சட்னி, வெங்காய சட்னி வேண்டான்னு சொல்கிற குழந்தைங்க கூட கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம மீன் குழம்பு வைக்கிறோம்ல, மீன் குழம்பு வைக்கும்போது அதில் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா புளி. புளி சேர்த்தாதான் அந்த குழம்பு நல்லாவே இருக்கும். ஆனால் நிறைய பேர் குழம்பு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அது மீன் குழம்பையும் தாண்டி புளி குழம்பாக மாறிடும். ஸோ அப்படி புளி அதிகமாயிட்டு அப்படின்னா நம்ம 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பால் இருக்குல்ல, ஸோ அதை எடுத்து ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா தேங்காய் பேஸ்ட் மாதிரி, அதாவது தேங்காய் மட்டும் அரைச்சி அந்த விழுதை கூட சேர்த்தோம்னா மீன் குழம்புல இருக்கிற புளிப்பு தன்மை குறைஞ்சி நம்மளுக்கு நார்மலான ஒரு டேஸ்டான மீன் குழம்பு கிடைச்சிடும். வாழைத்தண்டை சாப்பிட்றதுக்கு நிறைய பேர் யோசிப்பாங்க. அதில் துவர்ப்பு சத்து இருக்கிறதுனால நிறைய குழந்தைங்களுக்கு அது பிடிக்கவும் செய்யாது. இருந்தாலும் அதுலேயும் நிறைய சத்துக்கள்லாம் இருக்குல்ல. ஸோ அப்போ அதை நம்ம எப்படி சமைக்கலாம்னா, அந்த வாழைத்தண்டை கூட்டோ இல்லைன்னா பொரியல் செய்யும்போது அது கூட கொஞ்சமாக முருங்கைக்கீரையும் சேர்த்தோம்னா அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அதோட மனமும் நல்லாயிருக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பாகற்காய். பாகற்காய் பொதுவாகவே கசக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் அதில் இருக்க சத்துக்கள் வேண்டானா இருக்குது. அதனால் நம்ம பாகற்காய் பொரியல் செய்யும்போது கொஞ்சம் வெங்காயத்தை அதிகமாக சேர்த்தோன்னா அதனோட கசப்புத்தன்மை எல்லாமே போயிருங்க. குழந்தைங்க பெரியவங்கன்னு எல்லாருமே இதை விரும்பி சாப்பிடவும் ஆரம்பிச்சிருவாங்க. வீட்டில் ஆப்பத்துக்காக இருக்கட்டும் இல்லைனா இடியப்பத்துக்காக இருக்கட்டும், நிறைய வீடுகளில் இந்த தேங்காய் பால் தாங்க எடுப்பாங்க. அப்படி நம்ம தேங்காய் பால் எடுக்கும்போது பச்சை தண்ணி ஊற்றோம்ல, அப்படி பச்சை தண்ணி ஊற்றாமல் வெந்நீர் ஊற்றணும் அப்படின்னா தேங்காய் பால் அதிக அளவில் கிடைக்கும். ஏன்னா எங்கள் வீட்லேயுமே எங்கள் அத்தை அடிக்கடி தேங்காய் பால் எடுக்கும்போது இந்த சுடுதண்ணா ஊற்றுவாங்க. அதுக்கப்புறமா அந்த அடை சுடுவாங்கல்ல, ஸோ அந்த மாவு கூட நம்ம தக்காளி சேர்த்து அரைச்சதுக்கு அப்புறமா அது கூட கொஞ்சமாக கேரட்டு, கொஞ்சம் பீட்ரூட்டை நம்ம துருவி சேர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த அடையை சுட்டு எடுத்து சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நம்ம அதிகமாக நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த வடை போடுவாங்க. ஸோ அந்த வடைக்கு மாவு அரைக்கும் போது அதில் தண்ணி அதிகமாயிட்டுனா ஒரு ஸ்பூன் நெய்யை மட்டும் அந்த மாவில் சேர்த்துன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே மாவு இறுகிறதுங்க, வடை போடுறதுக்கும் நல்லா வரும். எலுமிச்சை பழம் வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எலுமிச்சை பழத்தை என்ன பண்ணுவோம், ஃப்ரிட்ஜில் வைப்போம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாலும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் சுருங்கிரும், இல்லைனா அதோட கலர் சேஞ்ச் ஆயிரும். எவ்வளோதான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாலுமே நம்ம வீட்டில் உப்பு ஜாடிலாம் இருக்கும்ல, ஸோ அந்த உப்பு ஜாடியில் நம்ம எலுமிச்சை பழத்தை போட்டு வச்சோன்னா ரொம்ப நாளைக்கு அது வாடாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன குறிப்புகளை நீங்கள் சமைக்கும் போது ஞாபகத்தில் வச்சு செஞ்சீங்கன்னா உங்கள் சமையலும் நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லாத அளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்குது அப்படின்னு சொல்லி விரும்பி சாப்பிடுவாங்க. மீண்டும் மற்ற நிகழ்ச்சியில் பேசலாம். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையில் கடல் ஓசை FM 90.4 நேதல் பெண்ணு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருந்தது நாம்.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது பிற்பகல் 1 மணி. தமிழர் பெருமைய போன்ல ஸ்டேட்டஸா வச்சா மட்டும் போதுமா? நல்ல தமிழையும் பேசணும்ல. நல்லா பேசணும்னா தமிழ்ல நல்லா வாசிக்கணும். நம்ம பகுதி மாணவ மாணவிகளோட வாசித்தல் திறனை ஊக்குவிக்க வரும் ஜூன் 27ஆம் தேதி கடல் ஓசை எஃப்எம் அலுவலகத்தில் தமிழ் வாசித்தல் போட்டி நடக்க போகுது. இந்த வாசிப்பு போட்டியில 3ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற மாணவ மாணவிகள் கலந்துக்கலாம். பிழை இல்லாம சிறப்பா வாசிக்கிற மாணவ மாணவியருக்கு சிறப்பு பரிசும் இருக்கு. கலந்துக்க விரும்புறவங்க வர ஜூன் 26ஆம் தேதிக்குள்ள 7094439993 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்ல கடல் ஓசை அலுவலகத்துக்கு நேரில் வந்தோ முன்பதிவு செஞ்சுக்கலாம். முன்பதிவு முக்கியம். தமிழில் வாசிப்போம், தமிழை நேசிப்போம். வருஷமெல்லாம் வசந்தம் மற்றும் ஜென்டில்மேன் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: தோசை எஃப்எம் 90.4.
1: இன்று வருஷமெல்லாம் வசந்தம் மற்றும் ஜென்டில்மேன் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மாலா மாலா இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்கிறாங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: வேளா வேளா, இங்க கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோசை எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதுல காத்து எவ்வளவு போட்டிருக்குன்னு படிச்சு சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையில இருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்ல இருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காத்து வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா நாளைக்கு?
0: காத்து வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆபீஸ்ல டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான், காத்து கொஞ்சம் புயலாத்தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே?
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தள?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலதுகையில அடிக்குதா இடதுகையில அடிக்குதா, இல்ல கண்ணத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கண்ணத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம்தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலையும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி, அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது. அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐஸ் வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பஸ வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம் வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: இன்று வருஷமெல்லாம் வசந்தம் மற்றும் ஜென்டில்மேன் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: என்ன வெயில், 5 நிமிஷம் வெளியே போயிட்டு வர முடியல. இப்படியே போச்சுன்னா நாம இந்த பூமியில வாழ முடியுமா என்ன?
1: முடியாதுப்பா, என்னால முடியாது.
0: இதுக்கெல்லாம் காரணம் இந்த பருவநிலை மாற்றம் தான்.
1: ஆமா, எங்க பார்த்தாலும் எல்லாரும் பருவநிலை மாற்றம் பத்தி தான் பேசுறாங்க. இந்த பருவநிலை மாற்றம்னா என்ன, எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா?
0: சொல்றேன் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பருவநிலை மாற்றம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க கேப்போம்.
1: வெயில் காலத்துல வெயில் அடிக்காம மழை பெய்யும், மழை காலத்துல வெயில் அடிக்கும், அதானே?
0: எல்லாருமே பொத்தாம் பொதுவா இப்படிதான் நினைக்கிறாங்க. நமக்கு கோடை காலம் மார்ச் ஏப்ரல் மே, மழைக்காலம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர், குளிர்காலம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி. இதுதானே நம்ம படிச்சது. ஏன், நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் இப்ப என்ன சொல்றாங்க, அவங்க காலத்துல எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி அந்தந்த சீசன்ல அது அது நடக்கும்னு. ஆனா இந்த காலத்துல எல்லாமே மாறிட்டுன்னு புலம்புறாங்க. அதாவது கடந்த 30 வருஷத்துல வெயில் காலம், மழைக்காலம், பனிக்காலம் இந்த சீசன்ல மாற்றம் வந்திருக்குல்ல, அதுதான் பருவநிலை மாற்றம். தினசரி நடக்கிற மாற்றங்களை வானிலை மாற்றம்னு சொல்லுவாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. இந்த பருவநிலை மாற்றத்தினால எல்லாமே அளவுக்கு அதிகமா தான் நடக்கும்.
1: எப்படி, புரியலையே.
0: அளவுக்கு அதிகமானா வெயில் அடிக்கும் போது இப்ப நமக்கு அடிக்கல அந்த மாதிரி அளவுக்கு அதிகமா வெயில் அடிக்கும், அளவுக்கு அதிகமா மழை பெய்யும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட துபாயில 1 வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சு தீத்துச்சு, மறக்குமா நெஞ்சம், அதிகமான பனி. இப்படி எல்லாமே அதிகமா தான் நடக்கும். இனிமே பேச்சே கிடையாது, வீச்சு தான். இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பருவநிலை மாற்றம்னா என்னன்னு.
1: புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு.
2: வரும் காலங்களில் இந்த பூமியில் நடக்க போகும் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாக இருக்க போவது பருவநிலை மாற்றம் தான் என்பதை புரிந்து கொள்வோம், விழித்துக் கொள்வோம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: இன்று வருஷமெல்லாம் வசந்தம் மற்றும் ஜென்டில்மேன் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: விவரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 2 மணி. தமிழர் பெருமைய போன்ல ஸ்டேட்டஸா வச்சா மட்டும் போதுமா? நல்ல தமிழையும் பேசணும்ல. நல்லா பேசணும்னா தமிழ்ல நல்லா வாசிக்கணும். நம்ம பகுதி மாணவ மாணவிகளோட வாசித்தல் திறனை ஊக்குவிக்க வரும் ஜூன் 27ஆம் தேதி கடல் ஓசை எஃப்எம் அலுவலகத்தில் தமிழ் வாசித்தல் போட்டி நடக்க போகுது. இந்த வாசிப்பு போட்டியில 3ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற மாணவ மாணவிகள் கலந்துக்கலாம். பிழை இல்லாம சிறப்பா வாசிக்கிற மாணவ மாணவியருக்கு சிறப்பு பரிசும் இருக்கு. கலந்துக்க விரும்புறவங்க வர ஜூன் 26ஆம் தேதிக்குள்ள 7094439993 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்ல கடல் ஓசை அலுவலகத்துக்கு நேரில் வந்தோ முன்பதிவு செஞ்சுக்கலாம். முன்பதிவு முக்கியம். தமிழில் வாசிப்போம், தமிழை நேசிப்போம்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4
2: அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் பேரிச்சம்பழத்தை விட அதிக இரும்பு சத்துள்ள உணவுப் பொருட்கள் என்னென்ன என்பது பற்றிய மருத்துவரின் ஆலோசனைகள் அடங்கிய தொகுப்பு. இது டாக்டர் சிவாஸ் ஹேல் அண்ட் ஹெல்தி என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
3: வணக்கம், நான் உங்கள் டாக்டர் சிவகுமார். நம்ம அப்பா அம்மா காலத்துல மட்டும் கிடையாதுங்க, அதுக்கு முன்னாடி தாத்தா பாட்டி காலத்திலே யாராவது ரொம்ப சோர்வா இருந்தாங்க அப்படின்னா, என்ன ரொம்ப சோர்வா இருக்கிற, கொஞ்சம் வேலை செஞ்சதுக்கே மூச்சு இப்படி வாங்குது, கை காலெலாம் வெளுத்து போய் கிடக்குது, என்ன ரத்த சோகையா, இந்தந்த சாப்பாடெலாம் சாப்பிடு அப்படின்னு ஒரே நிமிஷத்தில் டயக்னோசிஸ் ட்ரீட்மெண்ட் ரெண்டுத்தையுமே சொல்லிடுவாங்க. ஏன்னா அவ்வளோ காமன், அதாவது உலகத்திலேயே நம்பர் ஒன் ஊட்டச்சத்து குறைவுனால வர கண்டிஷன் இந்த இரத்த சோகை, அதுவும் அயன் குறைபாட்டால் வர அயன் டெஃபிஷியன்சி அனீமியா. அயன் டெஃபிஷியன்சி அனீமியா அவ்வளோ காமனா சார்? சரி, ஒரு நாளைக்கு எவ்வளவு அயன் தான் தேவைப்படுது நம்ம உடம்புக்கு அப்படின்னா, 19 மில்லிகிராம்லேருந்து 29 மில்லிகிராம் தேவைப்படுது. அதிகபட்சமாக மகப்பேறு காலத்தில் 40 மில்லிகிராம் தேவைப்படுது. இந்த 40 மில்லிகிராம் கூட நம்ம சாப்பிட்ற உணவுலேருந்து எடுத்துக்க முடியலையா? அப்படின்னா அயன் அதிகமுள்ள உணவுகள் என்னென்ன சார்? பேரிச்சம்பழம் சார். பேரிச்சம்பழம் 4 சாப்பிட்டா நம்ம உடம்புல அயன் தன்னால் ஏறிட்டு போகுது. இதுக்கெல்லாம் போய் அப்படின்னீங்கன்னா, பேரிச்சம்பழத்தில் அயன் இருக்குது, ஆனால் சொல்லிக்கிற மாதிரி கூட கிடையாது. அதை விட பல பல மடங்கு அதிகம் உள்ள உணவுகள் எக்கச்சக்கமாக இருக்குது.

0: அந்த உணவுகள் என்னென்ன, அந்த உணவுகளில் இருக்கிற அயன் சத்தை எப்படி நம்ம உடம்பை எடுத்துக்க வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம்.
1: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: என்னதான்
1: ஓடி ஓடி உழைச்சாலும் காசு கையில நிக்க மாட்டுக்கு. என் குடும்பத்தோட எதிர்காலத்தை நினைச்சாலே நெஞ்செல்லாம் படபடன்னு வருது.
2: என்ன பயப்படணும், அதான் இந்திய அஞ்சல் துறையோட கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு திட்டத்துல நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் சேர்த்து குறைஞ்சபட்சமா 10,000 ரூபாயில இருந்து அதிகபட்சமா 10,00,000 ரூபாய் வரைக்கும் பாலிசி எடுக்கலாமே. பாலிசி தொடங்கின நாள்ல இருந்தே லைஃப் இன்சூரன்ஸ் கவர் ஆகிரும். பிரீமியம் செலுத்துற காலத்தை நாமளே நிர்ணயிச்சுக்கலாம். நீங்க கட்டுற பிரீமியம் தொகைக்கு GST கிடையாது, வருமான வரி விலக்கும் இருக்கு. அதோட சேர்த்து குறைஞ்ச பிரீமியத்தோட அதிக போனஸும் கூட கிடைக்கும். பிரீமியம் செலுத்தி முடிஞ்சோன்ன நாம நிர்ணயிச்ச தொகைய போனஸோட திரும்ப வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துக்கான கணக்கு தொடங்குறது, தங்க மகனுக்கு PPF கணக்கு தொடங்குறதுன்னு அஞ்சலகத்துல நம்ம குடும்பத்தோட சேமிப்பு அதிகப்படுத்தி எதிர்காலத்தை பாதுகாப்பா வச்சுக்கலாம்.
3: தற்போது ராமநாதபுர கோட்டத்தில் உள்ள அனைத்து அஞ்சலகங்களிலும் அஞ்சல்

புத்தனிக வேகமா உத்தரவு வேணுமா எத்தனையோ காலமா அத்தமாக.

0: மாம்பழ தோட்டம் மல்லிகை கூட்டம் மணக்கவர்மா.
1: தெரிஞ்சுக்கலாமா நம்ம கடல் ஓசை FM 90.4
2: பனைமரத்துல இருந்து கிழங்கு, பனங்கா, பதனி, நுங்குன்னு ஏகப்பட்ட சாப்பிடுற பொருட்கள் கிடைச்சாலும் நிறைய பேருக்கு பிடிக்கிறதுன்னு பார்த்தா அது கருப்பட்டி தான். கருப்பட்டிய யூஸ் பண்ணி கருப்பட்டி காபி, கருப்பட்டி அல்வா, கருப்பட்டி பொங்கல்னு வகை வகையா செஞ்சு சாப்பிடுறோம். ஆனா அந்த கருப்பட்டி போலியா இல்லையான்னு எப்படி பார்த்து வாங்கணும்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரிஜினல் கருப்பட்டி நல்லா டார்க் பிரவுன் கலர்ல கொஞ்சம் கரட முரடா தான் இருக்கும். அதே கலப்படம் செய்யப்பட்ட கருப்பட்டி அப்படின்னா பாக்குறதுக்கே ஷைனிங்கா நல்லா பளபளப்பான வகையில இருக்குமா. ரெண்டாவதா கலப்படம் செய்யப்பட்ட கருப்பட்டி ரொம்ப ஹார்டா இருக்கும். இதே ஒரிஜினல் கருப்பட்டி கொஞ்சம் டைட்டா அழுத்தி புடிச்சா கூட உடஞ்சு விழுந்துரும். மூணாவது அதோட சுவை. கலப்படம் செஞ்ச கருப்பட்டிய வாயில போட்ட உடனே அது அடிக்கிற மாதிரி வெறும் இனிப்பு மட்டும்தான் இருக்குமா. இதே ஒரிஜினல் கருப்பட்டி மிதமான இனிப்போட லைட்டா உப்பு சுவையும் சேர்ந்து வருமா. அதே சமயம் கொஞ்ச நேரம் வெளியே வச்சா கூட காத்துல பட்டு பிசு பிசுன்னு இருக்கும். இதெல்லாம் தான் கலப்படம் இல்லாத கருப்பட்டிய வாங்குறதுக்கான வழிகள்.
1: தெரிஞ்சுக்கலாமா நம்ம கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியா அக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா? நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம்.

0: கடலோசை FM 90.4 அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் பேரிச்சம்பழத்தை விட அதிக இரும்பு சத்துள்ள உணவுப் பொருட்கள் என்னென்ன என்பது பற்றிய மருத்துவரின் ஆலோசனைகள் அடங்கிய தொகுப்பு. இது டாக்டர் சிவாஸ் ஹேல் அண்ட் ஹெல்தி என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
1: நம்ம உடம்புக்கு ஏன் அயன் தேவை? அயன் நம்ம உடம்புல குறைந்தா ஏன் நம்ம சோர்வடைகிறோம்? ஒரு வேலையை செஞ்சா ஏன் நமக்கு மூச்சு வாங்குது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்ம ஆக்சிஜனை சுவாசிக்கிறோம். சுவாசிச்ச ஆக்சிஜனை எல்லா அணுக்களுக்கும், நம்ம உடம்புல இருக்கிற எல்லா அணுக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். இந்த கொண்டு போய் சேர்க்கிற வேலையை யார் செய்கிறான் அப்படின்னா, ரத்தத்தில் இருக்கிற சிகப்பு அணுக்கள், அதாவது ரெட் பிளட் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிகப்பு அணுக்கள் எப்படி ஆக்சிஜனை கொண்டு போய் சேர்க்குது அப்படின்னா, அது உள்ளே இருக்கிற ஹீமோக்ளோபின் அப்படிங்கிற புரோட்டீன் நம்ம லங்ஸ்லேருந்து ஆக்சிஜனை வாங்கிக்கும். அது மூலமாக இந்த சிகப்பு அணுக்கள் எல்லா அணுக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்குது, அதாவது ஆக்சிஜனை கொண்டு போய் சேர்க்குது. இங்க ஹீமோக்ளோபின் அப்படிங்கிற புரோட்டீன் உருவாகுவதற்கு நம்ம அயன் தேவை. அயன் குறைவா இருந்தது அப்படின்னா, அதாவது நம்ம உடம்புல அயன் குறைவா இருந்ததுன்னா, குறைவா தான் ஹீமோக்ளோபின் உருவாகும். ஹீமோக்ளோபின் குறைவா உருவானா நமக்கு சிகப்பு அணுக்களும் குறைவா தான் உருவாகும். சிகப்பணுக்கள் குறைவாக உருவானா ஒவ்வொரு உறுப்புகளுக்கும், ஒவ்வொரு அணுக்களுக்கும் குறைவாக தான் ஆக்சிஜன் போய் சேரும். அதனால தான் நம்ம சோர்வடைகிறோம். கொஞ்சம் வேலை செஞ்சாவே நமக்கு மூச்சு வாங்குது. இரண்டாவது, நம்ம உடம்புல நடக்கிற பல ரியாக்ஷன்ஸ்க்கு அயன் ரொம்பவே முக்கியம். மூன்றாவது, புதிய அணுக்கள் உருவாகுவதற்கும் அந்த அணுக்கள் வளர்வதற்கும், அதாவது செல் டிஃபரன்சியேஷன் அப்படின்னு சொல்லலாம், இதுக்கு எல்லாத்துக்குமே அயன் ரொம்ப தேவை. இது மட்டும் இல்லாமல் மரபணு உருவாகுவதற்கு, அதாவது டிஎன்ஏ என்று சொல்லப்படுற மரபணு உருவாகுவதற்கே நமக்கு அயன் தேவை.
2: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.
3: இரவில் வந்த குருவிகளா, ஏ குட்டிகளா, படு சுட்டிகளா, இருந்து போக வந்தீங்களா? இரவில் வந்த குருவிகளா, ஏ குட்டிகளா, படு

இருந்தா இருக்கலாம் எனது மடியிலே மடியிலே மடியிலே இருக்க இடத்திலே படுக்க வழியிலே இருந்தா இருக்கலாம் எனது மடியிலே எதையும் நினைக்காம வாங்கம்மா அருகிலே எதையும் நினைக்காம வாங்கம்மா அருகிலே முசாஃபிர் கானா என் முத்து முத்து மைனா முசாஃபிர் கானா என் முத்து முத்து மைனா இரவில் வந்த குருவிகளா ஏ குட்டிகளா படு சுட்டிகளா இருந்து போக வந்தி

0: அருமை பொண்ணுக்கு பழகும் கண்ணுக்கு பள்ளி அறையிலே பயமா பாம்புக்கு பருவ பொண்ணுக்கு பழகும் கண்ணுக்கு பள்ளி அறையிலே பயமா பாம்புக்கு பணியில் நிறைஞ்சாக்காகாது உடம்புக்கு பணியில் நிறைஞ்சாக்காகாது உடம்புக்கு
1: முசாஃபிரே கானா என் முத்து முத்து மைனா முசாஃபிரே கானா என் முத்து முத்து மைனா இரவில் வந்த குருவிகளா ஏ குட்டிகளா படு சுட்டிகளா இருந்து

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
1: உறவு சொல்ல ஒருவர் இன்றி வாழ்பவன், அவன் உலக வாழ்க்கை பள்ளியிலே மாணவன். இரவு வேளை அரசனாக போனவன், நெஞ்சில் இரக்கமுள்ள திருடன்.

கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போனை சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏ பிரியா, இங்க போட வேணாம், இங்க வா.
0: சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கணும்னா வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படின்னா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனதும் யூஸ் பண்ணு, இல்லன்னா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிளை யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏ இதுல என்ன இருக்கு
2: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிளை யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ, இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: அறிவோம் 1000, இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4.
7: அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் பேரிச்சம் பழத்தை விட அதிக இரும்பு சத்துள்ள உணவுப் பொருட்கள் என்னென்ன என்பது பற்றிய மருத்துவரின் ஆலோசனைகள் அடங்கிய தொகுப்பு. இது டாக்டர் சிவாஸ் ஹேல் அண்ட் ஹெல்தி என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
8: நம்ம அயன் அப்படிங்கிறது நம்ம உடம்புல எப்படி இருக்கும் அப்படின்னா, தனியா அயனா இருக்காது. ஏன்னா அப்படி இருந்தா நம்ம உடம்புக்கு ஒரு டாக்ஸின் மாதிரி தான். அது எப்படி இருக்கும்னா, ஒரு புரோட்டீனோட கம்பைன் ஆகி தான் இருக்கும். அப்படி பார்த்துட்டீங்க அப்படின்னா அதிக அளவில் ஹீமோக்ளோபின், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹீமோக்ளோபின் ஃபார்மில் தான் இருக்கும். அடுத்தது மயோக்ளோபின் அப்படிங்கிற மசிலில் அயன் இருக்கும். இதை தவிர அயனோட ஸ்டோரேஜ் அப்படின்னு நம்ம உடம்புல பார்த்துட்டோம் அப்படின்னம்னா, லிவர், ஸ்பிளீன், போன் மேரோ, அதாவது அதாவது எலும்புகளுக்கு உள்ளே அயன் இருக்கும். அயன் சத்து அதாவது இரும்பு சத்து எந்தெந்த உணவுகள்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, யாராருக்கெல்லாம் எவ்வளவு அயன் தேவை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ICMR படி, அது இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் படி, இது ஏஜ் வாரியாகவும் ஆணா பெண்ணா அப்படிங்கிறத பொறுத்தும் வித்தியாசப்படும். பொதுவாக சொல்லப்போனால் பெண்களுக்கு எப்போதுமே அயன் சத்து அதிகமாக தேவைப்படும். ஏன் அப்படின்னா, மாதவிடாய் காலத்தில் பிளட் லாஸ் ஏற்படுறதுனால அவங்களுக்கு அயன் ரொம்பவே முக்கியம். அதே மாதிரி மகப்பேறு காலத்தில் இன்னொரு உயிர் வளர்றதுனாலையும் அவங்களுக்கு அயன் ரொம்பவே முக்கியம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பெண்களுக்கு எப்போதுமே அப்படி இரும்பு சத்து அதிகமாக தான் தேவைப்படும். உணவுகளில் இருக்கிற அயன் அப்படிங்கிறது இரண்டு வகைங்க, அதாவது ஹீம் அயன், நான் ஹீம் அயன். இந்த ஹீம் அயன் அப்படிங்கிறது அசைவ உணவுகளில் மட்டும்தான் இருக்குது. நான் ஹீம் அயன் அப்படிங்கிறது சைவ உணவுகளில் இருக்குது. முட்டையை பொறுத்தவரை ஹீம் அயனும் இருக்கு, நான் ஹீம் அயனும் இருக்கு.
3: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.
9: சின்ன இதழ்கள், சிம்பவழக் கன்னங்கள், சிவந்த மேனி, செதுக்காத புற்சிலை, வண்ண விழி மலராதோ, வாய் திறந்து பேசாதோ, பள்ளி கொள்ள விட மாட்டேன், என்னுயிரே எழுந்தென்னை பார் பார் பார்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: திருவளர் செல்வியோ, திருவளர் செல்வியோ.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 3 மணி. தமிழர் பெருமையை போன்ல ஸ்டேட்டஸா வச்சா மட்டும் போதுமா? நல்ல தமிழையும் பேசணும்ல. நல்லா பேசணும்னா தமிழ்ல நல்லா வாசிக்கணும். நம்ம பகுதி மாணவ மாணவிகளோட வாசித்தல் திறனை ஊக்குவிக்க வரும் ஜூன் 27ஆம் தேதி கடல் ஓசை எஃப்எம் அலுவலகத்தில் தமிழ் வாசித்தல் போட்டி நடக்க போகுது. இந்த வாசிப்பு போட்டியில 3ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற மாணவ மாணவிகள் கலந்துக்கலாம். பிழை இல்லாம சிறப்பா வாசிக்கிற மாணவ மாணவியருக்கு சிறப்பு பரிசும் இருக்கு. கலந்துக்க விரும்புறவங்க வர ஜூன் 26ஆம் தேதிக்குள்ள 7094439993 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்ல கடல் ஓசை அலுவலகத்துக்கு நேரில் வந்தோ முன்பதிவு செஞ்சுக்கலாம். முன்பதிவு முக்கியம். தமிழில் வாசிப்போம், தமிழை நேசிப்போம்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4
2: அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் பேரிச்சம்பழத்தை விட அதிக இரும்பு சத்துள்ள உணவுப் பொருட்கள் என்னென்ன என்பது பற்றிய மருத்துவரின் ஆலோசனைகள் அடங்கிய தொகுப்பு. இது டாக்டர் சிவாஸ் ஹேல் அண்ட் ஹெல்தி என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
3: நம்ம முதல்ல ஹீமயன் உள்ள அதிகம் உள்ள அசைவ உணவுகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். நம்பர் ஒன், 100 கிராம் கோழி ஈரல்ல 8.99 மில்லிகிராம் ஆஃப் அயன் இருக்கு. நம்பர் 2, ஆட்டு ஈரல்ல 7.37 மில்லிகிராம் ஆஃப் அயன் இருக்கு. நம்பர் 3, ஆட்டுக்கறியில 4.76 மில்லிகிராம் இருக்கு. நம்பர் 4, நெத்திலி மீன்ல 3.25 மில்லிகிராம் இருக்கு. நம்பர் 5, ஷீலா மீன்ல 1.9 மில்லிகிராம் இருக்கு. நம்பர் 6, முட்டையில 1.75 மில்லிகிராம் இருக்கு. நம்பர் 7, காளாங்கெளுத்தி மீன்ல 1.63 மில்லிகிராம் இருக்கு. இப்ப ஹீமயன் உள்ள அசைவ உணவுகள் என்னென்ன, அது எவ்வளவு அயன் இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம். இப்ப நான் ஹீம் அயன் மட்டும் உள்ள சைவ உணவுகள்ல முதல்ல நம்ம பார்க்க போறது கீரை வகைகள். நம்பர் 1, 100 கிராம் முளைக்கீரைக்கு 38 மில்லிகிராம் ஆஃப்

0: அயன் இருக்கு. நம்பர் டூ, அரைக்கீரை 23 மில்லிகிராம் இருக்கு. நம்பர் த்ரீ, மணத்தக்காளி கீரை 20 மில்லிகிராம். நம்பர் ஃபோர், கொத்தமல்லி 18 மில்லிகிராம். நம்பர் ஃபைவ், புதினா 16 மில்லிகிராம். நம்பர் சிக்ஸ், பருப்பு கீரை 15 மில்லிகிராம். சரி, இவ்வளோ கீரையை சொன்னீங்க, இந்த முருங்கைக்கீரையை விட்டுட்டீங்களே சார் அப்படின்னா, முருங்கைக்கீரையில் அயன் குறைவாக தான் இருக்குது, அதாவது இரும்பு சத்து குறைவாக தான் இருக்குது. 100 கிராம் முருங்கைக்கீரையில் 1 மில்லிகிராம் ஆஃப் அயன் தான் இருக்குது, அதனால தான் இதில் சேர்க்கலை.
1: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: பாட்டு வீட்டில் நாட்டியமாட ஷேக் ஷேக் ஷேக் ஷேக் ஷேக் ஷேக் ஷேக் ஷேக் ஷேக் ஷேக் ஷேக் ஷேக் ஷேக் ஷேக் ஷேக் ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா இல்லை இல்லை இல்லை இல்லை இல்லை நல்லா இருக்கா நல்லா இருக்கா நல்லா இருக்கா
1: என்னையா இது
0: இதுதான் ஷேக்
1: இதுதான் ஷேக்கா

0: என்னதான் ஓடி ஓடி உழைச்சாலும் காசு கையில நிக்க மாட்டுக்கு. என் குடும்பத்தோட எதிர்காலத்தை நினைச்சாலே நெஞ்செல்லாம் படபடன்னு வருது.
1: என்ன பயப்படணும், அதான் இந்திய அஞ்சல் துறையோட கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு திட்டத்துல நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் சேர்த்து குறைஞ்சபட்சமா 10,000 ரூபாயில இருந்து அதிகபட்சமா 10,00,000 ரூபாய் வரைக்கும் பாலிசி எடுக்கலாமே. பாலிசி தொடங்கின நாள்ல இருந்தே லைஃப் இன்சூரன்ஸ் கவர் ஆகிரும். பிரீமியம் செலுத்துற காலத்தை நாமளே நிர்ணயிச்சுக்கலாம். நீங்க கட்டுற பிரீமியம் தொகைக்கு GST கிடையாது, வருமான வரி விலக்கும் இருக்கு. அதோட சேர்த்து குறைஞ்ச பிரீமியத்தோட அதிக போனஸும் கூட கிடைக்கும். பிரீமியம் செலுத்தி முடிஞ்சோன்ன நாம நிர்ணயிச்ச தொகைய போனஸோட திரும்ப வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துக்கான கணக்கு தொடங்குறது, தங்க மகனுக்கு PPF கணக்கு தொடங்குறதுன்னு அஞ்சலகத்துல நம்ம குடும்பத்தோட சேமிப்பு அதிகப்படுத்தி எதிர்காலத்தை பாதுகாப்பா வச்சுக்கலாம்.
2: தற்போது ராமநாதபுர கோட்டத்தில் உள்ள அனைத்து அஞ்சலகங்களிலும் அஞ்சல் ஆயுள் காப்பீட்டிற்கான சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. அனைவரும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். ஆனந்தமாக வாழ இன்றே சேருங்கள் அஞ்சல் ஆயுள் காப்பீட்டு திட்டத்தில்.
3: அண்ணே, மாடியில என்ன பண்றீங்க?
4: அனுஜோட அக்யூப்ரஷர் கூல் ரூஃப் டைல்ஸ்ல நடந்து பிரஷர் பாயிண்ட் ஆக்டிவேட் பண்ணி பிளட் சர்க்குலேஷனை என்ஹான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது 85% சன்லைட் ரிஃப்ளெக்ட் பண்ணி ரூமை கூலா வச்சுக்குது. அண்ட் ஆன்டி ஸ்லிப் ஃபினிஷ் சேஃப்டியும் இருக்கு.
5: அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
6: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
7: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க 3 பேரும் 3 ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
6: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
8: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
9: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம். இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4.
2: அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் பேரிச்சம்பழத்தை விட அதிக இரும்பு சத்துள்ள உணவுப் பொருட்கள் என்னென்ன என்பது பற்றிய மருத்துவரின் ஆலோசனைகள் அடங்கிய தொகுப்பு. இது டாக்டர் சிவாஸ் ஹேல் அண்ட் ஹெல்தி என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
3: இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது சீட்ஸ், அதாவது விதை வகைகள். நம்பர் 1, 100 கிராம் எள்ளுல 14.6 மில்லிகிராம் ஆஃப் அயன் இருக்கு. நம்பர் 2, கசகசா விதையில 9.76 மில்லிகிராம் இருக்கு. நம்பர் 3, பூசணி விதை 9 மில்லிகிராம் இருக்கு. நம்பர் 4, சியா விதை 7.72 மில்லிகிராம் இருக்கு. நம்பர் 5, ஆலி விதை அதாவது ஃபிளாக்ஸீட் 5.6 மில்லிகிராம் ஆஃப் அயன் இருக்கு. மூன்றாவதாக நம்ம பார்க்க போறது நட்ஸ் வகைகள். நம்பர் 1, 100 கிராம் முந்திரியில 6.8 மில்லிகிராம் இருக்கு. நம்பர் 2, பாதாம் 4.8 மில்லிகிராம். நம்பர் 3, பிஸ்தா 3.92 மில்லிகிராம் இருக்கு. நம்பர் 4, வேர்க்கடலை 3.92 மில்லிகிராம். நம்பர் 5, வால்நட்ல 2.91 மில்லிகிராம் ஆஃப் அயன் இருக்கு. நான்காவதாக நம்ம பார்க்க போறது பயிறு மற்றும் பருப்பு வகைகள். நம்பர் 1, 100 கிராம் ராஜ்மால 16.69 மில்லிகிராம் ஆஃப் அயன் இருக்கு. நம்பர் 2, காராமணியில 9.95 மில்லிகிராம். நம்பர் 3, கருப்பு உளுந்து 7.57 மில்லிகிராம். நம்பர் 4, மொச்சை பயிறு 7.51 மில்லிகிராம். நம்பர் 5, பச்சை பயிறு 6.7 மில்லிகிராம். நம்பர் 6, கொண்டக்கடலை 4.31 மில்லிகிராம். கடைசியா நம்ம பார்க்க போறது இதர சைவ உணவுகள்ல எவ்வளவு இரும்பு சத்து இருக்கு அப்படிங்கறதுதான். நம்பர் 1, 100 கிராம் சீரகத்துல 66.4 மில்லிகிராம் ஆஃப் அயன் இருக்கு. நம்பர் 2, மஞ்சள் தூள் 35 மில்லிகிராம். நம்பர் 3, வெந்தயம் 33.5 மில்லிகிராம். நம்பர் 4, சோம்பு 18.5 மில்லிகிராம். நம்பர் 5, ஏலக்காய் 14 மில்லிகிராம். நம்பர் 6, சோயா மீல் மேக்கர் 13.7 மில்லிகிராம். நம்பர் 7, ராகி 3.9 மில்லிகிராம் ஆஃப் அயன் இருக்கு.
4: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோம் யாருமே ஹாஸ்பிட்டல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மச்சான், கையில கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கு, இதை அப்படியே வச்சிருக்காம ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் நினைக்கிறேன். எவ்வளவு லாபம் வந்தாலும் சரி,
6: கண்ணை மூடிட்டு ஷேர் மார்க்கெட்ல போறதுக்கு அந்த பணத்தை தூக்கி ஆத்துல போடு.
5: ஏன்பா, நாங்கெல்லாம் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண கூடாதா? உங்களை மாதிரி நாங்களும் நிறைய சம்பாதிக்க கூடாதா என்ன?
6: அதெல்லாம் பண்ணலாம், ஆனா அத பத்தி முதல்ல நீ தெரிஞ்சு வச்சிருக்கியா? சரி, உனக்கு என்ன தெரியும் அத பத்தி சொல்லு கேப்போம்.
5: தெரியும், ஏதாவது கம்பெனி பேர்ல காசை போடணும். அந்த ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு லாபம், மைனஸ்ல போச்சுன்னா நட்டம்.
6: என்ன ரொம்ப ஈஸியா சொல்லிட்ட? நான் 2 வருஷமா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றேன், எனக்கே இந்த மார்க்கெட் பத்தி முழுசா தெரியல. இந்த ஒரு விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீ எதுல இன்வெஸ்ட் பண்ணுவ?
5: அப்படி என்னத்த தெரிஞ்சுக்கணும் சொல்லு கேப்போம்.
6: முதல்ல செபிய பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்.
5: செபியா?
6: செபினா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இதுதான் நம்ம நாட்டில் நடக்கிற இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேடு, ஸ்டாக்கு எல்லாத்தையும் கண்காணிச்சு மோசடி எதுவும் நடக்காம பாதுகாப்பாக செயல்படுத்துது. இப்போ நீ உன் காசை ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண போறேன்னா எப்படி பண்ணுவ? இன்ட்ராடேவா இல்ல லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டா?
5: அதான் டெலிகிராம்ல நிறைய லிங்க்ஸ் வருது, அதுல உன்னை கிளிக் பண்ணி அதுல என்ன சொல்றாங்களோ அது மாதிரி செஞ்சிட வேண்டியதான்.
6: நல்லா இருப்ப, இந்த தப்பை மட்டும் பண்ணிடாத.
5: ஏன்?
6: இந்த மாதிரி டெலிகிராம் அட்வைசர் எல்லாமே உண்மையா இருக்க மாட்டாங்க. அதுல நம்பி ட்ரேட் பண்ணா பெரிய லாஸ் ஆகி நம்மள ஃப்ராட் பண்ணிடுவாங்கன்னு செபியே சொல்லுது.
5: அப்ப எத்தனை விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணனும் அதையும் சொல்லு.
6: நீயே படிச்சு தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணு, இல்லனா நிறைய வகையான இன்டர்மீடியேட்டர்ஸ் இருக்காங்க. ஸ்டாக் புரோக்கர்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர், கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ், செல்ஃப் சர்டிஃபைடு சிண்டிகேட் பேங்க்ஸ்னு 37 வகையில இருக்காங்க. இதுல ஒவ்வொரு வகையிலையும் ஆயிரக்கணக்கில் புரோக்கர்ஸ் இருப்பாங்க. இதுல நீ யாருக்கிட்ட பணத்தை கொடுக்கணும், எது உண்மைன்னு எப்படி தெரிஞ்சுப்ப?
5: அதெல்லாம் எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது?
6: நெட்ல செபியோட வெப்சைட் இருக்கும், அதுல நீ அமௌண்ட் போட போற அந்த புரோக்கரோட டைப்பு, அவங்க நேம், ரெஜிஸ்டர் ஐடி இதெல்லாம் வாங்கி டைப் பண்ணா அது உண்மையிலேயே செபி ரெஜிஸ்டர் கம்பெனி தானா அப்படிங்கறத காட்டும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
5: மச்சான், அதெல்லாம் கேட்டா தருவாங்களா?
6: அவங்க கிட்ட நம்ம பணத்தையே நம்பி கொடுக்கறப்போ அவங்கள பத்தின தகவலை நம்ம தெரிஞ்சுக்க கூடாதா? கேளு, தகவலை சொல்லுவாங்க. ஸ்டாக் பத்தி நல்லா தெரிஞ்சுக்காம ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாத.
7: ஷேர் மார்க்கெட் என்பது நன்கு அறிந்து கவனமுடன் செயல்பட வேண்டிய தளம். மற்றவர்கள் லாபம் ஈட்டுகின்றனர் என்று அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் இன்வெஸ்ட் செய்ய வேண்டாம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: நாள் வாழ்த்து, கல்யாணம், காது குத்து, புப்பிடித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசோ எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
4: அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் பேரிச்சம் பழத்தை விட அதிக இரும்பு சத்துள்ள உணவுப் பொருட்கள் என்னென்ன என்பது பற்றிய மருத்துவரின் ஆலோசனைகள் அடங்கிய தொகுப்பு. இது டாக்டர் சிவாஸ் ஹேல் அண்ட் ஹெல்தி என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
5: இவ்வளோ உணவுகளை பார்த்தோம், இப்ப எங்கேயாவது பேரிச்சம் பழத்தை குறிப்பிட்டனா? இல்ல. ஏன் அப்படின்னா, இவ்வளோ உணவுகள்ல இருக்கிற இரும்பு சத்தை விட பேரிச்சம்பழத்துல கம்மியா தான் இருக்கு. அதாவது 100 கிராம் பேரிச்சம்பழத்துல நமக்கு கிடைக்கிற அயன் எவ்வளவு தெரியுமா? 1 மில்லிகிராம் தான். ஆனா நமக்கு அதோட சேர்த்து கிடைக்கிறது சுமார் 66 கிராம்ஸ் ஆஃப் சுகர் கிடைக்குது. அதனால இரும்பு சத்து வேணும், அதாவது அயன் சத்து வேணும் அப்படின்னு தயவு செய்து பேரிச்சம்பழத்தை எடுத்துக்க வேண்டாம். நிறைய உணவுகளில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறத நம்ம இப்போ பார்த்தாலும் அதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குங்க. என்ன அப்படின்னா, அசைவ உணவுகளில் நமக்கு ஹீம் அயன் நமக்கு கிடைக்கும், சைவ உணவுகள் மூலமாக நமக்கு நான் ஹீம் அயன் கிடைக்கும். இந்த ஹீம் அயன் அப்படிங்கிறது நம்ம உடம்பால் ஓரளவுக்கு எடுத்துக்க முடியும். ஆனால் நான் ஹீம் அயன், அதாவது சைவ உணவுகளில் இருக்கே நான் ஹீம் அயன், அவ்வளவாக நம்ம உடம்புக்கு கிடைக்கிறது இல்லை. முக்காவாசி நமக்கு வேஸ்டாக தான் போகுது. அது நமக்கு கிடைக்கணும் அப்படின்னம்னா சில மாற்றங்கள், நம்ம உணவு பழக்கங்களை சில மாற்றங்கள் பண்ண வேண்டும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மாதிரியான இரும்பு சத்துக்காக நம்ம எடுத்துக்கும் போது அந்த உணவோடு சேர்த்து முதல்ல நமக்கு விட்டமின் சி இருக்கிற உணவாக பார்த்து எடுத்துக்கிறது நல்லது. நம்பர் 2 என்ன அப்படின்னா, பயிர் வகைகள் எடுத்துக்கும் போது, அதாவது அயன் சத்துக்காக பயிர் வகைகளை எடுத்துக்கும் போது அதை பாயில் பண்ணி எடுத்துக்காம ஊற வச்சு முளைக்கட்டி எடுத்து சாப்பிட்டா நமக்கு நிறைய அயன் கிடைக்கும். 3வதாக, ஏதாவது ஒரு அயன்மிக்க ஒரு உணவுகளை நம்ம சமைக்கும் போது இரும்பு கடாயில சமைச்சிங்க அப்படின்னா நிறைய அயன் கிடைக்குது. இது மூலமாக நம்ம சைவ உணவுகளை மட்டும் எடுத்துக்கிற சைவக்காரர்கள் அவங்க இது மாதிரியான குக் பண்ணும்போது நிறைய அவங்களுக்கு நான்ஹீம் அயன் மூலமாக அயன் சத்து அவங்களுக்கு கிடைச்சிருது. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல இரும்பு சத்து குறைவா தேவைப்பட்டாலும், நம்ம உடம்புக்கு குறைவா தேவைப்பட்டாலும் அது எவ்வளவு முக்கியம், அது நிறைந்த உணவுகள் என்னென்ன, அது எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கறத பார்த்தோம். நன்றி, வணக்கம்.
0: இன்றைய அறிவுமாயிரம் நிகழ்ச்சி இனிதே நிறைவடைந்தது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 4 மணி. தமிழர் பெருமையை போன்ல ஸ்டேட்டஸா வச்சா மட்டும் போதுமா? நல்ல தமிழையும் பேசணும்ல. நல்லா பேசணும்னா தமிழ்ல நல்லா வாசிக்கணும். நம்ம பகுதி மாணவ மாணவிகளோட வாசித்தல் திறனை ஊக்குவிக்க வரும் ஜூன் 27ஆம் தேதி கடல் ஓசை FM அலுவலகத்தில் தமிழ் வாசித்தல் போட்டி நடக்க போகுது. இந்த வாசிப்பு போட்டியில 3ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற மாணவ மாணவிகள் கலந்துக்கலாம். பிழை இல்லாம சிறப்பா வாசிக்கிற மாணவ மாணவியருக்கு சிறப்பு பரிசும் இருக்கு. கலந்துக்க விரும்புறவங்க வர ஜூன் 26ஆம் தேதிக்குள்ள 7094439993 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்ல கடல் ஓசை அலுவலகத்துக்கு நேரில் வந்தோ முன்பதிவு செஞ்சுக்கலாம். முன்பதிவு முக்கியம். தமிழில் வாசிப்போம், தமிழை நேசிப்போம்.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்னதான் ஓடி ஓடி உழைச்சாலும் காசு கையில நிக்க மாட்டுக்கு. என் குடும்பத்தோட எதிர்காலத்தை நினைச்சாலே நெஞ்செல்லாம் படபடன்னு வருது.
1: என்ன பயப்படணும், அதான் இந்திய அஞ்சல் துறையோட கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு திட்டத்துல நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் சேர்த்து குறைஞ்சபட்சமா 10,000 ரூபாயில இருந்து அதிகபட்சமா 10,00,000 ரூபாய் வரைக்கும் பாலிசி எடுக்கலாமே. பாலிசி தொடங்கின நாள்ல இருந்தே லைஃப் இன்சூரன்ஸ் கவர் ஆகிரும். பிரீமியம் செலுத்துற காலத்தை நாமளே நிர்ணயிச்சுக்கலாம். நீங்க கட்டுற பிரீமியம் தொகைக்கு GST கிடையாது, வருமான வரி விலக்கும் இருக்கு. அதோட சேர்த்து குறைஞ்ச பிரீமியத்தோட அதிக போனஸும் கூட கிடைக்கும். பிரீமியம் செலுத்தி முடிஞ்சோன்ன நாம நிர்ணயிச்ச தொகைய போனஸோட திரும்ப வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துக்கான கணக்கு தொடங்குறது, தங்க மகனுக்கு PPF கணக்கு தொடங்குறதுன்னு அஞ்சலகத்துல நம்ம குடும்பத்தோட சேமிப்பு அதிகப்படுத்தி எதிர்காலத்தை பாதுகாப்பா வச்சுக்கலாம்.
2: தற்போது ராமநாதபுர கோட்டத்தில் உள்ள அனைத்து அஞ்சலகங்களிலும் அஞ்சல் ஆயுள் காப்பீட்டிற்கான சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. அனைவரும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். ஆனந்தமாக வாழ இன்றே சேருங்கள் அஞ்சல் ஆயுள் காப்பீட்டு திட்டத்தில்.
3: டைல்ஸ் வாங்க எங்க போனாலும் ஸ்டாக் அவைலபிலிட்டி இல்ல, பிரைஸும் நார்மலை விட ரொம்ப அதிகமா இருக்கு.
4: அட, நம்ம அனுஜ் டைல்ஸ் மால்ல ட்ரை பண்ணு. அனுஜ்ல எப்போதும் ஸ்டாக் அவைலபிளா இருக்கும். இந்த கரண்ட் சிச்சுவேஷன்லயும் 30% ஆஃபர் தராங்க. சோ அஃபோர்டபிள் பிரைஸ்ல டைல்ஸ் பர்சேஸ் பண்ணலாம்.
5: அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
6: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
7: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க 3 பேரும் 3 ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
6: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
8: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
9: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நம்ம உடம்புலயே அதிவேகமா வளர்ற விஷயம் எதுன்னு தெரியுமா? நிறைய பேர் என்ன சொல்லுவோம், மூளையா இருக்கும், அதுதானே வளர்ந்துகிட்டே போகுது, இல்லைன்னா நம்மளோடைய உயரமா இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவோம். ஆனா ஒரு குழந்தை வளர்ந்து அதோட உறுப்புகள் ஒன்னு ஒன்னாதான் வளர ஆரம்பிக்கும். ஏன், யோசிக்கிற திறன் இருக்கிற மூளையே 10-12 வருஷம் கழிச்சுதான் சரியான வளர்ச்சியவே அடையுதான். அதே மாதிரி மனுஷன் அவனுடைய முழுமையான உயரத்தை அடைய பெண்களா இருக்காங்க அப்படின்னா 14-16 வயசு வரை ஆகுமா, அதே ஆண்களா இருக்காங்க அப்படின்னா 16-21 வயசு வரை ஆகுதான். இதெல்லாம் வருஷ கணக்குல ஆகுதே,

0: அப்போ எது அதிவேகமா வளர்ற விஷயம்? அட, நம்மளுடைய முடிதாங்க. உடல்ல அதிவேகமா வளர்றது எலும்பு மஜ்ஜைன்னு சொல்லுவாங்க. ஆனா அது நம்மளுடைய உடம்புக்குள்ள இருக்குது, அதோட வளர்ச்சிய நம்மளால பார்க்க முடியாது. அதனாலதான் அதுக்கு ரெண்டாவது இடத்துல உள்ள முடிய நம்ம உடம்புலயே அதிவேகமா வளர்ற விஷயம் அப்படின்னு சொல்றோம்.
1: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா? விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோசியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆட பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்போ ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ் ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிரலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கேட்டுட்டிருக்கீங்க கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சியில அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட விளையாட நாங்க ரெடி. ஏன் கூட விளையாட நீங்களும் ரெடியா?
1: வாங்க தாத்தா, நம்மளும் போய் விளையாடலாம். அட வாங்க தாத்தா.
2: அட போங்கடா, 6 வயசான உங்களோட 60 வயசான நானாடா சேர்ந்து விளையாடணும்.
1: தாத்தா, உங்களை என்ன நாங்க பிளே கிரவுண்ட்ல விளையாட கூப்பிடுறோம், ரேடியோல தானே விளையாட கூப்பிடுறோம்.
3: விளையாடுறதுக்கு வயசு ஒரு தடையா என்ன? இனி 6 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் எல்லாரும் விளையாடலாம். கடலோடு விளையாடு திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை மாலை 5 மணி முதல் 7 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஓசை எஃப்எம் 90.4
1: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி. தமிழர் பெருமையை போன்ல ஸ்டேட்டஸா வச்சா மட்டும் போதுமா? நல்ல தமிழையும் பேசணும்ல. நல்லா பேசணும்னா தமிழ்ல நல்லா வாசிக்கணும். நம்ம பகுதி மாணவ மாணவிகளோட வாசித்தல் திறனை ஊக்குவிக்க வரும் June 27 கடல் ஓசை எஃப்எம் அலுவலகத்தில் தமிழ் வாசித்தல் போட்டி நடக்க போகுது. இந்த வாசிப்பு போட்டியில 3ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற மாணவ மாணவிகள் கலந்துக்கலாம். பிழை இல்லாம சிறப்பா வாசிக்கிற மாணவ மாணவியருக்கு சிறப்பு பரிசும் இருக்கு. கலந்துக்க விரும்புறவங்க வர June 26 7044439993 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்ல கடல் ஓசை அலுவலகத்துக்கு நேரில் வந்தோ முன்பதிவு செஞ்சுக்கலாம். முன்பதிவு முக்கியம். தமிழில் வாசிப்போம், தமிழை நேசிப்போம். கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 கேட்டுட்டு இருக்கிற நேயர்கள் எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். நீங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடலோடு விளையாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட பேச போறது நான் தியஸ்ரீ மற்றும்
1: ஜான் ஹோரே.
0: ஓகே, நம்ம ஜான் ஹோரே தம்பியும் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு தகவலோடு தான் வந்திருக்காங்க. அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, அதுக்கு முன்னாடி வந்து இன்னைக்கான கேம் என்ன அப்படிங்கறத முதலே சொல்லிடலாமா?
1: சொல்லாம்க்கா.
0: இன்னைக்கு வந்து நம்ம வந்து பொது அறிவு கேள்விகள் தான் கேட்டு விளையாட போறோம். அது நம்மளோட நிறைய விஷயங்கள், அதாவது நமக்கு தெரியாத நிறைய விஷயங்களை அந்த ஒரு கேள்விகள் மூலமா இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நேயர்களுக்கான முதல் கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனித உடம்புலே மிகப்பெரிய உள் உறுப்பு அப்படின்னா அந்த ஒரு ஆர்கன் என்ன சொல்லுவீங்க அப்படிங்கறதான் கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கண்டுபிடிச்சவங்க 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களை சொல்லிட்டு விருப்பமான பாடலும் கேட்கலாம். சரி, அடுத்ததா இன்னைக்கு என்ன தினம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா?
1: ஓகேக்கா.
0: சரி, இன்னைக்கு என்ன தினம்?
1: ஒலிம்பிக்ஸ் டே.
0: சரி, ஒலிம்பிக்ஸ் டே அப்படிங்கறது எதுக்காக கடைபிடிக்கப்படுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க?
1: ஒலிம்பிக்ஸ் டே வந்துட்டு நிறைய விளையாட்டை சார்ந்திருக்கும், அதெல்லாம் நம்ம நினைவு கூர்ந்து அதுக்குன்னு ஒரு தனி மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக.
0: அது மட்டும் இல்லாமல் உங்களை மாதிரி சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி, இளைஞர்களாக இருந்தாலும் சரி, இந்த ஒலிம்பிக் விளையாட்டை வந்து அதிக அளவில் வந்து கவனத்தில் எடுத்துக்கிட்டு அதில் எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும், முக்கியமாக நிறைய பேர் கலந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இந்த ஒலிம்பிக் டே அப்படிங்கிறது கடைபிடிக்கப்படுது. இந்த ஒலிம்பிக் அப்படிங்கிறது 4 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வந்து நடக்கும். அந்த போட்டிகளில் நிறையா வந்து பதக்கங்கள் ஜெயித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைச்ச மாதிரி இருக்கும். அதை தவிர பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கான காசு அப்படிங்கிறதுமே கிடைக்கும். ஏன்னா அந்த ஒரு காரணத்துக்காக தானே நிறைய பேர் வந்து உழைச்சி இருக்கும். அது விளையாட்டு துறையில இருந்து கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பா அது ஒலிம்பிக்ல ஒரு முக்கியமான பிரிவா இருக்கு அப்படிங்கறத சொல்லிட்டு இன்னைக்கு வந்து அதனால, அதாவது ஜூன் 23 ஆச்சு இல்லையா, இன்னைக்கு வந்து ஒலிம்பிக் டே அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்ததா ஒரு முக்கியமான அறிவிப்புமே வந்து ஒண்ணு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சிங்க பெண்கள் அதிரடி படை திட்டம் அப்படிங்கறது இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு முக்கியமான நம்பர் ஒண்ணு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சரி, நம்ம வந்து சைல்ட் லைன் நம்பர் அப்படின்னா என்ன சொல்லுவோம்?
1: 10 98.
0: இந்த நம்பரும் அதே மாதிரி ஈஸி தான், 10 9. அந்த இடத்துல 8 போடுறதுக்கு பதிலாக 1 போட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து சிங்க பெண்கள் அதிரடி படைக்கு வந்து கால் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுவுமே 24 மணி நேரமும் ஃப்ரீயாக செயல்பட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உதவி எண் அப்படிங்கிறதா. அது மாதிரி வாரத்தில் எல்லா நாட்களுமே வந்து இது செயல்படும். ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா பெண்களுக்கான உதவி எண் அப்படிங்கிறது 112, அதாவது 112 அப்படிங்கிற ஒரு நம்பர் இருந்துச்சு இல்லையா, அதோட இந்த ஒரு நம்பரையும் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதாவது 10 9 1 அப்படிங்கிற நம்பர். இந்த நம்பருக்கு கால் பண்ணும் பொழுது நேரடியாக வந்து எங்க போகும் அப்படின்னா சிங்க பெண்கள் அந்த சார்ந்த போலீசார்கள் தான் உடனே வந்து கால் அட்டென்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே வந்து நம்ம மற்ற நம்பர்லாம் கால் பண்ணோம் அப்படின்னா கண்ட்ரோல் ரூமுக்கு போகும் இல்லையா, இதில் நேரடியாக அந்த போலீசார்களே வந்து எடுத்து பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து சொல்லியிருக்காங்க. இனிமே வந்து யாராவது இந்த சிங்க பெண்கள் அதிரடி படைக்கான நம்பர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம், 10 9 1 அப்படிங்கிற நம்பரை. சரி, அடுத்ததா இன்னைக்கு நம்ம ஒலிம்பிக் டே அப்படின்னு சொல்லியாச்சு. இன்னைக்கு வந்து ஒரு பெரிய விளையாட்டை பற்றி சொல்லலைன்னா எப்படி? அந்த வகையில் இன்னைக்கு வந்து ஒரு துப்பாக்கி சுடுற ஒரு விளையாட்டை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது இந்த உலக ஜூனியர் துப்பாக்கி சுடுதல் போட்டி அப்படிங்கிறது ஜெர்மனியில் வந்து நடந்திருக்கு. அதில் ஆண்களுக்கான பிரிவு அப்படின்னு பார்த்தோம்னா 10 மீட்டர் போட்டி, அதாவது ஏர் ரைஃபிள் அப்படிங்கிற ஒரு பிரிவில் இந்தியா சார்பில் விளையாண்டது முக்கியமாக 2 பேர், அதாவது ஆண்கள் அணியில் பார்த்தோம் அப்படின்னா. அதில் ஃபர்ஸ்ட் வீரர் யார் அப்படின்னா 16 வயசான பிரீதிம் கேந்த்ரே அப்படிங்கிற ஒரு பிளேயர், ரெண்டாவது பியூஷ் சர்மா அப்படிங்கிற ஒரு பிளேயர். இந்த முதல் சொன்ன இல்லையா பிரீதிம் கேந்த்ரே அப்படிங்கிற ஒரு பிளேயர், அவங்க வந்து இப்போதான் ரீசெண்டாக வந்து 10th எக்ஸாம் எழுதிட்டு டேரெக்டாக வந்து போய் அந்த ஒரு போட்டியிலையுமே, அதாவது சாம்பியன்ஷிப் போட்டியில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அது அவங்களோட ஒரு 2வது சர்வதேச ஒரு போட்டி அப்படின்னு சொல்லப்படுது. அந்த ஒரு தகுதி சுற்றில் பார்த்தோம் அப்படின்னா 251 பாயிண்ட் எடுத்து அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிச்சிருக்கிறதுனால அவங்களுக்கான ஒரு கோல்டு அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. 2வது 3வது இடங்களை மற்ற நாட்டு வீரர்களும், 4வது இடத்த திரும்ப ஒரு இந்திய நாட்டு வீரர் அதாவது பியூஷ் சர்மா, அவங்க வந்து 207 பாயிண்ட் எடுத்து 4வது இடத்துக்குமே வந்து போயிருக்காங்க. இதை தவிர பெண்கள் அணிக்கான போட்டியுமே நடந்திருக்கு 25 மீட்டர் பிஸ்டல் பிரிவில். இதில் இந்தியா சார்பில் பார்த்தோம் அப்படின்னா அஞ்சலி, பரிஷா, நிதிலா அப்படிங்கிற நிறைய பிளேயர்ஸ் வந்து கலந்துக்கிட்டு பாயிண்ட்ஸ் எடுத்து அவங்க சார்பாக ஒரு வெண்கல பதக்கம் அப்படிங்கிறதையுமே வந்து வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால இந்தியாவில் இந்த சாம்பியன்ஷிப் போட்டியை பார்த்தோம் அப்படின்னா 5 தங்கப்பதக்கம், 1 வெள்ளிப்பதக்கம், 6 வெண்கலப்பதக்கம் அப்படின்னு மொத்தமாக வந்து 12 வந்து மெடல்ஸ்லாம் வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
0: உங்க பேரு அப்புறம் எங்க இருந்து பேசுறீங்க?
2: என் பேர் ராணி, நான் பாம்பன்ல இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்கக்கா, நீங்க என்ன வர்க் பண்றீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: தையல்.
0: சரி, ஓகே, சூப்பர். இன்னைக்கு வந்து ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருக்கோம், அந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்ன கேள்வி, என்ன பதில் சொல்லிருங்க.
2: உள் உறுப்பு
0: எது வந்து பெருசா இருக்கும் அப்படிங்கறதான் கேள்வி. சொல்லுங்க.
2: என்னுடைய பதில் வந்து இதயமா தான் இருக்கும்.
0: இதயம் தான் பெருசா? இதயம் தான் பெருசா எப்படி சொல்றீங்க?
2: இதயம்
0: இல்லக்கா, இன்னொரு ஒரு உறுப்பு, அதாவது முக்கியமா நம்மளோட உடம்பு செயல்படணும் அப்படின்னா அதுக்கு கல்லீரல் அப்படிங்கிற ஒரு உறுப்பு தேவை.
2: கல்லீரல்,
0: அதனால அதுதான் வந்து பெருசு அப்படின்னு சொல்லிருக்காங்க.
2: என்ன
0: பாடல் வேணும்?
2: எனக்கு வந்து நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு அந்த பாட்டு.
0: அக்கா இப்ப வந்து குழந்தைகளுக்கான நேரம், அதனால புது பாடல்கள் வந்து ஏதாவது கேட்கணும்னா கண்டிப்பா.
2: குழந்தைகளுக்கான பாடலா? அப்ப அன்புல ரஜினிகாந்த்ல இருந்து பாட்டு போடுங்க
0: அக்கா. புது பாடல்கள் நீங்க கேட்கணும்னு சொன்னேன்.
2: புது பாடலா?
0: ஆமாக்கா.
2: புதுப்பாடலா? புதுப்பாடல்னா சரி, உங்களுக்கு இஷ்டமான பாடல் போடுங்க.
0: ஓகேக்கா, ஓகே, ரொம்ப நன்றி.
2: தேங்க்யூ, தேங்க்யூ, நன்றி.
0: ஓகே, நம்ம ராணி அக்கா வந்து பதில் வந்து கரெக்டாக சொல்லலைன்னா கூட அருமையாக முயற்சி பண்ணி தைரியமாக கால் பண்ணி அவங்களோட பதிலை சொன்னாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு அடுத்தடுத்து பாடல்களும் வந்துட்டுருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க. அடுத்ததாக எதிர்நீச்சல் படத்திலிருந்து ஒரு பாடல் வந்துட்டுருக்கு. இது கடல் ஓசை FM 90.4.

0: என்னதான் ஓடி ஓடி உழைச்சாலும் கா காசு கையில நிக்க மாட்டுக்கு. என் குடும்பத்தோட எதிர்காலத்தை நினைச்சாலே நெஞ்செல்லாம் படபடன்னு வருது.
1: என்ன பயப்படணும், அதான் இந்திய அஞ்சல் துறையோட கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு திட்டத்துல நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் சேர்த்து குறைஞ்சபட்சமா 10,000 ரூபாயில இருந்து அதிகபட்சமா 10,00,000 ரூபாய் வரைக்கும் பாலிசி எடுக்கலாமே. பாலிசி தொடங்கின நாள்ல இருந்தே லைஃப் இன்சூரன்ஸ் கவர் ஆகிரும். பிரீமியம் செலுத்துற காலத்தை நாமளே நிர்ணயிச்சுக்கலாம். நீங்க கட்டுற பிரீமியம் தொகைக்கு GST கிடையாது, வருமான வரி விலக்கும் இருக்கு. அதோட சேர்த்து குறைஞ்ச பிரீமியத்தோட அதிக போனஸும் கூட கிடைக்கும். பிரீமியம் செலுத்தி முடிஞ்சோன்னு நாம நிர்ணயிச்ச தொகைய போனஸோட திரும்ப வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துக்கான கணக்கு தொடங்குறது, தங்க மகனுக்கு PPF கணக்கு தொடங்குறதுன்னு அஞ்சலகத்துல நம்ம குடும்பத்தோட சேமிப்பு அதிகப்படுத்தி எதிர்காலத்தை பாதுகாப்பா வச்சுக்கலாம்.
2: தற்போது ராமநாதபுர கோட்டத்தில் உள்ள அனைத்து அஞ்சலகங்களிலும் அஞ்சல் ஆயுள் காப்பீட்டிற்கான சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. அனைவரும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். ஆனந்தமாக வாழ இன்றே சேருங்கள் அஞ்சல் ஆயுள் காப்பீட்டு திட்டத்தில்.
1: நமது தீவில் புதிதாக உதயமாகி உள்ளது பாம்பன் பேக்ஸ். கூடவே அசத்தலா லான்ச் ஆகி இருக்குது PFC. அதாங்க பாம்பன் ஃப்ரைட் சிக்கன், பீட்சா, பர்கர், ஃப்ரைட் சிக்கன், ஃப்ரெஷ் ஜூஸ், மில்க் ஷேக், ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்கச்சக்க ஐட்டம்ஸ் இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு டேஸ்டியான ஸ்வீட்ஸ் அண்ட் கேக்ஸ் வாங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பாம்பன் பேக்ஸ். வாரச்சந்தை சர்வீஸ் ரோட் அருகில் பாம்பன். தொடர்புக்கு 9750267773.
2: இந்த ஜூன் மாதத்தை கொண்டாடுங்க ஆனமலைஸ் டொயோட்டாவின் ஜிலு ஜிலு ஆஃபர்ஸோட. குறைந்த வட்டி விகிதம், எந்த மாடல் காரையும் டொயோட்டா காருடன் எக்ஸ்சேஞ்ச் செய்யும் வசதி. இது மட்டுமா, உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேல்யூவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங், நிறைய எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் இருக்கு. ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல், அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ரூமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலைஸ் டொயோட்டாவை அணுகவும். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8027990000.
0: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
3: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
4: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: நம்ம தங்கச்சி மடத்துல இனி ஃபங்க்ஷன், பார்ட்டி, செலிபிரேஷன் எல்லாத்தையும் ரொம்ப ஸ்வீட்டா மாத்த வந்தாச்சு பெஸ்ட் மம்மி. June 25 தங்கச்சி மடத்துல ஓபன் ஆகுது பெஸ்ட் மம்மி. நியூ லான்ச் ஆஃப் பானை சாய் ஓபனிங் டே ஆஃபரா, 1/2 kg ரெட் வெல்வெட் கேக் வாங்கினா 1/2 kg ரெட் வெல்வெட் கேக் ஃப்ரீ. அதோட எக்ஸைட்டிங் கிஃப்ட்ஸ் வின் பண்ண லக்கி டிரா கான்டெஸ்ட் இருக்கு. ஓபனிங் டே மட்டும் இல்ல, ஒரு மாசத்துக்கு ஆஃபரா. 600 ரூபாய்க்கு மேல ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் வாங்கினா 200 கிராம் பனை அல்வா ஃப்ரீ. 3 pieces ஃப்ரெஷ் கிரீம் கேக் வாங்கினா 1 piece ஃப்ரீ. 1 large pizza வாங்கினா 1 burger ஃப்ரீ. 2 special combo ஆஃபர்ஸா, எக் பஃப் பிளஸ் பனை சாய் 50 ரூபாய், சிக்கன் பாப்கார்ன், பிரெஞ்ச் ஃப்ரைஸ் பிளஸ் பனை சாய் 199 ரூபாய். குவாலிட்டியில பெஸ்ட், டேஸ்டியில யம்மி. ஆல்வேஸ் பெஸ்ட் மம்மி. பெஸ்ட் மம்மி, யாகப்பா பள்ளி அருகில் தங்கச்சி மடம்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
6: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.

0: 5 மணி 19 நிமிடங்கள் ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ மற்றும்
1: ஜான் ஹோரே.
0: ஓகே, நம்ம ஜான் ஹோரே தம்பியும் இன்னைக்கு வித்தியாசமான ஒரு தகவலோட வந்திருக்காங்கன்னு சொன்னேன். அது என்னன்னு நிறைய பேர் யோசிச்சுட்டே இருப்பீங்க. அது என்ன அப்படிங்கறத நீங்களே சொல்லிருங்க.
1: அதாவது இந்த போதைப் பொருள் யூஸ் பண்றோம்ல, அதனால
0: நம்ம பண்றீங்களா
1: யூஸ் ஓகே யூஸ் பண்றாங்கல்ல, அவங்களுக்கு என்னென்ன பாதிப்பு வரும், அவங்கள எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கிறத சொல்ல போகிறேங்க்கா. முதல்ல அதை நம்ம எப்படிலாம் தவிர்க்கலாம் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்துட்டு இதோடைய எஃபெக்ட்ஸ், அதாவது இந்த இதை நம்ம இந்த ட்ரக்ஸை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னே தெரியாமல் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. அதை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். அதாவது ஒரு 4 ஃப்ரெண்ட் வச்சுருக்காங்க அப்படின்னா, 4 ஃப்ரெண்டுமே ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் அவங்கள விட்டு ஒரு 2 மீட்டர் தள்ளி தான் இருக்கணும். அவங்க பேசுகிற அந்த காற்றுனால கூட நம்மளுக்கு பாதிப்பு வரும். என்னென்ன வரும் அப்படின்னா, லங்ஸ், அதாவது நம்ம நுரையீரல் இருக்குல்ல, அது கருப்பேறும். கருப்பேறிச்சு அப்படின்னா நம்மளுடைய அந்த லங்ஸ் வந்துட்டு ஆக்சிஜனை சுவாசிக்க முடியாமல் கார்பன் டை ஆக்சைடை மட்டும் சுவாசிக்கும். அதாவது நம்ம வெளியே விடுவோம்ல ஒரு காற்று, அதை மட்டும்தான் சுவாசிக்க முடியுமா. ஆனால் அது நம்மளுடைய பிளட்டுக்கு சரியானது கிடையாது. ஏன் அப்படின்னா, நம்மளுடைய அந்த ரத்தத்தில் நம்மளுக்கு ஆக்சிஜன் கலந்தா அப்படி மட்டும்தான் நம்மளால் எனர்ஜியாக இருக்க முடியும். கார்பன் டை ஆக்சைடு இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு எனர்ஜி கிடைக்கவே கிடைக்காது. அதுக்கப்புறம் இந்த நிறைய பேர் வந்துட்டு அவங்களுடைய ப்ரெஷர், அதாவது நிறைய ஒர்க்ஸ் இருக்குது, இந்த மாதிரி ப்ரெஷருக்காக மட்டும் சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. அந்தப்போ இந்த நிறைய மெடிடேஷன் கூட பண்ணலாம். இந்த ட்ரக்ஸ் மட்டும்தான் ஒரே வழி அவ்வழி அப்படின்னா கிடையாது. மியூசிக் யூஸ் பண்ணலாம், எக்ஸசைஸ் பண்ணலாம். தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்க்கா.
0: சரி ஓகே, வேற என்னென்னலாம் நம்ம பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கான நிகழ்ச்சியில் ஜான் ஹோரே தம்பி அருமையாக சொல்லிட்டு இருக்காங்க. அதை அடுத்ததாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நேயர்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தோட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கண்டம் அப்படின்னா வந்து அதோட பேர் என்ன? இது வந்து நம்ம மேப்பில் பார்த்தாலே தெரியும், அது மட்டும் சின்னதாக ஓரமாக தனியாக ஒதுங்கி இருக்கும். அதுதான் வந்து அதோட ஆன்சராக இருக்க போகுது. இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணி சொல்லலாம். 709-449-3999 அப்படிங்கிற நம்பருக்கு.

அப்படிங்கிறது வாங்க முடியாம இருக்கிறவங்க, அது வந்து விலை அதிகமா இருக்கலாம், இல்லைன்னா மத்தவங்க வாங்கிட்டு போயிருவாங்க அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த பீட்ரூட் தான் ஒரு ஆல்டர்னேட் யூஸாவே வந்து இருக்கும். ஆனா அதோட இலைகளுமே கீரையா பயன்படுது அப்படின்னு பலருக்கு தெரியாது. ஏன்னா வந்து பீட்ரூட் இலைகள்லையும் நிறைய சத்துக்கள் இருக்குதான். அதாவது வைட்டமின்களில் பார்த்தோம் அப்படின்னா வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, வைட்டமின் B6 அப்படிங்கிற சத்துக்கள் இருக்கு. அப்புறமா இரும்பு சத்து, பொட்டாசியம், இந்த மாதிரியான சத்துக்கள் நிறைய இருக்குதான். இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கி இரத்த சோகையை குணமாக்கும்னு சொல்றாங்க. வைட்டமின் ஏ அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது அதிகப்படியா இருக்கிறதுனால கண் பார்வை தெளிவா தெரியாதவங்க இது சாப்பிட்றது மூலமா கண் பார்வை அப்படிங்கிறது தெளிவா தெரியுமா. இதுல இருக்கக்கூடிய கால்சியம் அப்புறம் வைட்டமின் கே சத்துக்கள் எலும்புகளை வலிமையாக்க யூஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. அடுத்ததா பொட்டாசியம், ஆன்டி ஆக்சிடென்ட், இதெல்லாம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ரத்த அழுத்தம் அதாவது பிளட் ப்ரெஷர்னு சொல்லக்கூடியதை கண்ட்ரோலா வச்சு இதயத்தையுமே வந்து பாதுகாப்பா பாத்துக்குமா. இந்த இலைகளை கண்டிப்பா வீணாக்காம கீரைகளா வச்சு சாப்பிடலாம். அது வந்து கீரை கடைசல் அப்படின்னு ஒரு டிஃப்ரெண்ட் ரெசிபி இருக்கு. அப்புறம் வந்து பொரியல் செஞ்சு சாப்பிடலாம். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் ஆல்டர்னேட்டா யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுல காரத்துக்கு அப்புறம் மிளகாய் போடுறது, அப்புறம் வந்து சின்னதா வந்து கொஞ்சமா தேங்காய் போட்டு தாளிச்சு சாப்பிட்டா இன்னுமே டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல கலர்ஃபுல்லான ஒரு உணவுகள் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா குழந்தைங்க எல்லாருமே வந்து அட்ராக்ட் பண்ணும். இது என்ன வந்து நல்ல கலரா இருக்குது அப்படிங்கிற மாதிரி குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. மொத்தமா வந்து இலைகளோட வாங்கும் பொழுது இந்த பீட்ரூட் பொரியலுக்கான அந்த கீரை இருக்கு இல்லையா, அந்த இலைகளை மட்டும் தனியாக சேகரித்து வச்சு ஒரு கீரையாக வந்து ஒரு சைட் டிஷ்ஷாகவுமே வந்து பண்ணி சாப்பிட்லாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு, அடுத்ததாக நம்ம கேட்ட முதல் கேள்விக்கு இன்னும் நிறைய நேயர்கள் வந்து பதில் சொல்லியிருந்தாங்க. யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பாமன்லேருந்து நம்ம தீனா அண்ணா, அப்புறம் வந்து ஆண்டனி ஸ்டான்லி அண்ணா, கெனிஷா அப்படிங்கிற ஒருத்தவங்க, இந்த மாதிரி மூணு பேருமே வந்து கல்லீரல் அப்படின்னு சரியான பதில்களை மெசேஜ் மூலமாக அனுப்பியிருந்தாங்க. அவங்க கேட்ட பாடல்களும் அடுத்தடுத்து வந்துட்டுருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இப்போ நேரம் சரியாக 5:33 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் நித்யஸ்ரீ மற்றும்
2: ஜான் ஹோரேப்.
1: ஓகே, நம்ம ஜான் ஹோரேப் தம்பியும் சூப்பரா வந்து நிறைய பேருக்கு அட்வைஸ் சொல்ற மாதிரி ஒரு தகவல்கள் வந்து போயிட்டு இருக்கு, அதை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல. அதுக்கு முன்னாடி நேயர்களுக்கான கேள்வி என்னன்னு இன்னொரு தடவை சொல்லிடுறேன். அதாவது உலகத்தோட மிக சிறிய கண்டம், அதாவது கான்டினென்ட்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, மிக சிறிய கண்டம் அப்படின்னா அது என்ன அப்படிங்கறதான் கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் நேயர்கள் யாருக்காவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா கால் பண்ணி உங்களோட பதில்களை சொல்லலாம். 709-443-9999 அப்படிங்கிற நம்பர் மூலமா. அப்படி பிஸியா இருக்கீங்க அப்படின்னா மெசேஜ் மூலமா பதில் சொல்லிட்டு உங்களுக்கான விருப்ப பாடலும் கேட்டுக்கலாம். அடுத்ததா நம்ம ஜான் ஹோரேப் தம்பி வந்து சொல்லிட்டு இருக்க தகவல் என்ன அப்படிங்கறத தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.
2: அதுக்கப்புறம் இந்த ப்ரெஷருக்கு இந்த ட்ரக்ஸ் மட்டும்தான் வழியா அப்படின்னா கிடையாது. அதாவது நம்ம எக்ஸசைஸ் பண்ணலாம். நிறைய பேருக்கு எனக்கு இந்த எக்ஸசைஸ் மேலாம் இது கிடையாதுப்பா, இன்ட்ரெஸ்ட் கிடையாது, எனக்கு இந்த ஸ்போர்ட்ஸு, இந்த சிங்கிங், பாடுறது இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அதில் கூட நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மெலோடியான மியூசிக் ஒன்று கேட்கலாம், அதனால் நம்மளுடைய இந்த டென்ஷன் எல்லாம் குறையும். அதுக்கப்புறம் எப்படி பெரியவங்க அடிக்ட் ஆகாங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்துட்டு அவங்களா தேர்ந்தெடுக்கிறது கிடையாது இந்த ட்ரக்ஸ் அப்படிங்கிறது, வேறு ஒருத்தவங்க வந்துட்டு ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது நிறைய பேர் வந்துட்டு ஒரு வேடை மறந்துடும், அதாவது நோ அப்படிங்கிற ஒரு வேடை மறந்துடும். அதனால் தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.
1: இல்லை இல்லை, நம்ம நேயர் வந்து இன்னும் ஜாயின் ஆகலை, அவங்க திரும்ப ஜாயின் ஆவாங்க, நீங்கள் சொல்லுங்கள்.
2: நிறைய பேர் இந்த வேர்டை மறந்துடுவோம், அதாவது நோ அப்படிங்கிறது, இல்லை வேணாம் அப்படின்னு நம்ம சொல்லணுமே தவிர பரவாயில்ல நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை ட்ரை பண்ணக்கூடாது. இதனால் நம்மளுக்கு இன்னொரு ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று வரும். அதாவது
1: சரி, அந்த பிரச்சனைக்கு முன்னாடி நம்ம நேயர் நம்ம கூட திரும்ப இணைஞ்சிட்டாங்க. வணக்கம்.
3: வணக்கம்.
1: உங்கள் பேர் அப்புறம் எங்கேருந்து பேசுகிறீங்கண்ணா?
3: என்ன
1: கேம் விளையாண்டு தெரியுமா? அதாவது நம்ம வந்து பொது அறிவு கேள்விகள் கேட்டுட்டு இருக்கோம், அதுல உங்களுக்கான கேள்வி வந்து உலகத்தோட மிக சிறிய கண்டம் என்ன அப்படிங்கறதா. சரி ஓகே, ஆஸ்திரேலியா கரெக்டாக சொல்லிட்டீங்க. எப்படி ஸ்கூல் ஸ்கூல் படிக்கிற பசங்கள்கிட்ட மேப் வாங்கி பார்த்தீங்களா, இல்லை உங்களுக்கே தெரியுமா சின்ன வயசுலேருந்தே? சரி ஓகே நான் ஓகே. சரி அப்போ மிகப்பெரிய கண்டம்னா என்னது?
3: என்ன
1: பாடல் வேணும்? சரி ஓகேண்ணா ஓகே, கண்டிப்பா கொடுத்துடலாம். ரொம்ப நன்றிண்ணா.
3: நன்றி, வணக்கம்.
1: ஓகே, நம்ம மீரான் யூசுஃப் அண்ணா வந்து நம்ம கேட்ட கேள்விக்கு டப்பு டப்புன்னு அவங்களோட கரெக்டான பதில்களை கொடுத்துட்டு பாடலுமே வந்து கேட்டிருக்காங்க. விஜய் அவங்களோட அவங்க நடித்த படத்துலேருந்து கண்டிப்பாக பாடல் கொடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி இப்போ பார்த்தோம் அப்படின்னா பெரிய பெரிய நடிகர்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய பல குழந்தைகளுக்கும் இந்த செல்லப்பிராணிகள், அதாவது நாய்க்குட்டி பூனை அப்படின்னு வளர்க்க நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. பொதுவாக அம்மாட்ட இதெல்லாம் வந்து வளர்க்கணும் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு பெர்மிஷன் கேட்டால் அதான் அதுக்கு பதிலாக நீங்கள் இருக்கீங்களே அப்படின்னு நகைச்சுவையாக அதை கடந்து போயிடுவாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி செல்லப்பிராணி வளர்த்தா அதுக்கான உணவு வந்து கொடுக்கறது, அப்புறம் வந்து தடுப்பூசி பராமரிப்பு அப்படிங்கிறது, தனி பொருட்கள் வந்து அதுக்குன்னே வாங்கி ஸ்பெஷலாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு எக்கச்சக்க செலவுகள் இருக்கும். ஆனால் அதெல்லாம் தாண்டி வளர்க்குறவங்களுக்கே பாதுகாப்பு கிடையாது அப்படிங்கிற ஒரு அப்படி ஒரு காரணம் அப்படிங்கிறது பேரண்ட்ஸ்க்கு ரொம்பவே நல்லா தெரியும். அதனால தான் பாதி பேர் வீடுகளில் அந்த மாதிரியான பெர்மிஷன் அப்படிங்கிறது கொடுக்கறது இல்லை. விலங்குகளோட குணங்களை வந்து சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவும் கண்டிப்பாக ஒரு பக்குவம் அப்படிங்கிறது வேணும். ஏன்னா வந்து எப்போ கோபமாக இருக்கும் எப்போ சாந்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லவே முடியும். முடியாது. அது மாதிரி செல்ல பிராணிகள் வளர்த்தா அது கூட குழந்தைங்க க்ளோஸாக பழகுவாங்க. அதாவது சாப்பாடை வந்து வெறும் கைகளில் ஊட்டி விடுறதா இருக்கும், அப்புறம் வந்து முத்தம் கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் குழந்தைகளோட உடல்நிலையை பாதிக்கும். கூடவே வந்து சாப்பிடும் பொழுது அதோட முடிகள் உணவில் விழுறது, மூக்கு காது துளைகளில் போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நோய்களை பரப்புறதுக்கான ஒரு காரணமாக இருக்குது. அது மாதிரி குழந்தைங்க வந்து ஜாலிக்காக விலங்குகளை பயமுறுத்தினாலோ இல்லை வந்து அது குட்டிகள்கிட்ட இருந்து அதை வந்து பிரித்து தனியாக வந்து அது கூட விளையாடுறதா இருந்தாலும் அது எல்லாமே வந்து விலங்குகளை கோபப்படுத்த ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். அதனால விலங்குகளை தொந்தரவு செய்யாமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம வளர்க்கவே தேவையில்லை அப்படின்னு தான் அம்மாக்கள் எல்லாருமே வந்து சொல்லுவாங்க. மற்றபடி வந்து இந்த செல்ல பிராணிகள் வளர்க்குறது அம்மாக்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து வளர்க்கலாம். ஆனால் குழந்தைங்க வந்து அரவணைச்சதுக்கு அப்புறமாவோ அதாவது ஜாலியாக அந்த செல்ல பிராணிகளோட விளையாண்டதுக்கு அப்புறமாவோ கைகளை வந்து சுத்தமாக கழுவணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால அந்த ஒரு விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ஃபாலோ பண்ணால் அதுவுமே ஆரோக்கியமான ஒரு செல்ல பிராணி வளர்ப்பு முறையாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததாக நேயர்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறப்பிலிருந்து இறப்பு வர தூங்காத ஒரு பிராணி இருக்குது. அதாவது நம்ம செல்ல பிராணியை பற்றி சொல்லிட்டு இருந்தோம், அதே வகையில் வந்து பிறப்பிலிருந்து அதாவது பிறந்ததுலேருந்து இறந்தது வரைக்கும் அது வந்து தூங்கவே தூங்காது அப்படின்னா அது என்ன பிராணி அப்படிங்கிறதான் கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் நேயர்கள் யாருக்காவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களை சொல்லிட்டு விருப்பமான பாடல்கள் கேட்கலாம். அடுத்ததான் அமரன் படத்துலேருந்து ஒரு பாடலுமே வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: நம்ம தங்கச்சி மடத்துல இனி ஃபங்க்ஷன், பார்ட்டி, செலிபிரேஷன் எல்லாத்தையும் ரொம்ப ஸ்வீட்டா மாத்த வந்தாச்சு பெஸ்ட் மம்மி. June 25 தங்கச்சி மடத்துல ஓபன் ஆகுது பெஸ்ட் மம்மி. நியூ லான்ச் பானை சாய் ஓபனிங் டே ஆஃபரா, ஹாஃப் கேஜி ரெட் வெல்வெட் கேக் வாங்கினா ஹாஃப் கேஜி ரெட் வெல்வெட் கேக் ஃப்ரீ. அதோட எக்ஸைட்டிங் கிஃப்ட்ஸ் வின் பண்ண லக்கி டிரா கான்டெஸ்ட் இருக்கு. ஓபனிங் டே மட்டும் இல்ல, ஒரு மாசத்துக்கு ஆஃபரா. 600 ரூபாய்க்கு மேல ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் வாங்கினா 200 கிராம் பனை அல்வா ஃப்ரீ. 3 பீசஸ் ஃப்ரெஷ் கிரீம் கேக் வாங்கினா 1 பீஸ் ஃப்ரீ. 1 லார்ஜ் பீஸா வாங்கினா 1 பர்கர் ஃப்ரீ. 2 ஸ்பெஷல் காம்போ ஆஃபர்ஸா, எக் பஃப் பிளஸ் பனை சாய் 50 ரூபாய், சிக்கன் பாப்கார்ன் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் பிளஸ் பனை சாய் 199 ரூபாய். குவாலிட்டியில பெஸ்ட், டேஸ்டில யம்மி, ஆல்வேஸ் பெஸ்ட் மம்மி. பெஸ்ட் மம்மி, யாகப்பா பள்ளி அருகில் தங்கச்சி மடம்.
1: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
2: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க 3 பேரும் 3 ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
1: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
0: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எப்படி இருக்க?
1: ஏதோ இருக்கேனே.
0: என்னையா சோகமா சொல்ற? நல்லா பாசிட்டிவா இருக்க வேணாமா?
1: அது எப்படின்னு, காலையில இருந்து சாயங்காலம் வர எப்பவும் நீங்க மட்டும் உற்சாகமா ஒரு பாசிட்டிவ் வைப்லயே இருக்கீங்க.
0: காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு ரேடியோ பெட்டி ஆன் பண்ணி கடலூர் எஃப்எம்ல அதிகாலை சுப வேலை கேளு. அப்படியே முத்து முத்தா நல்ல நல்ல கருத்துக்களை சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு அந்த நாள் ஆரம்பிச்சோம்னா நாள் ஃபுல்லா நல்லா இருக்கும்.
2: அதிகாலை சுப வேளை திங்கள் முதல் சனி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
4: கடலோடு விளையாட, இது உங்க களம். இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: இப்போ நேரம் சரியாக 5:49 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சி. இப்ப நம்ம நிகழ்ச்சிக்கு கெஸ்ட், அதாவது கெஸ்ட்னு சொல்ல முடியாது, இனிமே கொஞ்ச காலங்கள் இங்கதான் படிக்க போறாங்க அப்படின்னே சொல்லலாம். சரி, யார் யாரு எங்கெங்க இருந்து வந்திருக்கீங்க, எதுக்காக வந்திருக்கீங்க, அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க.
1: நான் சந்தேகத்திலிருந்து வரேன். என் பேர் ஹனீத்.
0: சரி,
1: 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
0: சரி, நீங்கெல்லாம் வந்து எதுக்காக வந்திருக்கீங்க, மொத்தமாக வாங்க.
2: என் பேர் செல்வின் எபினேசர். நான் வந்து கடத்தல்லேருந்து வரேன். நான் 5வகுப்பு படிக்கிறேன்.
0: சரி.
3: என் பேர் சபரி பாலன். நான் 5வகுப்பு படிக்கிறேன். சந்திரத்திலேருந்து வரேன்.
4: என் பேர் ரித்திக். நான் வந்து கடத்தருவில் இருக்கிறேன். என் பேர் 5வகுப்பு.
0: சரி, ஓகே. அப்புறம்
5: என் பேர் ஜெயகுரு. நான் 3வகுப்பு படிக்கிறேன். நான் சந்தியாத்திலேருந்து வரேன்.
0: சரி, ஓகே. உங்களுக்கு எல்லாருக்கும் எப்படி கடல் ஓசை எஃப்எம் தெரிஞ்சிச்சு?
3: எங்கள் ஸ்கூலுக்கு வந்தாங்க.
0: சரி,
5: ஸ்கூலுக்கு வரும்போது பக்கத்தில் இருந்து படித்து பார்த்தோம்.
0: சரி, ஓகே. இங்கே வந்து டியூஷன் எடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியா யாரோடது?
6: இங்கே
0: எல்லாருமே வந்து சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கீங்க. சரி, இங்க டியூஷன் எடுத்தா வந்து படிக்கலாம் அப்படின்னு. சரி, எந்த ஒரு நம்பிக்கையில வந்து இங்க டியூஷன் படிச்சா வந்து ஒரு சூப்பரா இருக்கும், ஜாலியா இருக்கும், நம்ம எல்லாமே நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம் அப்படின்னு எப்படி தெரிஞ்சிச்சு சொல்லுங்க. நிறைய கத்துக்கிறீங்களா? இப்ப வந்து டியூஷன் வந்திருக்கீங்க, இன்னைக்கு என்ன படிச்சீங்க?
3: இது ஹோம்வொர்க்லாம் வந்து
5: ரீடிங் பிராக்டிஸ்
3: பண்ணோம்.
0: சரி, வேற என்னலாம் படிச்சீங்க?
5: ரீடிங் பண்ணி பார்த்தோம், எழுதி பார்த்தோம்.
0: சரி, இந்த டியூஷன் கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா?
5: யூஸ்ஃபுல்லா இருக்கு.
3: ரொம்ப
5: ரொம்ப
0: ஓகே. தொடர்ந்து அப்ப இங்கே படிப்பீங்களா?
5: படிப்போம்.
0: சரி, ஓகே. அப்ப சூப்பரா படிக்க போறீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொன்னீங்களா இந்த மாதிரி டியூஷன்?
5: சொன்னோம்.
3: சொன்னோம்.
0: என்ன சொன்னாங்க?
2: அவங்க அம்மா உடறது இல்லையா? சில பேர் வாரேன்னு சொல்லிருக்காங்க.
5: ஆமா.
0: சரி, ஓகே. அப்ப நிறைய பேர் வந்து இங்க படிக்கலாம்னு இருக்கீங்க. சரி, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தானே இருக்கு? சரி, டீச்சர் எல்லாம் நல்லா சொல்லி தராங்களா? சரி, என்ன டீச்சர்னு சொன்னானே, நிறைய பேர் சிரிக்கிறீங்க. நல்லா சூப்பரா சொல்லி தராங்களா? சரி, ஓகே. அப்ப டீச்சரும் பிடிச்சிருக்கு, டியூஷனும் பிடிச்சிருக்கு.
5: ரெண்டுமே பிடிச்சிருக்கு.
0: சரி, ஓகே. அப்ப பாமன சுத்தி இருக்கக்கூடிய குழந்தைங்க கண்டிப்பா நம்ம கடல் ஓசை எஃப்எம் யூஸ் பண்ணி இங்க வந்து டியூஷன் அவங்க வந்து டெய்லி படிச்சுக்கலாம். அவங்களோட பொது தேர்வுகளுக்கு தயாராகிறதா இருந்தாலும் சரி, இல்ல சின்ன பசங்க வந்து நான் புது விஷயத்தை கத்துக்கணும், கம்ப்யூட்டர்லாம் கத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களையும் இந்த மாதிரி டியூஷனுக்கு வந்து அனுப்பி வைங்க அப்படிங்கறத சொல்லிட்டு. சரி, உங்களுக்கு எல்லாம் ஏதாவது பாட்டு வேணும்னு ஆசை இருக்கா?
5: இருக்கு.
0: என்ன பாட்டு வேணும்? யோசிக்க டைம் ஆகும் போலயே. ஓகே, தளபதி பாட்டு. தளபதி அவங்க நினைச்ச படத்துல இருந்து ஒரு பாடலே கொடுத்துறோம். ரொம்ப நன்றி. உங்களோட டியூஷன் கிளாஸ்ல போய் சூப்பரா படிங்க.
5: ஓகே,
0: தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: ஓகே.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 6 மணி. தமிழர் பெருமைய போன்ல ஸ்டேட்டஸா வச்சா மட்டும் போதுமா? நல்ல தமிழையும் பேசணும்ல. நல்லா பேசணும்னா தமிழ்ல நல்லா வாசிக்கணும். நம்ம பகுதி மாணவ மாணவிகளோட வாசித்தல் திறனை ஊக்குவிக்க வரும் ஜூன் 27ஆம் தேதி கடல் ஓசை எஃப்எம் அலுவலகத்தில் தமிழ் வாசித்தல் போட்டி நடக்க போகுது. இந்த வாசிப்பு போட்டியில 3ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற மாணவ மாணவிகள் கலந்துக்கலாம். பிழை இல்லாம சிறப்பா வாசிக்கிற மாணவ மாணவியருக்கு சிறப்பு பரிசும் இருக்கு. கலந்துக்க விரும்புறவங்க வர ஜூன் 26ஆம் தேதிக்குள்ள 7094439993 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்ல கடல் ஓசை அலுவலகத்துக்கு நேரில் வந்தோ முன்பதிவு செஞ்சுக்கலாம். முன்பதிவு முக்கியம். தமிழில் வாசிப்போம், தமிழை நேசிப்போம்.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 7 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 15 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ. அப்புறம் 6 to 7 மணிக்கு பேசுறதுக்காக
3: நான் ஜாபியர். அதுக்கப்புறமா நம்ம கூட பேசுறதுக்காக எப்பவும் ஒரு காலர் இணைஞ்சிருவாங்கல்ல, அவங்க யார் எங்கிருந்து வந்திருக்காங்க அப்படிங்கறத இப்ப நம்ம கேட்டுடலாம். ஹலோ, வணக்கம். அக்கா, நீங்க வந்து கொஞ்சம் ரேடியோ விட்டு தள்ளி பேக்கிறீங்களா? ஓகேக்கா, சரிக்கா. இன்னைக்கு என்ன கேம்ல உங்களுக்கு தெரியுமா?
4: ஆனா
2: கேள்வி நாங்க இன்னும் சொல்லவே ஆரம்பிக்கலையே. ஆனா ஆல்ரெடி
4: சொல்லிருந்தேன்,
2: பிறப்புல இருந்து இறப்பு வர தூங்காத ஒரு பிராணினா எறும்புன்னு கரெக்டா சொல்லிட்டீங்க. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்க்கா?
4: நன்றி, வணக்கம்.
2: ஓகேக்கா, ஓகே ஓகே. நம்ம நேயருக்கு எதுவும் பிஸி வேலைகள்லாம் இருக்கு போல, டக்கு டக்குன்னு வந்தாங்க, ஆன்சரை சொன்னாங்க, பாடலை கேட்டாங்க. நம்ம தமிழரசி அக்கா கண்டிப்பாக இன்னைக்கு நிறைய பேர் வந்து விஜய் அவங்க நடித்த படத்துலேருந்து தான் பாடல் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டே இருக்காங்க. அவங்களுக்கான பாடல்களும் தொடர்ந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். நேயர்கள் யாராவது இன்னும் நிறைய பேர் வந்து இந்த கேமில் கலந்துக்கிட்டு பாடல் கேட்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணலாம். 7094349999 அப்படிங்கிற நம்பருக்கு. சரி, ஓகே, சொல்லுங்கள் ஜாபீர், இன்னைக்கு நீங்கள் என்ன தகவலோடு வந்திருக்கீங்க, எதை பற்றி சொல்ல போகிறீங்க?
3: இன்னைக்கு நான் அது ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரி தான்க்கா சொல்ல போறேன்.
2: மோட்டிவேஷனல்? அப்ப எல்லாருமே வந்து மோட்டிவேஷனல் ஆகி நல்லா படிக்கிறது, நல்ல வேலைக்கு போறதுன்னு நிறைய வேலைகள் இருக்குமா?
3: ஆ, இருக்கும்க்கா. அதுக்கப்புறமா நம்ம கூட பேசுறதுக்காக ஒருத்தங்க நினைஞ்சிருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம். நான் யார், எங்கிருந்து பேசுறீங்க? ஓகே, நான் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு என்ன கேம் விளையாடணும் உங்களுக்கு தெரிஞ்சிருமா?
2: இளஞ்சிவப்பு நிறத்துல வந்து எந்த ஒரு கடல் இருக்கும் அதோட பேருமே கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் இருக்கும், ஏதாவது தெரியுமா? அத பத்தி எந்த ஒரு கடல் அதோட இளஞ்சிவப்பு நிறத்துக்கு ரொம்பவே பிரபலமானது அப்படிங்கறது கேள்வி.
5: எந்த ஒரு கடலா?
2: ஆ,
5: இளஞ்சிவப்புக்கு,
2: இளஞ்சிவப்பு நிறத்துக்கு அதோட அதோட அந்த கடலோட நிறமே வந்து பிங்க்ல வந்து கொஞ்சம் கலந்து இருக்குமா? கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க, பதில் சொன்னா வந்து உங்களுக்கு தெரிய வரும்னு நினைக்கிறேன். இளஞ்சிவப்பு நிறத்துக்கு ரொம்பவே ஃபேமஸ் னு சொல்றாங்க.
5: நான் வந்து இந்திய பெருங்கடல்ல தான் அந்த மாதிரி இருக்கும்,
2: இல்ல நான் குறிப்பா வந்து சொல்லணும்னா செங்கடல் அப்படிங்கறதா வந்து அந்த அதோட செங்கடல்னா செங்கடல்
5: செங்கடலா
2: ஆமாண்ணா அது வந்து பாலைவனத்துல வாழக்கூடிய ஒரு விலங்கு. ஆமாண்ணா அதோட பால் தான் வந்து தயிரா மாறாதான். முதல் கேள்விக்கு வந்து பதில் தெரியல அப்படின்னா கூட ரெண்டாவது கேள்விக்கான பதில சூப்பரா கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால நேயர்கள் கேட்ட பாடல்களும் அடுத்தடுத்ததா கண்டிப்பா வரப்போகுது. அதுக்கு முன்னாடி நீச்சல் விளையாட்டுகள்லயே ஒரு த்ரில்லிங்கான ஒரு அனுபவத்தை தரக்கூடிய ஒரு ஆபத்தான விளையாட்டை பத்தி தான் இப்போ நாம தெரிஞ்சுக்க போறோம். அதோட பேர் வந்து டெத் டைவிங் அப்படிங்கிறது. அதாவது நார்வே நாட்டில் உருவான முக்கியமான ஒரு டைவிங் விளையாட்டுகள்ல இதுவும் ஒண்ணு அப்படின்னு சொல்லப்படுது. இதுல பிளேயர்ஸ் வந்து ஒரு 10 to 13 meters உயரம் இருக்கக்கூடிய சின்ன ஒரு ஸ்டேஜ் பகுதியில நின்று அந்த ஒரு நீச்சல் போட்டி அப்படிங்கறது தொடங்குவாங்களாம். குதிக்கிறப்போ வந்து உடம்ப ஸ்ட்ரைட்டா வச்சும் லேண்ட் ஆகுறதுக்கு, அதாவது தண்ணியில குதிக்கிற சில செகண்டுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களோட உடம்ப மடக்கி சேஃபா வந்து அந்த தண்ணியில வந்து இறங்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1980களிலேயே இது வந்து தொடங்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு தகவலுமே இருக்கு. அதுக்கப்புறம் வளர்ச்சி அடைஞ்சு உலக சாம்பியன்ஷிப் போட்டிகள் தொடர்ந்து நடத்தப்படுது. இதுலயே 2 different types அப்படிங்கிறது இருக்கு. அதாவது கிளாசிக்கல் டாட்ஸ், ஃப்ரீ ஸ்டைல் டாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன், அதாவது இந்த மேல இருந்து குதிக்கும் போது ஸ்ட்ரைட்டா குதிப்பாங்க, கீழே இறங்கும் பொழுது மட்டும் அந்த ஒரு பிளிப் அப்படிங்கறது பண்ணுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து கிளாசிக்கல் டாட்ஸ்.

சொல்லப்படுது. அதுக்கப்புறமா ஃப்ரீ ஸ்டைல் டாட்ஸ் அப்படின்னா குதிக்கும் போதே டேர்ன் பண்ணி குதிப்பாங்களா, அதாவது மேலேருந்து ஸ்டார்டிங்லேயே அந்த மாதிரி சாகசங்கள்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்களை அடிப்படையாக வச்சு தான் கொடுப்பாங்க. அதாவது பிளேயர் வந்து எந்த அளவுக்கு தைரியத்தோடையும் கண்ட்ரோலோடையும் விளையாட்டை அணுகிறாங்க, அப்புறம் வந்து காற்றுல இருக்கும்பொழுது அவங்களோட சாகச திறமைகள்லாம் என்னவா இருக்கு, தண்ணியில் லேண்ட் ஆகிற விதம் எப்படி இருக்கு அப்படின்னு ஓவரால் பெர்ஃபார்மன்ஸை வச்சு தான் அவங்களுக்கான பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்குமா. ட்ரைனிங் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். நிறைய பேர் வந்து இந்த சோஷியல் மீடியாலாம் பார்த்து ட்ரை பண்ணுவாங்க, இதெல்லாம் வந்து பார்த்து அதோட ஃப்ளிப்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிரிமெண்ட்ஸ்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக வந்து பாடி பேலன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், ஸ்விம்மிங் தெரிஞ்சிருக்கணும், கண்ட்ரோல் இருக்கணும், அப்புறம் உயரத்திலிருந்து கண்டிப்பாக குதிக்கிறதுக்கு தைரியம் அப்படிங்கிறது இருக்கணும்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து இன்றைக்கான பொது அறிவு விளையாட்டில் கலந்துக்க ஆசைப்படுற நேயர்கள் 709-449-9999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். அடுத்தடுத்து பாடல்களும் வந்துட்டுருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: அது
1: என்னதான் ஓடி ஓடி உழைச்சாலும் கா காசு கையில நிக்க மாட்டுக்கு. என் குடும்பத்தோட எதிர்காலத்தை நினைச்சாலே நெஞ்செல்லாம் படபடன்னு வருது.
2: என்ன பயப்படணும், அதான் இந்திய அஞ்சல் துறையோட கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு திட்டத்துல நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் சேர்த்து குறைஞ்சபட்சமா 10,000 ரூபாயில இருந்து அதிகபட்சமா 10,00,000 ரூபாய் வரைக்கும் பாலிசி எடுக்கலாமே. பாலிசி தொடங்கின நாள்ல இருந்தே லைஃப் இன்சூரன்ஸ் கவர் ஆகிரும். பிரீமியம் செலுத்துற காலத்தை நாமளே நிர்ணயிச்சுக்கலாம். நீங்க கட்டுற பிரீமியம் தொகைக்கு GST கிடையாது, வருமான வரி விலக்கும் இருக்கு. அதோட சேர்த்து குறைஞ்ச பிரீமியத்தோட அதிக போனஸும் கூட கிடைக்கும். பிரீமியம் செலுத்தி முடிஞ்சோன்ன நாம நிர்ணயிச்ச தொகைய போனஸோட திரும்ப வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துக்கான கணக்கு தொடங்குறது, தங்க மகனுக்கு PPF கணக்கு தொடங்குறதுன்னு அஞ்சலகத்துல நம்ம குடும்பத்தோட சேமிப்பு அதிகப்படுத்தி எதிர்காலத்தை பாதுகாப்பா வச்சுக்கலாம்.
3: தற்போது ராமநாதபுர கோட்டத்தில் உள்ள அனைத்து அஞ்சலகங்களிலும் அஞ்சல் ஆயுள் காப்பீட்டிற்கான சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. அனைவரும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். ஆனந்தமாக வாழ இன்றே சேருங்கள் அஞ்சல் ஆயுள் காப்பீட்டு திட்டத்தில். நம்ம தங்கச்சி மடத்துல இனி ஃபங்க்ஷன், பார்ட்டி, செலிப்ரேஷன் எல்லாத்தையும் ரொம்ப ஸ்வீட்டா மாத்த வந்தாச்சு பெஸ்ட் மம்மி. June 25 தங்கச்சி மடத்துல ஓபன் ஆகுது பெஸ்ட் மம்மி நியூ லான்ச் ஆஃப் பனைச்சாய். ஓபனிங் டே ஆஃபரா 1/2 kg ரெட் வெல்வெட் கேக் வாங்கினா 1/2 kg ரெட் வெல்வெட் கேக் ஃப்ரீ. அதோட எக்ஸைட்டிங் கிஃப்ட்ஸ் வின் பண்ண லக்கி டிரா கான்டெஸ்ட் இருக்கு. ஓபனிங் டே மட்டும் இல்ல, ஒரு மாசத்துக்கு ஆஃபரா. 600 ரூபாய்க்கு மேல ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் வாங்கினா 200 கிராம் பனை அல்வா ஃப்ரீ. 3 pieces ஃப்ரெஷ் கிரீம் கேக் வாங்கினா 1 piece ஃப்ரீ. 1 large pizza வாங்கினா 1 burger ஃப்ரீ. 2 special காம்போ ஆஃபர்ஸா எக் பஃப் பிளஸ் பனைச்சாய் 50 ரூபாய், சிக்கன் பாப்கார்ன் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் பிளஸ் பனைச்சாய் 199 ரூபாய். குவாலிட்டியில பெஸ்ட், டேஸ்டில யம்மி. ஆல்வேஸ் பெஸ்ட் மம்மி. பெஸ்ட் மம்மி, யாகப்பா பள்ளி அருகில் தங்கச்சி மடம்.
1: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
4: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க 3 பேரும் 3 ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
1: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
5: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: இந்த ஜூன் மாதத்தை கொண்டாடுங்க ஆனமலை டொயோட்டாவின் ஜிலு ஜிலு ஆஃபர்ஸோட. குறைந்த வட்டி விகிதம், எந்த மாடல் காரையும் டொயோட்டா காருடன் எக்ஸ்சேஞ்ச் செய்யும் வசதி. இது மட்டுமா, உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேலுவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங், நிறைய எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் இருக்கு. ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ரோமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலை டொயோட்டாவை அணுகவும். ஆனமலை டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8 0127 99 000.
6: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
7: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.

0: இப்போ நேரம் சரியாக 6:20 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ மற்றும் ஜாபீர். சரி ஓகே, நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேரம் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். உங்க பேரு அப்புறம் எங்க இருந்து
1: பேசுறீங்கன்னா?
0: ஓகே, நாங்க சூப்பரா இருக்கோம்னா. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேன்.
0: உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, காற்றே இல்லாத ஒரு கிரகம், அதாவது ஒரு கோள் ஒண்ணு இருக்கு, அதோட பேர் என்ன அப்படிங்கறதான் கேள்வி.
1: சொல்லுங்கண்ணா.
0: சரி, புதனா வியாழனா? என்ன பாடல் வேணும்? கண்டிப்பா கொடுத்துடலாம். ரொம்ப நன்றி. ஓகே, நம்ம கென்னடி அண்ணா வந்து சரியான பதில் கண்டுபிடிச்சிருக்காங்க. புதன் கோள்ல தான் வந்து சுத்தமா காத்தே இருக்காது அப்படிங்கிற ஒரு கரெக்டான பதில் கொடுத்ததுனால நம்ம நேயர் கேட்ட பாடல் அடுத்தடுத்து கண்டிப்பா வரப்போகுது. சரி, நம்ம ஜாபீர் தம்பியும் இன்னைக்கு ஒரு கதை சொல்ல போறதா வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா, அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா?
2: ஓகேக்கா. ஒரு ஊர்ல ஒரு நல்ல ஒரு அழகான வீடு இருக்குக்கா. அந்த வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிற்பி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கல்வெட்டுகள்லாம் செதுப்பாங்கல்ல, அதாவது சிலை செதுப்பாங்கல்ல, அதை செதுக்கிற வந்து ஒரு ஆள் இருக்காருக்கா. அவர் வந்து ரொம்பவும் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது நல்ல திறமை கொண்ட ஒரு சிலை வந்து நல்லபடியாக செதுக்குவாராம். அப்படிப்பட்ட ஒரு நாள் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு என்னன்னா கடவுள் சிலையை வந்து செதுக்கிறதுக்காண்டி நல்ல ஒரு கல்லை தேடிக்கிருந்தாராம். அப்போ நல்ல ஒரு கல்லை தேடுறதுக்காண்டி அவர் என்ன பண்ணார் அப்படின்னா காட்டுக்குள்ளே போனாராம். அந்த மாதிரி அவர் காட்டுக்குள்ளே போகும்போது அவர் என்னதான் கல்லை பார்த்தாலுமே அவருக்கு எந்த மாதிரி கல்லுமே நல்ல ஒரு சிலையாக வராது அப்படின்ற மாதிரியே அவர் மனசில் தோண்டிச்சான். இதனால் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா காட்டுக்குள்ளே இன்னும் ஆழமாக போக ஆரம்பித்தாராம். அவர் போய்கிட்டு இருக்கும் போதே ஒரு அழகான ஒரு கல் தெரிஞ்சிச்சான். அப்புறமா அவர் என்ன பண்ணார் அப்படின்னா அந்த கல்லை அப்புறமா அவர் வச்சிருக்க அந்த மாட்டு வண்டியில் ஏற்றிட்டு என்ன பண்ணார் அப்படின்னா திரும்பி அவரோட தொழிற்சாலைக்கு போயிட்டாராம். அந்த மாதிரி அவர் தொழிற்சாலை போயிட்டு அந்த கல்லை வந்து இறக்கி வச்சு அதுக்குள்ளே எல்லா ஒரு தேவையான அந்த திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு என்ன பண்ணார் அப்படின்னா அந்த இதை செதுக்க மொதல் அடி எடுத்து வைக்கிறாராம். பார்த்தா ஒரு சவுண்டு கேட்குதான். அது என்ன சவுண்டு, அது யார் சொல்லியிருப்பா அப்படின்றத நம்ம இன்னும் தொடர்ந்து நல்லா தெரிஞ்சுக்கலாம்.
0: சரி ஓகே, என்ன சவுண்டுங்கிறத தொடர்ந்து யோசிச்சுட்டே இருங்க. அதுக்கு முன்னாடி நான் இன்னைக்கு என்ன விஷயம் சொல்ல போறேன் அப்படின்னா, இந்த பாதுகாப்பான போக்குவரத்து அப்படிங்கிறது பள்ளி குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் தானே. அதுக்கப்புறம் வந்து என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கூட பேச ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
3: வணக்கம் நித்யஸ்ரீ, ஜாபீர், நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப நல்லா இருக்கோம்னா, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: ரொம்ப ரொம்ப நலமா மகிழ்ச்சியா இருக்கேன். இப்பதான் ஊருக்கு வந்துட்டு திருப்பி வந்திருக்கேன், அதனால இவ்வளவு நாள் உங்களோட காண்டாக்ட் பண்ண முடியல. நான் குஜராத் மாநிலம் வடோதரால இருந்து பாண்டிராஜன் பேசுறேன்.
0: ஓகே நான் ஓகே, சூப்பரா ஊருக்கு போய் என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டீங்களா?
3: ஆமாங்க, நல்லா என்ஜாய் பண்ணேன்.
0: சரி சூப்பர்னா, இன்னைக்கு வந்து என்ன கேம் விளையாண்டு இருக்கோம் அப்படிங்கறது கேட்டீங்களா?
3: என்னதுன்னா
0: கடினமான ஒரு பொருள் அப்படிங்கறதுனா இருக்கு, அது வந்து ரொம்ப ஈஸி தான். கடினமான ஒரு பொருள் சொன்ன உடனே கண்டுபிடிச்சிடலாம். என்ன பொருளா இருக்கும்? நம்மளோட மனித உடம்புல வந்து கடினமான ஒரு விஷயம் இருக்குன்னா அது வந்து பொருள்னு சொல்ல முடியாது, அதை பயன்படுத்தி தான் நம்மளோட மொத்த ஒரு வேலைகளுமே இருக்கும். என்ன பாடல் வேணும்? ஓகே, நம்ம பாண்டியராஜன் அண்ணா வந்து கொஞ்ச நாளா வரக்கானோ என்ன ஆச்சு நம்ம அண்ணாக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்பொழுது ஊருக்கு போய் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு திரும்பவும் வந்து நம்மளோட நிகழ்ச்சியில வந்து பேசினதுக்கு ஒரு நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு, அடுத்துதான் இந்த பாதுகாப்பான போக்குவரத்து அப்படிங்கிறது பள்ளி குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். அது மாதிரியே வந்து இன்னொரு ஒரு முக்கியமான விஷயமும் அவசியம்னா, பயம் இல்லாம ஸ்கூலுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். குழந்தைங்க பயத்தோட ஸ்கூலுக்கு போறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும். சிலர் வந்து கிளாஸுக்கு வர டீச்சர்ஸ் அடிப்பாங்களே, ஹோம்ஒர்க் பண்ணாம வந்திருக்கமே, டீச்சர் திட்டுவாங்களே அப்படின்னு பயப்படுவாங்க. இன்னும் சிலர் போற வழியில இடைஞ்சல்லாம் வந்து இருக்கும், அதாவது சில தெருப்பகுதிகளில் பார்த்தோம் அப்படின்னா நாய்க்குட்டிகளை நினைச்சு பயத்திலே போறது, இருட்டில் வந்து நம்ம திரும்ப வரணுமே அப்படின்னு பயத்திலே போறது. இது தவிர முக்கியமான விஷயம், அதாவது குழந்தைங்க போற வர வழிகளில் கேலி கிண்டல்கள் புல்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது மிரட்டல் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து நடந்துட்டு தான் இருக்கு. சிலர் வந்து இந்த மாதிரி பொது இடங்கள்ல ஒரு குரூப்பா சேர்ந்து குழந்தைங்களை வந்து வம்பிழுக்கிறது, கேலி கிண்டல் செய்யறது, பெண் குழந்தைங்க போனாங்க அப்படின்னா அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணி போறது அப்படின்னு ஒரு சில தேவையில்லாத செயல்கள்லையுமே வந்து ஈடுபடுவாங்க. அதனால அந்த இடத்துல ஒரு பதட்டமான சூழ்நிலையோடைய குழந்தைங்க ஸ்கூலுக்கு போற மாதிரி இருக்கும். ஸ்கூல் கேம்பஸ்க்குள்ள இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அதை தட்டி கேட்கிற முழு உரிமை அப்படிங்கிறது இந்த பள்ளி நிர்வாகத்துக்கு இருக்கு. ஆனா வெளியே நடக்கிறப்போ இப்பெல்லாம் வந்து ஆசிரியர்களே நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்கறதுக்காக பயப்படுறாங்க. ஏன்னா வந்து சின்ன பசங்களே நிறைய பேர் வந்து ஆசிரியர்களை தாக்கக்கூடிய செய்திகள் அப்படிங்கிறது நம்ம ஊர் பகுதிகளிலே கேள்விப்பட முடியுது இல்லையா, அதனால நிறைய பேர் ஒரு பயத்தோடய இருக்காங்க. பேரண்ட்ஸும் வந்து எந்நேரமும் இதுக்கு பயந்து குழந்தைங்க கூடயே இருக்க முடியாது. அதனால அப்படிப்பட்ட சுச்சுவேஷனை எப்படி கையாளணும் அப்படிங்கிறத குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இப்போ பின்னாடியே வந்து ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா திரும்ப அவங்க கிட்ட என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதா முக்கியமாக இருக்கும். அவங்க கிட்ட வந்து கோபத்தை காட்டணுமா, இல்லை வந்து எப்படி வந்து அவங்கள வந்து திரும்ப அந்த மாதிரி பண்ணாமல் வைக்க முடியும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லா பெற்றோர்களுமே வந்து கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா சில பேர் வந்து தப்பாக ரியாக்ட் பண்ணால் கூட வந்து வேறு ஏதாவது விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால சரியாக என்னென்ன முடிவுகள் எடுக்கணும் அப்படிங்கிறத குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுத்து வளர்க்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததான் நேர கேட்ட பாடலுமே வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: இப்போ நேரம் சரியாக 6:37 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ மற்றும்
3: ஜாபீர்.
2: ஓகே, நம்ம ஜாபீர் தம்பியும் ஒரு கதை ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த கதையில வந்து அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு சொல்லிருங்க.
3: ஓகேக்கா, நான் ஒரு சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொன்னேன் இல்லக்கா, அது வேற யாரும் இல்லை, அந்த செதுக்கு நான் முத அடி எடுத்து வச்சாப்புல இல்லக்கா, அந்த ஊழியை வச்சு. அப்புறமா அந்த
2: ஊழி இல்லப்பா, ஊழி
3: அதான், அந்த உளி, அந்த உளியை வச்சு செதுக்கும் போது என்னாச்சு அப்படின்னா, அந்த கல் தான், அந்த பாறை தான் திரும்பி வந்து என்ன ஒன்று அப்படின்னா, எனக்கு வலிக்குது, என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி என்ன ஒன்று அப்படின்னா கத்துச்சான். இது வந்து ஒரு கற்பனை கதை தான்,
2: சரியாவா?
3: அப்புறமா அது வந்து அந்த உளி வந்து என்ன ஒன்று அப்படின்னா குத்தம் போகும்போது அது கத்துச்சுல. அப்புறமா இந்த ஒரு சிற்பி செதுக்கிறவரும் என்ன ஒன்று அப்படின்னா, நல்ல ஒரு இறக்கம் கொண்ட மனுஷன் வளர்க்கா, அவர் என்ன பண்ணாப்புல அந்த இறக்கத்தை வச்சு என்ன ஒன்றாங்க அப்படின்னா, அந்த சிலையை ஓரமாக வச்சுட்டு போயிட்டாப்புல. போயிட்டு அடுத்து என்ன பண்ணாரு, இன்னொரு நல்ல கலை தேடணுமே அப்படின்னு சொல்லி இன்னும் காட்டுக்குள்ளே அதே ஆழமாக போய்கிட்டு இருந்தாராங்க. அப்புறமா அவருக்கு அதை விட ரொம்ப ரொம்ப ஒரு அழகான ஒரு கற்கள் கிடச்சிச்சாங்க. அந்த கல் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து அவரோட வீட்டில் வச்சு எந்த கல்லை வச்சு நம்ம செதுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஸ் ஆகி என்னன்னா அப்படின்னா, கடைசியில் ஒரு கல்லை சூஸ் பண்ணாராம். அது பார்க்கறதுக்கு நல்ல ஒரு அழகாகவும் இருந்துச்சு, அப்புறமா பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டாகவும் இருந்துச்சா. அப்புறமா அதில் என்ன ஒன்றார் அப்படின்னா, செதுக்க ஆரம்பித்தாராம். ஆனால் அதே மாதிரி இதுவும் கத்த ஆரம்பிக்கலையா, ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன வழியை நம்ம தாங்கணும் அப்படின்ற மாதிரி அது என்ன ஒன்று அப்படின்னா தாங்கிக்கிட்டே இருந்துச்சான். அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம இன்னும் தொடர்ந்து நல்லா தெரிஞ்சுக்கலாம்.
2: சரி, ஓகே, கதையோட முடிவில் கண்டிப்பாக நம்ம வந்து அந்த கிளைமேக்ஸை தெரிஞ்சு தானே ஆகணும், அதனால் அப்புறமா நம்ம வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நேயர்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2004 செம்மொழி அப்படின்னு அறிவிக்கப்பட்ட மொழி என்ன அப்படிங்கிறதான் கேள்வி. ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி தான். இந்த கேள்விக்கான பதில் எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பீங்க. அப்படி கண்டுபிடிச்சவங்க 709-4-3-9-9-9 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களை சொல்லிட்டு விருப்பமான பாட்டையும் வாங்கிட்டு போகலாம். அடுத்ததாக ஒரு நல்ல பேரண்ட்டுக்கான ஒரு முக்கியமான அடையாளம் அப்படின்னு சொல்ல போனால், அது வந்து கைடன்ஸ், அதாவது சரியான வழிகாட்டுதல்கள் தான். பேரண்ட்ஸ் கூட இருக்காங்களோ இல்லை வந்து தூரமாக வெளியூரில் இருக்காங்களோ, குழந்தைகளுக்கும் பேரண்ட்ஸ்க்கும் இடையில இருக்கக்கூடிய கனெக்ட் அப்படிங்கிறது குறையக்கூடாது. அப்போது பேரண்ட்ஸ் அவங்களுக்கு தோன்ற சரியான விஷயங்களை எடுத்து சொல்ல முடியும். அதாவது அவங்க வந்து கூடவே இருக்கும் பொழுது நிறைய பேர் வந்து ஃப்ரீயாக பேசுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்து மூலமாக கம்யூனிகேட் பண்ணிக்குவாங்க ரெண்டு பேரும். அவங்க இப்போ வந்து ஹாஸ்டல்லே படிக்கிறாங்க அப்படின்னா கூட தினமும் பேரண்ட்ஸோட பேச கொடுக்கக்கூடிய அந்த டைமில் அந்த கனெக்டிவிட்டியை குறைவிடாமல் பார்த்துக்கணும். குறிப்பாக வந்து இந்த வாழ்க்கை சம்மந்தமான விஷயங்கள், அதாவது இந்த கெரியரு, அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது, ஸ்கூலோட கண்டிஷன், இதை பற்றிலாம் பேசும் பொழுது கண்டிப்பாக சரியான டிசிஷன் எடுக்க தேவையான அறிகுறிகள் அப்படிங்கிறத பெற்றோர்கள் கொடுக்கணும். ஸ்கூல்னு எடுத்துக்கிட்டால் வந்து அங்கே ஒருத்தருக்கு வந்து படித்தவங்க, அப்புறம் வந்து படித்தவங்க வந்து ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு வந்து படிக்காதவங்க கூட சேர்றதே வந்து பிடிக்காது, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரகமாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்ச நபர்கள், பிடிக்காத நபர்கள் அப்படின்னு, என்ன தான் வந்து நம்ம கூட வந்து சண்டை போடுறவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து பிடிக்காதவங்களாக இருந்தாலும் சரி, அவங்க கிட்டையும் மரியாதையான வார்த்தைகளை யூஸ் பண்ணி பேசுறது, நல்ல முறையில் நடந்துக்கிறது, இதெல்லாம் பற்றி கண்டிப்பாக வளர்ற குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஒரு தவறான வழியில் வந்து குழந்தைங்க போகிறது தெரிஞ்சிச்சு அப்படின்னா அடித்து திட்டி தான் அந்த பழக்கத்தை விட வைக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா அதோட பாதிப்புகளை எடுத்து சொல்லி இந்தந்த விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி எடுத்து சொன்னாலே ஓரளவுக்கு அவங்களுக்கான யோசனைகள் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிடும். அதை தவிர தொடர்ந்து ஆலோசனைகள் கொடுக்கறது, அவங்க கூட அதிக அளவில் டைம் ஸ்பென்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு நல்ல பேரண்டிங்கான வழிகாட்டுதல்களாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு கேள்வியும் கேட்டாச்சு நேயர்களுக்கு. 2004 செம்மொழி அறிவி அப்படின்னு அறிவிக்கப்பட்ட ஒரு மொழி இருக்கு, அது என்ன மொழி அப்படிங்கிறதான் கேள்வி. கேள்விக்கான பதில் கண்டுபிடிச்சவங்க கண்டிப்பா உங்களோட பதில்களை சொல்லலாம். 709-4-3-9-9-9 அப்படிங்கிற நம்பருக்கு. அடுத்ததா லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படத்துல இருந்து ஒரு பாடலுமே வந்துட்டு இருக்கு, கேட்டு என்னஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தங்கச்சி மடத்துல இனி ஃபங்க்ஷன், பார்ட்டி, செலிப்ரேஷன் எல்லாத்தையும் ரொம்ப ஸ்வீட்டா மாத்த வந்தாச்சு பெஸ்ட் மம்மி. June 25 தங்கச்சி மடத்துல ஓபன் ஆகுது பெஸ்ட் மம்மி. நியூ லான்ச் ஆஃப் பானை சாய் ஓபனிங் டே ஆஃபரா, ஹாஃப் கேஜி ரெட் வெல்வெட் கேக் வாங்கினா ஹாஃப் கேஜி ரெட் வெல்வெட் கேக் ஃப்ரீ. அதோட எக்ஸைட்டிங் கிஃப்ட்ஸ் வின் பண்ண லக்கி டிரா கான்டெஸ்ட் இருக்கு. ஓபனிங் டே மட்டும் இல்ல, ஒரு மாசத்துக்கு ஆஃபரா. 600 ரூபாய்க்கு மேல ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் வாங்கினா 200 கிராம் பனை அல்வா ஃப்ரீ. 3 பீசஸ் ஃப்ரெஷ் கிரீம் கேக் வாங்கினா 1 பீஸ் ஃப்ரீ. 1 லார்ஜ் பீஸா வாங்கினா 1 பர்கர் ஃப்ரீ. 2 ஸ்பெஷல் காம்போ ஆஃபர்ஸா, எக் பஃப் பிளஸ் பனை சாய் 50 ரூபாய், சிக்கன் பாப்கார்ன் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் பிளஸ் பனை சாய் 199 ரூபாய். குவாலிட்டியில பெஸ்ட், டேஸ்டில யம்மி. ஆல்வேஸ் பெஸ்ட் மம்மி. பெஸ்ட் மம்மி, யாகப்பா பள்ளி அருகில் தங்கச்சி மடம்.
1: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
2: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க 3 பேரும் 3 ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
1: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
0: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: என்னாச்சு, நம்ம கமிட் ஆயிட்டான்பா?

ஃப்ரெண்ட்ஸோட விளையாடு. இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.

0: இப்போ நேரம் சரியாக 6:50 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் நித்யஸ்ரீ மற்றும்
1: ஜாபீர்.
0: சரி ஓகே, கடைசி கேள்வி உங்களுக்குன்னு தான் இருந்திருக்கு, அதனால உங்களுக்கான கேள்வியாகவே வந்து மாற்றி நான் உங்ககிட்டே கேட்டுறேன். சரி சொல்லுங்க, 2004 வந்து செம்மொழி அப்படின்னு ஒரு மொழியை வந்து அறிவிச்சாங்க, அது என்ன மொழி?
1: தமிழ் மொழியா?
0: எப்படி
1: சொல்கிறேன், புக்கில் படித்த மாதிரி இருக்கு.
0: சரி உங்களுக்கே வந்துருச்சா? 8th ஸ்டாண்டர்டுக்குள்ளேயே அது ஒரு கேள்வி வந்துருச்சா?
1: வந்துருச்சு.
0: சரி
1: 7th.
0: சரி கன்ஃபார்ம் தமிழ் தானா?
1: தமிழ் தான்.
0: சரி ஓகே, அப்போ தமிழ் தான் அதுக்கான ஆன்சர்னு சொல்லிடலாம். சரி ஓகே, உங்களோட அந்த கதையோட முடிவு என்னன்னு சொல்லிடுங்க.
1: ஆ சொல்லிடுவாக்கா. அப்புறமா அந்த சின்ன சின்ன வழிகளையும் பொறுத்துக்கிட்டு அந்த கல் வந்து, அதாவது அந்த அதாவது அந்த பாறை வந்து என்னொன்னு அப்படின்னா ஒரு நல்ல ஒரு தெய்வ சிலையாக மாறிடுச்சான். இதை வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு ஊர் நடுவில் போய் வச்சக்கப்புறமா அது எல்லாருமே பார்த்து வியர்ந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அது என்ன பண்ணாங்கன்னா கோயிலில் வந்து வச்சுட்டாங்களாம். இதனால் இதை பார்த்த எல்லா பொதுமக்கள்களும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதை ஒரு தெய்வமாக என்ன பண்ணாங்க அப்படின்னா கும்பிட்டாங்களாம். இந்த மாதிரி கும்பிடுவார், அதுக்கு ரொம்ப நல்ல ஒரு பேரும் பெருமை இந்த மாதிரி நிறையா வந்துச்சான். அதுக்கப்புறமா அந்த வழியை பொறுத்துக்காத அந்த ஒரு சிலை இருக்குல்ல, அதாவது அந்த ஒரு பாறை, அதை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த கோயில் வாசல்லையே தேங்காய் உடைக்கிறதுக்காண்டி வச்சுட்டாங்களாம். இதனால் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அதுவும் ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த தேங்காய் உடைக்கிற கல் வந்து என்ன நினச்சிச்சு அப்படின்னா, அப்போவே நம்ம இந்த சின்ன சின்ன வழியை தாங்கியிருந்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு நம்ம பெரிய ஆளாக இருப்போம் அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்க. அதுக்கப்புறமா கதையும் முடியுதுக்கா. இதுலேருந்து என்ன புரியுது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம்.
0: எப்போவுமே வழிகளை தாண்டினாதான் ஒரு வெற்றியாக இருந்தாலும் சரி அங்கீகாரமாக இருந்தாலும் சரி நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக இந்த கதை நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் அதையே நம்ம ஜாவி ஸ்டைலில் கேட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கான நிகழ்ச்சி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு, இன்றைக்கான வானிலை தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காற்றோட வேகம் 7 கிலோமீட்டர்லேருந்து 15 கிலோமீட்டர் வரை தெற்கு திசையிலேருந்து வீசும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி மழைக்கான வாய்ப்புமே இல்லை. இந்த ஒரு தகவல் ராமேஸ்வரத்துலேருந்து மண்டபம் வரை யார் யார் இருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு, நாளைக்கு வேறொரு கேமோட உங்களை வந்து சந்திக்கிற வர உங்கள்டிருந்து விடை பெறுவது நான் தியஸ்ரீ மற்றும்
1: ஜாபீர். இணைஞ்சிருக்கீங்க இது கடலோசி எஃப்எம் 90.4.

0: தோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 7 மணி. தமிழர் பெருமையை போன்ல ஸ்டேட்டஸா வச்சா மட்டும் போதுமா? நல்ல தமிழையும் பேசணும்ல. நல்லா பேசணும்னா தமிழ்ல நல்லா வாசிக்கணும். நம்ம பகுதி மாணவ மாணவிகளோட வாசித்தல் திறனை ஊக்குவிக்க வரும் ஜூன் 27ஆம் தேதி கடல் ஓசை எஃப்எம் அலுவலகத்தில் தமிழ் வாசித்தல் போட்டி நடக்க போகுது. இந்த வாசிப்பு போட்டியில 3ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற மாணவ மாணவிகள் கலந்துக்கலாம். பிழை இல்லாம சிறப்பா வாசிக்கிற மாணவ மாணவியருக்கு சிறப்பு பரிசும் இருக்கு. கலந்துக்க விரும்புறவங்க வர ஜூன் 26ஆம் தேதிக்குள்ள 7094439993 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்ல கடல் ஓசை அலுவலகத்துக்கு நேரில் வந்தோ முன்பதிவு செஞ்சுக்கலாம். முன்பதிவு முக்கியம். தமிழில் வாசிப்போம், தமிழை நேசிப்போம்.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 7 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 15 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. சமுத்திரம் பழகு நிகழ்ச்சிக்காக நாத்தி போன். நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் ஒரு கடலோர மாவட்டம். தமிழ் இலக்கியம் நம்ம பகுதியை நெய்தல் நிலம் அப்படின்னு குறிப்பிடுது. அதாவது கடலும் கடல் சார்ந்த இடமும். அப்போ நம்மளுடைய உணவு பழக்கம் வந்து கண்டிப்பாக கடல் உணவுகளாக தான் இருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இதெல்லாம் நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுமா என்ன? கண்டிப்பாக நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்கல்ல, நம்மளை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. நம்மள நிறைய பேர் டெய்லியும் மீன் சாப்பிட்றவங்களாக இருப்போம். மீன் சாப்பிட்டுட்டு தூங்கலைன்னா எனக்கு தூக்கம் கூட வராது அப்படின்ற ஆட்கள்லாம் கூட இருப்போம். வெளியூர்களுக்கு போனால் கூட மீன் சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிட்றவங்களா இருப்போம். அந்த அளவுக்கு நம்மளுடைய உணவு பழக்கம் மேல நம்மளுக்கு அவ்வளவு பிரியம் இருக்கும். என்னதான் நம்ம டெய்லியும் மீன் கடல் உணவுகள்லாம் சாப்பிட்டாலும் கூட அதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாம் தெரிஞ்சு அதுக்கப்புறமா இது என்னென்ன நோய்க்கு மருந்தாகுது இதெல்லாம் பார்த்துதான் சாப்பிட்றோமா, அதுல ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குது இல்ல? அததான் இன்னைக்கு கேள்வியா கூட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் பாடல்களுக்கு அப்புறமா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: ஒரு ஆசை தோணுது, மனம் ஏங்கி போகுது.

0: என்னதான் ஓடி ஓடி உழைச்சாலும் காசு கையில நிக்க மாட்டுக்கு. என் குடும்பத்தோட எதிர்காலத்தை நினைச்சாலே நெஞ்செல்லாம் படபடன்னு வருது.
1: என்ன பயப்படணும், அதான் இந்திய அஞ்சல் துறையோட கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு திட்டத்துல நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் சேர்த்து குறைஞ்சபட்சமா 10,000 ரூபாயில இருந்து அதிகபட்சமா 10,00,000 ரூபாய் வரைக்கும் பாலிசி எடுக்கலாமே. பாலிசி தொடங்கின நாள்ல இருந்தே லைஃப் இன்சூரன்ஸ் கவர் ஆகிரும். பிரீமியம் செலுத்துற காலத்தை நாமளே நிர்ணயிச்சுக்கலாம். நீங்க கட்டுற பிரீமியம் தொகைக்கு GST கிடையாது, வருமான வரி விலக்கும் இருக்கு. அதோட சேர்த்து குறைஞ்ச பிரீமியத்தோட அதிக போனஸும் கூட கிடைக்கும். பிரீமியம் செலுத்தி முடிஞ்சோன்னு நாம நிர்ணயிச்ச தொகைய போனஸோட திரும்ப வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துக்கான கணக்கு தொடங்குறது, தங்க மகனுக்கு PPF கணக்கு தொடங்குறதுன்னு அஞ்சலகத்துல நம்ம குடும்பத்தோட சேமிப்பு அதிகப்படுத்தி எதிர்காலத்தை பாதுகாப்பா வச்சுக்கலாம்.
2: தற்போது ராமநாதபுர கோட்டத்தில் உள்ள அனைத்து அஞ்சலகங்களிலும் அஞ்சல் ஆயுள் காப்பீட்டிற்கான சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. அனைவரும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். ஆனந்தமாக வாழ இன்றே சேருங்கள் அஞ்சல் ஆயுள் காப்பீட்டு திட்டத்தில். இந்த ஜூன் மாதத்தை கொண்டாடுங்க ஆனமலைஸ் டொயோட்டாவின் ஜிலு ஜிலு ஆஃபர்ஸோட. குறைந்த வட்டி விகிதம், எந்த மாடல் காரையும் டொயோட்டா காருடன் எக்ஸ்சேஞ்ச் செய்யும் வசதி. இது மட்டுமா, உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேல்யூவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங், நிறைய எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் இருக்கு. ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைலுக்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ரூமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலைஸ் டொயோட்டாவை அணுகவும். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8027 99000.
3: உண்மையா சொல்ல போனா வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ள கரண்ட் பில் 7,000 ரூபாய் வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா, அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே 0 பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணான்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம். இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலாம்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அத வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோவை எடுத்து மார்பிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்பிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலேன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிரலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா Facebook ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டதை நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலைதரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
6: வணக்கம் அண்ணா, உங்களோட பேர் எங்க இருந்து பேசுறீங்க?
7: நான் தெக்குவலேருந்து பேசுறேன், ரவி பேசுறேன்.
6: நம்ம வந்து நிறைய கடல் உணவுகள் வந்து டெய்லியுமே நம்ம சாப்பிட்றோம். நம்மளோட பகுதியில் வந்து மீன் இது எளிதாக கிடைக்கிற ஒரு உணவு, நம்ம டெய்லியுமே சாப்பிட்றோம். ஆனால் வந்து மீன்லேயும் நிறைய சத்துக்கள்லாம் இருக்குது, அதை தெரிஞ்சு நம்ம சாப்பிட்றோமா?
7: கண்டிப்பாக தெரிஞ்சேன் சாப்பிட்றோம். ஏன்னா நம்மளுக்கு அனுபவம் வந்து என்னன்னா டாக்டர் சொல்லிடுறாங்க இந்தந்த மீனில் என்னென்ன விட்டமின் இருக்கு, இந்த மீனை சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க சொல்லும் போது பார்த்தோம்னா அது கண்டிப்பாக உண்மை தான். இப்போ ஒரு மீனை இருக்குன்னா எவ்வளோ மீன் எவ்வளோலாம் சாப்பிட்லாம், அது வந்து உடம்புக்கு வந்து கேடே கிடையாது, இதை பற்றி டாக்டரே அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க இதுக்கு. அதே மாதிரி நண்டு கனவா இதெல்லாம் வந்து ஒவ்வொரு நோய்க்கு சம்மந்தப்பட்ட விஷயம். சிறா இருந்துருவாங்களே இந்த, அதாவது சிறான்னா சின்னது குட்டி இந்த வர்றோம்னா அதெல்லாம் வரைய சார்ந்தோம்னா பால் உள்ள விஷயங்கள், இந்த பெண்களுக்கு குழந்தை வர இந்த பால் இங்கே இப்போ இல்லாமல் சில குழந்தைகளுக்கு பால் இல்லாமல் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இடத்துல கொடுத்தோம்னா அதெல்லாம் வந்து பால் ஊற உள்ள தன்மைக்கு உள்ள மருத்துவ மறைக்கு. அதுமாதிரி கடல் வளத்தில் இருக்கிற எல்லா மீன் வளமாக இருக்கட்டும், எல்லா திருக்க நண்டு கனவா இறால் எல்லாமே ஒவ்வொரு நோய்க்கை கட்டுப்படுத்துகிற உள்ள தன்மை அதுகளுக்கு இருக்குது. அதனால் மீனும் சரி எல்லாமே வந்து நோய்க்கு கட்டுப்படுத்த உள்ளதுதான், நோயை உண்டாக்குறதே கிடையாது. அது டாக்டரே உண்மை அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க, இதை நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா அது அவ்வளவு சத்து இருக்கு மீன்கள். அதனால கண்டிப்பாக மீனை பற்றி குறை சொல்றதுக்கு ஒன்றுமே கிடையாது.
6: ரொம்ப நன்றி நான் உங்களோட கருத்துக்களை சொன்னதுக்கு.
7: ரொம்ப நன்றி.
3: பாடல்களை தொடர்ந்து பேசுவோம், இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு
1: தம்பி. கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மென்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துல தான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவர் பேசினாரு சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
1: அப்ப அவங்க ஏமாத்தினவங்க சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல, இத ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க, பெரிய ஆளுக சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்கத் தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: வணக்கம் ஐயா, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க.
3: வணக்கம், என் பேர் பெஞ்சிலாஸ் காமராஜர், முதல் திருப்பிலிருந்து பேசுகிறேன்.
2: நம்மளுக்கு வந்து பொதுவாகவே நம்மளுடைய பகுதி ஒரு கடல் சார்ந்த பகுதியாக இருக்கிறனால மீன் உணவுகள், கடல் உணவுகள் அப்படின்னா அதில் வந்து தட்டுப்பாடே இருக்கா, எப்பயுமே வந்துக்கிட்டே இருக்கும். அது நம்மளும் டெய்லியும் சாப்பிடுவோம். ஆனால் வந்து அதில் நிறைய சத்துக்கள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுருக்கோமா, தெரிஞ்சு சாப்பிட்றோமா?
3: கடல் மீன்லேருந்து எல்லா பேருக்குமே வந்து நிறைய சத்து இருக்கும்னு சொல்லி தெரியும். எல்லா மீன்லேயும் சத்து இருக்குன்னு தெரியும். இன்னொன்று, கடல் உணவில் நம்ம சாப்பிட்றோம்னா வந்து எந்த ஒரு உரம் போட்டு வளர்க்கல, எதுவும் போட்டு வளர்க்கல, அது இயற்கையாக வளர்றது. இப்போ ஆற்று மீன் சொல்லினா ஒரு கம்மா மீன்னா அது நல்ல தண்ணி மீன், ஒரு மாதிரியாக இருக்கும், அது எந்த இடம் சாப்பிட்றோம்னு சொல்லி சொல்லலாம். கடல் மீனை பொறுத்தளவுக்கு அது சுத்தமான உணவு, சரியா? சரியான சத்து வந்து மிகுதியான சத்து இருக்குது. எல்லா பல வகையான மீன் இருக்குது, பல வகையான மீன் இருக்குது, அதில் நிறையா சத்து, ஏகப்பட்ட மீன் இருக்குது. சிராவ மீன்லாம் வந்து இப்போ தாய்கள்லாம் தாய்மார் இருக்காங்கன்னா அவங்களுக்கு கொடுத்தா நல்லா வந்து அதில் வந்து சாப்பிட்டா பால் விடும். நல்லா காராக இருக்குன்னா தாய்களுக்கு கொடுத்தா அதுவும் அப்படி தான் பால் வளர்த்து. அதனால் கடல் உணவு வந்து எல்லாமே சத்தான பொருள். புறசக்தி வட்டா வளர்க்குறோம் இல்லை, அது வந்து இயற்கையான உணவு, ரொம்ப அருமையான உணவு, நம்மளுக்கு ரொம்ப ஒரு அதிசயமான பொருள் தான்.
2: இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து இந்த காரால், அதுக்கப்புறம் வந்து சுறா இதெல்லாம் சொல்லிட்டீங்க, வேறு என்னென்ன மீன்கள் வந்து எதுக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்க?
3: இப்போ நகரைய சொல்கிறாப்புல, அந்த உருட்டு நகரை சொல்கிறாப்புல, அது வந்து சரியான கால்சிய சத்து இருக்குன்னு சொல்கிறாப்புல இருக்குது. நம்ம சொல்கிறாப்புலாம் அவங்க வந்து ஆராய்ச்சி மூலம் சொல்கிறாங்க, நம்ம இயற்கையாக சொல்கிறோம். அந்த நகரைய வந்து நம்ம சரியான கால்சிய சத்து இருக்கா அந்த நகரில், உருட்டு நகரில. ஆமாம், அதே மாதிரி நிறைய மீன் உணவு, மீன் ஃபுல்லாக வந்து சத்தான உணவு தான். மீன் இப்போ உள்ள கால சூழ்நிலைக்கு வந்து மீன் சாப்பிட்டாலே எந்த ஒரு யாதியும் இருக்காது, எதுவும் இருக்காது. உடம்பு சின்ன பிள்ளைகள்லாம் இப்போ அந்த மீன் சாப்பிட்ற பிள்ளையே நல்லா இருக்கும். நண்டு, நண்டுல நண்டை வந்து ஒரு நேரம் என்னமோ ஒரு காய்ச்சல்னு சொன்னாங்க, அந்த நண்டை சூப்பு வச்சு சாப்பிட்டா, நாங்கள் நண்டை பானை கணக்கில் வச்சு சாப்பிடுவோம். நண்டு இறால் எல்லாம் பானை கணக்கில் அவிச்சு ரெண்டு உள்ள மூணு உள்ள சேர்ந்துட்டு மொத்தம் உட்காந்து, அப்போ வந்து கருப்பரிசி கஞ்சி நல்லா ரவுண்டில் உட்காந்து ஒரு வள்ளத்தில் ஏறி அவ்வளோ ஏறி குடிப்பாங்க. ஆமாம், நண்டில் அவ்வளோ ஒரு அருமையான சத்து இருக்குது. அந்த காய்ச்சல் அந்த நண்டை சாப்பிட சொல்லிட்டாங்க, அவ்வளோ ஒரு சத்து இருக்குது, அணுக்கள் கூடும் சொல்லி. இந்த மாதிரி இருக்கனால நம்பி நல்லா சாப்பிடலாம். நண்டை, நண்டு, மீன், கடல் உணவு எல்லாமே சத்தான பொருள் தான்.
2: ரொம்ப நன்றி அவங்களோட கருத்துக்களை சொன்னதுக்கு.
3: நன்றி, வணக்கம்.
2: கடல் உணவுகளை நம்ம அதில் இருக்கக்கூடிய சத்துக்களை தெரிஞ்சு தான் சாப்பிட்றோமா அப்படின்றது தான் கேள்வியாக கேட்டோம். பாடல்களை தொடர்ந்தும் பேசுவோம், இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சிக்காக நாத்திபோன்.

சில மீது நோட்டம் என் வாழ்க்கை அழகான தோட்டம் இன்பங்கள் என்றாலே நாட்டம் பொன்னோடும் பொருளோடும் எப்போதும் நண்பர்கள் கூட்டம் என் மீது பாய்வோர்கள் யாராக இருந்தாலும் ஓட்டம் பொன்னோடும் பொருளோடும் எப்போதும் நண்பர்கள் கூட்டம் என் மீது பாய்வோர்கள் யாராக இருந்தாலும் ஓட்டம் மை நேம் இஸ் தில்லா வாழ்க்கை எல்லாம்

நாளென்ன பொழுதென்ன நாள்தோறும் விளையாடி வாழ்வோம். நான் கொண்டு வந்தேன நீ கொண்டு வந்தாய செல்வம். நாளென்ன பொழுதென்ன நாள்தோறும் விளையாடி வா.

0: SAFM 90.4.
1: நேரம் இப்பொழுது இரவு 8 மணி. தமிழர் பெருமைய போன்ல ஸ்டேட்டஸா வச்சா மட்டும் போதுமா? நல்ல தமிழையும் பேசணும்ல. நல்லா பேசணும்னா தமிழ்ல நல்லா வாசிக்கணும். நம்ம பகுதி மாணவ மாணவிகளோட வாசித்தல் திறனை ஊக்குவிக்க வரும் ஜூன் 27ஆம் தேதி கடல் ஓசை எஃப்எம் அலுவலகத்தில் தமிழ் வாசித்தல் போட்டி நடக்க போகுது. இந்த வாசிப்பு போட்டியில 3ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற மாணவ மாணவிகள் கலந்துக்கலாம். பிழை இல்லாம சிறப்பா வாசிக்கிற மாணவ மாணவியருக்கு சிறப்பு பரிசும் இருக்கு. கலந்துக்க விரும்புறவங்க வர ஜூன் 26ஆம் தேதிக்குள்ள 7094439993 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்ல கடல் ஓசை அலுவலகத்துக்கு நேரில் வந்தோ முன்பதிவு செஞ்சுக்கலாம். முன்பதிவு முக்கியம். தமிழில் வாசிப்போம், தமிழை நேசிப்போம்.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 7 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 15 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: சின்ன தம்பி பெரிய

0: அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. சமுத்திரம் பழகு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நாத்தி போன். நம்ம இருக்கிறது நெய்தல் பகுதி. நெய்தலின் தொழில் அப்படின்னா அது மீன்பிடி தொழில். உணவு அப்படின்னா கடல் உணவுகள். கடல் உணவுகள் கிட்டத்தட்ட மனிதர்களால 165,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சாப்பிடப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேக்குறீங்களா? நவீன மனிதர்களின் முன்னோடியான ஹோமோசெபியன் அப்படின்றவங்க தான் வந்து முதல்ல கடல் உணவுகளை தேடி சேகரிச்சு சாப்பிட்டிருக்காங்க. இதை கண்டுபிடிச்சிருக்கிறது தென்னாப்பிரிக்கால இருக்கிற ஃபினாக்கி பாயிண்ட் அப்படின்ற ஒரு குகையில. இதுக்கான ஆதாரங்கள் அங்க கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அப்படின்றத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அதிகமா இன்றைய காலகட்டங்கள்ல 1 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் கடல் உணவுகளை சாப்பிடுறாங்களாம். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு தனி மனிதர், அதாவது ஒரு தனி மனிதர் மட்டுமே 78 கிலோ ஒரு வருஷத்துக்கு சாப்பிடுறாங்களாம் கொரிய நாட்டுல. அதனாலதான் கடல் உணவுகளுடைய நுகர்வுல முதல் இடத்துல கொரிய நாடு இருக்குது. அதே மாதிரி 66 கிலோ ஒரு தனி நபர் சாப்பிட்டு நோர்வே நாடு 2வது இடத்துல இருக்குது. அது மட்டும் இல்லாம 1960வது வருஷத்துல இருந்து ஒவ்வொரு வருஷமும் 2 மடங்கா மாறிக்கிட்டு இருக்குது கடல் உணவுகள் சாப்பிடுறவங்களுடைய எண்ணிக்கை. அதாவது ஒரு வருஷத்துக்கு 2,000 பேர் சாப்பிட்டாங்க அப்படின்னா அடுத்த வருஷம் அது 4,000 பேரா மாறி இருக்குமா. அந்த அளவுக்கு பலரால விருப்பப்பட்டு சாப்பிடப்படுற ஒரு உணவா இன்னைக்கு கடல் உணவுகள் மாறிக்கிட்டு இருக்குது. இப்படி வருஷா வருஷம் கடல் உணவுகள் விருப்பமான உணவா மாறிக்கிட்டு இருக்கிறதுக்கு வெறும் மக்கள் தொகை பெருக்கம் மட்டும் காரணமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அது மட்டும் கிடையாதுங்க. இன்னும் வேறு சில காரணங்களும் இருக்குது. அது என்னென்ன அப்படின்றத இன்னைக்கான நிகழ்ச்சி மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாடல்களுக்கு அப்புறமா தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மாலா
3: மாம்பழம்,
2: கீதா
3: கிண்டி,
2: விமலா
3: விழிவாக்கம்,
2: கிருஜா
3: கீழ்பாக்கம்.
4: ஏண்டா ஆம்பளங்களை நோக்கு பிடிக்காதோ? நாட்டி கம்ம நாட்டி பொம்மநாட்டி பேரா கேட்டுருக்க?
2: மாமா எங்க இருந்து வர்றேன்?
4: மயிலாப்பூர்.
2: அப்ப மாமி
3: சித்திரக்கோளம்டா அம்பி.

0: என்னதான் ஓடி ஓடி உழைச்சாலும் கா காசு கையில நிக்க மாட்டுக்கு. என் குடும்பத்தோட எதிர்காலத்தை நினைச்சாலே நெஞ்செல்லாம் படபடன்னு வருது.
1: என்ன பயப்படணும், அதான் இந்திய அஞ்சல் துறையோட கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு திட்டத்துல நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் சேர்த்து குறைஞ்சபட்சமா 10,000 ரூபாயில இருந்து அதிகபட்சமா 10,00,000 ரூபாய் வரைக்கும் பாலிசி எடுக்கலாமே. பாலிசி தொடங்கின நாள்ல இருந்தே லைஃப் இன்சூரன்ஸ் கவர் ஆகிரும். பிரீமியம் செலுத்துற காலத்தை நாமளே நிர்ணயிச்சுக்கலாம். நீங்க கட்டுற பிரீமியம் தொகைக்கு GST கிடையாது, வருமான வரி விலக்கும் இருக்கு. அதோட சேர்த்து குறைஞ்ச பிரீமியத்தோட அதிக போனஸும் கூட கிடைக்கும். பிரீமியம் செலுத்தி முடிஞ்சோன்னு நாம நிர்ணயிச்ச தொகைய போனஸோட திரும்ப வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துக்கான கணக்கு தொடங்குறது, தங்க மகனுக்கு PPF கணக்கு தொடங்குறதுன்னு அஞ்சலகத்துல நம்ம குடும்பத்தோட சேமிப்பு அதிகப்படுத்தி எதிர்காலத்தை பாதுகாப்பா வச்சுக்கலாம்.
2: தற்போது ராமநாதபுர கோட்டத்தில் உள்ள அனைத்து அஞ்சலகங்களிலும் அஞ்சல் ஆயுள் காப்பீட்டிற்கான சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. அனைவரும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். ஆனந்தமாக வாழ இன்றே சேருங்கள் அஞ்சல் ஆயுள் காப்பீட்டு திட்டத்தில். இந்த ஜூன் மாதத்தை கொண்டாடுங்க ஆனமலை டொயோட்டாவின் ஜிலு ஜிலு ஆஃபர்ஸோட. குறைந்த வட்டி விகிதம், எந்த மாடல் காரையும் டொயோட்டா காருடன் எக்ஸ்சேஞ்ச் செய்யும் வசதி. இது மட்டுமா, உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேலுவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங், நிறைய எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் இருக்கு. ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ரூமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலை டொயோட்டாவை அணுகவும். ஆனமலை டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8017990000.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: தமிழ்ல கல்யாணத்துக்கு வேறு பெயர்கள்னு கேட்டா திருமணம், மனவிழா இப்படின்னு நிறைய பேர் சொல்லுவோம். அதே இங்கிலீஷ்ல கேட்கும் போது வெட்டிங், மேரேஜ் இப்படின்னு கூட சொல்லுவோம். ஆனா அந்த வெட்டிங்கும் மேரேஜும் வேற வேற அர்த்தங்களாம். தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? சரி, என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். மேரேஜ்ங்கிறது கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில இருக்கிற அந்த நீண்ட காலம் தொடர்ற உறவை குறிக்கும். அதே வெட்டிங்கிறது ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிற சடங்குகளோட சேர்ந்த திருமண விழாவை குறிக்கும். யாரோ ஒரு ஆள் என் வெட்டிங்ல பிரச்சனைன்னு சொன்னா, அது திருமண விழால நடந்த சாப்பாட்டுலயோ இல்ல டெக்கரேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்ல நடந்த பிரச்சனைகளா இருக்கும். அதே என்னோட மேரேஜ்ல பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற உறவுல ஏதோ ஒரு பிரச்சனைன்னு அர்த்தமா. இதுவரை மேரேஜும் வெட்டிங்கும் ஒரே அர்த்தம்னு நிறைய பேர் நினைச்சு வச்சிருந்திருக்கலாம். ஆனா அது ரெண்டும் வேற வேற.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
4: எப்பயுமே வித்தியாசமா யோசிக்கிறவங்கள நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இல்லையா? இவங்களும் ரொம்ப வித்தியாசமா யோசிச்சிருக்காங்க. யாரு தெரிஞ்சுக்கலாம். கேட்டுட்டு இருக்கீங்க கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலியில சமுத்திரம் பழகு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக நாத்திபோன். கடல் உணவுகள் அதிகமா நம்ம இந்தியால கடல்ல இருந்து மீன்களா பிடிக்கப்பட்டு பதப்படுத்தப்பட்டுதான் விற்பனை செய்யப்படுது. ஆனா வளர்ந்து வர்ற ஒரு மிகப்பெரிய விற்பனை அப்படின்னா லைவ் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லலாம். லைவ் எக்ஸ்போர்ட்னா உயிரோடு ஒரு கடல் உணவை விற்பனை செய்யறது. இது வளர்ந்து வர்ற நாடுகள்லயும் சரி, வளர்ந்த நாடுகள்லயும் சரி, அதிகமாகிட்டு இருக்கிற ஒரு தொழிலா மாறிக்கிட்டு இருக்குது. எதனால இந்த மாதிரி உயிரோடு விற்பனை செய்யற மீன்களையோ கடல் உணவுகளையோ மக்கள் விரும்பி வாங்குறாங்க அப்படின்னா, அதிகமான மக்கள் கடல் உணவுகள் சமைக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொல்லப்படுறத விரும்புறாங்களாம். அதனாலதான் இந்த மாதிரி லைவ் எக்ஸ்போர்ட் வந்து அதிகமாகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. எப்படிலாம் யோசிச்சிருக்காங்க பாருங்க, இதுதான் வித்தியாசமான யோசிப்பு. ஹாங்காங்ல 2000வது வருஷத்துல ஒரு பெரிய சாதனையை பண்ணியிருக்காங்க. என்ன அது? 2000வது வருஷத்துல மட்டும் உயிரோடு இருக்கிற கடல் உணவுகளை கிட்டத்தட்ட 15,000 டன் அளவுக்கு

இறக்குமதி செஞ்சிருக்காங்க ஹாங்காங் மட்டுமே. அந்த ஆண்டு உலக அளவுல 400 மில்லியன் US டாலருக்கு கடல் உணவுகள் விற்பனை ஆயிருக்குது. இந்த உயிரோடு விற்பனை அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான ஒரு தொழில் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு ஆடோ மாடோ இல்லை அப்படின்னா ஒரு கோழி, இது மூணுமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம குறைந்த அளவுலையோ இல்லை அதிக அளவுலையோ வேறு இடத்துக்கு கொண்டு போயிட முடியும், எந்த விதமான தேவைகளும் இன்றி. ஆனால் மீன் அப்படின்னா அது வாழ்றதுக்கு முக்கியமான தேவை என்ன, தண்ணி தான். தண்ணி இருந்துச்சுன்னா தான் மீன்கள் உயிரோடு இருக்கும். அதனால இதை கொஞ்சம் கஷ்டமான விற்பனையாக இருந்தாலும் கூட அதிக அளவில் விற்பனை ஆகுது. சரி, இதுதான் அதிக அளவில் விற்பனை ஆகுதே, அப்போனா நம்ம இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்கலாமே அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் இப்போ புதுசாக தீவிரமாக ஒரு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். என்ன அப்படின்னா, மீன்கள் உயிரோடையும் இருக்கணும் ஆனால் தண்ணி இல்லாமலும் இருக்கணும், அது எப்படி அப்படின்றத தான் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்ச காலத்தில் இதுவும் கூட நடைமுறைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எது அப்படின்னா, தண்ணியே இல்லாமல் மீனை எப்படி உயிரோட விற்பனை பண்ணலாம் அப்படின்றதும், இவ்வளவு எஃபர்ட் போட்டு ஒரு உணவை வந்து விற்பனை செய்கிறதுக்கு காரணம் என்ன தெரிஞ்சுக்கலாம் பாட்டுக்கு அப்புறமா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

ஊருல உலகட்டுல எங்க கதை போலது நடக்கலையா? வீட்டையும் மறந்து விட்டு வேற ஒரு நாட்டுக்கு ஓடலை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலைதரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: பேரலை நிறைந்த கடலோடு யுத்தம் செய்யும் நீருழவனுக்குத்தான் தெரியும் அழகும் ஆபத்து என்று. கேட்டுட்ருக்கீங்க கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில சமுத்திரம் பழகு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக நாத்தி போன். முன்னாடியே சொன்ன மாதிரி கடல் என்னதான் கரையிலிருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகா தெரியுது, அதாவது பெரிய அலை வந்தாலும் சரி காத்து பலமா அடிச்சாலும் சரி கரையில நின்று பாக்குறதுக்கு ரொம்ப அழகா தாங்க தெரியுது. அதே நேரத்துல கடல்ல போய் வலை விட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது அதோடைய கோர தாண்டவம் என்ன அப்படின்னு. இத்தனை சிரமமும் எதுக்கு? நமக்கான உணவுக்காக தான். என்னென்ன கடல் உணவுகள் இருக்குது அப்படின்னு பார்த்தா மீன், இறால், நண்டு, சிங்கி இறால், கனவா, இப்படி பலவிதமான உணவுகள். இது போக வளர்ப்பு இறால், வளர்ப்பு சிங்கி வேற, இப்படியும் நிறைய உணவுகள் இருக்குது. என்னதான் மீன்பிடி தொழில இருந்து அதிகமா கடல் உணவுகள் கிடைக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டாலும் இது பல நாடுகள்ல பொருளாதாரத்துல ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய நாடுகளுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு முதுகெலும்பா இருக்கிறதும் இந்த மீன்பிடி தொழில் தான். நம்ம இந்தியால கூட எடுத்துக்கோங்க, வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 67,000 கோடி ரூபாய் வருமானமா கிடைக்குது மீன்பிடி தொழில் மூலமா. இதை எப்படி 70,000 கோடி ரூபாயா மாத்துறது அப்படின்றதுக்கான முயற்சிகள்லையும் அரசாங்கம் ஈடுபட்டுகிட்டு இருக்கு. இது மாதிரி முயற்சிகள் செய்யறாங்கல்ல, அது வெற்றிகரமா செய்யறதுக்கும் அதை எப்படி பாதுகாப்பா செய்யறது அப்படின்றதுக்காகவும் உருவாக்கப்பட்டதுதான் இந்த நீல பொருளாதாரம், அதே மாதிரி கடல் விவசாயம். சரி, அடுத்ததா கடல் விவசாயத்துல விளைவிக்கப்படுற ஒரு முக்கியமான பொருளை பத்தியும் முக்கியமான உணவு பத்தி தான் உங்களுக்கு சொல்ல போறேன். அது என்ன தெரிஞ்சுக்கலாம் பாடல்களுக்கு அப்புறமா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: என்னதான் ஓடி ஓடி உழைச்சாலும் காசு கையில நிக்க மாட்டுக்கு. என் குடும்பத்தோட எதிர்காலத்தை நினைச்சாலே நெஞ்செல்லாம் படபடன்னு வருது.
1: என்ன பயப்படணும், அதான் இந்திய அஞ்சல் துறையோட கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு திட்டத்துல நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் சேர்த்து குறைஞ்சபட்சமா 10,000 ரூபாயில இருந்து அதிகபட்சமா 10,00,000 ரூபாய் வரைக்கும் பாலிசி எடுக்கலாமே. பாலிசி தொடங்கின நாள்ல இருந்தே லைஃப் இன்சூரன்ஸ் கவர் ஆகிரும். பிரீமியம் செலுத்துற காலத்தை நாமளே நிர்ணயிச்சுக்கலாம். நீங்க கட்டுற பிரீமியம் தொகைக்கு GST கிடையாது, வருமான வரி விலக்கும் இருக்கு. அதோட சேர்த்து குறைஞ்ச பிரீமியத்தோட அதிக போனஸும் கூட கிடைக்கும். பிரீமியம் செலுத்தி முடிஞ்சோன்னு நாம நிர்ணயிச்ச தொகைய போனஸோட திரும்ப வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துக்கான கணக்கு தொடங்குறது, தங்க மகனுக்கு PPF கணக்கு தொடங்குறதுன்னு அஞ்சலகத்துல நம்ம குடும்பத்தோட சேமிப்பு அதிகப்படுத்தி எதிர்காலத்தை பாதுகாப்பா வச்சுக்கலாம்.
2: தற்போது ராமநாதபுர கோட்டத்தில் உள்ள அனைத்து அஞ்சலகங்களிலும் அஞ்சல் ஆயுள் காப்பீட்டிற்கான சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. அனைவரும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். ஆனந்தமாக வாழ இன்றே சேருங்கள் அஞ்சல் ஆயுள் காப்பீட்டு திட்டத்தில்.
3: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில சமுத்திரம் பழகு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக நாத்தி போன். கடல் உணவுகள் அப்படின்னு சொன்ன உடனே முன்னாடியே நான் சொன்ன மாதிரி பலருக்கு அசைவ உணவுகள் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா கடல் உணவுகள்ல அசைவம் மட்டும் இல்ல, சைவ உணவுகளும் இருக்குது. அது என்ன அப்படின்னா கடல் பாசிகள். கடல் பாசிகளை பலர் நம்மள சாப்பிட்டு இருக்கலாம், பலர் கேள்விப்பட்டிருக்கலாம், சிலர் அதை சேகரிச்சிருக்கலாம், பலர் அதை விவசாயமா செஞ்சிருக்கலாம். நம்ம எப்பயுமே நம்மளுடைய நிகழ்ச்சியில மீன்ல எவ்வளவு சத்து இருக்குது, எவ்வளவு நன்மைகள் இருக்குது அப்படின்றத நிறைய நிகழ்ச்சிகள்ல சொல்லியிருப்போம். நம்மள பலர் மீன்களை தொடர்ச்சியா சாப்பிடுறவங்களா கூட இருக்கலாம். அதே நேரத்துல மீன்கள்ல இருக்கிற சத்துக்களும் எனக்கு வேணும், ஆனா அந்த உணவு சைவமாவும் இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கண்டிப்பா உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்குது நம்மளுடைய கடல் பாசிகள். கடல் பாசிகள்ல அதிகமான தாதுக்கள் இருக்குது. நம்ம உடம்புக்கு தேவையான 102 தாதுக்கள்ல 92 வகையான தாதுக்கள் கடல் பாசிகள்ல மட்டுமே இருக்குது. அது போக விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் டி, விட்டமின் இ, கே, விட்டமின் B1, B6, B12 இந்த சத்துக்களோட சேர்த்து கால்சியம், இரும்பு சத்து, மெக்னீசியம், அயோடின், நார் சத்து, இப்படி பலவிதமான சத்துக்கள் இருக்குது. இதுல இருக்கிற இரும்பு பசலை கீரையை விட ரொம்ப அதிகமா, அது மட்டும் இல்லாம பாலை விட அதிகமான கால்சியம் சத்து இருக்குது, ஆரஞ்சு பழத்தை விட அதிகமான விட்டமின் சி இருக்குது, அரிசியை விட அதிகமான நார் சத்து இருக்குது, அதே மாதிரி மீனுக்கு இணையான ஒமேகா-3 சத்தும் இருக்குது. வெறும் 500 mg கடல் பாசியில 1 கிலோ காய்கறிகள் நீங்க சாப்பிடுறதுக்கான சத்துக்கள் நிறைஞ்சிருக்குதான். மூட்டு வலி, மாதவிடாய் பிரச்சனை, காச நோய், புற்றுநோய், சர்க்கரை நோய், இதெல்லாம் தடுக்கிறதுக்கான மருந்தா இந்த கடல் பாசி இருக்குது. இதெல்லாம் விடுங்க, எக்ஸசைஸ் நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்றவங்க எப்பயுமே முட்டை சாப்பிடுவாங்க இல்லையா? இந்த முட்டையில இருக்கிற ஈக்குவலான புரோட்டீன் சத்து கடல் பாசிகள்லையும் இருக்குது. அதனால நம்ம சாப்பிட்றதோட சேர்த்து நம்மளுடைய குழந்தைகளுக்கும் உணவு பழக்கத்துல அடிக்கடி இந்த கடல் பாசிகளை கொடுத்து பழக்கணும். நம்ம எவ்வளவு வேணாலும் உயர்தர உணவுகளை சாப்பிடலாம், எவ்வளவு அதிகமானாலும் சாப்பிடலாம், ஆனா அதே உணவுகளை நம்ம வீணடிக்கும் பொழுது ஒரு பாடல் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரணும். அது என்ன பாட்டு அப்படின்னா, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், பசியால் இழைத்தே வீடுதோர் இறந்தும் பசியராதயர்ந்த வெற்றரை கண்டுளம் பதைத்தேன் அப்படின்னு வள்ளலார் பாடியிருப்பாரு. இந்த பாட்டையும் இதோடைய பொருளையும் உணர்ந்து நம்ம செயல்படணும். எப்பயுமே உணவை நம்ம வீணடிக்கிறதுக்கு முன்னாடி மற்றவங்களையும் யோசிக்கணும். நம்ம சாப்பிட்ற மாதிரியே அவங்களும் சாப்பிடணும். நம்மளுக்கு கிடைக்கிற அதே சத்துக்கள் அவங்களுக்கும் கிடைச்சு அவங்க பசியாறணும் அப்படின்ற உயரிய எண்ணத்தோட நம்ம உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கான சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியை நான் நிறைவு பண்ணிக்கிறேன். இதே மாதிரியே அருமையான கருத்துக்களோட உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நாத்தி போன். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி. மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 9:00. தமிழர் பெருமைய போன்ல ஸ்டேட்டஸா வச்சா மட்டும் போதுமா? நல்ல தமிழையும் பேசணும்ல. நல்லா பேசணும்னா தமிழ்ல நல்லா வாசிக்கணும். நம்ம பகுதி மாணவ மாணவிகளோட வாசித்தல் திறனை ஊக்குவிக்க வரும் June 27 கடல் ஓசை FM அலுவலகத்தில் தமிழ் வாசித்தல் போட்டி நடக்க போகுது. இந்த வாசிப்பு போட்டியில 3ம் வகுப்புல இருந்து 8ம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற மாணவ மாணவிகள் கலந்துக்கலாம். பிழை இல்லாம சிறப்பா வாசிக்கிற மாணவ மாணவியருக்கு சிறப்பு பரிசும் இருக்கு. கலந்துக்க விரும்புறவங்க வர June 26 7044439993 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்ல கடல் ஓசை அலுவலகத்துக்கு நேரில் வந்தோ முன்பதிவு செஞ்சுக்கலாம். முன்பதிவு முக்கியம். தமிழில் வாசிப்போம், தமிழை நேசிப்போம்.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 7 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 15 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4.
3: அன்பான உள்ளங்கள் கேட்க வந்திருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 அலை பாயுதே நிகழ்ச்சி. அடுத்த 1 மணி நேரம் நம்ம கேட்க இருக்கிற கதை பேரு ரேவதி பாலு எழுதின இலைக்கவா கொழுக்கவா. நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா. மகாலிங்கத்துக்கு ரொம்ப அவமானமா போச்சு. எல்லாம் அவரா தேடி வரவழைச்சுக்கிட்டதுதான். சங்கர் அவரு மல்லு கட்டி தன்னோட வீட்டுக்கு ஒரு வழியா கூட்டிட்டு வந்துட்டாரு. மகாலிங்கம் கொடுத்த காஃபி டிஃபன் எல்லாத்தையும் சங்கர் நல்லா திருப்தியா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அமைதியா போக வேண்டிதானே, ஒரு வார்த்தைய நறுக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்படி சங்கர் சொன்னது மகாலிங்கத்துக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. அப்புறம் மகாலிங்கம் அண்ணன், உங்களுக்கு தான் ஒரு கஷ்டமும் இல்லையே, அப்புறம் ஏன் உங்க வீட்டுக்காரம்மா இப்படி மெலிஞ்சு போயிருக்காங்க? சாப்பாட்டே கண்ணில பாக்காத மாதிரி இப்படி வத்தலா இருக்காங்களே. உங்க மனைவி எனக்கு ஒரு விதத்துல தங்கச்சி முறை வேணும், அதான் உரிமையில பேசுறேன், எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. சரி நான் வரேன் அப்படின்னு பட்டும் படாமலும் சங்கர் பேசிட்டு போகும்போது மகாலிங்கத்துக்கு சுருக்கென்று இருந்துச்சு. சங்கரை வழி அனுப்பிட்டு வீட்டுக்குள்ள நுழைஞ்சவரு சாவித்ரி சாவித்ரி அப்படின்னு தன்னோட மனைவிய கூப்பிட்டபடி வீட்டுக்குள்ள வந்தார். என்னமோ ஏதோன்னு படபடப்போட சாவித்ரி கிச்சனை விட்டு வெளியில வந்தாங்க. தன்னோட மனைவிய ஏற இறங்க மகாலிங்கம் பார்த்தாரு. அவர் அப்படி நிக்க வச்சு ஏற இறங்க பார்க்கும் போது, சாவித்ரிக்கே என்னாச்சு நம்ம வீட்டுக்காரருக்கு, ஏன் இப்படி வித்தியாசமா நடந்துக்கிறாரு அப்படின்னு இருந்துச்சு. என்னங்க திடீர்னு நிக்க வச்சுலாம் பாக்குறீங்க? கேள்வி கேட்காத சாவித்ரி, கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. நமக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? 30 வருஷம் ஆகுது. நம்ம பொண்ணு இருக்காளே ஸ்வேதா, அவளுக்கு என்னங்க இப்போ? கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. அவ இப்ப காலேஜ்ல ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கா. இதெல்லாம் எனக்கு தெரியாதா? ஏன் நீங்க இன்னைக்கு வித்தியாசமா பேசுறீங்க? உங்களுக்கு முதல்ல என்னாச்சுங்க? இங்க பாரு, இந்த 30 வருஷத்துல உன்னோட தோற்றத்துல நீ ஏதாவது மாறுதல கண்டுபிடிச்சிருக்கியா? இல்லவே இல்லைங்க. அன்னைக்கு பார்த்த மேனிக்கு அழிவில்லாம இருக்கேன்னுதான் எங்க சொந்தக்காரவங்க எல்லாருமே சொல்றாங்க. அறியாத அந்த சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்தப்போ எப்படி இருந்தனோ அப்படியேதான் இன்னைக்கும் இருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே சொல்லுவாங்களே. ஒரு துளி கூட எனக்கு உடம்பு ஏறலன்னு எங்க அம்மாவே சொல்லிருக்காங்களேங்க. கதையெல்லாம் அதுக்கப்புறம் என்ன ஆக போதுன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். இதமான பாடல்களை தொடர்ந்து என்ன செருங்க.

0: என்னதான் ஓடி ஓடி உழைச்சாலும் கா காசு கையில நிக்க மாட்டுக்கு. என் குடும்பத்தோட எதிர்காலத்தை நினைச்சாலே நெஞ்செல்லாம் படபடன்னு வருது.
1: என்ன பயப்படணும், அதான் இந்திய அஞ்சல் துறையோட கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு திட்டத்துல நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் சேர்த்து குறைஞ்சபட்சமா 10,000 ரூபாயில இருந்து அதிகபட்சமா 10,00,000 ரூபாய் வரைக்கும் பாலிசி எடுக்கலாமே. பாலிசி தொடங்கின நாள்ல இருந்தே லைஃப் இன்சூரன்ஸ் கவர் ஆகிரும். பிரீமியம் செலுத்துற காலத்தை நாமளே நிர்ணயிச்சுக்கலாம். நீங்க கட்டுற பிரீமியம் தொகைக்கு GST கிடையாது, வருமான வரி விலக்கும் இருக்கு. அதோட சேர்த்து குறைஞ்ச பிரீமியத்தோட அதிக போனஸும் கூட கிடைக்கும். பிரீமியம் செலுத்தி முடிஞ்சோன்ன நாம நிர்ணயிச்ச தொகைய போனஸோட திரும்ப வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துக்கான கணக்கு தொடங்குறது, தங்க மகனுக்கு PPF கணக்கு தொடங்குறதுன்னு அஞ்சலகத்துல நம்ம குடும்பத்தோட சேமிப்பு அதிகப்படுத்தி எதிர்காலத்தை பாதுகாப்பா வச்சுக்கலாம்.
2: தற்போது ராமநாதபுர கோட்டத்தில் உள்ள அனைத்து அஞ்சலகங்களிலும் அஞ்சல் ஆயுள் காப்பீட்டிற்கான சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. அனைவரும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். ஆனந்தமாக வாழ இன்றே சேருங்கள் அஞ்சல் ஆயுள் காப்பீட்டு திட்டத்தில்.
3: சம்மர்னா ஹாட் கூல் ரூஃப் டைல் வாங்கி அதை சமாளிக்க அனுஜ் ஸ்டைல்ஸ் மால் தான் சரியான ஸ்பாட். அனுஜ் ஸ்டைல்ஸ் மால்.
2: இந்த ஜூன் மாதத்தை கொண்டாடுங்க ஆனமலைஸ் டொயோட்டாவின் ஜிலு ஜிலு ஆஃபர்ஸோட குறைந்த வட்டி விகிதம். எந்த மாடல் காரையும் டொயோட்டா காருடன் எக்ஸ்சேஞ்ச் செய்யும் வசதி. இது மட்டுமா, உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேல்யூவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங், நிறைய எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் இருக்கு. ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல், அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ரூமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலைஸ் டொயோட்டாவை அணுகவும். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8 0127 99 000.
0: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
4: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
5: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
6: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.

அப்படியே இருக்கியே, அத கேக்குறேன், உங்களுக்கு என்ன ஆச்சுங்க திடீர்னு அப்படின்னு சொன்னபடியே சாவித்திரி அவங்க வீட்டுக்காரரு கிட்ட வந்து நின்னாங்க. இங்க பாருங்க, சம்பந்தமே இல்லாம என்னென்னவோ கேட்டுட்டு இருக்கீங்க. பொழுது போலனா மார்க்கெட் வரைக்கும் போய் காய்கறி பழம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா எனக்கும் ஒத்தாசையா இருக்கும். இல்லன்னா இருக்கவே இருக்கு ஈபி பில்லு, போய் அதை கட்டிட்டு வரீங்களா? எனக்கும் வேலை மிச்சமாகும். எனக்கு இன்னைக்கு தலைக்கு மேல வேலை கிடக்கு, ஆளை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கிச்சனுக்குள்ள போயிட்டாங்க. மகாலிங்கத்துக்கு பேப்பர் படிக்கிற நிலைமையோ இல்ல ஈபி பில் கட்டுற மனநிலையோ இல்ல. சரி மார்க்கெட்டுக்காச்சும் போவோம் அப்படின்னு நினைச்சபடி மகாலிங்கம் ஒரு பெரிய துணிப்பை எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டுக்கும் கிளம்பிட்டார். அங்க போனதும் முதல்ல கண்ணில் படக்கூடிய காய்கறிகள் எல்லாத்தையும் வாங்கினார். அந்த மார்க்கெட்ல இருந்த எல்லா காய்கறிகளும் நல்ல ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. பார்க்கும் போதே வாங்கணும்ன்ற ஆசை அதிகமா வந்துச்சு. அந்த காய்கறிகளை பார்க்கும் போதே கண்ணுக்கு இதமா இருந்துச்சு. தக்காளி வெங்காயம் பச்சை மிளகான்னு என்னென்ன காய்கறிகள் வாங்கணுமோ எல்லாத்தையும் வாங்கி அந்த பைக்குள்ள போட்டுக்கிட்டாரு. அப்படியே ஒவ்வொரு கடையா பாத்துட்டு போகும்போது முருங்கைக்காயும் கொத்தவரங்காயும் அவரோட கண்ணில பட்டுச்சு. மகாலிங்கத்தோட மனசுல அந்த காய்கறிகளை பார்க்கும் போது அவர் மனைவி தான் ஞாபகத்துக்கே வந்தாங்க. அதுக்கப்புறம் முறைச்சபடியே அந்த காய்கறிகளை வாங்காம பூசணிக்கா உருளைக்கிழங்குன்னு கனமான காய்கறிகளை வாங்குறதுக்கு போயிட்டாரு. அன்னைக்குன்னு இல்ல, அடுத்த நாளும் அவருக்கு ஆபீஸ்ல வேலையே ஓடல. சங்கர் மகாலிங்கத்துக்கு சொந்தக்காரவர் மட்டும் கிடையாது, ஒரே இடத்துல ஒன்னா வேலை பாக்குறவரும் கூட. அன்னைக்கு சங்கர் சாதாரணமா சொன்ன விஷயம் இப்ப வரைக்கும் மகாலிங்கத்தோட மனச குடைஞ்சபடி இருந்துச்சு. ஏன் சொன்னா, எதுக்கு சொன்னா, என்ன காரணத்துக்கு சொன்னான்னு அவருக்குள்ளேயே 10,000 கேள்விகளை கேட்டபடி உட்கார்ந்திருந்தாரு. அவரால வேலை கூட சரியா பார்க்க முடியல. எப்படியோ அந்தா இந்தான்னு சாயந்தரமும் ஆச்சு. ஒரு முடிவுக்கு வந்தவரா ஏதேதோ சாமான்கள் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கும் போயிட்டாரு. கடையெல்லாம் அதுக்கப்புறம் என்ன ஆக போதுன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். அலைபாயுதே நிகழ்ச்சிய கடல் ஓசை FM 90.4 கேட்டுட்டு இருக்கிறோம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4. அலைப்பாயுதே நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா. வீட்டுக்கு வந்த முத வேலையா பை நிறைய தான் வாங்கிட்டு வந்த ஜாமான்கள் எல்லாத்தையும் ஹால்ல நல்லா பரப்பி வச்சாரு. சாவித்ரி, சாவித்ரின்னு நல்ல சத்தமா கூப்பிட்டாரு. என்னங்க, ஏன் இப்படி கத்துறீங்க? என்ன இது, இத்தனை பொருளை வாங்கிட்டு வந்திருக்கீங்க, எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சாவித்ரி சொல்லிட்டு ஹால்ல பரப்பி வச்சிருந்த அந்த பொருட்கள் எல்லாத்தையும் விழி விரிய பாத்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்களோட கண்கள் ஆச்சரியத்துல விரிஞ்சு போனுச்சு. நல்ல பெரிய பெரிய சாக்லேட்டு, வெண்ண பொட்டலம், பாதாம், பிஸ்தா, முந்திரி, அப்புறம் உருளைக்கிழங்கு சிப்ஸ்னு உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு என்னென்ன உணவுகளை சாப்பிடணுமோ அது எல்லாத்தையும் வரிசை கட்டி வாங்கிட்டு வந்திருந்தார். இத்தனை நாளா தம் மேல இல்லாத அக்கறை ஒருத்தர் ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம் வந்துருச்சேன்றத நினைக்கும் போது சாவித்திரிக்கு ஒரு பக்கம் மனசுல சங்கடமா இருந்துச்சு. தன் வீட்டுக்காரர்கிட்ட மனசுல இருக்கிற எதையும் வெளியில காட்டாத மாதிரி, என்னங்க அதெல்லாம், நம்ம எங்கேயாச்சும் வெளியில போறோமா, யாரையும் பார்க்க போறோமா, வழக்கமா ரெண்டு பேரும் சேர்ந்து சொந்தக்காரவங்க வீட்டுக்கு போகும்போதுதான் ஸ்வீட்டு சாக்லேட்டு இதெல்லாம் வாங்கிட்டு போவோம், நம்ம இன்னைக்கு எங்கேயுமே போக போறதும் இல்ல, அதான் கேக்குறேன், நீங்க எதுவும் திடீர் பிளான் பண்ணீங்களா என்னன்னு. இங்க பாரு சாவித்ரி, நம்ம யாரையும் பார்க்க போகவும் இல்ல, நம்மள பார்க்க யாரும் இங்க வரப்போறதும் இல்ல, இதெல்லாம் உனக்குதான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்னில இருந்து இந்த மாதிரி நல்ல கொழுப்பு சத்துள்ள ஆகார வகைகள் எல்லாம் சாப்பிட வச்சு உன்னோட உடம்ப தேத்தி நல்ல உடல்வாக இருக்கிற ஒரு ஆளா மாத்த போறேன். அந்த சங்கருக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டயே சொல்லிட்டு போவான் நீ ஒல்லியா இருக்கேன்னு. மத்தவங்க நம்மள குறை சொல்ற மாதிரி நம்ம என்னைக்குமே இருக்க கூடாது. அதான் இதெல்லாம் உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு என்னங்க பிரச்சனை வந்துச்சு, நான் ஆரோக்கியமா சந்தோஷமா இருக்கேன், நான் ஒல்லியா இருக்கேன்னா அது என்னோட உடல் வாகு, அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க அப்படின்னு சாவித்ரி கேட்டதுக்கு உங்க வீட்டுக்காரரு என்ன பதில் சொன்னார் தெரியுமா? இதமான பாடல்கள் நேயர்களுக்காக வந்துட்டு இருக்கு. அலைப்பாயுதே நிகழ்ச்சிய கடல் ஓசை FM 90.4 கேட்டுட்டு இருக்கிறோம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. அலை பாயுதே நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா. இலைக்கவா கொழுக்கவா அப்படின்ற கதைய கேட்டுட்டு இருக்கிறோம். இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். இப்ப எனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இத்தனை பொருளையும் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. உங்க கண்ணு முன்னாடி குத்து கல்லாட்டம் தானே நிக்கிறேன். இது வரைக்கும் ஏதாச்சும் நோக்காடுன்னு சொல்லி நான் ஆஸ்பத்திரி பக்கம் போயிருப்பேனாங்க. நல்லா தானேங்க இருக்கும். இந்த உடல் ஆரோக்கியமே எனக்கு போதுங்க. நான் உடம்பு ஏத்தணும்னு என்னைக்குமே ஆசைப்பட்டது இல்ல. நான் இப்ப இருக்கிற அளவே போதும் எனக்கு. இங்க பாரு சாவித்ரி, குறுக்க குறுக்க பேசாத, அப்புறம் எனக்கு சரியான கோபம் வந்துடும் பாத்துக்கோ. நீ இப்படி இருக்கிறது எனக்கு சங்கடமா இருக்கு. யாரும் நம்மள குறை சொல்லக்கூடாது. நான் இப்ப வாங்கிட்டு வந்திருக்கிற எல்லாத்தையும் நல்லா சாப்பிடு. முடிய முடிய கேளு, நானே உனக்கு வாங்கி தரேன். என்ன சிரிக்கிற? நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். இதெல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் என்ன ஏதாச்சும் விளம்பரத்துக்கு போஸ்ட் கொடுக்கணுமா என்ன? மெலிந்திருக்கும் மெல்லியலாளர்களே, அன்று மெலிந்திருந்த என் உடல் இன்றைய தேதியில் இப்படி கொழு கொழுவென இருப்பதற்கு காரணம் இதோ என் அருகில் இருக்கும் என் கணவரே. இவர் போட்டுக் கொடுக்கும் திட்டப்படி ஆகார வகைகளை வாங்கி சாப்பிட்டு நீங்களும் பயனடைவீர். திட்டம் மட்டும் தான் இலவசம், ஆகார வகைகளை நீங்கள் தான் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட வேண்டும். அப்படின்னு நம்ம வேணா விளம்பரம் பண்ணுவோமா? நிறுத்துவோம் கேலிய. அவ கேக்குறப்போ என் மானமே போது. உனக்கு என்ன தெரியும்? அப்படி என்னங்க கேட்டாரு? அதான் சொன்னன்ல, அந்த சங்கர் அவன் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். அவன் தான் என் மனசுல குழப்பத்தை ஏற்படுத்தினான். யாரு? நம்ம சங்கர் அண்ணனா? ஆமா, அவனேதான். மனைவியை சரியா கவனிச்சுக்காதவன்னு என்ன சொல்லாம சொல்லிட்டு போயிட்டான். எனக்குள்ள மனசு குடைச்சலா இருக்கு. உனக்கு என்ன தெரியும் என்னோட மனவலி? இங்க இதெல்லாம் ஒரு விஷயமா? யாரோ சொன்னதுக்காக இத்தனை வருஷம் கழிச்சு என் உடம்புல சதை பிடிக்க போதா என்ன? நான் இப்படி இருக்கிறதாங்க எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த பேச்செல்லாம் எனக்கு வேணாம். 10 நாள்ல கணிசமா எனக்கு மாறுதல் தெரியணும். வெளியில போகும்போது யாரும் என்ன கேலியா பேசிடக்கூடாது. இங்க யாரும் சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இல்ல. நான் நல்லா வேலை பாக்குறேன், நல்லா சாப்பிடுறேன், என் குடும்பத்தையும் நான் நல்லா பாத்துக்கிறேன். அதுல நான் எந்த குறையும் யாருக்கும் வச்சதில்ல. அப்படி இருக்கும்போது மத்தவன் எப்படி என்ன குறை சொல்ல முடியும் அப்படின்னு சொன்ன மகாலிங்கம் கோபத்தோட அங்கிருந்து போயிட்டாரு. அன்னில இருந்து சாவித்திரிக்கு மனசுல நிம்மதியே இல்லாம போச்சு. கண்ட நேரத்துல எதையாச்சும் வாங்கிட்டு வந்து அதை சாப்பிடு இதை சாப்பிடுன்னு சொல்லி உயிர் எடுக்கிற கணவனுக்கு பயந்து பயந்து கொடுத்ததை சாப்பிட்டது போக உடம்புக்கு ஒத்துக்காம 2 நாள்ல அஜீரண கோளாறும் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் வாந்தி வந்துச்சு. சாவித்ரி தன்னோட மன கஷ்டத்தையும் உடல் கஷ்டத்தையும் வெளியில சொல்லவே இல்ல. தன் பெத்த பொண்ணு கிட்ட கூட சொல்லாம அவங்க மூடி மறைச்சிட்டாங்க. இந்த பிரச்சனையில இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம சாவித்ரி ரொம்ப குழப்பத்துல இருந்தாங்க. கடைசியா தான் உங்களுக்கு ஒரு தெளிவான முடிவும் கிடைச்சிச்சு. அது என்ன முடிவு, கதையில அதுக்கப்புறம் என்ன ஆகிருக்கும்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். இதயம் தொடும் பாடல்கள் நேயர்களுக்காக வந்துட்டு இருக்கு. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அன்பு உள்ளங்கள் கூட கதை சொல்லிட்டு இருக்கிறது சுல்தானா.

0: என்னதான் ஓடி ஓடி உழைச்சாலும் கா காசு கையில நிக்க மாட்டுக்கு. என் குடும்பத்தோட எதிர்காலத்தை நினைச்சாலே நெஞ்செல்லாம் படபடன்னு வருது.
1: என்ன பயப்படணும்? அதான் இந்திய அஞ்சல் துறையோட கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு திட்டத்துல நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் சேர்த்து குறைஞ்சபட்சமா 10,000 ரூபாயில இருந்து அதிகபட்சமா 10,00,000 ரூபாய் வரைக்கும் பாலிசி எடுக்கலாமே. பாலிசி தொடங்கின நாள்ல இருந்தே லைஃப் இன்சூரன்ஸ் கவர் ஆகிரும். பிரீமியம் செலுத்துற காலத்தை நாமளே நிர்ணயிச்சுக்கலாம். நீங்க கட்டுற பிரீமியம் தொகைக்கு GST கிடையாது, வருமான வரி விலக்கும் இருக்கு. அதோட சேர்த்து குறைஞ்ச பிரீமியத்தோட அதிக போனஸும் கூட கிடைக்கும். பிரீமியம் செலுத்தி முடிஞ்சோன்ன நாம நிர்ணயிச்ச தொகைய போனஸோட திரும்ப வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துக்கான கணக்கு தொடங்குறது, தங்க மகனுக்கு PPF கணக்கு தொடங்குறதுன்னு அஞ்சலகத்துல நம்ம குடும்பத்தோட சேமிப்பு அதிகப்படுத்தி எதிர்காலத்தை பாதுகாப்பா வச்சுக்கலாம்.
2: தற்போது ராமநாதபுர கோட்டத்தில் உள்ள அனைத்து அஞ்சலகங்களிலும் அஞ்சல் ஆயுள் காப்பீட்டிற்கான சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. அனைவரும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். ஆனந்தமாக வாழ இன்றே சேருங்கள் அஞ்சல் ஆயுள் காப்பீட்டு திட்டத்தில்.
3: சம்மர்ல குளுகுளனே இருக்க அனுஜ் ஸ்டைல்ஸ் மாலோட கூல் ரூஃப் டைல் வாங்குங்க. அனுஜ் ஸ்டைல்ஸ் மால்
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4.
6: இளைக்கவா கொழுக்கவா அப்படின்ற கதைய அலை பாயுதே நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கிறோம். உடம்புக்கு முடியாம போகவும் சாவித்திரிக்கை அவங்க வீட்டுக்காரர் கொடுக்கற குடச்சல்ல இருந்து எப்படி தப்பிக்கலான்ற எண்ணம் மட்டும்தான் தெளிவா இருந்துச்சு. எப்ப தனக்கு முடியாம போச்சோ அண்ணில இருந்து அவர் வாங்கிட்டு வர பொருட்கள் எல்லாத்தையும் சாப்பிடாம ஒரு இடத்துல யார் கண்ணுக்கும் தெரியாம மறைச்சு வச்சுக்கிட்டே வந்தாங்க. தம் மனைவியோட உடல் வாகுல எந்த மாற்றமும் தெரியாம இருக்கும் போது மகாலிங்கத்துக்கு சந்தேகமும் வந்துச்சு. 10 நாட்களும் அப்படி இப்படின்னு ஓடிருச்சு. மகாலிங்கம் அவர் மனைவி கிட்ட எந்த மாறுதலும் தெரியாம இருக்கிறதுனால, ஒருவேளை தினம் தினம் பாத்துட்டே இருக்கிறதுனால நம்ம கண்ணுக்கு எதுவும் தெரியலையோ என்னவோ அப்படின்னு நினைச்சு அவர் மனச அவரே சமாதானப்படுத்திக்கிட்டார். அன்னைக்கு எதிர்ச்சையா சாவித்திரியோட அம்மா அவங்கள பாக்குறதுக்காக வந்திருந்தாங்க. கிச்சன்ல பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருந்த சாவித்திரி அவங்க அம்மாவை பார்த்ததும் அன்போட கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க.
7: மா, உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு, உன்னை பார்க்கும் போதாமா எனக்கு நிம்மதியா இருக்கு.
8: ஏண்டி என்னாச்சு?
7: ஒன்னும் இல்லம்மா, ஸ்வேதா காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கா. சின்ன வயசுல இதுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்க கூடாதுன்னு சொல்றது.
8: ஏண்டி என்னாச்சு?
7: இல்லம்மா, ஒருவேளை எனக்கு ஒரு 20 வயசுலயோ 23 வயசுலயோ கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்திருக்குமோன்னு நினைக்கிறேன். சின்ன பிள்ளையிலயே கல்யாணம் பண்ணி கொடுத்தனால இப்ப பாக்குற எல்லாரும் ஸ்வேதா ஏன் பொண்ணான்னு கேக்குறாங்க. அவ காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கான்னு சொன்னா என்ன, உங்க பொண்ணு காலேஜ் படிக்கிறாளா அப்படின்னு கேக்குறாங்க. நீ இப்படி எல்லாம் பேச மாட்டியே, உனக்கு என்ன ஆச்சு?
8: ஒண்ணும் இல்லம்மா, மனசுக்கே சங்கடமா இருக்கு.
7: நான் இவ்வளவு கேக்குறேன், நீ எதுவுமே சொல்லாம இருக்க.
8: அது சரி, ஏன் இப்படி அநியாயத்துக்கு இழைச்சு போயிருக்க?
7: உடம்பு சரியில்லையா, எனக்கு சொல்லி அனுப்ப கூடாதாடி.
8: அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நல்லா தான் இருக்கேன்.
7: நான் கேட்ட கேள்விக்கே நீ பதில் சொல்லல. எனக்கு விவரமே இல்லாத சின்ன வயசுல ஏன் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த?
8: அப்படி இல்லம்மா, நான் படிக்காத ஆள்ல,
7: அக்கம் பக்கத்துல உள்ளவங்க சொந்தக்காரவங்க சொல்றாங்கன்னு சொல்லி உனக்கும் நல்ல வாழ்க்கை அமைஞ்சிச்சுன்னா எனக்கும் திருப்தின்னு நினைச்சுதான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். வீட்டுக்கு ஒரே பொண்ணா வேற இருக்க, பாரம் குறைஞ்சிருமேன்னு நினைச்சேன். மத்தபடி இந்த அம்மாவோட மனசுல உன் வாழ்க்கைக்கு சிரமத்தை ஏற்படுத்தணும்னு எந்த எண்ணமும் இல்லம்மா. நீ பேசுறத பாக்கும் போதே குடும்பத்துல ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன், இதனால அம்மா கிட்ட சொல்லு.
8: இப்ப அது கூட பிரச்சனை இல்லம்மா, ஆனா இப்ப உன் மருமக புது பிரச்சனையெல்லாம் கொண்டு வந்திருக்காரு.
7: அவருக்கு என்னாச்சு அப்படின்னு சாவித்திரியோட அம்மா கேட்டதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த பிரச்சனைய தெளிவா அவங்க அவங்க அம்மா கிட்ட சொன்னாங்க.
8: அது சரி, இவ்ளோ நடந்திருக்கா? அவர் தினமும் வாங்கிட்டு வந்ததெல்லாம் நீ சாப்பிடலன்னா அப்ப என்னடி பண்ண?
7: ஒன்னும் வேஸ்ட் ஆகலம்மா, வெண்ணெய தினமும் உருக்கி இப்ப 2 மாசத்துக்கு நெய்யா டப்பால வச்சிருக்கேன். இந்த வருஷம் முழுக்க பண்டிகைக்கு முந்திரி, பாதாம், பிஸ்தா இது எதையுமே கடையில வாங்க வேண்டிய அவசியமே இல்ல. பழம், ஸ்வீட்டுன்னு நிறைய இருக்கு, அதெல்லாம் வேஸ்ட் ஆகாம ரொம்ப நாளா பாக்க போகணும் இருந்த உறவுக்காரவங்க வீட்டுக்கெல்லாம் போய் அவங்களெல்லாம் பாத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கேன். ஒரு விதத்துல அதுவும் உபயோகப்படுது இல்லமா, அவர் வாங்கிட்டு வந்ததும் வேஸ்ட் ஆகாம யூஸ் ஆயிக்குது இல்ல. இத்தனை வயசுக்கு அப்புறம் அதெல்லாம் சாப்பிட்டா எனக்கு ஒத்துக்கமான அவர் கொஞ்சமாச்சும் யோசிச்சாரா அப்படின்னு சாவித்திரி பேசும்போது அவங்க வீட்டுக்காரரு வெளியில நின்னு அது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தாரு. சரியான கோபம் அவருக்கு வந்துச்சு, பல்லெல்லாம் நிற நிறன்னு கடிச்சாரு. ஆமா, யாரு சொல்லி மாப்பிள்ள இப்படி ஆரம்பிச்சாரு? அதாமா, நம்ம ஒண்ணு விட்ட சித்தப்பா இருக்காரு, அவர் மகன் சங்கர் இருக்காருல, அவரு தாமா இதுக்கெல்லாம் காரணம். அவர் பாட்டுக்கு அமைதியானுக்கு போயிருந்தாருன்னா இத்தனை மன கஷ்டம் யாருக்குமே வந்திருக்காது. ஆனா அவர் இத பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம ஒரு சின்ன கலகத்தையே மூட்டிட்டு போயிட்டாரு. அவன்தான் காரணமா இந்த பிரச்சனைக்கெல்லாம். சரி விடு விடு, 110 பேர் இப்படிதான் இருப்பாங்க, எங்க போய் எப்படி பிரச்சனை ஏற்படுத்தலான்ற எண்ணம் தான் அவங்க மனசு முழுக்க இருக்கும். அந்த 10 பேருக்காக மிச்சம் இருக்கிற 90 பேரையும் நீ எழுந்துட கூடாதுல்ல. இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல, மனசுல எதையும் நினைச்சு குழப்பிக்காத. நீங்க பார், அம்மா உனக்கு எப்பவுமே நல்லதுக்கு தான் சொல்லுவேன். உடல் வாகுன்றது நம்மளுக்கு இயற்கையாவே அமைஞ்ச ஒரு விஷயம். ஒருத்தவங்க குண்டா இருக்கிறதும் ஒல்லியா இருக்கிறதும் கடவுளோட இயற்கை படைப்பு, அது யாரும் குறை சொல்லவே முடியாது. உன் வீட்டுக்காரர் அப்படி சொன்னாருன்னா அவர்கிட்ட முதல்ல போய் தெளிவா சொல்லு. நான் கொஞ்சம் பருமன் ஆகணும்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுக்கறீங்கல்ல, நீங்க கொஞ்சம் உடம்ப குறைச்சுக்கிட்டீங்கன்னா நம்மளோட கடைசி காலத்துல எந்த உபாதையும் இல்லாம நம்ம ஆரோக்கியமா இருக்கலாங்கன்னு நல்லா சிரிச்சுக்கிட்டு மனசுல எந்த சங்கடமும் இல்லாம அவர்கிட்ட வெளிப்படையா பேசிருடி. உன்ன நல்ல மாப்பிள்ள புரிஞ்சுப்பாரு. நீ குண்டாகணும்னு அவர் நினைக்கிறாருல, அதே மாதிரி அவர் கொஞ்சம் ஒல்லியாகணும்னு நீ சொல்லிப்பாரு. அம்மா, நான் எப்படிமா போய் சொல்ல முடியும், கோவத்துல ஏதாச்சும் காச்சு மூச்சுன்னு கத்திர போறாரு. இங்க பார், கணவன் மனைவின்றது கடைசி வரைக்கும் நிலைச்சிருக்க கூடிய பந்தம். ஒரு கணவனுக்கு எப்படி மனைவி கிட்ட எல்லா உரிமையும் இருக்கோ அதே மாதிரி ஒரு மனைவிக்கும் அவங்க கணவன் கிட்ட எல்லா உரிமையும் இருக்கு. திட்டலாம், பாசமா பேசலாம், பண்றது தப்புனா வெளிப்படையா சொல்லி புரிய வைக்கலாம், அதுல எந்த தப்பும் இல்ல. சரிம்மா, நான் சொல்லி பாக்குறேன் அவர்கிட்ட. திரும்ப ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா உனக்கு நான் போன் பண்றேன், எனக்கு துணைக்கு மட்டும் வந்துருமா. அடிப்போடி, உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியல, மாப்பிள்ள அப்படிலாம் தப்பா எடுத்துக்க மாட்டாரு, அவர் நல்ல மனுஷன், நீ சொல்லிப்பார் அப்படின்னு சாவித்திரியோட அம்மா சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அவங்க மக வீட்டுல இருந்துட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. சாயந்தரம் 1:30 இருக்கும். காஃபி போட்டு அவங்க வீட்டுக்காரருக்கு கொடுக்கறதுக்காக சாவித்திரி வாசல் கிட்ட போனாங்க. காஃபி கப்ப வச்சுட்டு சிரிச்ச முகத்தோட அவங்க வீட்டுக்காரரை பார்த்து, எங்க அம்மா வந்தாங்க, உங்களை கேட்டதா சொன்னாங்க, நீங்க வேலையா இருந்தனால உங்களை என்னால கூப்பிட முடியல. நீங்க வாங்கிட்டு வந்ததெல்லாம் சாப்பிட்டுட்டேன், முடிய வர போது, புதுசா வேணா வாங்கி தரீங்களா? சாவித்திரி, உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிரு. இனிமே உன் மனச காயப்படுத்துற மாதிரி நான் என்னைக்குமே பேச மாட்டேன். எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு பண்ணுன்றதுக்காக மத்தவங்களோட மனசு சூழல் இது எதையுமே சரியா புரிஞ்சுக்காம நான் என்னென்னவோ பண்ணிட்டேன்ல, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு சாவித்திரி. இனிமேனா அப்படி யாரும் சொன்னாங்க அதனாலதான் நான் பண்றேன்னு சொல்லி உனக்கு எந்த குடைச்சலையும் கொடுக்க மாட்டேன். அத்தை பேசின எல்லாத்தையும் நானும் கேட்டேன். எதிர்ச்சியா எனக்கு வீட்டுல ஒரு வேலை இருந்துச்சு, அதனால ஆபீஸ்ல இருந்து பாதியிலே கிளம்பி வந்துட்டேன். அத்தை பேசின ஒவ்வொன்னும் நான் பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு புரிய வச்சுச்சு. இனிமே இப்படின்னா நடந்துக்கவே மாட்டேன். ஒவ்வொரு கணவனுக்கும் அவனோட மனைவி அழகான தேவதை தான், பாக்குற பார்வையில தான் இங்க எல்லாமே இருக்கு. அழகுன்றது எது தெரியுமா? உடல் வாகுலையோ தோற்றத்திலேயோ நிறத்திலேயோ இல்ல, கடைசி காலம் வரைக்கும் நம்மள நல்லா பாத்துக்கிற அந்த உறவுலதான் இருக்கு. அப்படி பார்க்கும் போது நீ எல்லாம் எனக்கு கடவுள் கொடுத்த வரம், அந்த நன்றியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு மகாலிங்கம் பேசும்போது சாவித்திரிக்கு நம்ம வீட்டுக்காரரா எப்படி பேசுறாரு அப்படின்னு இருந்துச்சு. கதை இனிதே நிறைவடைஞ்சிருச்சு. இன்னைக்கு நம்ம கேட்ட கதை அன்பு உள்ளங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இதே போல இன்னொரு நல்ல கதையில அன்பு உள்ளங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறது சுல்தானா, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 10:00. தமிழர் பெருமைய போன்ல ஸ்டேட்டஸா வச்சா மட்டும் போதுமா? நல்ல தமிழையும் பேசணும்ல. நல்லா பேசணும்னா தமிழ்ல நல்லா வாசிக்கணும். நம்ம பகுதி மாணவ மாணவிகளோட வாசித்தல் திறனை ஊக்குவிக்க வரும் June 27 கடல் ஓசை எஃப்எம் அலுவலகத்தில் தமிழ் வாசித்தல் போட்டி நடக்க போகுது. இந்த வாசிப்பு போட்டியில 3ம் வகுப்புல இருந்து 8ம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற மாணவ மாணவிகள் கலந்துக்கலாம். பிழை இல்லாம சிறப்பா வாசிக்கிற மாணவ மாணவியருக்கு சிறப்பு பரிசும் இருக்கு. கலந்துக்க விரும்புறவங்க வர June 26 7044439 3999 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்ல கடல் ஓசை அலுவலகத்துக்கு நேரில் வந்தோ முன்பதிவு செஞ்சுக்கலாம். முன்பதிவு முக்கியம். தமிழில் வாசிப்போம், தமிழை நேசிப்போம்.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 7 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 15 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4

0: செய்தி சொல்லட்டா?
1: நாட்டு நடப்புகள், அரசியல், வணிகம் மற்றும் விளையாட்டு செய்திகள். இனி நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 ஆகாசவாணியின் செய்திகளை நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 காலை 8 மணிக்கும் காலை 9 மணிக்கும் கேட்டு பயன்பெறுங்கள். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: அக்கா கொரியர் வந்திருக்கு.
1: ஆ தேங்க்ஸ் பா. ஏய் தம்பி நில்லுப்பா, பாக்ஸ்ல வர பேப்பர் தான் இருக்கு, ஆர்டர் பண்ண பொருளை காணோம்.
0: போச்சா?
1: என்னப்பா 70% டிஸ்கவுண்ட்னு ஒரு வாட்ச் ஆர்டர் போட்டிருந்தேன், இது என்ன?
0: அக்கா இதுதான் இப்ப புது ட்ரெண்ட், சைபர் கிரைம், ஆன்லைன் மோசடி. இதுக்கு தான் அக்கா மலிவான விலையில எப்படி இவ்வளவு சீப்பா கிடைக்குதுன்னு யோசிக்காம பொருட்களை ஆர்டர் பண்ண கூடாது.
2: அறிமுகம் இல்லாத புதிய இணையதளத்தில் சென்று குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கும் என்று நம்பி அதில் இருக்கும் செல்போன் எண் மற்றும் லிங்கில் சென்று பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்போம்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஆப்ல வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கிடைச்சிட்டு
1: இருக்கு.
2: முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அப்பா சித்தி மாமா மச்சான் எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறது கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பான்னு தோணுதா? 10th 11th 12th மார்க் ஷீட்டு, இதுக்கு மேல படிக்கலன்னா அதுக்கான டிசி, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா, என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்தை, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை, அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலாம் வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டி விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான். ஆனா விசிட்டி விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க. அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனர் உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும். அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்ற சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சுது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 11 மணி. தமிழர் பெருமையை போன்ல ஸ்டேட்டஸா வச்சா மட்டும் போதுமா? நல்ல தமிழையும் பேசணும்ல. நல்லா பேசணும்னா தமிழ்ல நல்லா வாசிக்கணும். நம்ம பகுதி மாணவ மாணவிகளோட வாசித்தல் திறனை ஊக்குவிக்க வரும் June 27 கடல் ஓசை FM அலுவலகத்தில் தமிழ் வாசித்தல் போட்டி நடக்க போகுது. இந்த வாசிப்பு போட்டியில 3ம் வகுப்புல இருந்து 8ம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற மாணவ மாணவிகள் கலந்துக்கலாம். பிழை இல்லாம சிறப்பா வாசிக்கிற மாணவ மாணவியருக்கு சிறப்பு பரிசும் இருக்கு. கலந்துக்க விரும்புறவங்க வர June 26 7044439993 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்ல கடல் ஓசை அலுவலகத்துக்கு நேரில் வந்தோ முன்பதிவு செஞ்சுக்கலாம். முன்பதிவு முக்கியம். தமிழில் வாசிப்போம், தமிழை நேசிப்போம்.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 7 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 15 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்த, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை, அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலாம் வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டி விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயேவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான், ஆனா விசிட்டி விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க, அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனரு உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும், அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்ற வெளிநாடு போகும்போது மறக்காம எந்த கம்பெனிக்கு

முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது.

0: இன்னைக்கு கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போகுது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றது சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியாதான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டம் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மாலா மாலா இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுர காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்ட கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுர காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதை கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: என்ன வெயிலு, 5 நிமிஷம் வெளியே போயிட்டு வர முடியல. இப்படியே போச்சுன்னா நாம இந்த பூமியில வாழ முடியுமா என்ன?
1: முடியாதுப்பா, என்னால முடியாது.
0: இதுக்கெல்லாம் காரணம் இந்த பருவநிலை மாற்றம் தான்.
1: ஆமா, எங்க பார்த்தாலும் எல்லாரும் பருவநிலை மாற்றம் பத்தி தான் பேசுறாங்க. இந்த பருவநிலை மாற்றம்னா என்ன, எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா?
0: சொல்றேன் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பருவநிலை மாற்றம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க கேப்போம்.
1: வெயில் காலத்துல வெயில் அடிக்காம மழை பெய்யும், மழை காலத்துல வெயில் அடிக்கும், அதானே?
0: எல்லாருமே பொத்தாம் பொதுவா இப்படிதான் நினைக்கிறாங்க. நமக்கு கோடை காலம் மார்ச் ஏப்ரல் மே, மழைக்காலம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர், குளிர்காலம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி. இதுதானே நம்ம படிச்சது. ஏன், நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் இப்ப என்ன சொல்றாங்க, அவங்க காலத்துல எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி அந்தந்த சீசன்ல அது அது நடக்கும்னு. ஆனா இந்த காலத்துல எல்லாமே மாறிட்டுன்னு புலம்புறாங்க. அதாவது கடந்த 30 வருஷத்துல வெயில் காலம், மழைக்காலம், பனிக்காலம் இந்த சீசன்ல மாற்றம் வந்திருக்குல்ல, அதுதான் பருவநிலை மாற்றம். தினசரி நடக்கிற மாற்றங்களை வானிலை மாற்றம்னு சொல்லுவாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. இந்த பருவநிலை மாற்றத்தினால எல்லாமே அளவுக்கு அதிகமா தான் நடக்கும்.
1: எப்படி, புரியலையே.
0: அளவுக்கு அதிகமானா வெயில் அடிக்கும் போது இப்ப நமக்கு அடிக்கல அந்த மாதிரி அளவுக்கு அதிகமா வெயில் அடிக்கும், அளவுக்கு அதிகமா மழை பெய்யும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட துபாயில 1 வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சு தீத்துச்சு. மறக்குமா நெஞ்சம், அதிகமான பனி, இப்படி எல்லாமே அதிகமா தான் நடக்கும். இனிமே பேச்சே கிடையாது, பீச்சு தான். இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பருவநிலை மாற்றம்னா என்னன்னு.
1: புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு.
2: வருங்காலங்களில் இந்த பூமியில் நடக்க போகும் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாக இருக்க போவது பருவநிலை மாற்றம் தான் என்பதை புரிந்து கொள்வோம், விழித்துக் கொள்வோம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: போதும், நிறுத்து. வாழ எப்படி இருப்பா?

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் எந்திரிச்சிங்களா?
1: வாச தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது?
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உம்புக்கு வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் வெளியே விட போறேன்.
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட வம்புழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்குள்ள டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணணுங்கிற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை. ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது நள்ளிரவு 12 மணி. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 7 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 15 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. இன்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: காயம் பட்டா உடனே ஆறக்கூடிய உறுப்பு எது அப்படின்னு தெரியுமா? ஆனா அதுலதான் ஒரு விஷயமே, மொத்தம் 3 உறுப்பு இருக்குது. அதுல முதல் உறுப்புன்னு பார்த்தா கல்லீரல். இயற்கையாவே நம்மளுடைய கல்லீரல் ஒரு சூப்பர் பவர் உள்ள உறுப்பு. ஏதோ ஒரு காரணத்தினால 70% டேமேஜ் ஆகுது அப்படின்னு அதை வெட்டி எடுத்துட்டா கூட மறுபடியும் வளரக்கூடிய ஒரு திறமையுமே வச்சிருக்குது. ரெண்டாவதா இருக்கிறது கார்னியா. என்னடா வித்தியாசமான உறுப்பு பேரா இருக்கே அப்படின்லாம் யோசிக்க வேணாம். நம்மளுடைய கண் விழி படலம் தான். இதுல ஏதோ ஒரு சின்ன கீறல் விழுகுது அப்படிங்கிற பட்சத்துல 24-48 மணி நேரத்துக்குள்ளே சரியாகிருமா. மூணாவதா இருக்கிற மிக முக்கிய உறுப்புன்னு பார்த்தா அது நம்மளுடைய நாக்கு தாங்க. அதிக அளவுல இரத்த நாளங்களும் இரத்த ஓட்டமும் இருக்கிறதோட மட்டும் இல்லாம செல் வளர்ச்சி அதிகமான உமிழ்நீர் சுரப்பு இருக்கிறதுனால நாக்குல காயம் ஏற்பட்டா கூட தன்னைத்தானே சரி செஞ்சுக்க கூடிய ஒரு உறுப்பு அப்படின்னா அது நம்மளுடைய நாக்கு அப்படின்னே சொல்லலாம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை பழம் வாங்கிட்டு வர சொன்னாரு?
1: ரெண்டு.
0: மொபைலா மொபைலா? இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
1: ரெண்டு.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
1: ஹலோ, இப்ப எதுக்கு ரெண்டுன்னு பதில் வர்ற மாதிரி கேள்வி கேக்குறீங்க?
2: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு பட பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது இரவு 1 மணி. தமிழர் பெருமைய போன்ல ஸ்டேட்டஸா வச்சா மட்டும் போதுமா? நல்ல தமிழையும் பேசணும்ல. நல்லா பேசணும்னா தமிழ்ல நல்லா வாசிக்கணும். நம்ம பகுதி மாணவ மாணவிகளோட வாசித்தல் திறனை ஊக்குவிக்க வரும் June 27 கடல் ஓசை FM அலுவலகத்தில் தமிழ் வாசித்தல் போட்டி நடக்க போகுது. இந்த வாசிப்பு போட்டியில 3ம் வகுப்புல இருந்து 8ம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற மாணவ மாணவிகள் கலந்துக்கலாம். பிழை இல்லாம சிறப்பா வாசிக்கிற மாணவ மாணவியருக்கு சிறப்பு பரிசும் இருக்கு. கலந்துக்க விரும்புறவங்க வர June 26 7044439993 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்ல கடல் ஓசை அலுவலகத்துக்கு நேரில் வந்தோ முன்பதிவு செஞ்சுக்கலாம். முன்பதிவு முக்கியம். தமிழில் வாசிப்போம், தமிழை நேசிப்போம்.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 7 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 15 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. இன்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: வருஷம் எல்லாம் வசந்தம் மற்றும் ஜென்டில்மேன் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: இன்று வருஷமெல்லாம் வசந்தம் மற்றும் ஜென்டில்மேன் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மாலா மாலா இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்கிறாங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்ட கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

0: வேளா வேளா, இங்க கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோசை எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதுல காத்து எவ்வளவு போட்டிருக்குன்னு படிச்சு சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையில இருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்ல இருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காத்து வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா? நாளைக்கு
0: காத்து வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆபீஸ்ல டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான், காத்து கொஞ்சம் புயலாத்தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதா, ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே?
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தல?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலதுகையில அடிக்குதா இடதுகையில அடிக்குதா, இல்ல கன்னத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கன்னத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம் தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலையும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி, அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது. அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐசு வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பஸ வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம் வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கோமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: இன்று வருஷமெல்லாம் வசந்தம் மற்றும் ஜென்டில்மேன் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: என்ன வெயில், 5 நிமிஷம் வெளியே போயிட்டு வர முடியல. இப்படியே போச்சுன்னா நாம இந்த பூமியில வாழ முடியுமா என்ன?
1: முடியாதுப்பா, என்னால முடியாது.
0: இதுக்கெல்லாம் காரணம் இந்த பருவநிலை மாற்றம் தான்.
1: ஆமா, எங்க பார்த்தாலும் எல்லாரும் பருவநிலை மாற்றம் பத்தி தான் பேசுறாங்க. இந்த பருவநிலை மாற்றம்னா என்ன, எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா?
0: சொல்றேன் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பருவநிலை மாற்றம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க கேப்போம்.
1: வெயில் காலத்துல வெயில் அடிக்காம மழை பெய்யும், மழை காலத்துல வெயில் அடிக்கும், அதானே?
0: எல்லாருமே பொத்தாம் பொதுவா இப்படிதான் நினைக்கிறாங்க. நமக்கு கோடை காலம் மார்ச் ஏப்ரல் மே, மழைக்காலம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர், குளிர்காலம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி. இதுதானே நம்ம படிச்சது. ஏன், நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் இப்ப என்ன சொல்றாங்க, அவங்க காலத்துல எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி அந்தந்த சீசன்ல அது அது நடக்கும்னு. ஆனா இந்த காலத்துல எல்லாமே மாறிட்டுன்னு புலம்புறாங்க. அதாவது கடந்த 30 வருஷத்துல வெயில் காலம், மழைக்காலம், பனிக்காலம், இந்த சீசன்ல மாற்றம் வந்திருக்குல்ல, அதுதான் பருவநிலை மாற்றம். தினசரி நடக்கிற மாற்றங்களை வானிலை மாற்றம்னு சொல்லுவாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்னு இருக்கு. இந்த பருவநிலை மாற்றத்தினால எல்லாமே அளவுக்கு அதிகமா தான் நடக்கும்.
1: எப்படி, புரியலையே.
0: அளவுக்கு அதிகமானா வெயில் அடிக்கும் போது இப்ப நமக்கு அடிக்கல அந்த மாதிரி அளவுக்கு அதிகமா வெயில் அடிக்கும், அளவுக்கு அதிகமா மழை பெய்யும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட துபாயில 1 வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சு தீத்துச்சே, மறக்குமா நெஞ்சம், அதிகமான பனி, இப்படி எல்லாமே அதிகமா தான் நடக்கும். இனிமே பேச்சே கிடையாது, வீச்சு தான். இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பருவநிலை மாற்றம்னா என்னன்னு.
1: புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு.
2: வரும் காலங்களில் இந்த பூமியில் நடக்க போகும் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாக இருக்க போவது பருவநிலை மாற்றம்தான் என்பதை புரிந்து கொள்வோம், விழித்துக் கொள்வோம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: இன்று வருஷமெல்லாம் வசந்தம் மற்றும் ஜென்டில்மேன் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: விவரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 2:00. தமிழர் பெருமைய போன்ல ஸ்டேட்டஸா வச்சா மட்டும் போதுமா? நல்ல தமிழையும் பேசணும்ல. நல்லா பேசணும்னா தமிழ்ல நல்லா வாசிக்கணும். நம்ம பகுதி மாணவ மாணவிகளோட வாசித்தல் திறனை ஊக்குவிக்க வரும் June 27 கடல் ஓசை எஃப்எம் அலுவலகத்தில் தமிழ் வாசித்தல் போட்டி நடக்க போகுது. இந்த வாசிப்பு போட்டியில 3-ல் இருந்து 8-ல் வரைக்கும் படிக்கிற மாணவ மாணவிகள் கலந்துக்கலாம். பிழை இல்லாம சிறப்பா வாசிக்கிற மாணவ மாணவியருக்கு சிறப்பு பரிசும் இருக்கு. கலந்துக்க விரும்புறவங்க வர June 26 7044439993 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்ல கடல் ஓசை அலுவலகத்துக்கு நேரில் வந்தோ முன்பதிவு செஞ்சுக்கலாம். முன்பதிவு முக்கியம். தமிழில் வாசிப்போம், தமிழை நேசிப்போம்.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 7 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 15 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. இன்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: என்ன ராணி, உங்க வீட்டுல எல்லாரும் ஸ்வெட்டர் போட்டு சுத்துறீங்க? அனு ஸ்டைல்ஸோட கூல் ரூஃப் டைல் தான் காரணம். இது 85% சன்லைட் ரெஃப்ளெக்ட் பண்றதுனால வீட கூலா வச்சிருக்கு. ஜீரோ வாட்டர் லீக்கேஜ், ஆன்டி ஸ்லிப் சர்ஃபேஸ் னு ஆட் ஆன் அட்வான்டேஜ் கூடவே ஒண்ணுக்கு ஒன்னு ரெண்டுக்கு ரெண்டு சைஸ்லயும் கிடைக்குது.
1: அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: மாம்பழ தோட்டம்.

0: ஆஹா சம்சாரம் என்று சொல்லணும் நீயும் அளவோடு உள்ள வரணும் மாம்பழ தோட்டம் மல்லிகை கூட்டம் மணக்க வரும்
1: தெரிஞ்சுக்கலாமா நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: பனைமரத்துல இருந்து கிழங்கு பனங்காய் பதனி நுங்குன்னு ஏகப்பட்ட சாப்பிடுற பொருட்கள் கிடைச்சாலும் நிறைய பேருக்கு பிடிக்கிறதுன்னு பார்த்தா அது கருப்பட்டி தான். கருப்பட்டிய யூஸ் பண்ணி கருப்பட்டி காபி கருப்பட்டி அல்வா கருப்பட்டி பொங்கல்னு வகை வகையா செஞ்சு சாப்பிடுறோம். ஆனா அந்த கருப்பட்டி போலியா இல்லையான்னு எப்படி பார்த்து வாங்கணும்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரிஜினல் கருப்பட்டி நல்லா டார்க் ப்ரௌன் கலர்ல கொஞ்சம் கரடு முரடா தான் இருக்கும். அதே கலப்படம் செய்யப்பட்ட கருப்பட்டி அப்படின்னா பாக்குறதுக்கே நல்லா பளபளப்பான வகையில இருக்குமா. ரெண்டாவதா கலப்படம் செய்யப்பட்ட கருப்பட்டி ரொம்ப ஹார்டா இருக்கும். இதே ஒரிஜினல் கருப்பட்டி கொஞ்சம் டைட்டா அழுத்தி புடிச்சா கூட உடஞ்சு விழுந்துரும். மூணாவது அதோட சுவை. கலப்படம் செஞ்ச கருப்பட்டிய வாயில போட்ட உடனே அது அடிக்கிற மாதிரி வெறும் இனிப்பு மட்டும்தான் இருக்குமா. இதே ஒரிஜினல் கருப்பட்டி மிதமான இனிப்போட லைட்டா உப்பு சுவையும் சேர்ந்து வருமா. அதே சமயம் கொஞ்ச நேரம் வெளியே வச்சா கூட காத்துல பட்டு பிசு பிசுன்னு இருக்கும். இதெல்லாம் தான் கலப்படம் இல்லாத கருப்பட்டிய வாங்குறதுக்கான வழிகள்.
1: தெரிஞ்சுக்கலாமா நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியா அக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா? நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா.

எதையும் நினைக்காம வாங்கம்மா அருகிலே, எதையும் நினைக்காம வாங்கம்மா அருகிலே. முசாஃபிர் கானா என் முத்து முத்து மைனா, முசாஃபிர் கானா என் முத்து முத்து மைனா. இரவில் வந்த குருவிகளா, ஏ குட்டிகளா, படு குட்டிகளா இருந்து

0: பருவ பொண்ணுக்கு பழகும் கண்ணுக்கு பள்ளி அறையிலே பயமா பாம்புக்கு பருவ பொண்ணுக்கு பழகும் கண்ணுக்கு பள்ளி அறையிலே பயமா பாம்புக்கு பணியில் நிறைஞ்சாக்காகாது உடம்புக்கு பணியில் நிறைஞ்சாக்காகாது உடம்புக்கு
1: முசாஃபிரு கானா என் முத்து முத்து மைனா முசாஃபிரு கானா என் முத்து முத்து மைனா
0: இரவில் வந்த குருவிகளா ஏ குட்டிகளா படு சுட்டிகளா இருந்து

பெண்ணுது ஏமா இப்போது என்னம்மா தோணுது, அட ஏமா இப்போது என்னம்மா தோணுது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: உறவு சொல்ல ஒருவர் இன்றி வாழ்பவன், அவன் உலக வாழ்க்கை பள்ளியிலே மாணவன். இரவு வேளை அரசனாக போனவன், நெஞ்சில் இரக்கமுள்ள திருடனாக

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போனை சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏய் பிரியா, இங்க போட வேணாம், இங்க வா.
0: ஏய் சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கனோட வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படினா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனது யூஸ் பண்ணு, இல்லனா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிள யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏய் இதுல என்ன இருக்கு
2: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிள யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ, இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: பொது இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: சின்ன இதழ்கள், சிம்பவழக் கன்னங்கள், சிவந்த மேனி, செதுக்காத புற்சிலை, வண்ண விழி மலராதோ, வாய் திறந்து பேசாதோ, பள்ளி கொள்ள விட மாட்டேன் என்னுயிரே, எழுந்தென்னை பார் பார்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: திருவளர் செல்வியோ, திருவளர் செல்வியோ.

மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 3 மணி. தமிழர் பெருமைய போன்ல ஸ்டேட்டஸா வச்சா மட்டும் போதுமா? நல்ல தமிழையும் பேசணும்ல. நல்லா பேசணும்னா தமிழ்ல நல்லா வாசிக்கணும். நம்ம பகுதி மாணவ மாணவிகளோட வாசித்தல் திறனை ஊக்குவிக்க வரும் June 27 கடல் ஓசை எஃப்எம் அலுவலகத்தில் தமிழ் வாசித்தல் போட்டி நடக்க போகுது. இந்த வாசிப்பு போட்டியில 3ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற மாணவ மாணவிகள் கலந்துக்கலாம். பிழை இல்லாம சிறப்பா வாசிக்கிற மாணவ மாணவியருக்கு சிறப்பு பரிசும் இருக்கு. கலந்துக்க விரும்புறவங்க வர June 26 7044439 3999 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்ல கடல் ஓசை அலுவலகத்துக்கு நேரில் வந்தோ முன்பதிவு செஞ்சுக்கலாம். முன்பதிவு முக்கியம். தமிழில் வாசிப்போம், தமிழை நேசிப்போம்.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 7 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 15 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. இன்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஐயோ கூப்பிடுறாரு.
1: ரொம்ப பிரபலம், ரொம்ப

இதுதான் ஷேக்கா.

0: மற்றும் தெங்காசி
1: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு. என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
2: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
1: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
3: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோ யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும். விவரமானவங்க கிட்ட

0: ஆலோசனை கேட்கணும்.
1: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மச்சான், கையில கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கு, இதை அப்படியே வச்சிருக்காம ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் நினைக்கிறேன். எவ்வளவு லாபம் வந்தாலும் சரி.
3: கண்ணை மூடிட்டு ஷேர் மார்க்கெட்ல போறதுக்கு அந்த பணத்தை தூக்கி ஆத்துல போடு.
2: ஏன்பா, நாங்கெல்லாம் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண கூடாதா? உங்களை மாதிரி நாங்களும் நிறைய சம்பாதிக்க கூடாதா என்ன?
3: அதெல்லாம் பண்ணலாம், ஆனா அத பத்தி முதல்ல நீ தெரிஞ்சு வச்சிருக்கியா? சரி, உனக்கு என்ன தெரியும் அத பத்தி சொல்லு கேப்போம்.
2: தெரியும், ஏதாவது கம்பெனி பேர்ல காசை போடணும், அந்த ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு லாபம், மைனஸ்ல போச்சுன்னா நட்டம்.
3: என்ன ரொம்ப ஈஸியா சொல்லிட்ட? நான் 2 வருஷமா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றேன், எனக்கே இந்த மார்க்கெட் பத்தி முழுசா தெரியல. இந்த ஒரு விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீ எதுல இன்வெஸ்ட் பண்ணுவ?
2: அப்படி என்னத்த தெரிஞ்சுக்கணும் சொல்லு கேப்போம்.
3: முதல்ல செபிய பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்.
2: செபியா?
3: செபினா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இதுதான் நம்ம நாட்டில் நடக்கிற இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேடு, ஸ்டாக்கு எல்லாத்தையும் கண்காணிச்சு மோசடி எதுவும் நடக்காம பாதுகாப்பாக செயல்படுத்துது. இப்போ நீ உன் காசை ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண போறேன்னா எப்படி பண்ணுவ? இன்ட்ராடேவா இல்ல லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டா?
2: அதான் டெலிகிராம்ல நிறைய லிங்க்ஸ் வருது, அதுல உன்னை கிளிக் பண்ணி அதுல என்ன சொல்றாங்களோ அது மாதிரி செஞ்சிட வேண்டியதான்.
3: நல்லா இருப்ப, இந்த தப்பை மட்டும் பண்ணிடாத.
2: ஏன்?
3: இந்த மாதிரி டெலிகிராம் அட்வைசர் எல்லாமே உண்மையா இருக்க மாட்டாங்க, அதுல நம்பி ட்ரேட் பண்ணா பெரிய லாஸ் ஆகி நம்மள ஃப்ராட் பண்ணிடுவாங்கன்னு செபியே சொல்லுது.
2: அப்ப எத்தனை விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணனும் அதையும் சொல்லு.
3: நீயே படிச்சு தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணு, இல்லனா நிறைய வகையான இன்டர்மீடியேட்டர்ஸ் இருக்காங்க. ஸ்டாக் புரோக்கர்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர், கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ், செல்ஃப் சர்டிஃபைடு சிண்டிகேட் பேங்க்ஸ்னு 37 வகையில இருக்காங்க. இதுல ஒவ்வொரு வகையிலையும் ஆயிரக்கணக்கில் புரோக்கர்ஸ் இருப்பாங்க. இதுல நீ யாருக்கிட்ட பணத்தை கொடுக்கணும், எது உண்மைன்னு எப்படி தெரிஞ்சுப்ப?
2: அதெல்லாம் எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது?
3: நெட்ல செபியோட வெப்சைட் இருக்கும், அதுல நீ அமௌண்ட் போட போற அந்த புரோக்கரோட டைப்பு, அவங்க நேம், ரெஜிஸ்டர் ஐடி இதெல்லாம் வாங்கி டைப் பண்ணா அது உண்மையிலேயே செபி ரெஜிஸ்டர் கம்பெனி தானா அப்படிங்கறத காட்டும். அத பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
2: மச்சான், அதெல்லாம் கேட்டா தருவாங்களா?
3: அவங்க கிட்ட நம்ம பணத்தையே நம்பி கொடுக்கறப்போ அவங்கள பத்தின தகவலை நம்ம தெரிஞ்சுக்க கூடாதா? கேளு, தகவலை சொல்லுவாங்க. ஸ்டாக் பத்தி நல்லா தெரிஞ்சுக்காம ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாத.
4: ஷேர் மார்க்கெட் என்பது நன்கு அறிந்து கவனமுடன் செயல்பட வேண்டிய தளம். மற்றவர்கள் லாபம் ஈட்டுகின்றனர் என்று அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் இன்வெஸ்ட் செய்ய வேண்டாம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசையம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

பிடிச்சு போட்டேன்.

வணக்கம் நேயர்களே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நிகழ்ச்சிகளை நீங்க எப்பெல்லாம் கேப்பீங்க, எதுல கேக்குறீங்க, வானொலி பெட்டி மூலமாவா இல்ல இணையதளம் மூலமாவா? கருத்துக்களை கடல் ஓசை எஃப்எம் 90.4 வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்க. கடல் ஓசையின் வானொலி சேவையை மேம்படுத்த உதவுங்க. கருத்துக்களை அனுப்ப வேண்டிய எண் 709449399. ஆப் மூலமா கேக்குறீங்கன்னா ஃபீட்பேக் பகுதியில உங்க கருத்துக்களை சொல்லுங்க என்றும், சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 4 மணி. தமிழர் பெருமையை போன்ல ஸ்டேட்டஸா வச்சா மட்டும் போதுமா? நல்ல தமிழையும் பேசணும்ல. நல்லா பேசணும்னா தமிழ்ல நல்லா வாசிக்கணும். நம்ம பகுதி மாணவ மாணவிகளோட வாசித்தல் திறனை ஊக்குவிக்க வரும் June 27 கடல் ஓசை எஃப்எம் அலுவலகத்தில் தமிழ் வாசித்தல் போட்டி நடக்க போகுது. இந்த வாசிப்பு போட்டியில 3ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற மாணவ மாணவிகள் கலந்துக்கலாம். பிழை இல்லாம சிறப்பா வாசிக்கிற மாணவ மாணவியருக்கு சிறப்பு பரிசும் இருக்கு. கலந்துக்க விரும்புறவங்க வர June 26 7044-3999-3999 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்ல கடல் ஓசை அலுவலகத்துக்கு நேரில் வந்தோ முன்பதிவு செஞ்சுக்கலாம். முன்பதிவு முக்கியம். தமிழில் வாசிப்போம், தமிழை நேசிப்போம்.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 7 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 15 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. இன்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: டைல்ஸ் வாங்க எங்க போனாலும் ஸ்டாக் அவைலபிலிட்டி இல்ல. பிரைஸும் நார்மலை விட ரொம்ப அதிகமா இருக்கு.
1: அட, நம்ம அனுஜ் ஸ்டைல்ஸ் மால்ல ட்ரை பண்ணு. அனுஜ்ல எப்பவும் ஸ்டாக் அவைலபிளா இருக்கும். இந்த கரண்ட் சிச்சுவேஷன்லயும் 30% ஆஃபர் தராங்க. சோ அஃபோர்டபிள் பிரைஸ்ல டைல்ஸ் பர்சேஸ் பண்ணலாம்.
2: அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தெங்காசி.
3: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
4: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
3: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
5: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நம்ம உடம்புலயே அதிவேகமா வளர்ற விஷயம் எதுன்னு தெரியுமா? நிறைய பேர் என்ன சொல்லுவோம், மூளையா இருக்கும், அதுதானே வளர்ந்துகிட்டே போகுது, இல்லைன்னா நம்மளோட உயரமா இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவோம். ஆனா ஒரு குழந்தை வளர்ந்து அதோட உறுப்புகள் ஒன்னு ஒன்னாதான் வளர ஆரம்பிக்கும். ஏன், யோசிக்கிற திறன் இருக்கிற மூளைய 10-12 வருஷம் கழிச்சுதான் சரியான வளர்ச்சியவே அடையுதான். அதே மாதிரி மனுஷன் அவனுடைய முழுமையான உயரத்தை அடைய பெண்களா இருக்காங்க அப்படின்னா 14-16 வயசு வரை ஆகுமா, அதே ஆண்களா இருக்காங்க அப்படின்னா 16-21 வயசு வரை ஆகுதான். இதெல்லாம் வருஷ கணக்குல ஆகுதே, அப்போ எது அதிவேகமா வளர்ற விஷயம்? அட, நம்மளுடைய முடிதாங்க. உடல்ல அதிவேகமா வளர்றது எலும்பு மஜ்ஜைன்னு சொல்லுவாங்க. ஆனா அது நம்மளுடைய உடம்புக்குள்ள இருக்குது, அதோட வளர்ச்சிய நம்மளால பாக்க முடியாது. அதனாலதான் அதுக்கு 2வது இடத்துல உள்ள முடிய நம்ம உடம்புலயே அதிவேகமா வளர்ற விஷயம் அப்படின்னு சொல்றோம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம், அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோவை எடுத்து மார்பிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா. நம்ம போட்டோவை இப்படி மார்பிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலேன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிரலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா Facebook ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ

0: ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பார்க்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
0: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
2: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதே கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கேட்டுட்டிருக்கீங்க கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சியில அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட விளையாட நாங்க ரெடி. ஏன் கூட விளையாட நீங்களும் ரெடியா?
1: வாங்க தாத்தா, நம்மளும் போய் விளையாடலாம். அட வாங்க தாத்தா.
2: அட போங்கடா. 6 வயசான உங்களோட 60 வயசான நானாடா சேர்ந்து விளையாடணும்
1: தாத்தா. உங்களை என்ன நாங்க பிளே கிரவுண்ட்ல விளையாட கூப்பிடுறோம், ரேடியோல தானே விளையாட கூப்பிடுறோம்.
3: விளையாடுறதுக்கு வயசு ஒரு தடையா என்ன? இனி 6 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் எல்லாரும் விளையாடலாம். கடலோடு விளையாடு திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை மாலை 5 மணி முதல் 7 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சித்தப்பா சித்தி மாமா மச்சான் எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறது கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பான்னு தோணுதா? 10th 11th 12th மார்க் ஷீட். இதுக்கு மேல படிக்கலைன்னா அதுக்கான டிசி, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா, என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றதும் சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டம் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.